இன்றைக்கும் நாம் எதினால் விசேஷித்தவர்கள் என்பதை குறித்து சில காரியங்களை சொல்லப் போகிறேன். கடந்த வாரத்தில் சொன்னேன், நான் முழுமையும் செய்து கொடுக்கவில்லை, அடுத்த வாரம் தொடரும் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். எண்ணாகமத்தின் புத்தகம் 23 அதிகாரம், எண்ணாகமம் 23 அதிகாரம் 20 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்குள் உண்டு. இந்த 3 வசனங்களிலும் ஆண்டவர் சில சத்தியங்களை நம்மோடு கூட பேச விரும்புகிறார். பிலையாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி, அவன் யாரையாவது ஆசீர்வதித்தால் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், யாரையாவது அவன் சபித்தால் சபிக்கப்படுவார்கள். இது அந்த நாட்களில் அவனை கொண்டு நடந்து வந்த ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வருகிறார். வரும்போது மோவாபின் சமவெளியிலே திரளான லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடியிருக்கிறதை அந்த மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பார்த்தபோது பயந்து போய்விட்டான். எப்படியாவது இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பீலையாமை கூலி கொடுத்து அழைக்கிறான். கூலி கொடுத்து அழைத்து நீ வந்து சபி என்று சொல்லும்போது அந்த பீலையாம் வரும்பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். என்ன, நீ போய் அந்த ஜனங்களை என்ன செய்யக்கூடாது, சபிக்கக்கூடாது, அவர்கள் யார், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். தெய்வ பிள்ளைகளே, தங்களுக்கு விரோதமாக ஒரு சதி திட்டம் தீட்டப்படுகிறது என்று தேவ பிள்ளைகளுக்கு தெரியாது, ஆனால் அவர்களை அழைத்த தேவனுக்கு தெரியும், அதை தடுத்து நிறுத்துவார். நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருந்தால் எவ்வளவு வல்லமையுள்ள ஆட்கள் உங்களுக்கு விரோதமாக எழுப்பினாலும் நாம் அறியாமலே அவைகளை தடுத்து நிறுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இங்கே நடக்கிற எதுவும் தெரியாது, அப்பாவி ஜனங்கள் போல் இருக்கிறார்கள். ஆனால் அழைத்த தேவன் அவர்களுக்கு வருகிற ஆபத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிகிற தேவனாக இருக்கிறார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு வருகிற ஆபத்தை ஆரம்பத்திலேயே தேவன் கிள்ளி எறிவார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you, Jesus. இந்த பிலையாம் என்ன சொல்லுகிறான், இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். இவன் எதற்காக வந்தான், சபிப்பதான் வந்தான், சபிப்பதற்காக வந்தான். சபிப்பதற்காக வந்தவன் சொல்லுகிறான், எனக்கு ஒரு கட்டளை வந்திருக்கிறது. முதல்ல வந்தது கட்டளை அல்ல, ஒரு ரெக்வஸ்ட். யாரு, பாலாக் ராஜா, நீ வந்து எனக்காக இந்த ஜனங்களை சபிக்கணும், நான் உனக்கு ஏராளமான பொன்னும் வெள்ளியும் கொடுக்கிறேன். ஒரு ரெக்வஸ்ட் கிடைக்குது. ஆனால் வரும்பொழுது ஆண்டவர் அவன்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணல, பாப்பா வேணாம்ப்பா, என் பிள்ளைங்களை சபிச்சிடாத, நீ சபிச்சா அவங்க சபிக்கப்பட்டு போவாங்க, தயவு செய்து என் பிள்ளைய சபிச்சிடாதன்னு சொல்ல, டய படுவார் ஆஸ்கல், என் பிள்ளைய நீ ஆசீர்வதிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, பிசாசு இப்படி நமக்கு விரோதமாக எழும்பும் போதெல்லாம் கர்த்தர் அவனுடைய சாபத்தை எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எவனெல்லாம் சபிக்க வருகிறானோ அவன் வாயை ஆசீர்வாதத்தின் வாயாய் மாற்ற என் தேவனால் முடியும். யாரெல்லாம் உங்களுக்கு எதிராய் எழும்புகிறார்களோ அவர்களை உங்களுக்கு சாதகமான ஆட்களாக மாற்ற என் தேவனால் முடியும். ஏன், நாம் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. கட்டளை பெற்றேன், அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை, குறை இருக்கு, குற்றம் இருக்கு, ஆனா நீ யாரும் அடுத்தவனை குற்றப்படுத்தாத. தேவ பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டியது, குறை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. ஆனால் யாரை நீங்கள் குறை சொன்னீங்கன்னா நம்ம வாழ்க்கை இருக்க கிருபை போயிடும். எல்லாரும் குறை உள்ளவர்கள் தான், எல்லாருக்கும் பலவீனம் இருக்குது. ஆனால் நீங்கள் குற்றப்படுத்தி விடக்கூடாது, ஏன்னால் தேவன் அதை பார்ப்பதில்லை. அடுத்து உள்ள வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். நான் ஏன் விசேஷமானவன் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லணும். இங்கே வாலிப பிள்ளைகள்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம், ஏன் விசேஷமானவங்க, தேவனாய கர்த்தர் என் கூட இருக்க. அதனால என்ன நடக்குது தெரியுமா, ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள். அந்த கூட்டத்தில் யாராவது ராஜா இருந்தாங்களா,
இல்ல, அவங்க எல்லாம் யாரு? அடிமைகளா இருந்து மீட்கப்பட்டவர்கள். எகிப்து தேசத்திலே அடிமைகளா இருந்தவர்கள், அவங்க அந்த சாந்து செய்யற வேலை அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கஷ்டப்படுற வேலை, கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அடிமை வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அடிமைக்கு கம்பீரம் இருக்காது, அடிமைக்குள்ளே சோர்வு இருக்கும், எதிர்காலத்தை குறித்த ஒரு ஏக்கம் இருக்கும். என்றைக்கு எனக்கு விடிவு காலம் வரும் என்கிற ஏக்கத்தோடு தான் அடிமைகள் வாழ்வார்கள். அப்படி அடிமைகளாய் வாழ்ந்தவர்களை பார்த்து ஒருவன் சொல்லுகிறான், அவர்களுக்குள்ளே ஒரு ராஜாவுக்குரிய கம்பீரம் இருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்குள்ள அதான் இருக்கணும், அதான் இருக்கு. நமக்கு தெரியல, ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது உன்னுடைய சந்ததியில் ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது, இன்னைக்கு நீ ராஜாவா இல்லாம இருக்கலாம், செல்வ சீமானா இருக்கலாம், ஆனா உன் சந்ததியில யார் தோன்றுவார்கள் தெரியுமா? ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதல்ல, நீங்கள் கர்த்தருடைய சிநேகிதர்களை வாழ்ந்தால் உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்கள் கர்த்தருக்குள்ளே பலமா இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருக்குள் பலமா இருந்தால்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் மேல் இருக்கும், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு ராஜாவா ஆகவில்லை, ஆனால் ஒன்னு மறைவா நடந்துச்சு. அந்த தேசத்தினுடைய ராஜாவாகிய அபிமேலேக்கு வந்து சொல்றான், நீ எங்களை பார்க்கலும் அதிகமாய் வளர்ந்து விட்டாய் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்புறம் யாக்கோபு ராஜாவா மாறினா? அவன் ராஜாவா மாறல, ஆனா பார்வோனையே ஆசீர்வதிக்க கூடிய அளவுக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் இருப்பது சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களோடு இருந்தால் உங்களை விட பெரியவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பார் என்பதை ஒரு நாளும் மறந்து போய்விடக் கூடாது. நான் பரதேசியாய்த்தான் வாழ்கிறேன், ஆனால் என் கரங்கள் ராஜாக்களையே ஆசீர்வதிக்க கூடியது. அல்லேலூயா. யாக்கோபுடைய பிள்ளைகள் ராஜாக்கள் ஆனார்களா? இல்லை, அடிமைகளாகிவிட்டார்கள். இப்பொழுது அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். சபிக்க வந்தவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவர்களுக்குள் அவன் பார்த்தது ராஜாவின் ஜெய கம்பீரம். அல்லேலூயா. கர்த்தர் சொத்ரா. இங்க உட்கார்ந்துருக்க எத்தனை பேரு எனக்குள்ள ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்குன்னு சொல்றீங்க? எப்படின்னு கேட்டா பதில் சொல்ல தெரியணும். பணம் கையில் இல்லாட்டா அந்த கம்பீரம் போயிடுது. கொஞ்சம் பலவீனம் வந்துருச்சுன்னா கம்பீரம் போயிடுது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா கம்பீரம் போயிடுது. அந்த நல்ல கவனிங்க, ஒரு ராஜாவை எடுத்துக்கொள்ளுங்களேன், இது யாருக்குரிய கம்பீரம்? ரவுடிக்குரிய கம்பீரம் அல்ல, ராஜாவுக்குரிய கம்பீரம். இந்த ராஜாவுக்குரிய கம்பீரம், இந்த ரவுடிக்குரிய கம்பீரம் அல்லன்னு ஏன் சொன்னேன்னா, இந்த ரவுடியை போலீஸ் பிடிச்சிட்டா கம்பீரம் எல்லாம் போயிடும். சார் சார் சார் இனிமேல் செய்ய மாட்டேன் சார்ம்பா. ஆனால் என் ஆண்டவர் எந்த இடத்துலையும் யாருக்கும் வணங்கக்கூடியவர் அல்ல, அவர் வணக்கத்துக்குரியவர். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது. ஏன் இருக்குன்னா, ராஜா அவங்களோட இருக்கார். ராஜா அவங்களோட இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? நமக்குள்ள ஏன் தெரியுமா ராஜாவின் ஜெய கம்பீரம்? நான் யார் தெரியுமா? எனக்குள்ள ஒரு கம்பீரம் இருக்கிறது, அது ராஜாவின் ஜெய கம்பீரம். எனவே தான் நான் விசேஷமானவன். எப்படி அந்த கம்பீரம் வரும்? வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரத்தில் அங்கே உள்ள வசனத்தை பாருங்கள். 10 எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி நீர் ஆக்குவீரா? ஆக்கி நீரா? ஆக்கி நீர். அப்ப இந்த வசனத்தின்படி யாரெல்லாம் ராஜாக்கள்? ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அத்தனை பேரையும் தேவன் ராஜாக்களாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. சரி பாஸ்டர், நான் எப்படி ராஜான்னு தெரிஞ்சுக்கிறது? நல்ல கவனிங்க, கம்பீரம் யாருக்கு வரும்? ஒரு அரண்மனையை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு டைம் டிராவல் பண்ண போறோம், அந்த ஏன்சியன் டேஸ், ஆதி நாட்களுக்கு நம்ம போறோம். ராஜாக்கள் இருக்கிற ஒரு அரண்மனைக்குள்ள இப்ப டிராவல் பண்ணுவோம். அங்க பெரிய தர்பார் இருக்கு. என்ன தர்பார்? ராஜ தர்பார். அங்க யார் உட்காந்துருக்கிறது சிங்காசனத்துல? ஒரு ராஜா. எப்படி உட்காந்துருப்பாரு? லுங்கி கட்டிட்டு பனியன் போட்டு உட்காந்துருப்பாரா? எப்படி உட்காந்துருப்பாரு? அந்த உடையே அவருக்கு கம்பீரத்தை கொடுக்கும். தேவ பிள்ளைகளே, நீங்க ஏழையா இருந்தாலும் எப்பவும் டிப்டாப்பா இருக்கணும். அமைச்சர் யாரு? நீங்க யாருடைய பிள்ளைங்க? அதை மறந்துடக்கூடாது. சர்ச்சுக்கு தானே போறோம், கல்யாணத்துக்கு தானே போறோம்ட்டு போறீங்களா? ஐயோ, கல்யாணத்துக்கு போறோம்,
தேவனுடைய சபைக்கு வரும் பாருங்க, ராஜாக்கள் மாதிரி உட்காந்துருக்காங்க பாருங்க. அண்ணன் தம்பி ஆ கத்திருக்கு சோத்திரம், ஒரு கம்பீரத்தோடு வர வேண்டும். இப்போ ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கு, ராஜா உட்காந்துருக்காரு அந்த அரண்மனையில்.

பக்கத்தில் மந்திரிகள்லாம் இருக்காங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. அந்த பக்கத்தில் மந்திரி மட்டும் இல்லை, அமைச்சர்கள் பெருமக்கள்லாம் இருக்காங்க, அப்புறம் விருந்தினர்கள் இருக்காங்க, அந்த அரசவையில் சேவிக்கிறவங்க இருக்காங்க, அதே அரண்மனையில் வெங்காயம் வெட்டுறவனு இருக்கான், அதே அரண்மனையில் சாப்பாடு சமைக்கிறவனு இருக்கான், அந்த ராஜாவுக்கு மயில் தோகையினால் செய்யப்பட்ட விசிறியில் வீசுகிறவனு இருக்கான், அங்கே நடன நங்கைகள் இருக்கார்கள், ஏராளமான பேர் இருக்காங்க. ஆனால் கம்பீரம் யாருக்கு தான்? ராஜா மட்டும்தான் கம்பீரமா இருப்பாரு. ராஜா பிள்ளைங்க வந்தா கூட அங்க எப்படி இருக்க முடியாது? கம்பீரமா அங்க வந்தா அரசே அப்படி. சில நேரத்தில் பாஸ்டர் பிள்ளைங்க சர்ச்சில் எல்லாரும் முன்னாடி வரும்பொழுது பாஸ்டர் தான் கூப்பிடுவாங்க, அப்பான்னு கூப்பிட மாட்டாங்க. எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணுங்கிறக்காக. இப்ப நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைங்க? ராஜாவுடைய பிள்ளையா, ராஜாதி ராஜாவுடைய பிள்ளையா? ராஜாதி ராஜாவோட பிள்ளை. இப்ப இந்த ராஜாதி ராஜா எங்க இருக்காரு? இப்ப எங்க இருக்காரு? ஹலோ, இப்போ எங்கே இருக்கார் அவர்? லிட்டரலா பரலோகத்தில் எதில் உட்காந்துருக்காரு? ஏசையா 6 ஒரு தரிசனத்தை காண்கும் பொழுது உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் அந்த உன்னதர் உட்கார்ந்துருக்கார். இப்போ அந்த உன்னதத்தில் உட்கார்ந்துருக்கிறாரே, இயேசு மரித்தார், உயிர் தெழுந்தார், உன்னதத்தில் போய் தேவனுடைய வலது பரிசத்தில் அமர்ந்தார்னு போட்டிருக்குன்னா அந்த சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்துட்டார். எபேசியர் 2:8 என்ன சொல்லப்பட்டிருக்கு? எபேசியர் 2:7 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவருக்கு பக்கத்திலே உட்கார செய்தார். நான் வாசல் சரியா? சத்தமா சொல்லுங்களேன், அட சத்தமா சொல்லுங்களேன், இங்க பழைய பிள்ளைங்களாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவருக்கு பக்கத்தில் உட்கார வைத்தார் அப்படியா போட்டிருக்கு? நல்ல சத்தமா வாசிங்க, ரைட்டா வாசிங்க. இப்பதான் அவரோட இருக்க மாதிரி சொல்றீங்க. அவரோடு இருக்கனா ராஜாவோட பிள்ளையா இருந்தாலும் அரண்மனைக்குள்ள ராஜா மடியில உட்கார வைக்க மாட்டான். ஆனா என் சர்வ வல்லமையுள்ள ராஜாதி ராஜா அவர் எந்த சேர்ல உட்கார்ந்து இருக்காரோ அதே சேர்ல அவரோட அவருக்கு ஈக்குவலா அவருடைய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள, அவருடைய அந்த கம்பீரத்தை பெற்றுக்கொள்ள அவரோடையே என்ன உட்கார வச்சிருக்கேன். நான் யாரு? இப்ப சொல்லுங்க, உங்களுக்குள்ள என்ன வரணும்? ராஜாவின் ஜெய கம்பீரம். நான் ராஜா விட்டு புள்ள என்ன ராஜாவா மாத்திருக்கார். ஹலேலூயா. அந்த உன்னதத்துல என்ன உட்கார வச்சிரு. சரிங்க, இப்ப சொல்லுங்க பாஸ்டர், அதெல்லாம் அப்ப நடக்கும் பாஸ்டர். இல்ல, ஆவிக்குரிய பிரகாரமா இருக்கு பாஸ்டர். இப்ப நான் கூஜாதானே பாஸ்டர், என்னை பார்த்தா ராஜா மாதிரி தெரியல. இப்ப இயேசு கிறிஸ்து உன்னதத்துல உட்கார்ந்துருக்காரு, அவரோடு நம்மளை உட்கார வச்சிட்டாருன்னு சொல்றோம். இதை உங்களால புரிஞ்சுக்க முடியல இல்லையா? புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும், வேத வசனத்தில் வளரணும். இப்போ கொஞ்சம் திருப்புவோமா, சில சத்தியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 3:3 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடனே பேசக்கூடாமல். இப்போ சொல்ற கவனிங்க, உங்களை ஆவிக்குரியவங்களாக நினச்சி என்னால் பேச முடியலை. ஆனா யார் தான் நீங்க? சகோதரர். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கீங்க. சகோதரரே எப்பெல்லாம் வருதோ அது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை குறிக்கும், அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. சகோதரரேன்னு பைபிள்ல வர்றது பவுல் எழுதுற நிருபம் ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கிற விசுவாசிகளை குறிக்குது. இப்ப இவங்க பாவிகளேன்னு அவர் அழைக்கல, ரொம்ப ரெஸ்பெக்டபிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாரு. என்னது? சகோதரரே, உங்க மேல இருக்க அன்பு எனக்கு குறையல, உங்களை மதிப்பு குறையல, ஆனா உங்களுக்கு நிறைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரக்கூடிய சத்தியத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் கொடுக்க முடியல. நிறைய சத்தியம் இருக்கு, நிறைய ஆழமான சத்தியங்கள் இருக்கு, நிறைய ஆச்சரியமான காரியம் இருக்கு, அதெல்லாம் கொடுக்க நினைக்கிறேன் ஆனா கொடுக்க முடியல. ஏன்னா நீங்க மாம்சத்துக்குரியவள் என்றும் கிறிஸ்துக்குள்ள இன்னும் குழந்தையாத்தான் இருக்கீங்கன்னு நான் என்ன வேண்டியதாயிற்று? வருஷம் 20 இருந்தாலும் உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு? ஒரு பிறந்த குழந்தைக்குரிய அந்த ஸ்டாண்டர்ட் தான் இருக்க ஒழிய, நான் 20 விசுவாசியா 30 விசுவாசியாங்கிறது முக்கியம் இல்லை. நான் குழந்தையா மாம்சத்துக்குரியவனா இருக்கனா ஆவிக்குரியவனா இருக்கேங்கிறதா. இப்ப பவுல் ஏன் சொல்ல தெரியுமா? உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இதை சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? 2:9 எழுதி இருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை. இப்ப நல்லா கவனிங்க, உங்களுக்கு

எத்தனை பேருக்கு புரியுது, தேவன் இனித்தான் எனக்கு எதையும் ஆயத்தம் பண்ண தேவையில்லை, எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராகங்கிற வார்த்தையே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. ஏனென்றால் கிறிஸ்துக்குள்ளே உன்னதங்களிலே அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 3:9 தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் நீங்கள் அதற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அப்ப ஆசீர்வாதத்தை கெஞ்சி கேட்க வேண்டியவன் அல்ல, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க வேண்டியவன். இருக்கு, அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்க இருக்கு? எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டார். ஏவாளை படைப்பதற்கு முன்பாக ஏவாளுக்குரிய ஆதாமை கர்த்தர் படைத்தார். பெண் பிள்ளைகள் வைத்திருக்கிறவங்க அங்க போய் இங்க போய் மாப்பிள்ளை தேடணுமா? கவலையே படாதீங்க, கர்த்தர் உங்க பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய பிறக்க வச்சிட்டார். அலையலூயா. நீங்க போய் செட் பண்ணிக்கிட்டு அலையாதீங்க, அது தேடி வரும். பிள்ளைகளும் கவனிங்க, பையனும் கவனிங்க, உங்க எதிர்காலத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார். நீ அதை பார்த்து இதை பார்த்து அழகை பார்த்து அந்தஸ்தை பார்த்து எங்கேயாவது போய் முட்டி மோதி ஏமாந்துடாத. சரியா? இப்போ வர்ற பிள்ளைங்கெல்லாம் காதலிச்சு கல்யாணம் முடிக்கிற பிள்ளைங்கெல்லாம் புருஷனை ரொம்ப மரியாதையை கொடுங்க, டே வாடா அப்படின்ட்டு கேட்டீங்களா? தேவ பிள்ளைகள் யாராவது அப்படி செஞ்சீங்கன்னா கத்தை தொலைச்சி போடுவார். புருஷனுக்குரிய மரியாதையை கொடுக்கணும் போட்டுரு பைபிளில். அமைன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. சரி, சப்ஜெக்ட் வேற மாதிரி போயிடக்கூடாது. கவனிங்க, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தமை. என் ஆவிக்குரியது, என் சரீரத்துக்குரியது, என் பொருளாதாரத்துக்குரியது, என் மனநிலைக்குரியது, எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். என் கண்ணு காணலை. இப்போ நான் உன்னதத்தில் இருக்கிறத என்ன செய்யலை? என் கண்ணு. அதனால தான் நம்மளால் விசுவாசிக்க முடியல. ஆனால் ஒன்று சொல்லப்பட்டிருக்குது, இருதயத்தில் தோன்றலை இல்லையா? கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியிலே வெளிப்படுத்தினார். ரெவலேஷன். அப்ப எனக்குள்ள ஆவியானவர் இருக்கும்போது இந்த ஆவியானவர் என் ஆவியில எப்ப என்ன நடக்குங்கிறதெல்லாம் என்ன செய்யறாரு? சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்ப ஆவியானவருக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் சரியா இருந்தா நீங்க வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. ஏதோ சர்ச்சுக்கு வர்றோம், பிரசங்கத்தை கேட்குறோம், வீட்டுக்கு போறோம், வேலையில இருக்க பிரச்சனை, வேலையில இருக்க போராட்டம், எப்படியோ வாழ்றோம், அடுத்த வாரம் வர்றோம், ஆவியில குதிக்கிறோம். இது குழந்தைத்தனமானது. ஒவ்வொரு நாளும் வளரணும். வளர்ச்சி என்பது தேவனுடைய உறவில் இருக்கிற வளர்ச்சி. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், 2 நண்பர்கள் ஒரு அலுவலகத்தில் பழகுகிறார்கள். நண்பர்கள் பழகவில்லை, அங்கே வேலை பார்க்கிறவர்கள் நண்பர்களாக பழகுகிறார்கள். காலப்போக்கிலே அவர்களுடைய நட்பு நெருக்கமாகிறது. முதல்ல எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு ஆரம்பித்தவர், சார் நல்லா இருக்கீங்களா, அந்த எக்ஸ்கியூஸ் மீங்கிறது போயிடுச்சு, இப்போ சார் சார் சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஷிப் திக்காக திக்காக, ஏ மச்சி என்ன சாப்பாடு கொண்டு வந்தேன்னு கூப்பிடுவான் இல்லையா? அப்போ எப்படி ஆகிடுது? எக்ஸ்கியூஸ் மீ சாருங்கிறது பாப்பிளான்ட்டு. இப்போ மரியாதை குறைஞ்சிருக்கா, உறவு கூடியிருக்கா? எதையுமே இந்த கிணத்துக்குள்ளேருந்து சொல்கிறது எனக்கு பிடிக்காது. ஜீவனோடு சொல்லுங்கள், மரியாதை குறைஞ்சிருக்கா, உறவு கூடியிருக்கா? உறவு கூடியிருக்கு. இப்போ முதல்ல பேசுனதை விட அதிகமாக பேசுவாங்களா, குறைச்சி பேசுவாங்களா? இப்ப கிறிஸ்துக்குள்ள நம்ம வந்துட்டுமே வரும்போது பயபக்தியோடு, என் ஆண்டவர் ஐயோ பரிசுத்தரே பரிசுத்தரே ஐயோ என் ஆண்டவர் இப்படி பழகணும். வர வர அப்பா ஆமாவா இல்லையா? அப்பாட்ட வரும்போது எப்படி வரணும்? அந்த க்ளோஸ் இதுல வளர்ந்துருக்கியானதான் கர்த்தர் கேட்கிற. ஆண்டவரோடு பழகிறத இன்னும் ஐயோ அடிச்சு போடுவாரோ, அதை பண்ணிடுவாரோ, இதை பண்ணிடுவாரோன்னு தூரமா நின்றுகிட்டு இருக்கிறத விட இந்த உறவுல நீங்க வளர்ந்துருந்தீங்கன்னா இந்த ஆவியானவர் அப்பப்போ உங்களுக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஆனால் அப்படி வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளரலைங்கிறது தான் 3 அதிகாரத்தில் சொல்கிறார். நிறைய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த 2வது அதிகாரத்தில் பாருங்கள், 13வது வசனம், நாங்கள் அவைகளை மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளில் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளால் பேசி. மனுஷன் பேசுகிற மாதிரி பேசினா உனக்கு ஈஸியாக புரியும்பா. ஆனால் நாங்கள் மற்ற மனுஷன் பேசுகிற மாதிரி பேசலை, ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தைகளை பேசுறதுனால அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ஆவியில பலன் வேணும். அம்மாவா இல்லையா? அப்ப ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்மந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளும். ஆமா, இதெல்லாம் நடக்குமா? அவர் வாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவாரு, இதெல்லாம் பிராக்டிக்கலா ஒத்து வருமா?
இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் கர்த்தர் ஊழியக்காரன் மூலமாய் பரிசுத்தாவியின் மூலமாய் சொல்லுகிறதை கேட்க மாட்டார்கள், அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். ஆவிக்குரியவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க, இது செய்யறதுனா என்ன நடக்கும், சரி ஆவியானவர் வெளிப்படும். இப்போ உட்காந்து யோசிச்சு பார்க்குறவங்க ஆவிக்குரியவங்க, யோசிச்சு பார்க்காம உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ளாம இதெல்லாம் முடியாதுன்னு சொல்றவங்க யாரு, மாம்சத்துக்குரியவங்க. நீங்க யாரா இருக்கீங்க அதுக்கேற்றபடி தான் உங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். இதைத்தான் பவுல் சொல்றாரு, நீங்கள் பலன் இல்லாதவர்களானபடினால் உங்களுக்கு, 3:2, உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். பிறந்த பிள்ளைக்கு மட்டன் பிரியாணி வாங்கி கொடுக்க முடியாது, அது ஐசியூ வார்டில் தான் பார்க்க முடியும் இல்லையா. பிறந்த குழந்தைக்கு மட்டன் பிரியாணி கொடுத்தா எங்கே தான் போகும், ஐசியூ வார்டில் தான் போய் பார்க்க முடியும். ஆனால் வாலிபனானதுக்கப்புறம் ஒரு பிரியாணினா ரெண்டு பிரியாணி கூட சாப்பிடுவான். அப்போ என்ன இருக்குது, வளர்ச்சி இருக்குது, இது சரீரம். அதை போல் சொல்கிறாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரசங்கம் இருக்குது, தெய்வ மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை, ஆண்டவருடைய வருகை, இப்படி நிறைய ரகசியம் இருக்குது. இந்த ரகசியத்தெல்லாம் சொல்லி கொடுத்தா உனக்கு விளங்காது, ஏன்னா அது விளங்கக்கூடிய அளவுக்கு நீ வளரலையப்பா. அதனால இன்னும் என்ன பிரசங்கம் வந்துகிட்டு இருக்கு, இதை செய்யாத, குறை சொல்லாத, குற்றப்படுத்தாத, நீ என்ன செய்யாத, பிரிவினை உண்டாக்காத, அதை உண்டாக்காத, நீ எதிராக செயல்படாத, அப்படி இப்படி நீ ஏன் பேச வேண்டியிருக்கு, நீங்க அந்த லெவல்ல இருக்கீங்கப்பான்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. இன்னமும் அப்படின்னு என்ன சொல்றாரு, எந்த எப்பயோ மாறி இருக்க வேண்டியவங்க, ஆனால் இன்னும் மாம்சத்துக்குரியதை விட்டு விட மாட்டேங்கிறீங்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இன்னும் அப்படின்னா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இன்னும் நீ அப்படி தான் இருக்கியா சொல்கிறாங்கல்ல, சொல்கிறாங்கல்ல, ஹே நீ மாறவே இல்லையா. ஒரு முறை பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அந்த கான்ஃபரன்ஸில் நாங்கள் பாஸ்டர்ஸுங்கெல்லாம் தனியாக சாப்பாட்டு நேரத்தில் பேசிகிட்டு இருக்கும்போதில் ஒரு பாஸ்டர் கொஞ்சம் ஜோக் அடித்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தார். அவர் பேசினாலே ஜோக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்ப அவருடைய நண்பர் வந்து சொல்றாரு, ஏ நீ பாஸ்டாயும் திருந்தலையாடா அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா அவர் ஜோபியலா பேசுறது அவருடைய வழக்கம், நீ பாஸ்டாயும் திருந்தலையாடா அப்படின்னு கேட்டாரு. நான் பக்கத்துல சொன்னேன், வாய்ப்பே இல்லை ராஜா, என்ன இல்ல வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது அவருடைய சுபாவம், அது அவருடைய சுபாவம். அப்ப அந்த ஜோக் அடிச்சு சிரிச்சு பேசுறது அவருடைய வாழ்க்கையில ஒன்றி விட்ட ஒரு காரியமா இருக்கிறதுனால அவரால் மாற்ற முடியாது. இது நல்ல காரியம். ஆனால் சில காரியம் நம்ம கூடயே பிறந்திருக்கும் பார்த்தீங்களா, மாம்சத்தின் சுபாவங்கள்னு. இது மாற்றப்படுவதற்கு தான் ஆவியானவர் நமக்குள்ள கொடுக்குறார். இது உள்ள இந்த ஆவியானவர் வந்துட்டார்னா நம்முடைய ஜென்ம சுபாவமான மனுஷனை மாற்றி ஆவிக்குரிய மனுஷனா மாத்திக்கிட்டே இருக்காரு. இதுதான் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்க மனசு புதுசா மாறணும். இப்ப சொல்றாரு, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு, நீ இன்னும் மாறல, அதனால இப்ப வரைக்கும் உனக்கு பலன் இல்லை, எதையுமே தாங்க முடியல, சின்ன காரியத்துக்கு டென்ஷன் ஆகுற, ஒரு பொறுமை இல்லை, படபடபடன்னு வெடிக்கிற. ஏன், இத்தனை வருஷம் நீ விசுவாசி தான், ஆனா இன்னும் அப்படியே இருக்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் உனக்கு பலன் இல்லை. எத்தனை பேருக்கு புரிஞ்சது, புரியுதா, இப்போ வரைக்கும் பலன் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன் நீங்க குழந்தையா இருக்கீங்கிறதுக்கு எப்படி வாழ்றீங்கிறத சொல்றாரு, பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருந்தபடியாலா இருக்கிறபடியாலா. எப்பயோ விசுவாசியா மாறிட்டீங்க, எப்பயோ ரட்சிக்கப்பட்டீங்க, எப்பயோ அபிஷேகம் பெற்றீங்க, ஆனா இது மூணு எங்கதான் இருக்கு இன்னும். பொறாமைன்னா என்ன தெரியுமா, அடுத்தவங்க நல்லா இருந்தா பிடிக்காது. நான் சொல்றேன், ஒருத்தர் சொன்னார், எங்கள் பாஸ்ட் வரும்பொழுது சைக்கிளில் வந்தார், இன்னைக்கு பாரி அவருக்கு வந்த வாழ்க்கையை, அவர் போய்கிட்டே இருக்காரு, நீ அப்படியே தான் இருக்க. என்ன நடக்குது தெரியுமா, சகிக்க முடியல அடுத்தவங்க முன்னேற்றத்தை. நான் சொல்கிறது என்ன குறித்து சொன்னதை சொல்லலை, பாஸ்டர் மோகனை குறித்து சொன்னதை சொன்னேன். அந்த சர்ச்சில் ஒரு விசுவாசி, எங்கள் பாஸ்ட் சைக்கிளில் வந்தார் அப்படி சொல்கிறவர் இன்னைக்கு வரைக்கும் சைக்கிளில் தான் இருக்கார். அவர் இன்னைக்கு உலகத் தலைவராக மாறிட்டார். யோசிச்சு பாருங்க, அடுத்தவங்க நல்லா இருந்தால் என்ன செய்ய மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது, பொறாம. ஆ எப்படி அவன் மேலே வந்தான் தெரியுமா, சும்மாவா எனக்கு தெரியும், எப்படியோ வந்துட்டானே சந்தோஷப்படுறதில்ல, அவன் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, எப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமான்னு அடுத்தவங்கள போட்டு போட்டு பொறாம.
இந்த பொறாமை இருக்க வரைக்கும் வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆனால் அதே சமயத்தில் தெரிஞ்சுங்க, நீங்கள் ஸ்பெஷல் பீப்புள், விசேஷமானவங்களுக்குள்ள என்ன இருக்காது, பொறாமை இருக்காது. அடுத்து என்னது, வாக்குவாதம். ஏதாவது சொன்னால் ஆவிக்குரிய பிரகாரமாக ஏற்றுக்கொள்ளாமல் அதை குறித்து வாக்குவாதம் பண்ணுறது. கேள்வி கேட்டு ரெண்டு கேள்வி கேட்டால் தான் மனசு என்ன செய்யுது, ஆறு இருக்குதா இல்லையா. யாராவது உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது சொல்லிட்டாங்க முதல் நாள் நைட்டு, இன்னொருத்தர் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டாரு, ஏ உன்னை பற்றி இப்படி சொன்னாருன்னு மறுநாள் போய் கேட்குற வரைக்கும் உள்ளம் கொதிக்குதே. வாக்குவாதம் ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க? இப்போ கூட பாருங்கள், சண்டே ஸ்கூல் டீச்சர்லாம் ரெண்டு சர்வீஸில் இருக்குன்னு இதுக்குரிய ஒரு கோஷ்டி சேர்ந்து வாக்குவாதம் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் மாம்சத்துக்குரியவங்களாக தான் இருப்பீங்க. எங்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்க, டிஸ்கஸ் பண்ணலாம், ஏற்றுக்கொள்ளணும் அப்படியே. ஆமீன் சொல்லுவோமா? எதுக்காக சொல்கிறாங்க, பாஸ்ட் விட்டு வேலையா? இல்லை, உங்கள் பிள்ளைகள் வளரக்கூடிய வேலை. எதையுமே ஆவிக்குரிய சென்ஸில் எடுக்க கற்றுக்கிட்டோம்னா நீங்கள் வளர்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஆவிக்குரிய சென்ஸ் இல்லாமல் மாம்சத்துக்குரிய காரியத்தில் யோசிக்கும் போது நம்ம மாம்சத்துக்குரியவங்களாக இருக்கோம். அதனால் என்ன நடக்குதுன்னா நிறைய ரெவலேஷன் நமக்கு கிடைக்காம போயிடுது. தேவன்கிட்டருந்து கிடைக்கக்கூடிய ரெவலேஷன் நிறைய நமக்கு கிடைக்காம போயிடுது. அப்புறம் பேதங்கள், பிரிவினைகள், பிரிவினைகள், ஜாதி பிரிவினை, மொழி பிரிவினை, படித்தவங்க படிக்காதவங்கிற, ஏழை பணக்காரவங்கிற பிரிவினை, இந்த பிரிவினைலாம் உங்களுக்குள்ளே இன்னமும் இருக்கு. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, ஆனால் நீங்கள் அபிஷேகம் பெற்றவங்க, ஆனால் நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறவங்க, ஆனால் வரம் பயங்கரமாக செயல்படுது, ஆனால் உள்ள சரி. இன்னைக்கு என்னுடைய பிரசங்கம் இது அல்ல. நம்ம ஏன் நம்மளால் அறிஞ்சிக்கிற முடியலை, கத்தர் வச்சிருக்கிறத ஏன் அறிய முடியலைன்னா வளரலை. வளர முடியாமல் தடுக்கிறது இது. பாருங்க, நாலாம் வசனம், மூணு நாலு, ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் ஒரு வேறொருவன் நான் அப்பொல்லவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறபடியால் நீங்கள், ஏ நான் பவுலை சேர்ந்தவன், நீ என்ன அப்பொல்லோடைய கோஷ்டி தானே, நாங்கள்லாம் ஏசிஏ சர்ச், நாங்கள்லாம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச், நாங்கள்லாம் அந்த டினாமினேஷன், நாங்கள்லாம் லிட்டில் மோண்ட், லிட்டில் மோண்ட் இவங்க தான் போய் அஸ்திபாரம் போட்டு கட்டின மாதிரி போய் ஒட்டிக்கிட்டு நிறைய பேர் அப்படி தான், நாங்கள்லாம் பெரிய சர்ச்சுக்கு போகிறோம், ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணாத விசுவாசி அங்கே போய் ஒட்டிக்கிட்டு என்ன சொல்லும், நாங்கள் யார், இவங்க தான் போய் சர்ச்சை கட்டின மாதிரி பெருமை, நாங்கள் அந்த சர்ச்சுக்கு போகிறோம், இந்த சர்ச்சுக்கு போகிறோம். அதான் சொல்ற நான் பவுலை, பவுல் யாரு, மூணாவது வானம் வரைக்கும் போனவர், எங்க பாஸ்டர்லாம் மூணாவது வானம் வரைக்கும் போயிருக்காரு, உங்க பாஸ்டருக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு ஒருமே இல்லையே, பத்த வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான் நமக்குள்ள பத்திக்கிட்டு எரியும், உங்க பாஸ்டருக்கு என்ன இல்லை, அவர் வானத்துக்கு போயிருக்காரா, மூணாவது வானத்து வரைக்கும் போயிருக்காரு, எங்க பாஸ்டர் எங்க போயிருக்காரு, மூணாவது வானம் வரைக்கும், இங்கே பிரிவினை வந்துடும். அடுத்து அப்பல்ல என்ன லேசானாலா, பவுலுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டவர், எங்கள் பாஸ்டர் எத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறார் தெரியுமா, அவருக்கு எவ்வளோ அனுபவம் தெரியுமா, அவரை பவுலுக்கு முன்னாடியே அனலோடு பிரசங்கம் பண்ணவர். இன்னொருத்தன் சொல்லுவான், ஹே நான் வந்து ஏசு பார்த்து கேபாவாக இருக்கிற உன் மேலே சபையை கட்டுவேன்னு சொன்னார் அந்த பேதருடைய கோஷ்டி, இப்படி தான் அன்றைக்கி பிரச்சனை இருந்துச்சு. புரியுதா, பிரிவினைகள் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறார். அப்போ பவுல் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாரு, கவனிங்க, இங்கே தான் நம்ம எப்படி விசேஷமானவங்கிறத சொல்ல வர்றேன். பவுல் யார், அப்பல்லோ யார், கத்தர் அவனவனுக்கு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர்கள், எவ்வளவு பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் எதுக்கு ஆண்டவர் அவங்கள பயன்படுத்துறாருன்னா, நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறதுக்காக. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் அவனவனுக்கு அருள் அளிக்கிறார். இந்த பில்டிங்கை கட்டின எல்லாருமே கொத்தனாரா இருந்தா இரும்பு வேலை யாரு செய்யறதுங்க, மர வேலை யாரு செய்யறதுங்க, எலக்ட்ரிக்கல் வேலை யாரு செய்யறது, அவனவனுக்கு அருள் அளிக்கிறார். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எப்படி செய்யணும், ஞானத்தை கொடுக்கிறார். சாந்து வேலை எப்படி செய்யணும், ஞானத்தை கொடுக்கிறார். மர வேலை எப்படி செய்யணும், ஞானத்தை கொடுக்கிறார். அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர்கள் நாங்கள். அமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன சொல்றாரு, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான். இப்ப எத்தனை பேர் இதுல பயன்படுறாங்க, இதுல எத்தனை பேரை பத்தி போட்டிருக்கு, நான் அப்பல்லோ தேவன். சொல்லுங்க பார்க்கலாம், நான் அப்பல்லோ தேவன். யாருடைய வேலை முக்கியம், நடுகிறவருடைய வேலை முக்கியமா, நடாட்டி எப்படி தண்ணி ஊற்றுறவனுக்கு வேலை வரும் இல்லையா, வெறும் தண்ணியை ஊற்ற முடியுமா, அப்போ நடணும்.
நடுகிறவனுக்கு நாத்துங்கிற ஒன்ன ஒருத்தர் கொடுக்கட்டா எப்படி நடுவான்? நட முடியாது. அப்போ ஒருத்தர் நட்டு ஒருத்தன் தண்ணி ஊத்தினாலும் எவ்வளவு தண்ணி ஊத்தணுங்கிற ஞானம் இல்லாட்டா வேர் அழுகி போகும். இப்போ பவுல் என்ன சொல்ற தெரியுமா, நான் நடுகிற வேலையை செய்யும் போது என்னோடு வேலையை ஆரம்பித்தவர், எனக்கு பின்பு தண்ணி ஊத்துறவன கூடயும் அவர் தான் இருக்காரு, அறுவடை செய்கிறவங்க கூடயும் அவர் தான் இருக்காரு, அவருடைய வேலையை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை யார் யார் எந்தெந்த நிலையில் செய்கிறார்களோ அத்தனை பேரோடும் இணைந்து செயல்படுகிறவர் என் தேவனாகிய கர்த்தர். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நான் என்ன ஊழியம் செய்யறேன்? நோ நோ நோ நோ நோ, என் கூட யார் ஊழியம் செய்கிறா? சண்டே ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், கேர்சல் லீடரா இருக்கலாம், அல்லது சர்ச்சை பெருக்கி துடைக்கலாம், பாத்ரூமை கிளீன் பண்ணலாம். நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் அந்த வேலையை திறம்பட செய்ய வைக்கிறதுக்கு கத்தர் கூட இருந்து கிரியை செய்கிறார். அதனாலதான் சொல்றேன், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், நீங்க கத்தரோட இணைஞ்சு கதை சொல்லி கொடுக்கணும், கத்தரோட இணைஞ்சு செயல்படணும், அந்த புள்ள வளரும். அப்ப கத்தரோடு நீங்க ஒன்னா இணைஞ்சு வந்து பாடம் எடுக்கணும், கத்தருடைய பாரத்தோடு வந்து எடுக்கணும். உங்களோட வேலை செய்ய யார் வர்றது? கத்தர் வருகிறார். அப்ப நம்ம ஏன் தெரியுமா ஸ்பெஷல் பீப்புள் இல்லையா? ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க சொல்லுங்க பார்க்கலாம், எந்த ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க கைத்து கேட்டுங்க பார்க்கலாம். ஆ பிரதர், ராஜ் மோட்டார்ஸுங்கிற கம்பெனியில் வேலை பார்க்குறேன். என்ன என்ன பொறுப்பு உங்களுக்கு? சூப்பர்வைசர் மாதிரி. சூப்பர்வைசர் ரைட். ஆ சூப்பர்வைசர் உட்கார். ராஜ் மோட்டார்ஸில் அவர் சூப்பர்வைசராக இருக்கார். இவர் ஒரு வேலையை செய்கிறாரு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கூட வேலை செய்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள இன்னொரு சூப்பர்வைசருக்கு கூப்பிடுறாரு, ஆ அதெல்லாம் ஓன் வேலை, நான்லாம் வர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. சரி, கூட இருக்க சூப்பர்வைசரே வரல, மேலே இருக்கிற மேனேஜரை கூப்பிட்றாரு, சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். வருவாரா? வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது. தனக்கு கீழே வேலை செய்கிறவனோட சேர்ந்து செயல்படுறதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு எண்ணம் வராது, நான் யார், நான் மேனேஜர். சரி, இந்த மேனேஜர் அப்படி இருக்கா, ஜென்ரல் மேனேஜர் வருவாரா? வரமாட்டார். இப்போ அந்த கம்பெனி ஓனரே வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, சார் இல்லாட்டி தம்பின்னு கூப்பிட்றாருன்னு வச்சுங்க, தம்பி உனக்கு முடியல, நான் ஹெல்ப் பண்ணுறேப்பா வாப்பானுமே. ஐயோ, என் முதலாளியே என் கூட சேர்ந்து என்ன செஞ்சார், என் வேலையில் எனக்கு ஹெல்ப் பண்ணார். இங்கே முதலாளி வரல, அந்த ராஜாதி ராஜா அவருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ தன்னுடைய கௌரவத்தை பார்க்காம இறங்கி வந்து உங்களோட ஜாயின் பண்ணி உங்கள் வேலையை சிறக்க பண்ணுகிறவர், உங்கள் வேலையில் வெற்றி தருகிறவர், உங்கள் வேலையில் நல்ல கனிகளை தருகிறவர். அதனால் சொல்லாரு, எல்லா ஊழியமும் முக்கியம், எல்லா ஊழியத்தை செய்கிற ஆட்களும் முக்கியம், ஏன்னா எல்லாருமே விசேஷித்தவர்கள். அடுத்து பாருங்கள், முக்கியமானது ஒன்று சொல்கிறேன், ஏழாம் வசனம், அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். இப்ப முக்கியம் யாரு? ஹலோ, ஊழியத்தில், சர்ச்சு ஊழியத்தில், இங்க வீடியோ எடுக்கும் போது இங்க நின்று பாட்டு பாடுறாங்க அவங்க ரொம்ப முக்கியமானவங்களா? கீபோர்டு வாசிக்கிறாங்க முக்கியமானவங்களா? இல்லை, இங்க வருகிற அத்தனை பேர் முக்கியமானவர்கள். ஆமீன் சொல்லுவோமா? எல்லாத்துக்கும் மேல முக்கியமானவர் யாரு? தேவன். விளைய செய்யாவிட்டால் புயல் வந்து அழித்து விடலாம், வெள்ளம் வந்து பயிர் அழுகி போகலாம், பூச்சி பிடித்து செத்து போகலாம். விதைக்கிறவன் அல்லது நடுகிறவன், கடைசியில் அறுக்கிறவன், இதுவரைக்கும் அவர்களோடு இருந்து எல்லா வேளையிலும் எல்லா காலங்களிலும் எல்லாரோடும் இருந்து வேலை செய்கிறவர் என் ஆண்டவராகிய கர்த்தர். நான் சொன்ன சொல்லுங்க பார்க்கலாம், எல்லா வேளையிலும் எல்லா காலத்திலும் எல்லாரோடும் இருக்கிறவர். அல்லேலூயா. சண்டே ஸ்கூல்ல ஆரம்பிக்கிறோம், சண்டே ஸ்கூல் டீச்சரோடு கத்தர் இருப்பார். டீனேஜ் பிள்ளைகளுக்கு காதோஷன் வைக்கிறாங்க, கத்தருடைய ஆவியானவர் அங்கே இருப்பார். அதற்கு பின்பு வாலிபர்களுக்கு வைக்கிறாங்க, கத்தர் அவர்களோடு இருந்து செயல்படுவார். ஆண்கள் பெண்கள் குடும்பம் எல்லா நிலையிலும் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி கத்தருடைய நாமத்தை மயப்படுத்துவோம். பிரசித்தி பெற்ற ஊழியர், பிரசித்தி பெற்ற ஊழியர், நோ வரம் பெற்றவர்கள் இல்லை இல்லை இல்லை, எல்லா வரத்தையும் உடைய தேவன் உங்களோடு இணைந்து செயல்படுகிறார். இதாங்க ஸ்பெஷல். எனக்கு வேலை கொடுத்த எஜமான என் கூட வந்து அந்த வேலையில் உதவி செய்கிறார். இனிமேல் துணைக்கு யார் வர்றான்னு கேட்காதீங்க, கூட அவர் வர்றார். ஊழியத்து போனால் துணைக்கே இல்லை பாஸ்டர், அவர் சார் கத்தராகிய தேவன் எனக்கு துணை நிற்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படவே மாட்டேன். இப்போ பாருங்க, ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். இப்போ எட்டாம் வசனம் வாசிங்க, மேலும் நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சனும்,
அப்பா நீ தான், நான் பவுலை சேர்ந்தவன், அப்பல்லோவை சேர்ந்தேன், நீ பிரிவினை உண்டு பண்ற, ஆனா நாங்க ஒன்னாத்தான் இருக்கோம். ஹலோ, இந்த சபை விசுவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமை பாராட்டுவாங்க. நாங்கள்லாம் எங்க சர்ச்சில் எல்லாரும் ஒயிட் தான் போடுவாங்க, வெள்ளை அடிச்ச சுவர் மாதிரி இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஒயிட்டே போட்டுக்கிட்டு இருந்தா ஒரு ரசனை இல்லாத ஆட்கள் ஆயிடும் இல்லையா. ஆண்டவர் அழகா உங்களுக்கு ரசிக்கிறதுக்குரிய திறமையை கொடுத்துருக்காரு. ஒருத்தர் சொன்னாரு, ரசனையை அங்க வச்சுட்டு ரசிக்கிறதுக்குரிய கண்களை இங்க வச்சிருக்காரு. ஆமாவா இல்லையா? அழகான மரத்துல பூக்களை பாருங்க, ரசனை அங்க இருக்கு, ஆனா ரசிக்கிறதுக்கு கண் இல்லாட்டி? ரசிக்கிறதுக்கு கண்ணை வச்சிருக்காரு. சாப்பாட்டுல டேஸ்ட் இருக்கு, அந்த டேஸ்டை பாக்குறதுக்கு நாக்க எனக்குள்ள வச்சிருக்காரு. இந்த உலகத்துல எல்லாத்தையும் படைச்சிட்டு அதை அனுபவிக்கிறதுக்கு மனுஷனை வச்சிருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சிலர், நான் எதுவுமே அனுபவிக்க மாட்டேன், நான் சாமியாரா போயிடுறேன், போ இமயமலை அடிவாரத்தில் போய் உட்காந்துரு. ஆண்டவர் நம்மளை பாவத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண தான் அழைச்சிருக்காரு. நான் சொன்ன வார்த்தை கவனிச்சிங்களா? பாவத்தை தவிர. சரி, இப்போ இவங்க தான், நாங்கள் ஏசி சர்ச்சு, நாங்கள் ஏஜி சர்ச்சாக்கும், நாங்கள் வந்து மெத்தடிஸ்ட் சர்ச்சாக்கும், நாங்கள் வந்து அந்த நாட்களில் தோமா வழி வந்த சர்ச்சாக்கும். யார் வழி வந்த சர்ச்சா என்ன? அவர் சிலர் எல்லா டினாமினேஷனுடைய லீடர்ஸ் எல்லாம் ஒன்றாத்தான் இருக்காங்க. ஆமீன் சொல்லுவோமா? ஒவ்வொரு டினாமினேஷனுடைய லீடர்கள்லாம் ஒன்றா கூடி அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. கீழே இருக்கிறதுங்க தான் பெருமை பாராட்டுது. அதைத்தான் பவுல் சொல்கிறாரு, ஏ நான் பவுல் யார், அப்பா நாற்றாவது யார், நட்டது யார், இதெல்லாம் நீ பார்க்காத, நாங்கள்லாம் ஒன்றாத்தான் இருக்கோம். ஆமீன். என்ன சொல்கிறாரு? நடுகிறவனும் நீர் பாய்ச்சிக்கிறவனும் ஒன்றா இருக்கிறான். அவன் தன் தன் வேலைக்கு கூலியே, மர வேலை செய்கிறவன் அவன் வேலைக்கு கூலியாக வாங்குவான், பா எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்குறவன் அவன் வேலைக்கு கூலியாக வாங்குவான். அவனவனுக்கு கூலி இருக்கு, நீ பிரிவினையாக இருக்காத, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாளாக இருக்கோம். என்னப்பா என்ன அர்த்தம்? தேவனும் ஒரு வேலையாளாக எங்களோடு செயல்படுகிறா. சொல்லுங்க பார்க்கலாம். தேவனும் உடன் வேலையாள் என்ன அர்த்தம்? அவரும் வேலையாள், நான் உடன் வேலையாள். ஸோ இப்படியெல்லாம் சொல்லிட்டு அடுத்து பாருங்க, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே அவனவனுக்கு கிருபை கொடுத்துருக்காரு, எனக்கும் ஒரு கிருபை கொடுத்துருக்காரு. அவர் தான் உங்கள் பாஸ்டுக்கு கர்த்தர் என்ன கிருபை கொடுத்துருக்காரு? திருத்தர் முடிக்கிற கிருபையா? நீங்கள் முடிக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. என்ன கிருபை கொடுத்துருக்காரு சொல்லுங்க? வசனத்தை போதிக்கிற கிருபையை கொடுத்துருக்காரு. இன்னொருத்தருக்கு வெளிப்பாட்டு வர, இன்னைக்கு ரெண்டு ஆராதனையில் ரெண்டு வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தார். உட்காந்து ஜெபிக்கும் போதே கர்த்தர் காட்சிகளை காட்டுவார் எங்களுக்கு. அந்த காட்சிகளை, அது எப்படி பேசணுங்கிற வார்த்தைகளை மனசில் கொடுப்பார். அதைத்தான் வெளியே வந்து நாங்கள் சொல்கிறோம். அப்போ அந்தந்த நேரத்தில் எல்லா கிருபைகளையும் ஒரு போதகருக்கு கர்த்தர் கொடுத்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் கொடுத்துருப்பார் இல்லையா. அதில் வசனத்தை போதி. அதே மாதிரி பவுல் சொல்கிறாரு, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேற ஒருவன் அது மேல் கட்டுகிறான். இப்ப அஸ்திவாரம் போட்டது நான், ஆனா கட்டுறது யாரு? புரியுது அவருக்கு சொல்றது. ஊழியம் தனித்து அல்ல, எல்லாரும் இணைந்தால் தான் ஊழியம். இது என்ன, முன்னாடி எல்லாம் ஊழியம் கர்த்தருடையது, இப்ப எல்லாம் பென்ஹின் மினிஸ்ட்ரிஸ், அவங்கவுங்க பேர்ல மினிஸ்ட்ரிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஊழியம் யாருடையதா மாறிடுச்சு? மனுஷனுடையதா மாறிடுச்சு. ஊழியம் கர்த்தருடையது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ சொல்கிறாரு, நான் அஸ்திபாரம், எனக்கு கொடுத்த புத்தியின்படி ஒரு அஸ்திபாரத்தை போட்டேன், அது மேலே தான் வருத்தங்க. அவன் தனியாக இன்னொரு அஸ்திபாரத்தை போடலை. ஒரு அஸ்திபாரம் போட்டாச்சுன்னா நல்ல கவனிங்க, அது என்ன தெரியுமா? அதை விளங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு ஞானம் வேணும். போடப்பட்ட அஸ்திபாரம் என்ன தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் முதல்ல நாலு புஸ்தகம் இயேசு கிறிஸ்து வந்ததையும் செய்ததையும் குறிக்குது இல்லையா. இயேசு வந்தார், மரிச்சார், பரலோகத்துக்கு போனார். சபைக்குரிய செய்திகள் அங்கே இல்லை, ஒன்று ரெண்டு இடத்த தவிர. புறஜாதிகள்லேருந்து, உலகம் முழுசுலேருந்து ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. யூதன் ரட்சிக்கப்பட்டான்னா அவனுக்கு பிரமாணங்கள் இருக்கு, ஆனால் வெளியிருந்து ரட்சிக்கப்பட்டு வர்றவங்களுக்கு எப்படி வாழணும்னு தெரியாது இல்லையா. ஸோ ஒரு சபையில் வருகிற தேவ பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்கிற உபதேசத்தை கர்த்தர் பவுலுக்கு தான் கொடுத்தார். 13 நிருபங்களை பவுல் எழுதியிருக்கார். அதைத்தான் சொல்றாரு, இனி வரக்கூடிய விசுவாசிகள் எல்லாரும் எப்படி வாழணுங்கிற அஸ்திபாரத்தை கர்த்தர் என்ன கொண்டு போட்டாருப்பா. இதுக்கு மேலதான் கட்டிக்கிறோம். இப்ப பவுல் போட்ட அஸ்திபாரத்தில் நாங்க ஊழியம் செய்யறோம். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப எல்லாரும் ஊழியம் செஞ்சாலும் அஸ்திபாரம் ஒண்ணுதான். அந்த அஸ்திபாரம் பவுல் அல்ல. கீழே வாசிங்க, அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறேன் என்று பார்க்க கடவன், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய
இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. கரங்களை தட்டி கத்தரை மையப்படுத்துவோம். நம்ம அஸ்திபாரம் யாரு? ஊழியத்தினுடைய அஸ்திபாரம் இயேசு, வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் இயேசு, உபதேசத்தினுடைய அஸ்திபாரம் இயேசு. இப்ப சொல்லிட்டு சொல்றாரு கேட்டீங்களா, 22 வசனம், பவுலாகிலும் அப்பொல்லோவாகிலும் கேபாவாகிலும். யார் இந்த கேபா? பேதுரு. பேதுருவாகிலும் அப்படின்னு சொல்லாம பவுல் என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? ஆண்டவர் பேதுருவை எப்படி மாற்றினாரோ அந்த மாற்றத்துக்குரிய மேன்மையை தான் அக்செப்ட் பண்ணிட்டார். அடுத்தவங்களை கத்தர் உயர்த்தினா அந்த உயர்வோடு அவங்கள பார்க்க கத்துக்கறணும். இவன் எப்படி இருந்தான் தெரியுமா? ஒரு காலத்தில் இவன் எப்படி நடந்தான் தெரியுமா? இன்னைக்கு இவனுக்கு வந்த வாழ்வு, ஆனால் அவன் எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியும். இல்லை இல்லை, அதை பார்க்காதீங்க. இப்போ எப்படி இருக்காங்களோ அப்படி ஏற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி கத்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோமா? அந்த காலத்தில் அவங்க எந்த ரூட்ல வந்தாங்க தெரியுமா? எந்த ரூட்ல வந்தாலும் சரி, ஒரு ரூட்டை கத்தர் போட்டு கொடுத்தாருல்ல. கேபா, ஆண்டவர் சொன்னார், சீமோனே இனி நீ யாரு? கேபா. கேபானா உறுதியான கல். அப்போ சொல்றாரு, நானா இருக்கட்டும் அப்பல்லவா இருக்கட்டும் பேதுருவா இருக்கட்டும் சொல்ல, இல்லாட்டி சீமோன்னு சொல்லல, என்ன சொல்றாரு? தேவன் ஒருவரை எப்படி உயர்த்தினாரோ அந்த உயர்வை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொறாமப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். இதெல்லாம் கத்தர் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்கள். கத்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. நிகழ்காரியங்களான வருங்காரியங்கள் எல்லாம் உங்களுடையது. சரி, இப்போ ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கொலோசியர் 1:27 திருப்பிக் கொள்வோம். கொலோசியர் 1:27, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த, போன வாரத்தில் சொன்னேன், சகலத்தையும் உடைய நிறைவுள்ளவராக உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். அவருடைய நிறைவு அத்தனையும் உங்களுக்குள்ள இருக்கு. புரிஞ்சவங்க கைதட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. இப்போ தெய்வத்துவத்தினுடைய பரிபூரணமெல்லாம் அவருக்குள்ள இருக்கு. அவர் எனக்குள்ள வந்தார்னா அவருக்குரியதெல்லாம் எனக்குள்ள இருக்கு. இப்போ புரிஞ்சவங்க கைதட்டுங்க பார்க்கலாம். சரி, இப்போ அவர் எனக்குள்ள எப்படி இருக்காரு? மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். இயேசு எனக்குள்ள வந்துட்டார்னா சந்தேகம் வராது. எனக்குள்ள என்ன வரும்? மகிமை, நம்பிக்கை. என்ன அதான் பவுல் சொல்றாரு, என்ன ரகசியம்? பழைய ஏற்பாட்டில் கடவுள் உள்ள வாழ்வாருங்கிற சத்தியமே கிடையாது. உன் கூட வருவாருங்கிற சத்தியம்தான். ஆனால் இந்த சத்தியம் மறைக்கப்பட்டு மறைக்கப்பட்டு ரகசியம் ரகசியமாக இருந்துச்சு. இப்போ பவுல் ஓப்பனாக உடைக்கிறார். என்ன தெரியுமா? எப்போ அந்த கடவுளே உனக்குள்ள உனக்கு நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, அதுவும் அந்த மகிமைக்குரிய நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி உள்ள இருக்காரே, இதுதான் ரகசியம். இதை விட மேன்மை என்ன வேண்டி இருக்கிறது? அல்லேலூயா. அப்போ எனக்குள்ள இயேசு இருக்காருனா அவர் மகிமையும் எனக்கு காட்டுறாரு, எனக்கு மகிமையான நம்பிக்கையும் கொடுக்குறாரு. என்ன எதிர்காலம் எப்படி இருக்குமோ? யாருக்கோ தீர்க்க தரிசனம் வந்துச்சு, வானத்தை பார்த்து முகட்டை பார்த்துக்கிட்டே இருக்காத, நீ அவரை பாருன்னு. ஏன்னா அவர் உனக்குள்ளே இருக்கும் பொழுது உன் நம்பிக்கையை தூண்டிக்கிட்டே இருப்பார். கவலைப்படாத. ஏன் கவலைப்படுற? இந்த வசனத்தை பாரு, இப்படி நடக்குமா இல்லையா? பிசாசு குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான், நீ ஒன்றுக்கு லாய்க்கில், ஒன்றுக்கு லாய்க்கில், உனக்கு அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், அது நடக்கும், இப்படி நடந்துடும்ட்டு. ஆனால் சொல்ல ஒன்றும் நடக்காது, இப்படி தான் நடக்கும். போ, உங்களுக்கு உள்ளே இருக்கிறவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் உண்மை. வெளியிருந்து பிசாசு ஓதுறான் பாருங்க காதுல, அது உண்மை இல்லை. எனக்குள் வசிப்பவர், எனக்குள் வாழ்பவர், எனக்குள்ளே தங்கி இருக்கிறவர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்? நம்பிக்கைக்குரிய காரியங்களை சொல்லுகிறார். அப்ப ரெண்டு சத்தம் கேட்குது. ஒன்று என்னை சோர்வுபடுத்துகிறது, என்னை அதைரியப்படுத்துறது, இப்படி இருக்கு உனக்கே அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. அது மிஸ்டர் சாத்தான். ஆனால் இன்னொன்று கேட்குது,

என்ன வந்தாலும் கவலை இல்லை. ஏன் தெரியுமா, உள்ள இருக்கிறவரு ஒரு மகிமையை நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கார். எதை மறக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்குள்ள இருக்கிறவர் ஒரு கம்பீரத்தை கொடுக்கிறார், ஒரு நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு இந்த உலகத்தில் இது ரெண்டு தான் இல்லை, கம்பீரம் இல்லை. ஒரு சின்ன காரியத்தில் சோர்ந்து போயிடுறாங்க, தளர்ந்து போயிடுறாங்க, தற்கொலைக்கு நேராக போகிறாங்க. ஆனால் என்ன வந்தாலும் தில்லா நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு கம்பீரத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் அந்த ராஜாதி ராஜா நீங்க அங்க போய் உட்கார்ந்துருக்கிறத கற்பனை பண்ண முடியல, ஆனா அவர் உங்களுக்குள்ள இருக்கிறத உணர முடியல. அவர் ராஜாவாக இருக்கிறார், நம்பிக்கையாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன், மரண பரியந்தம் நடத்துவார். எல்லாம் முழங்கால் படிடுவோமா? தேவனை நோக்கி பார்ப்போம். கேட்ட வார்த்தைகளை உங்க மனசுல கொண்டு வாங்க பார்க்கலாம். நீங்க விசேஷித்தவர்கள் இல்லை, எல்லாம் கொஞ்சம் அப்படியே டக்குன்னு முழங்கால் போடுவாங்க. வேகமாக வேகமாக சுறுசுறுப்பாக எல்லாரும் முழங்கால் போடுங்க. முழங்கால் போட்டு கரங்களை உயர்த்த முடிஞ்ச உயர்த்தி ரெண்டு வாரத்தை அந்நிய பாஷையில் பேசுங்க பார்க்கலாம். பிசாசுடைய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இப்போ தான் பிசாசு மறைஞ்சிருந்து வருவான். இந்த கேட்ட செய்திக்கு ராங்கா அப்படியே நேர் மாறா ஒரு எண்ணத்தை அவன் மனசில் விதைக்க பார்ப்பான். இடம் கொடுக்காத இடம் கொடுக்காத கொடுத்த வசனத்தை பொறுக்கி போடுறதுக்கு வந்திருக்கான். அவன் பேரே பொறுக்கி, ஏன் தெரியுமா, வசனத்தை பொறுக்கி பொறுக்கி போடுவான். கத்தர் உனக்குள்ளே விதைத்திருக்கிற நம்பிக்கையின் வசனத்தை பெருக்கி பொறுக்கி போடுவான். ஒரு அவநம்பிக்கையை கொடுப்பான். நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷையில பேசி, ஓ நம்பிக்கையின் நங்கூரம் எனக்குள் இருக்கிறார், நம்பிக்கையின் நங்கூரம் எனக்குள் இருக்கிறார், எஸ் எஸ் எஸ் மகிமையின் நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது. நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள் இருக்கிறது. அவனவனுக்கு நான் கொடுத்த அந்த காரியங்கள் செயல்படும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அல்லவா. ஆலேலூயா. அவனவனுக்கு நான் அளித்த கிருபையின்படி பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. உங்களுக்கு வேலை கொடுத்த எஜமானே உங்களோட சேர்ந்து வேலை செய்யறார். ஏன் நீங்க கலங்கணும்? இன்னையிலிருந்து ஆரம்பிங்க. உங்க கையில வல்லமா புறப்படும். ஓ நீங்க பேசும்போது வல்லமா புறப்படும். நீங்க சண்டே ஸ்கூல் எடுத்தா பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, பிள்ளைங்க தலையில கை வச்சா அபிஷேகம் பெறுவாங்க. கத்தர் உங்களோடு இருந்து செயல்படுகிறார். சும்மா இருந்து நாட்களை வீணாக்கிறாதீங்க. கத்தர் கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்துங்க. கத்தருக்காக எழுப்புங்க. கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். ரேகமாஷியா தூரமே மௌல ஹத்தீர பௌலபா ரிக்கே நிஷி தூன மாந்தி அந்தரா ரேகே பஹாத்தியா லபோஷம் திரி மகுத பலகர தூரபலகர தரபா ஏகே ரக்காலரபா ரீமா லக்காரபா. உனக்கு ஹெல்ப்புக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காத. உன்னை ஹெல்ப் பண்றதுக்குன்னா கத்தர் இருக்கிறா. கத்தராகிய தேவன் துணை செய்கிறா. பவுல் சொல்றாரு, என்னாலே பிரசங்க நிறைவேறதுக்கு கத்தர் எனக்கு துணை நின்றார், கத்தர் எனக்கு உதவி செய்தார். ரே பேகாரதியா பலபா. தேவ பிள்ளைகளே, வெளிப்படுத்துற விசேஷம் 14:13 சொல்லுது, கத்தருக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்திருப்பார்கள். என்ன பிரயாசம் தெரியுமா? இந்த உலகத்துல நீங்க செய்யற வேலை. ஆனா வேலை கண்டிப்பா வேணும். நீங்க பதவி உயரணும், நீங்க சம்பளம் நிறைய வாங்கணும். அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஆனால் அது பரலோகத்துக்கு வராது. வீடு வராது, காரு வராது, சொத்து வராது, நகை வராது. ஆனால் நீங்கள் தேவனுக்காக என்ன செலவழிக்கிறீங்களோ, தேவனுக்காக என்ன செய்கிறீங்களோ, அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவர்களுடைய கிரியை அவர்களோடு பரலோகத்துக்கு போகும். எதில் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறீங்க, எதில் உங்கள் கவனத்தை செலுத்த விரும்புகிறீங்க, இந்த உலகத்தில் நாம் என்ன வைத்திருக்கிறோம் என்பதில் பெருமை அல்ல, கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்கிறார். அந்த கிரியை பரலோகம் வரைக்கும் போகணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவரே, உமக்காக நான் வாழணும் ஐயா, உம்முடைய சேவையை செய்யணும் ஐயா, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். ஆண்டவரே, இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கலாம், இன்னைக்கு உங்கள் கண்ணை கர்த்தர் திறந்திருக்காரு. உங்களால் முடியாதான், உங்களுக்கு பலவீனம் இருக்குது. ஆனால் பவுல் சொல்கிறாரு, என் பலவீனத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது நினைச்சேன், ஆனா ஆண்டவர் என் கூட சேர்ந்ததுனால என் பலவீனம் பலமாய் மாறிற்று. என் பலவீனம் பலமா மாறிற்று. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏனால் என்னோடு இருக்கிறவர் என்னை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார், பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார், நம்பிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பவுல் சொல்லுகிறார், சாரி ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசேஷமானவர்கள் தான்.
ஆனால் அற்பமான எதையும் உங்களால் செய்ய முடியாது. லூக்கா 12:26 சொல்றாரு, நீங்கள் விசேஷமானவர்கள் ஆனால் அற்பமான காரியத்தை கூட உன்னால செய்ய முடியாது. எப்ப செய்ய முடியும்? யோவான் 15 சொல்லும்போது, 15 சொல்லும்போது சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஏன் கூட இணைஞ்சிட்டீங்கன்னா எல்லாத்தையும் செய்வீங்க. நான் செய்கிறதையும் செய்வீங்க, என்னை விட பெரிய காரியங்களையும் செய்வீங்க. இன்னையிலிருந்து புறப்படுங்க, கர்த்தருக்காக பேசுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. உங்க மூலம் ஆத்மாக்கள் வரும், சுகம் உண்டாகும், பேய்கள் ஓடும், அற்புதம் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு வரம் இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல, அனைத்து வரங்களையும் உடைய தேவன் உங்களுக்குள்ள மகிமை நம்பிக்கையாக இருக்கிறார். நல்ல பிதாவே, கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னு இந்த இடத்துல வெறும் உணர்ச்சிகளை மட்டும் அனுபவித்து விட்டு போய்விடாதபடி இந்த வசனம் உள்ளுக்குள் ஆண்டவரே இவர்களுக்குள் நடப்பட்ட மரமாக கனி கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பிசாசு வசனத்தை பொறுக்கி போடக்கூடாது. இந்த மகிமை நம்பிக்கையான கர்த்தர் இருக்கிறேன், ராஜ கம்பீரத்தை உண்டு பண்ணக்கூடிய ராஜாதி ராஜா எங்களுக்குள் இருக்கிறேன். எங்களால் செய்ய முடியாத காரியங்களை எங்களை கொண்டே செய்ய வைக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறேன். எங்களை விட யாரப்பா விசேஷமானவர்கள்? இந்த விசேஷத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, நன்றி. இந்த சத்தியத்தை உடைய பிள்ளைகள் புரிந்து கொண்டு உமக்காய் எழும்பி பிரகாசிக்க கிருபை தாரம், ஆசீர்வதியம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.

தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக, தேவ மகிமையுள்ள கரம் இறங்கி வருவதாக, வியாதிகள் சுகமாக தக்கதாய், கொல்லாத வல்லமைகள் அதமாக தக்கதாய், என் தேவ பிரசன்னம் நிறைவாய் இறங்குவதாக. சேர்ந்து அந்த தேவன் ஆராதிக்கலாமா? சொல்லுங்க ஆண்டவரே, you alone.

கன மகிமைக்கு பார்க்கிற ஆராதனை பெற்றுக்கொள்ள பார்க்கிற எல்லா மேன்மையை பெற்றுக்கொள்ள பார்க்கிற எல்லா மகிமையை பெற்றுக்கொள்ள பார்க்கிற எல்லா கனத்தை பெற்றுக்கொள்ள பார்க்கிற எல்லா ஆராதனை பெற்றுக்கொள்ள நீர் பார்க்கிறார். என் மகிமை உள்ளவர், என் மகத்துவமானவர், என் மாறாதவர், ஒன்றான மெய் தேவன், ஆச்சரியமான தேவன், அதிசயமானவர். ஓ உம்மை போல வேறு ஒரு தெய்வம் இல்லையே, உம்மை போல வேறு ஒரு ரட்சகர் இல்லையே, உம்மை போல எல்லா ஆராதனையை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர் ஒருவரும் இல்லையே, தகுதி உள்ள தெய்வம் ஒன்றும் இல்லையே. இவ்வொருவரே தகுதி உள்ளவர், ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த ஆரம்ப நேரத்தில் கர்த்தருடைய மகிமை உள்ள பிரசன்னம் ஒவ்வொருவரும் மேல, ஒவ்வொருவரும் மேல நிறைவாய் நிறைவாய்.

இப்பொழுது தேவனுடைய மகிமையுள்ள பிரசன்னம் நிறைவாய் இறங்குவதாக, நிறைவாய் இறங்குவதாக, நிறைவாய் இறங்குவதாக. தடைகள் உடைக்கப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, பொல்லாத வல்லமைகள் அகமாக்கப்படுவதாக. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் இப்பொழுது இறங்குவதாக. இப்பொழுது சரீரங்களுக்குள்ளாக சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், அற்புதம் நடக்கும்.

Rishela Barakatoromo,

우리의 하피를 이 버리시오를 이 마한 구원물라발 우리 위안수로 메라는 나무에 위안다 나무에 아츠리만한 나무에 아디스리만한 나무에 오 이글에 미트콘데 버리시오를 나무에 பரிசுத்தமுள்ள நாமமே ரபாபாபாபாரியான் ரிஷே ரிகோரோ ரகாதே ரிஷேரா ரகாமாலா ரபாலாஷே எஸ் இப்பொழுதே தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் நிறைவாய் நிறைவாய் இறங்குவதாக சரீரங்கள் மேல கட்டுடைய மகிமை இறங்கட்டும் விடுதலை சம்பவிக்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் தேவ பிரசன்னம் இப்பொழுதே ஒவ்வொருவரையும் சுதமாக்குகிற கிருபைக்காக நன்றி ராஜா இயேசுவே உமக்கு நன்றி அப்பா இப்பொழுது சுகம் உண்டாவதாக இப்பொழுது ஆரோக்கியம் உண்டாவதாக இப்பொழுது நன்மை உண்டாவதாக எல்லா கொலைகள் எல்லா பொல்லாத கிரிகள் இயேசுவின் நாமத்திலே

0: சத்தமா சொல்லுங்களை பார்த்திரு
1: பார்த்திர
0: எஸ் ஹல்லேலூயா யூ ஆர் லோன் வர்தி ஓ காட் ஏ பரிசுத்த
1: இயேசுவே நீ பார்த்திரரே
0: நல்ல கரங்களை தட்டி அந்த பாத்திரரை அந்த பரிசுத்தம் உள்ளவரை அந்த மேன்மை உள்ளவரை ஆச்சரியமானவரை நல்ல கரங்களை தட்டி துதிங்க பார்க்கலாம் எஸ் ஜீசஸ் வி தேங்க் யூ லார்ட் வி தேங்க் யூ லார்ட் நீ ஒருவரே பாத்திரர் பாத்திரர் பாத்திரர் மகிமையும் கனமும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் மேன்மை பெற்றுக்கொள்ள பாத்திரர் உயர்வுகளை பெற்றுக்கொள்ள பாத்திரர்

There is none like you, Lord. எங்களை நேசிக்க உண்மை போல ஒருத்தர் இல்லப்பா. எங்களை ஆதரிக்க உண்மை போல ஒருவர் இல்ல ஆண்டவரே. எங்களை வழி நடத்த உண்மை போல வேறொருவர் இல்லவே இல்லப்பா. உமக்கு ஈடாக ஒருவரும் இல்லையே. உமக்கு கொப்பானவர் ஒருவரும் இல்லையே. உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லையே.

உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம். உம்மை நாமத்தை நாங்கள் உயர்த்துறோம்ப்பா. We lift your holy name. உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. இது உயர்ந்தவர், மாறாதவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், தயவுள்ளவரப்பா. எங்க அவமானப்பட்டீங்களோ, எங்க ஒதுக்கப்பட்டீங்களோ, அங்கதான் தலை உயர்த்துவா, அங்கதான் நீங்க உயர்வீங்க. அல்லேலூயா. தாவீதை குறித்து பார்க்கும்போது, தாவீது தன் சொந்த பட்டணத்தில், பெத்லகேமில், சொந்த தேசத்தில், சொந்த இடத்துல, உறவுகளால, சகோதரிகளால், தாய் தகப்பனால கைவிடப்பட்டவர். அவனை யாரும் கண்டுகிறதில்ல. தாவீதுடைய சரித்திரம், சரித்திரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய சரித்திரம். அவன் எட்டாவது பிள்ளையா இருந்த போதில் அவனை யாரும் கண்டுக்கவே இல்லை. தகப்பனுக்கு அவன் வேண்டாதவன். தாவீது பிறப்பு வந்து ஒரு பெரிய சரித்திரம். தகப்பனால வேண்டாம், இவன் பிள்ளையே இல்லைன்னு ஒதுக்கப்பட்டவன். அதனாலதான் தன் வீட்டில் ஒரு மிகப்பெரிய வீட்டில் தன் மகனை ஒருத்தனை ராஜாவை மாத்த போறாங்க, ஆக்க போறாங்க தெரிஞ்சும் எல்லாரையும் வர வச்சவன் தாவீதை வர வைக்கல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதான் தாவீது சொல்றார், என் தகப்பனும் என் தாயுமே கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். பாதி பேர் முறைக்கிறீங்க. நான் மறுபடியும் சொல்ல போறேன், என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்றீர். உண்மையில சொல்ல போனா, ஈசாயின் வீட்டுல ஒருத்தனை ராஜாவை அபிஷேகம் பண்ண போறாங்கிறதுக்காக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணப்பட்டது. சாமுவேல் தீர்க்கதரிசி பெத்லகேமுக்கு வந்த உடனே ஈசாயின் குமாரில் ஒருவனை ராஜாவா ஏற்படுத்த போறேன்னு சொன்ன உடனே சாப்பாடு ஆயத்தம் பண்ணப்பட்டுச்சு. சொந்த வீட்டுல விருந்து ஆன தாவீதுக்கு அழைப்பு இல்ல. சொந்த வீட்டுல விருந்து, சொந்த சகோதரன்ல யாரோ, யாருன்னே தெரியாது ராஜாவாக போறது, யாரோ ஒருத்தர் ராஜாவாக போறாங்க, சொந்த சகோதரனுக்கு பெத்த பிள்ளைக்கு அழைப்பு இல்ல. அவன் ஒதுக்கப்பட்டான், புறக்கணிக்கப்பட்டான். விருந்துக்கு அவனை யாரும் என்ன செய்யல, அழைக்கல. ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, சாமுவேல் சொல்றாரு, அந்த தாவீது இங்க வர்ற வரைக்கும் விருந்தே ஆரம்பிக்காது. ஐயோ உங்களுக்கு போறாம். நீங்க ஒன்னு சாமியில் 17 அதிகாரத்தை வாசி பாருங்க. சரத்து ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம். அவன் சாமுவேல் சொல்றாரு, எந்த தாவீதை விருந்துக்கு நீ அழைக்கலையோ அந்த தாவீது இல்லாம விருந்தே இல்லை. ஐயோ அவன் சொல்றான், தாவீது இங்க வரம நான் சாப்பிட மாட்டேன். தீர்க்க தரிசியை சாப்பிடலாம், வேற ஒருத்தனும் அங்க சாப்பிட முடியாது. யாரும் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அவர் கை வச்சா தான் எல்லாரும் கை வைப்பாங்க. எந்த தாவீத விருந்துக்கு அழைக்காம புறக்கணிச்சாங்களோ அந்த தாவீதம் விருந்துக்கே தலைவனா மாறிட்டா. ஐயோ கையை தட்டு, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஊராருமே அவனை ஒதுக்கி வச்சிருந்தாங்களா? ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு, அதை குறிச்சு பெரிய பிரசங்கமே இருக்கு. ஊராரே ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அதான் சொல்றேன், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. எல்லாரும் ஈசாயின் பிள்ளைகளும் ஈசாயுமே நினைச்சாங்க, இது வேற யாருக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட என் பிள்ளைகளுக்கான. உண்மையாகவே அந்த பந்தியும் அந்த வரவுமே தாவீதுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. அதனாலதான் சொல்றேன், எந்த பெத்லகேமில் தாவீது தகப்பன் தான் ஒதுக்கப்பட்டானோ, எந்த பெத்லகேமில் தன் சகோதரனால் புறந்தள்ளப்பட்டானோ, கண்டுக்காம விடப்பட்டானோ, எந்த பெத்லகேமில் ஊரார் கண்களுக்கு முன்பாக ஒதுக்கப்பட்டானோ, அந்த ஜனங்கள் கண்கள் காண, அந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக சாமுவேல் தீர்க்கதரிசி தாயிலே கொம்பை எடுத்து, இதோ இஸ்ரவேலில் ராஜாவாக ஏற்படுத்த போகிற இரண்டாவது ராஜான்னு சொல்லி அபிஷேகம் பண்ணினார்னா, அதே தேவன் எந்த இடத்துல நீங்க தலைப்பிடிவை சந்தித்தீர்களோ அங்கே உங்கள் தலையை உயர்த்த வல்லவர். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படின்னா எந்த இடத்துல நீங்க தலை குனிவை சந்திச்சீங்களோ அதே இடத்துல கத்த ஒரு தலை உயர்வை, ஒரு தலை நிமிர்வை உண்டாக்குகிறவர். எந்த சொந்தக்காரன் தூக்கி எரிஞ்சானோ, எந்த உறவுகள் தூக்கி எரிஞ்சாங்களோ, யார் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்காக புறந்தெழுந்தாங்களோ, எந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டதுக்காக சொந்தமே வேண்டான்னு சொன்னானோ, அதே கண்கள் காண, அதே கண்களுக்கு முன்பாக தேவன் தலை உயர்த்துகிற நாள் வருகிறது.

அவரே நம்முடைய தலையை உயர்த்துகிறவர், அவரே நம்மை உயர்த்தி அழகு பார்க்கிறவர், அவரே நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவரே நம்மை நிரப்புகிறவர், அவரே நம்மோடு கூட இருக்கிறவர். நல்லா கரங்களை தட்டி ரே மாலா ரா கஞ்சா நமோ ரா மா மா மா மா. எங்கள் தலையை உயர்த்துகிறவரே, எங்கள் தலையை உயர்த்துகிறவரே, எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, எங்கள் கோட்டையே, எங்கள் தஞ்சமே. நல்லா கை தட்டி, நல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல கர

0: நீங்க மட்டும் தான் அங்க தலையை உயர்த்துகிறவர், நல்ல கரங்களை தட்டி நீங்க மட்டும் தான் எங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிறவர், நீங்க மட்டும் தான் எங்களை புறக்கணிக்காதவர், நீங்க மட்டும் தான் எங்களை விட்டு கொடுக்காதவர், நீங்க மட்டும் தான் எங்களை ஆதரித்து நடத்துகிறவர், நீங்க மட்டும் தான் எங்களை உயர்த்துகிறவர்.
1: ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க சத்தம் கே

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு

தண்ணீரில் தாமரை, செப்பரேஷன் ஆர் செக்ளூஷன். வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 9 அத்தியாயம் 9-13 வசனங்கள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒருவனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவரது சீடரோடும் கூட பந்தியிருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னது என்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இன்றைய மனப்பாட வசனம் நமக்கு ஓரளவுக்கு ஏற்கனவே நன்றாக தெரிந்திருக்கிற ஒரு வசனம், சங்கீதம் 1:1. தீயவருடைய ஆலோசனையில் நில்லாமலும் பாவிகளுடைய வழியில் நிற்காமலும் நிந்திப்பவர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருப்பவன் பாக்கியவான். Blessed is the man who walks not in the counsel of the ungodly, nor stands in the path of sinners, nor sits in the seat of the scornful. நாம் பிரிந்து வாழ வேண்டும் என்று பல பிரசங்கங்களில் சொல்ல கேட்டிருக்கிறோம். அவிசுவாசிகளிடமிருந்து பிரிந்து வாழ்தலை அளவுக்கு மீறி வலியுறுத்துவோர் பொதுவாக கையாளும் சில வசனங்களை கவனிப்போம். யாக்கோபு 4:4, உலக நட்பு தேவனுக்கு விரோதமான பகை. முதல் 3 வசனங்களை நாம் கவனித்தால், இது இச்சை, கொலை, பொருளாசை, சண்டை ஆகியவைகளை தான் குறிக்கிறதே ஒழிய, ரட்சிக்கப்படாத எவரும் நமக்கு நண்பராக இருக்கக்கூடாது என்று இவ்வசனம் போதிக்கவில்லை. இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 6:17, நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போங்கள். 16 வசனத்தை கவனித்தால், இது சிலை வணக்கத்தை விட்டு விக்கிரகாராதனையை விட்டு முழுவதுமாய் விலகுவதற்கு வந்ததோர் அழைப்பு. இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 15:33, தீய நட்பு நல்லொழுக்கங்களை கெடுக்கும். இது உலகப் பொருள் மீது தேவையற்ற அளவுக்கு மீறிய பற்று கொண்டு உயிர்த்தெழுதலை மறுதலிக்கும் விவாதங்களுக்கு எதிரான எச்சரிப்பு என்பதை அதற்கு முந்தைய 32 வசனத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, படைப்பின்படி எல்லா மனிதரும் அவர்கள் நல்லவரோ தீயவரோ கடவுளுக்கு சொந்தமானவர்கள்தான். அவர் அவர்கள் எல்லாரையும் சமமாய் நேசித்து சூரிய ஒளியையும் மழையையும் அருளுகிறார் என்று மத்தேயு 5:45 வாசிக்கிறோம். மனுக்குலம் அனைத்தும் கடவுளின் பிள்ளைகளாக அவருக்குள் பிழைக்கிறது, அசைகிறது, இருக்கிறது. அதைத்தான் அப்போஸ்தலர் 17:27-28 வசனங்களில் எப்படி வாசிக்கிறோம், கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார், அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று பவுல் அத்தேனே நகர் மக்களுக்கு அருளுரையாற்றினார். இவ்வுண்மையை புரிந்து கொள்ளாமல் இயேசுவின் நாட்களில் இருந்த மதவாதிகள் மற்றவர்களை விட்டு ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருந்தனர். ஆனால் இயேசுவோ பாவிகளுடன் தாராளமாக பழகி பாவிகளின் நண்பன் என்று பெயர் பெற்றார். உண்மையான ஆன்மீகம் என்பது
சமூக உறவுக்கு எதிரானது அல்ல. ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நாட் ஆன்டை சோஷியாலிட்டி. உண்மையான ஆன்மீகம் என்பது உலகின் ஊழல் மற்றும் பொல்லாத வழிகளை மட்டும் கற்றுக்கொள்ளாதிருப்பதாகும். தாமரை இலை தண்ணீரில் இருந்தாலும் தண்ணீரால் நனைந்து விடாமல் இருக்கிறதல்லவா? We are in the world, but we are not of the world. நாம் உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் நாம் உலகத்தால் உண்டானவர்கள் அல்ல. மக்களோடு பழகாமல் மக்களை நாம் எப்படித்தான் பிடிக்க முடியும்? பாவியை அல்ல, பாவத்தையே நாம் வெறுக்க வேண்டும். இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று ஒரு சில ஆலோசனைகளை சொல்கிறேன். மறுபடி பிறந்தோர் இன்னும் மனந்திரும்பாத தங்கள் பெற்றோரை அலட்சியம் பண்ணக்கூடாது. வாழ்க்கை துணை அவிசுவாசியா இருந்தாலும் மனவாழ்வில் இணைந்து வாழ வேண்டும். இதைத்தான் நேற்று 1 பேதுரு 3:2 திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களும் பக்தியுள்ள தங்கள் மனைவிகளின் நடக்கைகளினாலே ஆதாயப்படுத்தப்படுவார்கள் என்று நேற்று வாசித்தேன், நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். நெறிக்கடுத்த தத்துவம் எதுவும் மீறப்படாதிருக்கும் வரை கிறிஸ்தவர்கள் இதயபூர்வமாக தங்கள் உடன் பணியாட்களோடு ஒத்துழைத்து அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதைத்தான் பேதுரு தன்னுடைய 2:18 வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சார்ந்த குணமுள்ளவர்களுக்கும் மட்டுமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். சீர்கேடான செயல்முறைகள் இல்லாத பட்சத்தில் அவிசுவாசிகளை தொழிலில் பங்காளிகளாய் வைத்துக் கொள்ளலாம். வளாகம் மற்றும் அயலக நற்செய்தி பணிக்கு முதற்படியே நட்பை ஏற்படுத்துவதுதான். ஆகவே விசுவாச வாலிபர் நங்கையர் பொது வாசக அறைக்கோ விளையாட்டு மைதானத்திற்கோ போவதை நிறுத்த வேண்டாம். ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு என்ற வட்டத்திற்குள் இருப்பவர்களையே பொதுவாக எளிதில் ஃபெலோஷிப் ஐக்கியம் என்ற கட்டத்திற்குள் கொண்டு வர முடியும். பாவியை தள்ளாது பாவத்தை வெறுத்த கிறிஸ்துவே நமக்கு முன்மாதிரி. மனிதரை பிடிப்போருக்கு மனிதரை பிடிக்க வேண்டும். Winners of souls must be lovers of souls. தீயவருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நிற்காமலும் நிந்திப்பவர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருப்பவன் பாக்கியவான். தண்ணீரில் இருக்கும் தாமரை போல் இருங்கள். எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த நாளின் நல்ல ஆலோசனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாகிய நாங்கள் கர்த்தாவே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டதே ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்கென்பதை மறந்து, உலகத்திற்காகவே சபை இருக்கிறது என்பதை மறந்து, எங்களுக்கென்று ஒரு தனி வட்டத்தையும் கட்டத்தையும் போட்டுக்கொண்டு ஒதுங்கி வாழ்கிற இந்த பாவத்தை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்கள் எல்லாருக்கும் குறிப்பாக எங்களிலே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து போகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, பாவிகளின் சிநேகிதன் Friend of sinners என்கிற பட்டப்பெயர் எப்படியாவது எங்கள் வாழ்நாளிலே கிடைத்துவிட, நாங்கள் அந்த அளவிற்கு பாவிகளோடு பழக, ரட்சிக்கப்படாதவர்களோடு நாங்கள் உரையாட, அவர்களிடத்திலே அன்பு செலுத்த ஈடுபாடு கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். பாவத்தை வெறுத்து பாவியை நேசித்த உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நடைமுறையில் எங்களுடைய சமூக வாழ்க்கையில் மாதிரியாக்கிக் கொள்ள உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.

சிந்திப்போம், செயல்படுவோம். நீங்க எந்த குடியில பிறந்தாலும், என்ன தொழில் செஞ்சாலும், எத்தனை புத்திசாலியா இருந்தாலும், எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும், எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும், தனிமைய உணர்ந்திருப்பீங்க, ஏமாற்றத்தை சந்திச்சிருந்திருப்பீங்க, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில தள்ளப்பட்டிருந்திருப்பீங்க. ஏன் இப்போ கூட நீங்க இப்படிப்பட்ட துக்ககரமான ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். உங்க குடும்பம், தொழில், அறிவு, பணம், அதிகாரம் உங்க தனிமைய போக்காது, உங்க ஏமாற்றத்தை மாற்றாது, உங்களுக்கு நம்பிக்கை அளிக்காது. இந்த நேரத்துல நீங்க வாழ்க்கைனா என்ன அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும். எதுவுமே இல்லாம பிறந்து, எல்லாம் வேணும்னு அலைஞ்சி, எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சு, உயிரும் சொந்தம் இல்லைன்னு உணர்ந்து, இந்த உலகத்தை விட்டு பறந்து போறதுதான் வாழ்க்கை. இதை நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, நிரந்தரம் இல்லாத இந்த உலக பொருட்கள் மேல நாம பற்று வைக்க மாட்டோம். நம்ம கூட எப்பவுமே இருக்கிறது கடவுள் மட்டும்தான். உங்க மனசுல இருக்கும் கடவுள்கிட்ட நம்பிக்கை வைங்க. ஐயோ, நான் தனியா இருக்கேனே அப்படின்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. நீங்க தனியா இல்ல, உங்க பக்கத்துல உங்க நிழலா எப்பவும் உங்களுடனேயே கடவுள் இருக்கிறாரு. எனக்கு உதவ யாருமே இல்ல, என்னைய புரிஞ்சுக்க யாருமே இல்லைன்னு எண்ணி மனசு உடைஞ்சு போயிடாதீங்க. நீங்க நிற்கதியா இல்ல, கடவுள் உங்க கரங்களை இறுக பற்றிக்கிட்டு உங்க பக்கத்துல நிக்கிறாரு. இரவுக்கு பின் பகலை தரும் கடவுள், குளிருக்கு பின் வெயிலை தரும் கடவுள் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்துக்கு பின் இன்பத்தை தருவாரு. கர்த்தர் சொல்லும் ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். உங்களை சந்தோஷப்படுத்தும் இன்னொரு வசனத்தை சொல்லவா? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவரை கெட்டியா பிடிச்சுக்கோங்க, சந்தோஷமா இருங்க.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6:13-14 ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். அழைத்து கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது அதை எப்படி கொடுக்கிறார் என்றால் ஆணையிட்டு கொடுக்கிறார். எதன் பேரில் ஆணையிட்டாராம்? தம்முடைய பேரிலே ஆணையிட்டார். ஏன் தம் பேரில் ஆணையிட்டார் என்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான். நாம் ஆராதிக்கிற தேவர் நமக்கு வார்த்தையை வாக்குத்தத்தமாய் தந்த நம் ஆண்டவர் யார் தெரியுமாங்க? அவரிலும் பெரியவர் ஒருவரும் கிடையாது. ஆமென். எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவர், எல்லோரிலும் பெரியவர். ஆமென். அவர் இன்னொன்றின் மேல ஆணையிட்டு சொல்ல முடியாது. காரணம், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர், எல்லாமே அவரால் அவர் மூலமாய் அவருக்காய் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமா, எல்லா அதிகாரங்களுமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழாக அது கீழ்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு மேல ஒரு அதிகாரம் இல்லை, இயேசுவுக்கு மேல ஒரு வல்லமை கிடையாது, இயேசுவுக்கு மேல ஒரு ஆளுகையும் இல்லை, எல்லாமே அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. எனவே கர்த்தர் வாக்குத்தத்தத்தை தரும்போது தமது பேரிலே தானே ஆணையிட்டு கொடுத்தார். அவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படி இருக்க அந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் கொடுப்பது மாத்திரமல்லாமல் அதை தம் பேரிலே ஆணையிட்டு கொடுக்கிறார் என்றால் அந்த வார்த்தை எப்படி நிறைவேறாமல் போகும்? அவர் மிகவும் பெரியவர். அவர் வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தத்தை அவர் தமது பேரிலே ஆணையிட்டு கொடுத்தார். அதன் பலன்தான் இன்று உலகம் முழுவதும் ஆபிரகாமின் சந்ததி பெருகி இருக்கிறதை நம் கண்களால் பார்க்கிறோம், நம் காதுகளில் அதை கேட்கிறோம். ஆமென். ஒருவனாய் இருந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாமுக்கு சந்ததி கொடுக்கும் போது ஆபிரகாம் 100 கிழவன், சாராள் 90 கிழவி. ஆமென். அவர்கள் முதிர் வயதில், ஆமென், சாராளின் கர்ப்பம் செத்த நிலை, ஆபிரகாமின் சரீரமும் ஏறக்குறைய அந்த நிலைதான். அப்படி இருந்தும் அவர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தை நிறைவேறினது பார்த்தீர்களா? ஆமென். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு 12 பெற்றார்கள். அதன் பிறகு பலுகி பெருக ஆரம்பித்தார்கள். யாத்திராகமம் 1 பார்க்கிறோம், ஜனங்கள் பலுகி பெருகி இருக்கிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. பார்வோன் எவ்வளவோ ஒடுக்க நினைக்கிறான், ஆனால் ஜனங்கள் இன்னும் பெருகி இருக்கிறாங்க. ஏனென்றால் இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம், இது அவர் பேரிலே ஆணையிட்டு சொன்ன வாக்குத்தத்தம். இந்த நாளில் என கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நம் தேவனுக்கு மேல ஒரு வல்லமை கிடையாது. தேவன் ஒன்றை செய்வதை தடுக்க தேவனுக்கு மேல ஒரு வல்லமை கிடையாது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா அதிகாரத்தையும் உடையவர். நமக்கு ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தமாய் தந்திருப்பார் என்றால் அதை எப்படி தந்திருக்கிறார் தெரியுமா? தமது பேரில் ஆணையிட்டு. உங்க சூழ்நிலை மாறலாம், சரீர நிலைமை மாறலாம், எல்லாமே எதிராக இருக்கலாம், சொன்ன வார்த்தை நிறைவேறும். நம்புங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே,
ஒருவராய் சாவாமை உள்ளவரே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதப்பீடமாக உடையவரே. அப்போ உம்மை தியானிக்கும் போது எவ்வளவு பலனாண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களை நம்ப பண்ணின வார்த்தை அதை நிச்சயம் நிறைவேற்றுவீர். இந்த நம்பிக்கையோடு மகிமைப்படுத்தி வாழ கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின்னாவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திர.

அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இப்போது கேட்க போவது வார்த்தையும் வாழ்வு. அதற்கான தலைப்பு ஒரு ஆபத்தான மாற்றுப்பாதை. அதற்கான ஜீவ வார்த்தை 2 தீமோத்தேயு 4:2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. கேமா நினைத்தால் என்ன ஒரு வீணான நேரம். அவளுடைய காப்பீட்டு முகவர் அவர்கள் மீண்டும் சந்திக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது மற்றொரு சலிப்பான விற்பனை காரியம் என்று கேமாவுக்கு தெரியும். ஆனால் அவளுடைய விசுவாசத்தை குறித்து பேச ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள முடிவு செய்தார். முகவரின் புருவங்கள் பச்சை குத்தப்பட்டிருக்கிறதை கவனித்த அவள் தயக்கத்துடன் ஏன் என்று கேட்டார். அந்த பெண் இது அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என்று நம்பி இப்படி செய்திருக்கிறாள் என்பதை அறிந்து கொண்டார். கேமாவின் கேள்வி எப்போதும் வழக்கமாக பேசும் நிதியை பற்றிய பேச்சிலிருந்து ஒரு ஆபத்தான மாற்றுப்பாதை இருந்தாலும் அதிர்ஷ்டம் மற்றும் விசுவாசத்தை பற்றி உரையாடவும் தான் ஏன் இயேசுவை சார்ந்து வாழ்கிறார் என்பதை பற்றி பேசவும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அந்த வீணான நேரம் ஒரு தெய்வீக நியமனமாக மாறியது. இயேசுவும் ஒரு ஆபத்தான மாற்றுப்பாதையில் சென்றார். ஜூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு பிரயாணப்படும் போது ஒரு ஜூதன் நினைத்து பார்க்க முடியாத காரியமான ஒரு சமாரிய பெண் மற்ற சமாரியர்களும் அவளை தவித்த ஒரு விபச்சார பெண்ணிடம் பேசுவதற்கான மாற்று பாதையை தெரிந்து கொண்டார். ஆனாலும் தன்னுடைய உரையாடல் அநேகர ரட்சிப்புக்குள்ளாக நடத்தும்படியாக முடிந்தது. யோவான் 4:39 வசனங்களிலே நாங்க இத காணக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் பார்க்க கூட விரும்பாத ஒருவரை சந்திக்கிறீங்களா? நீங்க சாதாரணமாக தவிர்க்கும் பக்கத்து வீட்டுக்காரரிடம் மோதி கொண்டிருக்கிறீங்களா? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் எப்போதும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஒரு ஆபத்தான மாற்றுப்பாதையை கருத்தில் கொள்ளுங்கள். யாருக்கு தெரியும், தேவன் அவரை குறித்து பேச ஒரு தெய்வீக வாய்ப்பை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் இன்றைக்கு யாரை சந்திக்க போகிறீர்கள்? இயேசுவை பற்றி பேச இது எப்படி வாய்ப்பாக இருக்க போகிறது? சுவிசேஷத்தை தைரியமாக அன்பாக மற்றும் உணர்திறனுடன் பகிர்ந்து கொள்ள எப்படி மாற்றுப்பாதையை நீங்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? இன்றைக்கு எத்தனையோ மீடியாக்கள், எவ்வளவோ காரியங்கள், எவ்வளவோ நேரங்கள் நாங்கள் எதற்கெதற்கெல்லாமோ செலவழித்துக் கொண்டு இருக்கிறோம். அன்பான ஜீஃபான் நேயர்களே, இன்றைக்கு இயேசுவே உம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ள நீர் திறந்து தரும் வாய்ப்புகளை கண்டுகொள்ளவும் உம்மை குறித்து மற்றவர்களிடம் பேசவும் தைரியத்தை தாரும் என்று ஜெபித்துவிட்டு அழகழகாக ஜீஃபான் வீடியோக்களையும் நேரடியான லைவ் வீடியோக்களையும் எவ்வளவோ காரியங்கள் உண்டு. நீங்களும் உங்களுடைய ஃபேஸ்புக்கிலோ அல்லது உங்களுடைய எந்த விதமான வாட்ஸ்அப்பிலோ வைபரிலோ ஏதோ ஒரு காரியங்களுக்கு கூட உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகமெங்கும் செல்லும்படிக்கு தேவனை இன்னும் அறியாமல் ஏதோ ஒரு மூலை முடுக்குகள்ல யாரோ ஒருவர் அறிய வேண்டிய பிரகாரமாக அறிய முடியாதபடி இருக்கிறார்கள். அப்படியானவர்களுக்கு உங்களுடைய அன்பையும் உங்களுடைய நட்பையும் காண்பித்து அவர்களும் தேவனை அறிந்து இந்த ராஜ்யத்திலே வந்து சேர கிருபை செய்ய தேவனிடத்திலே வேண்டிக் கொண்டு அவர்களுக்காக நீங்கள் இதை ஷேர் பண்ணும் போது எத்தனையோ காரியங்களை தேவன் உங்களுக்குடாக மற்றவர்களுக்கு செய்ய தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: ஊழியர் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனித்து தொடர்ந்து ஜெபித்து கடந்து செல்வோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம், மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 3:3 சில நிமிடங்கள் கற்றுக்கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் ஏதுவான காரியங்கள். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 11 சில நிமிடங்கள் சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 11 Matthew chapter 3:11.
2: மனம் திரும்புதலுக்கு ஏற்ற மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார்.
1: போதும். கைகளை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் தெய்வ மனிதனாக இருக்கிற பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்க தரிசி என்று சொல்லப்படுகிற யோவான் ஸ்நாபகனுடைய பிரசங்கம், அவருடைய ஊழியம், அவருடைய தனித்தன்மை, அவருடைய சில ஆமீன் ஸ்தோத்திரம் அந்த வார்த்தை என்ன சொல்ல, அவருடைய புரிந்து கொள்ளுதலில் ஏற்பட்ட பின்னடைவுகள், இவைகளை இந்த பகல் இரவில் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முந்தி 6 முன்னே இந்த உலகத்தை கண்டவர் யோவான் ஸ்நாபகன். இவர்கள் இருவரும் உறவு முறையில் சகோதரர்களாக இருந்தார்கள். இவர்கள் இரு குடும்பத்திற்கும் இடையில் உறவு இருந்ததை நம்மால் வேதாகமத்திலும் கிறிஸ்துவின் சரித்திர புத்தகங்களிலும் வாசிக்க முடிகிறது. ஓகே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்காக வந்தார் என்பதை தேவ மனிதனாக இருக்கின்ற யோவான், அவருடைய தகப்பனாரின் மூலமாக அறிந்து கொண்டார். நீங்க நல்லா கவனிக்கணும். ஆமீன். ஒரு முறை லூக்கா சுவிசேஷம் 1 நீங்கள் படிக்கும் பொழுது, என் நினைவு சரியானால் 63 என்று நினைக்கிறேன், தேவ மனிதனாக இருக்கிற சகரியா தீர்க்க தரிசனமாக தன் மகனை பார்த்து பேசுகிற 67-68 வாசிங்க.
3: அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
1: கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இனி தொடர்ந்துள்ள பகுதிகளை நீங்கள் வாசித்தால், அதாவது லூக்காஸ் விசேஷம் 1, இப்பொழுது வாசிக்கப்பட்ட 67 வசனத்தை தொடர்ந்துள்ள பகுதிகளை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அமீன், சகரியா என்று சொல்லுகிற அமீன் யோவான் ஸ்நாபகனுடைய தகப்பனார் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக 2 மிக முக்கியமான காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். 1, இயேசு கிறிஸ்துவை சொல்லிக் கொடுக்கிறார். 2, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார், அல்லது அவர் பிறப்பதற்கான நோக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஓகே. இன்னொன்று, இந்த யோவான் ஸ்நாபகன் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லுகிற காரியத்தையும் அங்கே பார்க்க முடிகிறது. வலது பக்கத்திலே கவனித்து பார்த்தால் எழுதப்பட்டிருக்கும், நீ அவருக்கு முன்பதாக கடந்து போவாய் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்போ இப்பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆமீன், சகரியா தீர்க்க தரிசனமாக இயேசுவை குறித்தும் யோவானுடைய பிறப்பு அல்லது ஊழியத்தை குறித்தும் சொல்லிக் கொடுத்து விடுவார். தன் தகப்பனால் தனக்கு அறிவிக்கப்பட்டதை இப்பொழுது சொல்லுவார். பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்துல அவர் சொல்லுகிறார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவருடைய பாதரட்சைகளையும் சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிக் கொண்டிருக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பக்கமாய் வருகிறார். தூரத்திலே இயேசுவை கண்ட அமீன் யோவான் என்ன சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசுவை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். மிகப்பெரிய ஊழியம் அது. யோவான் செய்த ஊழியத்தை இனி ஒருவராலும் செய்ய முடியாது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்காக என்ன செய்கிறார், ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்காக நதியில் இறங்குகின்றதானே அமீன் ஸ்தோத்திரம் ஒரு பகுதியை பார்க்க முடியும். அது 13 வாக்கியத்தில் இருக்கிறது, ஒன்று வாசித்து உதவி செய்யுங்கள்.
3: அப்பொழுது யோவானால் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார்.
1: கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, அடுத்த வசனம்.
3: யோவான் அவருக்கு தடை செய்து நான் உம்மாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான்.
1: கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க என்னுடைய சிந்தனை பகுதி இதுதான், வெரி சிம்பிள். பட் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, இயேசு யோவானால் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு யோர்தானுக்கு வருகிறார். தண்ணீரில் இறங்கி செல்லும் பொழுது யோவானுடைய பிரதிபலிப்பு என்ன, முடியாது. அவர் என்ன சொல்லுகிறார், முடியாது, தரமாட்டேன். இந்த இடத்துல நீங்க உங்க ஸ்டைல்ல சிந்திங்க, உங்க ஸ்டைல்ல சிந்திங்க. இயேசு ஞான ஸ்நானம் எடுக்க வருகிறார், நீங்க என்ன இயல்பான வார்த்தையை சொல்லுவீங்களோ அதை சொல்லி பாருங்க, அதெல்லாம் நடக்காது, பேச்சுக்கே இடம் இல்லை. அது எப்படி முடியும், உமக்கு போய் ஞான ஸ்நானம் கொடுக்கறதா, எல்லாம் சாத்தியப்படாது. யோவான் தடை செய்தார். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு அவர்களை தடை செய்வார்கள். சிலர் ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு குடும்பத்தில் மற்ற மனிதர்கள் தடை செய்வார்கள். ஆனால் ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டியவரை தடை செய்கிறார். சிந்திக்கணுமா இல்லையா? சில நேரத்தில் பிரதர் எடுங்கன்னு சொன்ன அவர் சொல்ல நடக்காதும்பா, தான் தடை செய்யலாம். புருஷன் சொல்லுவான் மனைவியை பார்த்து, எடுத்த உன்னை அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவேன், வயசு எத்தனை, 70, கல்யாணம் எப்போ நடந்து, 40 வருஷத்துக்கு முன்ன, கல்யாணம் ஞான ஸ்நானம் எடுத்த நடக்கிறது வேற. புருஷன் தடை பண்ணுவான், மனைவி தடை பண்ணுவாங்க, பெற்றோர் பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும். இப்ப இயேசு ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு முன் வருகிறார். இப்ப யார் தடை, எடுக்கிறவருக்கு கொடுக்கிறவர் தடை, நடக்காது, நான் தரமாட்டேன் உமக்கு. சிந்திக்கணுமா இல்லையா? நான் இந்த பகுதி என்னை சிந்திக்க வைத்ததுனால தான் நான் இது உங்களோடு பேசுகிறேன். நான் இதில் இந்த கற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். இந்த இடத்தில் ஏன் யோவான் இப்படி நடந்திருப்பார், என்னுடைய சிந்தனை இதுதான், ஏன் இவர் நடந்து கொண்டார். அவர்தான் கிறிஸ்து என்று சொல்லிக் கொடுத்தவர், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் பெரியவர் என்று சொன்னவர், என்னுடைய அவருடைய பாதரட்சியின் வாரை அறிவழ்த்துக் கொள்வதற்கு கூட நான் தகுதியற்றவன் என்று சொல்லி இயேசுவை எந்த அளவிற்கு உயர்த்தி காண்பிக்க முடியுமோ அந்த அளவிற்கு காண்பித்தவர் சொல்லுகிறார், நீர் ஞான ஸ்நானம் எடுக்க நான் தடை, நான் தரமாட்டேன். இந்த வார்த்தை அவர் வந்து தடை செய்கிறார், நடக்காது, நான் உமக்கு ஞான ஸ்நானம் தருவதா, ஏன் இப்படி நடந்துகிட்ட. நீங்க நல்லா கவனிக்கணும். நான் கண்ட ஒரு காரியம், அவருடைய தகப்பன் சகரியா, அவருடைய தகப்பன் சகரியா இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லாம் சொல்லி கொடுத்தார். இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு நேரம் நடத்த சமாதானத்தை கொடுக்க எல்லாம் சொல்லி, இதை செய்வார், இதை செய்வார், அவர் இதை செய்வார், இப்படி எல்லாம் செய்யணும், நீ அவருக்கு அவருக்கு முன் நடந்து போவார், அதெல்லாம் சொல்லி கொடுத்தார். தகப்பன் சொல்லி கொடுத்த பொழுது எதை சொல்லிக் கொடுக்கவில்லை, நீதான் அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பாய் என்று சொல்லிக் கொடுக்க. நல்லா நீங்க கவனிக்கணும், நீ அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பாய், உன் கையினால் அவர் ஞான ஸ்நானம் எடுப்பார் என்று சொல்லி கொடுக்கவில்லை. அப்ப நான் நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஊழியம் யோவானுக்கு கிடைத்த பொழுது அவர் தானாகவே அதை செய்ய முன்வராததற்கு காரணம், தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்ததில் அதை சொல்லிக் கொடுக்கவில்லை. நல்லா கவனிக்கணும், தகப்பன் சொல்லிக் கொடுத்திருந்தால் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நான் உமக்கு ஞான ஸ்நானம் தருவதில்லை என்ற வார்த்தையை யோவான் சொல்லி இருக்க மாட்டார். இன்றைக்கு அநேக பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிக் கொடுக்காததினால் தன் பிள்ளைகள் தங்களுக்கு வருகிற சிறந்த தருணங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பரிசுத்தாவியானவர் சொல்லிக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ஒரு முறைதான் ஞான ஸ்நானம் எடுப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒருவன் ஞான ஸ்நானம் கொடுக்கிறான் என்று சொன்னால் அது சரித்திரம். ஆனால் அந்த ஞானஸ்தானம் கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு, சரித்திரத்தில் இடம்பெறுகிற ஒரு வாய்ப்பு தன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது அவன் முடியாது என்று சொல்லுகிறான், நான் தரமாட்டேன். இதை சொல்லுவதற்கு காரணம், ஒருவேளை அவனுடைய தாய், அவனுடைய தகப்பன் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து சொல்லும் பொழுது இதை சொல்லியிருந்தால், உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தருணங்கள், ஆண்டவருக்காக செயல்பட வேண்டிய, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டிய, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டிய, கிறிஸ்து மகிமைப்படுகிற ஏதாகிலும் காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது ஒரு நாளும் என்னால் முடியாது என்று நீ சொல்லக்கூடாது என்று உன் பெற்றோர் உனக்கு சொல்லிக் கொடுத்தால், என் அப்பா உயிரோடு இருக்கும் பொழுது சொன்னார், ஆண்டவர் மகிமைப்படுகிற ஊழியத்திற்கு ஏதேனும் வாய்ப்புகள் எனக்கு கிடைக்குமானால் ஒரு நாளும் முடியாது என்று நான் சொல்லக்கூடாது என்று பிள்ளைக்கு தெரிந்திருக்கும். ஒரு வசனம் நினைவுக்கு வந்தது, பிள்ளையானவனை அவனை நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். இந்த இடத்துல யோவான் ஏன் தடை செய்தார், யோவான் ஏன் தடை செய்தார், தன் தாய், தன் தகப்பன், தன் சபை, தன் ஊழியம், தன்னை நடத்தினவர்கள், மக்களே, என்றாகிலும் ஒரு நாள் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதற்கு ஊழியத்தில் ஏதாகிலும் ஒரு பகுதி உன் கையில் கிடைக்குமானால், மாட்டேன் என்றோ செய்ய, ஆமீன், மாட்டேன் என்று தெய்வம் உனக்கு தருகிற எந்த வாய்ப்பையும் நீ தவற விட்டு விடக்கூடாது என்று சொல்லி ஒரு தகப்பன் சொல்லிக் கொடுத்திருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பிள்ளை தேவனுக்கு ஊழியம் செய்கிற, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாய்ப்பு தன்னிடத்தில் வந்த பொழுது சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டிருப்பார். இங்கே அவர் என்ன செய்கிறார், அதை ஏற்று ஆமேன் சொல்லிக் கொடுத்தாததனால் அவர் சொல்றார், முடியவே முடியாது, முடியவே முடியாது, நான் இதை செய்ய மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன். இன்னைக்கு அநேகர் இப்படித்தான், சரியான படிப்பினை இல்லாததுனால, சரியான படிப்பினை இல்லாததுனால, சரியான தெளிவு இல்லாததுனால, கர்த்தர் நல்ல தருணங்களை தங்களுக்கு தரும் பொழுது வேண்டாம் என்று தடை செய்கிறார்கள். ஒரு முறைதான் உனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க முடியும் இயேசுவுக்கு, ஒரு முறைதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அந்த ஒரு முறையை நீ தவறவிட்டால் மரிக்கும் வரை, உலகம் இருக்கும் வரை வேறு எவனும் அதை செய்ய முடியாது. உன் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நீ தடை செய்த அந்த மேன்மையான ஊழியத்தை உன்னால் செய்ய முடியாது. கர்த்தர் தருகிற எந்த தருணத்தையும் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, இழந்து விடவே கூடாது. நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறது அதுதான், எங்கேயாகிலும் ஒரு வெளியரங்கமான ஊழியம் உண்டு, மறைமுகமான ஊழியமும் உண்டு, நாலு பேர் பார்க்க செய்கின்ற பணிகளும் உண்டு, யாருமே பார்க்காமல் கர்த்தர் ஒருவர் மட்டுமே தெரிய ஊழியம் செய்கிறதும் உண்டு. ஆனால் தெய்வத்திற்கு வேண்டி, தெய்வநாம மகிமைக்கு வேண்டி மறைவிடத்தில் ஆகிலும் வெளியரங்கமாயாகிலும் செயல்படுவதற்கு ஒரு தருணம் உனக்கு கிடைக்குமானால், ஜீவ சுவாசம் உன் ஜீவனில் இருக்கிறது வரையிலும் முடியாது என்றோ தடை செய்கிற ஒரு வார்த்தை உன் வாயில் வரக்கூடாது. காரணம், ஒரு முறை தடை செய்தால் அது இன்னொரு முறை உன்னை தேடி வராது. உபாகமத்தின் புஸ்தகம் 6 அதிகாரத்திலே, 6 அதிகாரம் 7 வாக்கியம்,
2: நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து.
1: பிள்ளைகள் வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி போதிக்கணுமா, கருத்தா அவன் புரியற மாதிரி சொல்லு. 3/4 மணி நேரம் ஒரு பிரசங்கம் பண்ணணுங்கிற ஆவேசத்துல பேசாதே, உங்ககிட்ட இருக்கிற எல்லா சப்ஜெக்டும் சொல்லிக்கிறனும் அதுக்கா பேசாத, உன் பிள்ளை புரியறானான்னு பாரு, உன் பிள்ளைக்கு விளங்குதா. ஆண்டவர் நமக்கு தருகின்ற எந்த தருணத்தையும் என்ன செய்யக்கூடாது, பாழாக்கி விடக்கூடாது. 2, இவருக்குள் இருந்த தாழ்வு மனப்பான்மை. சொல்லுங்க அந்த வார்த்தையை, இவர் ஏன் தடை செய்திருக்கணும், அப்பா முதல்ல பேரண்ட்ஸ பார்த்துட்டோம், 2, இவர் ஏன் தடை செய்தார், நான் உமக்கு ஞான ஸ்நானம், அதாவது இங்க தடை செய்தத பார்க்க, நீர் ஞான ஸ்நானம் எடுக்க கூடாதுன்னு தடை சொல்லல, நான் தரமாட்டேன்னு தான் தடை சொன்னார். நம்ம ஆட்கள் பலரும், நீ எடுத்த எனக்கு வீட்டில் வரப்படாது, நீ எடுக்கப்படாதுன்னு தடை சொல்லுவான், அல்லது நான் எடுக்க மாட்டேன்னு தடை சொல்லுவான், இங்க நான் தரமாட்டேன்னு தான் தடை சொன்னார். அதற்கு காரணம் முந்திய வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் பாத்திரன் அல்ல. ஆனா பைபிள் என்ன சொல்லுச்சு தெரியுமா? இயேசு சொன்னார், இயேசு சொன்னார், தாயின் வயிற்றில் பிறந்தவர்களில் யோவானை போல பெரியவன் ஒருவனும் இல்லை. ஆனா யோவான் என்ன சொல்லுகிறார்? நான் பாத்திரன் அல்ல. உனக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, நீ தெய்வத்திற்கு வேண்டி எதுவும் செய்ய விடாமல் தடுக்கும் சத்துருவின் ஆயுதமாய் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் தேவ சமூகத்துல போய், என்னால முடியாது, நான் தகுதியானவன் அல்ல. ஐயா, இந்த பூமியில் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு எவன் தான் தகுதியானவன்? கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவனும் தகுதியானவன் அல்லவே. அனைவரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறினார்கள். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. ஆனால் நம்மை தகுதிப்படுத்துகிற தேவன், அல்லேலூயா, அவருக்கு முன்னோடியாக இருக்கும்படி தேவன் உன்னை பிறக்க பண்ணி இருக்க. யோவானை பார்த்து நம்ம என்னையா அப்படி பேசிட்டு, உன்னை பிறக்க பண்ணினதே அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கத்தானே, உன்னை பிறக்க பண்ணினதே அவரை அறிமுகப்படுத்த, நீ அதுக்கத்தானே பிறந்த. சிலரெல்லாம் ஆண்டவர் இந்த பூமியில் பிறக்க பண்ணினதற்கே ஒரு நோக்கம் உண்டு, அந்த நோக்கம் நிறைவேற்றுகிற வேலை வரும் பொழுது இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அதெல்லாம் நம்மால முடியாதுங்க, அந்த அளவிற்கு எனக்கு ஞானம் இல்லை, அந்த அளவிற்கு எனக்கு கிருபை இல்லை, அந்த அளவிற்கு எனக்கு படிப்பு இல்லை, அந்த அளவிற்கு நான். உனக்கு என்னைக்குதான் அறிவு இருந்துச்சு? தேவன் ஒரு தருணம் தரும் பொழுது என்னால முடியாது, என்னால முடியாதுன்னு சொல்லாத, கிருபைய கேளு, தைரியமா இறங்கிப்போ. ஆண்டவர் உன்னை நியமிக்கும் பொழுது என்னால முடியாதுன்னு சொல்லாத, கர்த்தர் கோபப்படுவார். மோசேயை பார்த்து சொன்னார், வாடா உன்னை நான் ஊழியத்துல பயன்படுத்த போகிறேன், வா இந்த காரியத்தை செய்ய என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது பேச முடியாது, அது வராது, இது வராது, அது சூத்த, இது சொல்ல என்றார். உடனே ஆண்டவர் சொல்றார், கோபம் கொண்டார் கர்த்தர், ஆண்டவரை கோபப்படுத்தினார். நம்மை குறித்து தேவன் வைக்கிற திட்டத்தை நம் இணங்க மறக்கும் பொழுது அவர் கோபப்படுவார். அநேகருக்கு மனசு இல்லைன்னு இல்லை, மாய் மனசு இருக்கு, என்னால முடியாது, என்னால தகுதி இல்லை, நான் அதுக்கு பாத்திரமான அல்ல. எப்பத்தான் நம்மை பாத்திரமா இருந்தோம்? இன்னைக்கு மட்டும் பாத்திரம் இல்லாம போறது. தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறி மக்களை, உன்னால முடியும்னு சொல்லு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னால முடியாதுங்கிறத கர்த்தர் என் கூட இருந்தா முடியும். 12 பேர் காணான பார்க்க போனாங்க, 10 பேர் சொன்னாங்க முடியவே முடியாது, 2 பேர் சொன்னாங்க கர்த்தர் நம்ம கூட கூட இருந்தா முடியும். எல்லாமே இருந்த பிக்கு இருந்தா முடியும், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் முடியும். அந்த வார்த்தையை நீங்க நல்லா படிக்கணும். அவர் நம்மோடு கூட இருந்தால் கண்டிப்பா முடியும், இல்லாம முடியாது. அவங்க 10 பேர் சொன்னது உண்மை, 10 பேர் சொன்னது உண்மை, நம்மால முடியாது. இவங்க சொன்னது உண்மை, நம்மால முடியாதுதான், ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் முடியும். கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமா இருக்கிறவன் யார்? மனிதன் எனக்கு ஒரு அமைன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, 2 காரியம் கவனிச்சோம். இந்த இடத்துல இயேசு எப்படி இருந்தார்? அவர் முடியாது, நான் தரமாட்டேன். இந்த இடத்துல இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்க, அடுத்த வார்த்தை,
2: இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக
1: உத்தரமாக
2: இப்பொழுது இடம் கொடு,
1: இப்போ இடம் கொடு,
2: இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார்.
1: கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு அழகா சொல்லி கொடுக்கிறார், அவரை வேண்டான்னு சொல்லல, இவர் எடுக்காம இருக்க மாட்டேன், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது. அந்த வார்த்தை எனக்கு என்று சொல்லவில்லை, உனக்கு என்று சொல்லவில்லை, நமக்கு என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தான் தரணும், நான் தான் எடுக்கணும், இதுதான் செய்யணும், வேறு ஒரு மாற்று கருத்து இல்லை. நமக்கு எனக்குன்னு சொன்னா வேற யாருக்கிட்ட போய் எடும்பார். இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது எனக்கு ஏற்றதா இருக்கிறது அப்படின்னு இவர் சொல்லி இருந்தா உமக்கு தானே ஏற்றது, வேற யார்கிட்ட போய் எடும், நான் அதுக்கு தகுதி இல்லை. ஆனா இந்த இடத்துல இயேசு மிக தெளிவாய் சொல்லுகிறார், எப்ப நமக்கு அப்படின்னா என்ன? நீ தான் தரணும், நான் தான் எடுக்கணும், இதுதான் சரி அப்படின்னா நான் தாரேன். அப்ப சரியான போதனை யோவானுக்கு கிடைத்த பொழுது மகிமையான ஊழியத்தை யோவான் செய்து நிறைவேற்றினார். அல்லேலூயா சொல்லுங்க. சரியான போதனை எந்த இடத்தில் இருக்குமோ அங்கே தடை செய்தவனும் செய்து நிறைவேற்றுவான். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் பிள்ளைகளை கருத்தாய் போதிக்கிறவர்களையும் உருவாக்குகிறவர்களையும் எழுப்பணும் ஆண்டவரே. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து வலதுகரம் உயர்த்தி கத்தரை ஸ்தோத்தரிப்பீங்க? ஹல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் போதனை என்னால் முடியாது முடியாது என்று சொன்னவனை கூட அதை செய்ய வைக்குமானால் கர்த்தருடைய கிருபையின் வார்த்தை உன்னை தேடி வருகிறது. இத்தனை வருடங்கள் எது உன்னால் முடியாது என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ அதை உன்னை கொண்டே செய்யும்படி கர்த்தர் நினைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களாம்மா? என்னால ஜெபிக்க முடியாது, என்னால கண் விழிக்க முடியாது, என்னால ஊழியம் செய்ய முடியாது, என்னால் இந்த சத்துருவை ஜெயிக்க முடியாது, என்னால் இந்த பிரச்சனைகளை மாற்ற முடியாது, இந்த இடத்துல நிக்க முடியாது முடியாது முடியாது தடை செய்து கொண்டிருந்தாய் நீ. இன்னைக்கு கத்த சொல்லுகிறார், அதை தூக்கி எறி, எது உன்னால் முடியாது என்று ஆமீன் ஸ்தோத்திரம். தாழ்வு மனப்பான்மையின் நிமித்தம் நீ தடை செய்து கொண்டிருந்தாயோ அதே காரியத்தை உன்னை கொண்டு செய்து உன்னை சரித்திரத்தில் இடம்பெற என் தேவனாகிய கர்த்தர் அவர் நினைத்து எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொன்னார். தகப்பன் சொல்லிக் கொடுக்கவில்லை, தன் மனதில் இருந்த தாழ்வு மனப்பான்மை, சரியான போதகர்கள் போதிக்கிறவர்கள் இல்லாத நிலை, தேவ மனிதனாகிய யோவானை செய்ய வேண்டியதை செய்ய விடாமல் தடுத்து விட்டது. ஆனால் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் சரியான போதனை உடைத்து போட்டது. அல்லேலூயா. அறியாமை இருந்துச்சு, அந்த அறியாமையை இயேசுவின் போதனை உடைத்தது. தனக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது, அந்த தாழ்வு மனப்பான்மை இயேசுவின் போதனை உடைத்தது. அல்லேலூயா. ஒருவரும் கருத்தாய் போதிக்க இல்லாமல் இருந்த வெறுமையை இயேசுவின் போதனை மாற்றி யோவானுக்குள் இருந்த அறியாமை என்று சொல்லுகிற ஒன்றை இயேசு கிறிஸ்துவின் போதனை உடைத்தது. அதான் ஆமீன்.

ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் இந்த காலவெளியிலே இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாம் சேர்ந்து பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை என்கிற பாடலை என்னோடு

இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். ஒரு பழைய பாடல் பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே என்கிற அந்த பாடலை எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடி கர்த்தரை துதிக்கலாம். அவர் நல்லவர், கர்த்தர் சர்வ வல்லமை.

ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே என்ற அந்த பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம்.

0: ஹல்லேலூயா.
1: நம்மெல்லாரும் சேர்ந்து சில நிமிடங்கள் நாம் தேவனை முழு இருதயத்தோடு நாம் ஆராதிக்க போகிறோம். நம்முடைய தேவன் ஆராதனைக்குரியவர். அவரை துதிப்பதற்கும் அவரை உயர்த்துவதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதிக்க போகிறோம். எல்லாரும் உடைய கரங்களை உயர்த்தி நீங்கள் இருக்கிற இடங்களிலே தேவனுடைய முகத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, நாங்களும் ஆராதிக்க வந்திருக்கிறோப்பா. எங்கள் ஆராதனை மத்தியிலும் மகிமையை நீர் விளங்க பண்ணுகிற தேவன் அல்லவா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம் ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே ஆமென் ஒருமித்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய மத்தியிலே கடந்து வருவார்.

எங்கள் மேல் ஊற்றுகிற தேவ வல்லமை அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பொய்யட்டுமே. நீங்களும் கரங்களை உயர்த்தி இந்த நாளில் எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எந்த நிலையில தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது, ஆனால் உண்மை

கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் கூடவே இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறாரே. அவர் வார்த்தைகள் மாறாதவர். அவர் பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுப்புத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. இன்றைக்கு வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில அவர் நிற

மகிமையாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒளி இருதயத்தோடு தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. நீங்கள் நன்றி செலுத்துறத கர்த்தர் விரும்புகிறார். அவர் நம்முடைய விஷயத்தில் எவ்வளவு உண்மையா இருந்திருக்கிறார். வார்த்தைகளை உண்மை உள்ளவர், வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவர். நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு தேவன் செய்த நன்மைகளை மறவாமல் உண்மையாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருப்போம் என்றால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளை, ஒருபோதும் கர்த்தர் செய்த நன்மையை மறந்து விடாதீர்கள். நம்முடைய தேவன் ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. தொடர்ந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: அது ஒரு கிராமம். அங்கே துணிகளை தைத்துக் கொடுக்க ஒரே ஒரு டெய்லர் கடைதான் இருந்தது. தைக்கப்படும் துணிகளுக்கு சரியான அளவு பணம் வாங்குவது அவருடைய பழக்கம். ஒரு நாள் அந்த கிராமத்தில் உள்ள ஒரு மனிதன் அவரிடத்தில் வந்து, ஐயா, நீங்கள் எவ்வளவோ சம்பாதிக்கிறீர்கள், உங்களிடத்தில் எவ்வளவோ பணம் இருக்கிறது, ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு ஏன் நீங்கள் கொடுத்து உதவுவதில்லை? நம் ஊர் கறிக்கடைக்காரருக்கு உங்களுக்கு இருப்பதில் பாதிதான் இருக்கிறது, ஆனால் எத்தனையோ ஏழைகளுக்கு தினமும் அவர்கள் வாங்க முடியாத ஆட்டுக்கறியையும் கோழிக்கறியையும் இலவசமாக கொடுக்கிறார், தெரியுமா உங்களுக்கு என்று கூறினார். அதற்கு அந்த தையல் கடைக்காரர், யார் யார் என்ன நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் என்பதை கடவுள் ஒருவரே அறிந்திருக்கிறார். கடவுள் நமக்கு கொடுக்கும் பணத்திற்கு நாம் கடவுளுக்குத்தான் கணக்கு கொடுக்க வேண்டும், எனவே அதை குறித்தெல்லாம் நான் பேச விரும்பவில்லை என்று கூறி அந்த மனிதனை அனுப்பிவிட்டார். தையல் கடைக்கு வந்தவர் மிகவும் கோபம் கொண்டவராக ஊருக்குள் போய் அந்த தையல்காரர் மிகவும் கஞ்சாம்பட்டி, மேலும் அவர் பண ஆசை பிடித்தவர், எனவே யாருக்கும் உதவி செய்ய அவருக்கு விருப்பமில்லை என்று அவரை குறித்து கேவலமாக பேசினார். நாட்களும் உருண்டோடின. அந்த தையல்காரர் வியாதிப்பட்டு படுத்த படுக்கையானார். ஊரில் உள்ள யாரும் அவரை வந்து பார்த்து எந்த உதவியும் செய்யவில்லை. இறுதியாக அவர் மரணமடைந்தார். அவர் மரணமடைந்து சுமார் ஒரு மாத காலமானது. அந்த கறிக்கடைக்காரர் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக கறி கொடுப்பதை நிறுத்திவிட்டார். ஊரில் உள்ளவர்கள் அவரிடத்தில் வந்து, இத்தனை காலமாய் நீங்கள் உதவி செய்தீர்கள், ஏன் இப்பொழுது திடீரென்று ஏழைகளுக்கு உதவி செய்வதை நிறுத்திவிட்டீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த கறிக்கடைக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? இவ்வளவு நாள் நான் இலவசமாக கறி கொடுத்ததற்கு காரணம், ஒவ்வொரு மாதமும் அந்த தையல் கடைக்காரரிடத்தில் பணம் கொடுத்து இவ்வாறு ஏழை எளிய மக்களுக்கு கறி கொடுக்கும்படியாக சொல்லியிருந்தார், எனவே நான் கொடுத்தேன். ஆனால் இப்பொழுது அவர் மரித்து போய்விட்டார், அவருடைய பணமெல்லாம் முடிந்து போய்விட்டது என்று கூறினார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவையில்லாமல் மற்றவர்கள் வாழ்க்கையில் நாம் தலையிடக்கூடாது. அவர்களுடைய உண்மையான வாழ்க்கையை நாம் அறியாமல் அவர்கள் பெயருக்கு நாம் தீங்கு விளைவித்து விடக்கூடும். வழியே போகையில் தனக்கெடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்தெடுக்கிறவனைப் போலிருக்கிறான் என்று பரிசுத்த வேதமும் நம்மை எச்சரிக்கிறது. நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் தலையிடுவதை குறித்து ஜாக்கிரதையாக இருப்போமா? மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். என்ன செய்வோமா?

எஸ்ட்ராவின் புத்தகம் 8 அதிகாரம். அர்தசஸ்டர் ராஜா அரசாளும் காலத்தில் பபிலோனிலிருந்து என்னோட கூட வந்த தங்கள் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரும் அவர்கள் வம்ச அட்டவணைகளும் ஆனவர் பினேகாஷின் புத்திரரில் கெர்சோம், இத்தாமாரின் புத்திரரில் தானியல், தாவீதின் புத்திரரில் அத்தூஸ், பாரோசின் புத்திரரில் ஒருவனான செக்கனியாவின் புத்திரரில் சக்கரியாவும் அவனோட கூட வம்ச அட்டணபனையில் எழுதியிருக்கிற 150 ஆண்மக்களும், பாகாத் மோபாபின் புத்திரரில் சொகியாவின் குமாரனாகிய எலியோ நாயும் அவனோட கூட 200 ஆண்மக்களும், செக்கனியாவின் புத்திரரில் ஜகசியலின் குமாரனும் அவனோட கூட 300 ஆண்மக்களும், ஆதனின் புத்திரரில் ஜோனத்தானின் குமாரனாகிய ஏவேதும் அவனோட கூட 50 ஆண்மக்களும், ஏலாமின் புத்திரரில் அதலியாவின் குமாரனாகிய எசாயாவும் அவனோட கூட 70 ஆண்மக்களும், சப்பதியாவின் புத்திரரில் மிகவேலின் குமாரனாகிய செப்பதியாவும் அவனோட கூட 80 ஆண்மக்களும், ஜோபாபின் புத்திரரில் ஜெகியேலின் குமாரனாகிய ஒபதியாவும் அவனோட கூட 218 ஆண்மக்களும், செலோமித்தின் புத்திரரில் ஜொசிபியாவின் குமாரனும் அவனோட கூட 160 ஆண்மக்களும், பெயாயின் புத்திரரில் பெயாயின் குமாரனாகிய சக்கரியாவும் அவனோட கூட 28 ஆண்மக்களும், அஸ்காத்தின் புத்திரரில் காத்தானின் குமாரனாகிய ஜோகனானும் அவனோட கூட 110 ஆண்மக்களும், அதோனிகாமின் கடைசி புத்திரரான எலிபேலேத், ஏஎல், செமாயா என்னும் நாமங்கள் உள்ளவர்களும் அவர்களோட கூட 60 ஆண்மக்களும், பிக்வாயின் புத்திரரில் ஊத்தாயும் சபூதும் அவர்களோட கூட 70 ஆண்மக்களுமே. இவர்களை நான் அகாவுக்கு ஓடுகிற நதி அண்டையிலே கூட்டிக் கொண்டு போனேன். அங்கே 3 நாள் தங்கியிருந்தோம். நான் ஜனங்களையும் ஆசாரியரையும் பார்வையிடும் போது லேவியின் புத்திரரில் ஒருவரையும் அங்கே காணவில்லை. ஆகையால் நான் எலியேசர், அரியேல், செமாயா, எல்நாத்தான், ஜாரிப், எல்நாத்தான், நாத்தான், சகரியா, மிசுல்லாம் என்னும் தலைவரையும், ஜோயாரிப், எல்தாத்தான் என்னும் புத்திமான்களையும் அழைப்பித்து கசிப்பியா என்னும் ஸ்தலத்தில் இருக்கிற தலைவனாகிய இத்தோவிடத்திற்கு செய்தி கொண்டு போக அவர்களுக்கு கற்பித்து, நமது தேவனுடைய ஆலயத்து பணிவிடைக்காரரை எங்களிடத்துக்கு அழைத்து வரும்படி அவர்கள் கசிப்பியா என்னும் ஸ்தலத்தில் இருக்கிற தங்கள் சகோதரனாகிய இத்தோவுக்கும் நிதனிமியருக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தேன். அவர்கள் எங்கள் மேலிருந்த எங்கள் தேவனுடைய தயையுள்ள கரத்தின்படியே இஸ்ரவேலுக்கு பிறந்த லேவியின் குமாரனாகிய மகேலியின் புத்திரரில் புத்தியுள்ள மனுஷனாகிய செரேபியாவும் அவன் குமாரரும் சகோதரருமான 18 பேரையும், மெராரியரின் புத்திரரில் அஷபியாவும் அவனோட கூட எசாயாவும் அவன் சகோதரரும் அவர்கள் குமாரருமான 20 பேரையும், தாவீதும் பிரபுக்களும் லேவியருக்கு பணிவிடைக்காரராக வைத்த நிதனீமியரில் 220 பேரையும் எங்களிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாருடைய பெயர்களும் குறிக்கப்பட்டன. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும் படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அப்படியே
நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். பின்பு நான் ஆசாரியரின் தலைவரிலே 12 பேராகிய செரபியாவையும் அஸ்பியாவையும் அவர்கள் சகோதரரிலே 10 பேரையும் பிரித்தெடுத்து ராஜாவும் அவருடைய ஆலோசனைக்காரரும் அவருடைய பிரபுக்களும் அங்கே இருந்த சகல இஸ்ரவேலரும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று எடுத்து கொடுத்த காணிக்கையாகிய வெள்ளியையும் பொன்னையும் பனிமூட்டுகளையும் அவர்களிடத்தில் நிறுத்தி கொடுத்தேன். அவர்கள் கையிலே நான் 650 தாளந்து வெள்ளியையும் 100 தாளந்து நிறையான வெள்ளி பனிமூட்டுகளையும் 100 தாளந்து பொன்னையும் 1000 தங்கக்காசு பொறுமான 20 பொற்கிண்ணங்களையும் பொன்னை போல எண்ணப்பட்ட பளபளப்பான 2 நல்ல வெண்கல பாத்திரங்களையும் நிறுத்து கொடுத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். இந்த பனிமூட்டுகளும் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு மன உற்சாகமாய் செலுத்தப்பட்ட இந்த வெள்ளியும் இந்த பொன்னும் பரிசுத்தமானவைகள். நீங்கள் அதை எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் ஆசாரியர் லேவியருடைய பிரபுக்களுக்கும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவர்களுக்கும் முன்பாக நிறுத்து ஒப்புவிக்க மட்டும் விழிப்பாயிருந்து அதை காத்து கொள்ளுங்கள் என்றேன். அப்படியே அந்த ஆசாரியரும் லேவியரும் அந்த வெள்ளியையும் பொன்னையும் பனிமூட்டுகளையும் எருசலேமில் இருக்கிற எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போகும் படிக்கு நிறுத்து வாங்கி கொண்டார்கள். நாங்கள் ஜெருசலேமுக்கு போக முதலாம் மாதம் 12 தேதியிலே அகாபா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. நாங்கள் ஜெருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு 4 நாளிலே அந்த வெள்ளியும் பொன்னும் பனிமூட்டுகளும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரியனாகிய உரியாவின் குமாரன் மேரே மோத்தின் கையிலும் பினேகாஷின் குமாரன் எலேசாரின் கையிலும் எல்லாவற்றிற்கும் இருந்த நிறையின்படியேயும் நிறுத்து ஒப்புவிக்கப்பட்டது. யெசுவாவின் குமாரன் ஜோசபாத்தும் பின்னோயின் குமாரன் நொவதியாவும் என்கிற லேவியரும் அவர்களோட கூட இருந்தார்கள். அந்த நிறையெல்லாம் அக்காலத்தில் எழுதப்பட்டது. சிறைப்பட்டு மீண்டவர்கள் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளாக இஸ்ரவேல் அனைத்தின் நிமித்தம் 12 காளைகளையும் 96 ஆட்டுக்கடாக்களையும் 77 ஆட்டுக்குட்டிகளையும் பாவ நிவாரணத்துக்காக 12 வெள்ளாட்டு கடாக்களையும் பலியிட்டு அவையெல்லாம் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். பின்பு ராஜாவின் சன்னதிகளை நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒப்புவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் ஜனங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் உதவியாய் இருந்தார்கள். ஆமென்.

ஒருவர் மறித்துவிட்டால் மறித்துவிட்ட பிறகு அவரை சம்மந்தப்படுத்தி நிறைய காரியங்கள் நடக்கும், நல்ல அடக்கம் நடக்கும், அடக்க சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நடக்கும், நிறைய பேர் வந்து புகழ்ந்து பேசுவாங்க, அவருடைய வாழ்க்கை காலங்களை குறித்து நிறைய காரியங்களை ஷேர் பண்ணுவாங்க, நல்ல ஒரு மரியாதை கொடுக்கப்படும், பல விதமான காரியங்கள் செய்யப்படும். என்ன செஞ்சாலும் அந்த பாடி இருக்க போகிறாங்க, அந்த பாடிக்குள்ளே வாழ்ந்தவருக்கும் அந்த பாடிக்கும் இனிமேல் சம்மந்தமே கிடையாது. உடலை விட்டு உயிர் பிரிந்து போய்விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு அவருடைய பெயரை நாம் இங்கே உச்சரித்து இவருக்காக அவருக்காண்டி என்ன செஞ்சாலும் அதற்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. மரணத்திற்கு பின்பு பூமியில் நம்மை சம்மந்தப்படுத்தி என்ன நடந்தாலும் நாம் எதையும் அறியவும் பார்க்கவும் முடியாது. ஒருத்தர் இறந்து போயிட்டார்னா அதுக்கு பிறகு அவருக்கு நாம் நிறைய காரியங்கள் செய்கிறோம். நாம் புகழ்ந்தாலும் அவர் கேட்க முடியாது, நாம் அழுதாலும் அவர் பார்க்க முடியாது, நாம் அவரை குறித்து எவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணாலும் அவர் பார்க்க முடியாது, அவருக்கு எவ்வளவு பிரமாதமான காரியங்களை செஞ்சு நம்ம அடக்கம் பண்ணாலும் அவர் ஒன்றும் அதை பார்க்க முடியாது. இதுதான் உண்மை, நாம் தான் பார்க்க முடியும். அதனால் என்ன பண்ணணும்னா, வாழ்கிற காலத்திலேயே இவருடைய அவர் உயிர் பிரிந்து விட்டால் அதுக்கு பிறகு நம்ம அவர் என்ன பண்ணாலும் அதுக்கும் அவருக்கு சம்மந்தம் கிடையாது, அவர் அதை பார்க்க முடியாது. வாழ்கிற காலத்தில் அவங்கள வாழ்த்தணும், அவங்ககிட்ட நல்லது இருந்துன்னு சொன்னால் அதை நம்ம அப்ரிசியேட் பண்ணோம், அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டால் அந்த உதவியை செய்யணும், அவர்களிடத்தில் பின்பற்றவருக்கு ஏதாவது காரியங்கள் இருந்தால் நாம் பின்பற்றணும். மறித்து போகிறது வரைக்கும் நம்ம இது காத்திருக்கக்கூடாது. சிலர் பிறகு வாழ்நாள் முழுவதும் ஒரு வார்த்தை கூட நல்லது பேசியிருக்க மாட்டாங்க, வாழ்நாள் முழுவதும் ஒரு வார்த்தை வாழ்த்தியிருக்க மாட்டாங்க, ஆனால் மறித்து போய்விட்ட பிறகு அவர் அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், அப்படி செய்தார், இப்படி செய்தார், அவருடைய நல்ல வாழ்க்கை, அவருடைய நல்ல வார்த்தை, அவருடைய நல்ல செயல் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. இது எதையுமே வாழ்ந்த காலத்தில் சொன்னது கிடையாது. எனவே ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் காது கேட்குற நிலைமையில் இருக்கும் பொழுது அவன் எதையாவது கேட்கும் நிலைமையில் இருக்கும் பொழுது சொல்லுவதற்கு ஏதாவது இருந்தா, செய்வதற்கு ஏதாவது இருந்தா, நாம் அதை செய்யணும். மரித்து போன பிறகு அந்த உடலை வைத்து கொண்டு நாம் ஊர்வலமாக போகலாம், நிறைய மாலைகள் போடலாம், மலர்வளையும் வைக்கலாம், நல்ல அருமையான ஒரு பாக்ஸில் வைக்கலாம், நல்ல ஒரு கலரை கட்டலாம், அதுக்கு பிறகு நம்ம நல்ல டைட்ஸ் எல்லாம் போட்டு நிறைய கிரானைட் எல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணலாம். இதெல்லாம் நம்ம திருப்திக்காகத்தானே அன்றி அந்த மரித்து போனவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவருக்கு இங்கே என்ன நடந்துங்கிறது ஒன்றும் அறிய முடியாது. இப்போது மரண சம்மந்தமாக வருகிற பொழுது நல்லடக்கம் நல் மரணம் அப்படி ரெண்டு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. நன்மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து நல்லடக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் வாழ்கிற பொழுது தனக்கு ஒரு நல்ல அடக்கம் இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறதுலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவருக்கு நல்லடக்கமாக இருந்தால் என்ன, நல்லது அல்லாத அடக்கமாக இருந்தால் என்ன, அதனால் அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு மைனஸும் கிடையாது, ஒரு ப்ளஸ்ஸும் கிடையாது. ரொம்ப நல்ல விதமாக அடக்கம் பண்ணாலும் சரி, அடக்கமே சரியாக பண்ணாமல் இருந்தாலும் அவருக்கு ஒரு லாப நஷ்டம் கிடையாது. ஏன்னா அதாவது ஒரு பூனை செத்து போச்சுன்னு வச்சிங்களேன், இல்லை மனுஷனே செத்து போனால் நம்ம மனுஷன் வச்சு பேசியிருக்கிறோம், ஒரு தங்க பெட்டிக்குள்ளே வைக்கிறோம் நம்ம வசதி இருக்கிறதுனால, கோல்டன் பாக்ஸ். அந்த கோல்டன் பாக்ஸில் வச்சுட்டு நம்ம அவரை அடக்கம் பண்ணாலும் சரி, இல்லை வெள்ளி புட்டியில் வச்சு அடக்கம் பண்ணாலும் சரி, இல்லை மரப்பொட்டியில் வச்சு அடக்கம் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு பாயில் அவரை ராப் பண்ணி அடக்கம் பண்ணாலும் சரி, அந்த பாடி என்ன தான் செய்யும், சேம் தான். தங்கப்பட்டியில் இருக்கிறதும் அழியத்தான் செய்யும், வெள்ளிப்பட்டியில் இருக்கிறதும் அழியத்தான் செய்யும். அதெல்லாம் நல்ல அடக்கம் பண்ணுகிறது, நல்ல அடக்கத்தை நடத்துகிறவர்களுக்கு ஒரு திருப்தி அன்றி அதில் யாருக்கு செய்யப்படுகிறதோ அதனால் அவருக்கு ஒரு பிரச்சனை. அரசு மரியாதையோடு நல்ல அடக்கம் பண்ணுவாங்க, பெரிய ஊரில் நடத்துவாங்க, சிலர் மிக விலையுறுந்த பெட்டிகளை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் என்ன பிரயோஜனம்? இப்போ நான் கூட நாளைக்கு மரித்து போய்விட்டால் நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம். சில நேரத்தில் நிச்சயமாக கொஞ்சம் பேர் மாலை போடுவாங்க, கொஞ்சம் பேர் மலர் உலையும் வைப்பாங்க. வாழுகிற பொழுது வாழ்த்தாமல் இருந்தால் கூட நிச்சயமாக நான் நாளைக்கு மறித்து போயிட்டேன்னு சொன்னால் நிச்சயமாக மலர் உலையிலும் வைப்பாங்க. நான் பாண்டிச்சேரியில் கூட ஒரு சர்ச்சில் பல வருஷமாக பிரசங்கம் பண்ணியிருக்கேன், நிறைய வருஷம் பிரசங்கம் பண்ணி இப்போது 7-8 வருஷம் பிரசங்கம் பண்ணுறது கிடையாது. ஆனால் அந்த பிரசங்கம் பண்ணுறது வரைக்கும் அவங்க நம்மளை ஒரு ஊழியக்காரன் நினைத்தார்கள். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இல்லை. ஒரு முறை பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆவிக்குரிய புத்தகங்களை கொண்டு நான் 20 வருஷமாக பிரசங்கம் பண்ண ஒரு சபைக்கு முன்னால் அந்த புத்தகங்களை வைத்த பொழுது அந்த காலத்தில் போதகராக இருந்தவர் சொன்னார், இல்லை இந்த மாதிரி சபையை சாராதவங்க வந்து நான் சபையில் தான் இருந்தேன், அப்புறம் இல்லை அவங்களுடைய புக்கெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுக்க வச்சுட்டாங்க எங்கள் புத்தகங்களை எடுக்க கொண்டு போனவங்களை. ஆனால் நாளைக்கு நான் மறித்து போயிட்டால் நிச்சயமாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த சபையிலேருந்து ஒரு மலர் உலையும் வரும். நிச்சயமாக சகோதரர் எங்களுடைய திருச்சபையில் 20 ஆண்டு காலமாக ஊழியங்களை செய்து கொண்டிருந்தார், நல்ல பிரசங்களை பண்ணி கொண்டிருந்தார். அவர் எங்களுடைய சபை விட்டு போன பிறகு தான் நாங்கள் அவங்கள மறந்துட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. 20 வருஷத்தை சாதனை சொல்லி மலர் உலகம் வைப்பாங்க.
இந்த மலர் வளையத்தை நாம் பார்க்க முடியாது. ஐயோ பரவாயில்ல, நம்மளை இடைக்காலத்தில் மறந்தாலும் அதுக்கு பிறகு மறித்த பிறகு மலர் வளையம் வச்சுருக்காங்க. ஒருவேளை என்னுடைய மனைவியோ பிள்ளைகளோ அந்த நேரத்தில் இருக்கும் பொழுது பரவாயில்ல, செத்து போனவருக்கு அவங்க கொஞ்சம் நல்ல மரியாதை கொடுக்கலாம். அதுபோல் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா சின்ன பெரிய பல சபைகள் நிச்சயமாக நான் மறித்து போனால் மலர் வளையம் வைப்பாங்க, ஒரு பொக்கை ஏதாவது உண்டு வைப்பாங்க, அவர்கள் வந்து ஜெபம் பண்ணுவாங்க, ஏதாவது வார்த்தையெல்லாம் சொல்லுவோம், என் நல்ல நம்பிக்கை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இது எதையும் நான் என்ன செய்ய போகிறதில்லை, பார்க்க போகிறதில்ல. யார் மலர்வளையம் வைத்தாங்க வைக்கல, வைக்காதவங்களை பற்றி வருத்தமும் வராது. ஐயோ நான் செத்து போன பிறகு கூட நீங்கள் வந்து என்ன பார்க்கலையே அப்படி நான் வருத்தப்பட மாட்டேன். நான் மறித்து போனால் எத்தனை பேர் வந்து அஞ்சலி செலுத்த வரோன்னு எனக்கு தெரியாது. ஒரு சிலவங்க வர வேண்டியவங்க வரவும் கூட போகலாம். அந்த நேரத்தில் நான் அதுக்காக ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதெல்லாம் நான் பார்க்க முடியாது, நல்ல அடக்கத்தை நான் பார்க்க முடியாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன விதமான அடக்கம் கொடுக்கப்படுகிறது பெரிய மேட்ரே கிடையாது. சிலர் சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் என்ன அடக்கம் பண்ணணும், இந்த பகுதியில் அடக்கம் பண்ணணும், இப்படித்தான் அடக்கம் பண்ணணும், இந்த சபையில் தான் எனக்கு வந்து அந்த ஃபியூனல் சர்வீஸ் பண்ணணும், இந்த ஆயுதங்களெல்லாம் வந்தால் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அந்த விதமான எந்த விதமான ப்ரிஸ்கிரிப்ஷனும் கிடையாது, எந்த விதமான ப்ரிஃபரன்ஸும் கிடையாது. செத்து போயிட்ட பிறகு என்ன நடக்குன்னு ஒன்றும் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லாததுனால இதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் முக்கியமானது என்னவென்று சொன்னால், நல்ல அடக்கம் அல்ல, நல்ல மரணம். எனக்கு ஒரு நல்ல மரணம் நிகழணும், எல்லாருக்கும் நமக்கு இந்த ஆசை இருக்கணும். மரணம்னு சொல்கிறவளை இப்போ கூட நீங்கள் சிலர் யோசிப்பீங்க, வழக்கமாக அந்த பிரதர் வேறு சப்ஜெக்டில் பேசுகிற, திடீர்னு போய் மரணத்தை பற்றி பேசுகிறாரு, அதெல்லாம் கேட்குற மாதிரி சப்ஜெக்டா? ஆனால் இப்போ சாலமுன் ராஜா என்ன சொன்னான்னா, விருந்து வீட்டுக்கு போகிறத விட மரண துக்க வீட்டுக்கு போகிறது நல்லது, ஓம் முடிவாங்க பார்க்கலாம். இப்போ நாம் கல்யாண வீட்டுக்கு போகிறோம், போகிற எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு கல்யாணத்தை பார்க்க வாய்ப்பு இருக்காது இல்லையா? ஆனால் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. யார் யாரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிற எல்லோரும் ஒரு நாள் என்ன செய்வாங்க, இப்போ நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம், அந்த கல்யாணத்தினுடைய சூழலில் பார்த்துட்டு சரி நானும் ஒரு நாள் இப்படி கல்யாணம் பண்ணுவேன்னா, கல்யாணம் ஆகாதவங்கன்னு நினைக்கலாம், ஆனவங்க நினைக்க முடியாது. ஆனால் அங்கே போன எல்லாருக்குமே என்ன வரும், மரணம் வரும். அதனால் மரணங்கிறத வந்து நாம் பேசுகிறதும் ஒரு அமங்கலகரமான காரியம் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. மரணம் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வரப்போகிறதுனால அதை பற்றி ஒரு ஐடியா வேணும். அப்போ என்ன மாதிரினா, நல்ல அடக்கம் இல்லை, நல்ல மரணம். நல்ல மரணம் எப்படி இருக்கும்? இப்போ என்ன பொறுத்தவரை எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் நல்ல விதமாக தூங்கி காலையில் எழும்பாமலே இருக்கணும். அப்போ என்னடா வழக்கமாக எலும்பு நேரத்தில் நாளாக எலும்பில்லையேன்னு வந்து தேடுவாங்க, தேடுறவில்லை என் கதை முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நான் ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக ஒரு 20 1 மாதம் 2 மாதம் ஹாஸ்பிட்டலில் அங்கே இங்கே பெட்ரிடன் அது இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருந்தால் அந்த நல்லது நான் நினைப்பேன். ஆனால் அப்படி தான் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம மனசில் உலகத்தில் இருக்கும்போது பல ஆசை வருகிறவங்களே, இப்படி ஒரு ஆசை வருது. அப்படியே நன்றாக இருக்கும் பொழுதே அப்படியே நம்முடைய சாப்டர் முடிஞ்சணும், இது என்னுடைய ஆசை. ஆனால் அப்படித்தான் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நல்ல மரணம்னா என்ன, நல்ல விதமாக மறிக்கணுங்கிறதுனா என்ன, வியாதியில் மறிக்கக்கூடாது, விபத்தில் மறிக்கக்கூடாது, யாராவது நம்மளை அடித்து சாகடிச்சிடக்கூடாது, இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு வைரஸ் பாதிச்சிடக்கூடாது, இல்லை ரொம்ப காலம் நோயுற்று ஹாஸ்பிட்டலில் படுத்து சாகக்கூடாது, இப்படியெல்லாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் இவைகள் எதுவுமே நல் மரணமாக தீய மரணமாங்கிற டிசைட் பண்ணுறதில்ல. மரணம் எப்படி வேணாலும் வரலாம், அது திடீர் விபத்துலேயும் வரலாம், அது வந்து நோயினாலேயும் வரலாம், இல்லைனா முதுமையினாலே வரலாம். மரணம் எந்த விதத்தில் வந்தாலும் அது ஒரு மேட்டர் கிடையாது. நல்ல விதமாக நாம் சாகிற வேளையில் நல்ல விதமாக இருந்துட்டு செத்தோம்னா அது நல்ல மரணம் இல்லை. நல்ல மரணமாக கெட்ட மரணமாங்கிறது மரணம் எப்படி வேணாலும் வரும், அதை யார் டிசைட் பண்ண முடியாது. மரிக்கின்ற பொழுது மரணத்துக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை உண்டல்லவா, அதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வாழ்விற்கு நாம் தகுதியுடையவளாக இருக்க வேண்டும். அந்த தகுதி என்ன, மரித்த பிறகு வாழ்வதற்கு தேவையான அந்த ஜீவனாகிய இயேசு கிறிஸ்து, அவரோடு இருந்த நிச்சயம். பாருங்கள், கள்ளன் சாகிறவர்கள கூட அவன் என்னுடைய உம்முடைய ராஜ்யத்தில் நினைத்துக்கொள்ள சொன்ன பொழுது இன்று நீ என்னுடன் பரதேசில் இருப்பாய். அதுதான் வேணும். நாம் சாகிறவள்ள வியாதியில் சாகிறோமா, விபத்தில் சாகிறோமா, இல்லை யாரோ அடித்து சாகடிக்கிறாங்களா, இது மேட்டர் கிடையாது. அடித்து சாகடிச்சனாலும் அது கெட்ட மரணம் கிடையாது, இல்லை வியாதியில் செத்துனாலும் அது கெட்ட மரணம் கிடையாது. வேறு விதமாக நம்ம மறித்தாலும் அது வந்து விபத்தில் மறித்தாலும் அது கெட்ட மரணம் கிடையாது. மறிக்கும் பொழுது மரணத்துக்கு அப்பால் உள்ள அந்த வாழ்வை சுதந்திரிப்பதற்கு தேவையான ஜீவனை பெற்றுக்கிறோமோ, அந்த ஜீவனுக்கு அதிபதியாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடு நான் இருக்கிற நிச்சயத்தை பெற்ற அதனுடைய பெயர் தான் என்ன, நல் மரணம். அப்போ இதற்கு எப்பொழுது நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், ஃபார் தி வேர் பி வெரி கான்ஷியஸ், நம்ம எப்போ அந்த உணர்வுகளெல்லாம் இருக்கணும். எந்த நேரம் என்னுடைய வாழ்வியலை ஒன்று நிகழ்ந்தாலும்
அது நீளுகிற பொழுது என்னோட ஆண்டவர் இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற பாருங்கள், எப்பொழுதும் ரெடினஸ். அதைத்தான் வந்து ரெண்டாவது முறை தீமுத்தை எழுதுகிற பொழுது எழுதுகிறவன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கா நீதியின்கிடம் காத்திருக்கிறது. இதுதான் நல்ல மரணத்துக்கான ஒரு சரியான சூழல். இன்று வரைக்கும் எனக்கு என்ன ஓட்டம் நிர்ணயித்திருக்கப்பட்டதோ அந்த ஓட்டத்தை ஓடியிருக்கேன். இதுக்கு அப்பால் இன்னும் எவ்வளோ ஓட்டம் என்று தெரியாது. இதுவரைக்கும் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நான் செய்து விட்டேன். இதுக்கு அப்பால் நிறைய இருக்கலாம் செய்வதற்கு. ஆனால் பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நான் ஓடுவதற்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டம் இந்த நாளில் எதுவரைக்கும் ஓடி இருக்க வேண்டும், அது ஓடிவிட்டேன். இதுக்கு அப்பால் ஓட்டம் இருக்கிறதா இல்லையா அது ஆண்டவருடைய பார்வையில். ஆனால் நல்ல போராட்டத்தை போராடியிருக்கிறேன், ஓட்டத்தை முடித்திருக்கிறேன், விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறேன் என்கிற நிச்சயம். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் கர்த்தரோடு இருக்கிறேன். நான் மரணிகளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட, இதுதான் நல்ல மரணம். எனவே மரணம் நடக்கின்ற வேளை நான் எந்த விதமான ஒரு சரி நிலைமையில் இருக்க வேண்டும் என்பதல்ல, எந்த விதமான ஒரு ஆத்தும நிலைமையில் இருக்க வேண்டும். என்னுடைய ஆத்துமாவிலே ஆண்டவரை குறித்த நிச்சயம், கர்த்தரோடு இருக்கிறேன், மரணத்தை கடந்து செல்வேன், இன்று நீ என்னுடன் பரதேசில் இருப்பாய் என்று அன்று சொன்ன அதே ஆண்டவர் என்னை பார்த்து சொல்வார், இன்று நீ என்னுடன் பரதேசில் இருப்பாய். பரதேசு என்று சொன்னவனே நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் அதுக்கு வேறு விளக்கம் கொடுக்குறாங்க. பரதேசுங்கிறது பார்த்துட்டு இருக்கிற இடம் இல்லைங்க, அது தேவனுடைய ராஜ்யத்தை தான் குறிக்குது. இவர்கள் சொல்லுகிறது மாதிரி பார்த்துட்டு இருக்கிற கூட இடத்தை குறிக்கல, அது கர்த்தரோடு இருக்கிற இடத்தை தான் குறிக்கிறது. அதைத்தான் அந்த கலருக்கு வாக்களித்தார். எனவே இன்று நீ என்னுடன் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த ஒரு நிலைதான் நல்ல மரணம். எனவே அந்த நல்ல மரணத்தை குறித்த ஒரு தரிசனமும் நம்ம எல்லாருக்கும் வேணும். ஏன்னா நம்ம வாழ்க்கை நிச்சயமாக அது வரப்போகுது தானே. நம்ம எவ்வளவுதான் ஓடி ஓடி போனாலும் அது நிச்சயமாக ஒரு நாள் வரும். எனவே நல்ல அடக்கத்தை பற்றி கவலைப்படாதபடிக்கு நல்ல மரணத்தை குறித்து நாம் சரியான தரிசனம் உடையவளாக இருக்க வேண்டும்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. வெளிப்படுத்தல் 22:12. ஒருமுறை வயலின் இசை மேதை ஃபிரிட்ஸ் கிரைஸ்லர் ஜெர்மனியிலிருந்து ஒரு இசை கச்சேரி நடத்துவதற்காக லண்டன் செல்ல நேர்ந்தது. போட் வருவதற்காக அவர் காத்திருந்தார். லண்டன் செல்ல இருந்த போட் வருவதற்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. எனவே அந்த 1 மணி நேரத்தில் அங்கிருந்த ஒரு இசை கருவிகள் விற்கும் கடைக்கு சென்று பார்த்து விட்டு வரலாம் என்று அங்கே சென்றார். போகும்போது தன்னுடைய வயலினை கையில் எடுத்து கொண்டு சென்றார். அந்த கடையின் உரிமையாளர் கிரைஸ்லர் தன்னுடைய கையில் வைத்திருந்த வயலினை தன்னிடம் காட்டும்படி சொன்னார். அதில் ஃபிரிட்ஸ் கிரைஸ்லர் என்று எழுதப்பட்டிருந்தது. இது ஃபிரிட்ஸ் கிரைஸ்லரின் வயலின் அல்லவா, இது எப்படி உங்களிடம் வந்தது என்று சொல்லிக்கொண்டே போலீஸுக்கு போன் செய்து விட்டார். உடனடியாக போலீஸ்காரர்கள் அந்த கடைக்கு வந்தார்கள். வந்தவர்கள், நாங்கள் உன்னை கைது செய்ய வந்திருக்கிறோம் என்றார்கள். அதற்கு அவர், எதற்காக என்று கேட்டார். நீ ஃபிரிட்ஸ் கிரைஸ்லரின் வயலினை கையில் வைத்திருக்கிறாய் அல்லவா, அதற்காகத்தான் என்று சொன்னார்கள். அதற்கு அவர், நான் தான் ஃபிரிட்ஸ் கிரைஸ்லர் என்றார். அதை கேட்ட அந்த போலீஸ்காரர், நீ எங்களை ஏமாற்றிவிட முடியாது என்றார். அதற்குள்ளாக போட் கிளம்பும் நேரம் வந்தது. அவர்களிடம் விளக்கி பேசுவதற்கான தருணம் அவருக்கு கிடைக்கவில்லை. எனவே ஃபிரிட்ஸ் கிரைஸ்லர் போலீஸிடமிருந்து தன்னுடைய வயலினை கேட்டு வாங்கினார். தான் வாசித்த இசைகளில் அநேகரின் உள்ளம் கவர்ந்த ஒரு இசையை வாசித்து காட்டினார். பின்பு அவர் அந்த போலீஸ்காரர்களிடம், இப்பொழுதாவது நீங்கள் நான் தான் ஃபிரிட்ஸ் கிரைஸ்லர் என்று நம்புகிறீர்களா, உங்களுக்கு திருப்தி தானே என்று கேட்டார். அதற்கு அந்த போலீஸ்காரர்கள், ஆம், இப்பொழுது எங்களுக்கு திருப்தி தான், நீங்கள் தான் ஃபிரிட்ஸ் கிரைஸ்லர் என்று அவரிடம் அந்த வயலினை கொடுத்து சென்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஃபிரிட்ஸ் கிரைஸ்லர் தன்னுடைய செய்கையால் தான் ஒரு திருடன் அல்ல, தன் கையில் இருந்த வயலினுக்கு தான் தான் சொந்தக்காரர் என்று நிரூபித்து காட்டினார். நாம் யார் என்பதை நம்முடைய செய்கைகள் தான் வெளிப்படுத்தும். அவைகள்தான் நம்மை நிரூபிக்கும். தரியு ராஜாவின் காலத்தில் தானியலுக்கு விரோதமாக சில அதிகாரிகள் எழும்பினார்கள். தானியலை எப்படியாவது குற்றப்படுத்திவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் முடியவில்லை. எனவே அவருடைய தேவனுக்கடுத்த காரியத்தில் அவரை குற்றம் பிடிக்க முகாந்திரம் தேடினார்கள். அதன்படி தரியு ராஜாவிடமன்றி வேறு ஒருவரிடமும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது, மீறினால் அவர்கள் சிங்கக்கெவியிலே போடப்படுவார்கள் என்று கட்டளை பிறப்பித்தார்கள். தானியல் இதை அறிந்திருந்தும் தன்னுடைய வழக்கத்தின்படியே எருசலேமுக்கு நேராக தன் பலகணிகள் திறந்திருக்க தினமும் 3 வேளையும் தேவனை ஸ்தோத்தரித்து ஜெபித்தார். தான் மனிதருக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர் என்று தன்னுடைய செய்கைகளால் நிரூபித்தார். தேவனும் தானியலை விட்டு கொடுக்கவில்லை. சிங்கங்களின் வாயை தேவன் கட்டி போட்டார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய செய்கைகளும் நம்மை யார் என்று வெளிப்படுத்தட்டும். அவைகளின் மூலம் தேவநாமம் மகிமைப்படட்டும். அவனவனுக்கு தேவன் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது.

0: கிறிஸ்துவுக்குள் நம் பாடுகள் ஒன்றும் விருதாவாய் போவதில்லை என்ற தலைப்பில் ஊழியர் பிரதாப் சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நம்முடைய
2: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
1: Therefore my beloved brethren,
2: ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே,
1: number one, be steadfast,
2: நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் இருங்கள்.
1: முதலாவது, number two, unmovable,
2: இரண்டாவது அசையாதவர்களாய்
1: இருங்கள். These are the two words that we preached last week and the week before.
2: அந்த கடந்த வாரத்திலும் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்திலும் இந்த முதல் ரெண்டு வார்த்தைகளை நாம் தியானித்தோம்.
1: And thirdly,
2: மூன்றாவதாக,
1: always abounding in the work of the Lord,
2: கர்த்தருடைய கிரியையிலே பொழுதும் பெருகிறவளாய் இருக்க.
1: Abounding in the work of the Lord,
2: கர்த்தருடைய கிரியைகளிலே பெருகுகிறவர்கள்.
1: For what?
2: எதற்காக?
1: For as much as you know that your labor is not in vain in the Lord.
2: எதற்காக என்று கேட்டால், கர்த்தருக்குள்ளே நீங்கள் படுகிற எந்த பிரயாசமும் விருதாவாய் போகாது.
1: So this morning,
2: இந்த காலை வேளையிலே,
1: I spoke speaking to you,
2: இன்றைக்கு உங்களோடு நான் பேசிக்கொள்ள,
1: always abounding in the work of the Lord,
2: கர்த்தருடைய கிரியைகளிலே எப்பொழுதும் பெருகுக வேண்டும்.
1: A believer,
2: ஒரு விசுவாசி,
1: who knows the Lord as his personal savior,
2: தன் ஆண்டவராக இயேசுவை தன் சொந்த இரட்சகராய்
1: ஏற்றுக்கொண்ட, cannot live a static life,
2: ஒரு தேக்கமான ஒரு வாழ்க்கை அவனால வாழ முடியாது.
1: He needs to keep growing all the time,
2: அவன் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு முன்னேற்றத்தின் பாதையிலே போக
1: வேண்டும். I mentioned to you,
2: இதுக்கு முன்பாக உங்களுக்கு
1: சொன்னேன், when the baby is born,
2: ஒரு குழந்தை பிறந்த உடனே,
1: every day the baby needs to grow,
2: ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை வளர்ச்சி பெற வேண்டும்.
1: When a child is born prematurely,
2: ஒரு பிரசவத்துக்கு அந்த காலத்துக்கு முன்பாகவே பிறந்து விட்டாலும்,
1: what do the doctors do?
2: உடனடியாக மருத்துவர்கள் என்ன செய்வார்?
1: They do not let you have the baby at all.
2: உடனடியாக உங்க கையில குழந்தையை கொடுத்துற மாட்டார்கள்.
1: They take the baby and put it in the incubator.
2: இன்குபேட்டருக்கு தான் அந்த கருவில அவர்களை பிள்ளையை வைப்பார்கள்.
1: Until this 9th month is over.
2: அந்த பிரசவ நேரமாகி 9th மாதம் முடிகிற வரை,
1: if the baby is born in the 7th month,
2: 7th மாதத்திலே குழந்தை பிறந்துடுச்சுனா,
1: and they take the baby and put it in the incubator,
2: அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் அந்த இன்குபேட்டர் என்ற மருத்துவ கருவில வைத்து,
1: keep the baby for 2 months.
2: ரெண்டு மாதங்கள்
1: until the due date,
2: அதனுடைய சரியான பிரசவ காலம் வரும் வரையிலும்,
1: and so when the baby is brought out,
2: இப்படி குழந்தை வெளியே வந்த உடனே,
1: the baby is in good health,
2: இப்போ அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கிறது.
1: Otherwise,
2: இல்லாவிட்டால்,
1: if they take the baby out of the incubator or the baby is brought home at the immature delivery,
2: அந்த குறை பிரசவத்தில் பிறந்த உடனே அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பார்களேயானால்,
1: the baby does not enjoy a good health,
2: அந்த குழந்தைக்கு போதுமான ஆரோக்கியம் அனுபவிப்பு இருக்காது.
1: There is no even guarantee that the baby would live,
2: அந்த குழந்தை உயிர் வாழுமா என்பதை குறித்த உத்தரவாதம் அங்கே இருக்கு.
1: In the same way,
2: அதே போலவேதான்,
1: when we are immature in Christ Jesus,
2: நாம் கிறிஸ்துவுக்குள்ளே முதிர்ச்சி அடையாதவர்களாக இருப்போமேயானால்,
1: there is no guarantee that would even live a total Christian life,
2: ஒரு கிறிஸ்துவ முதிர்ச்சியான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வோம் என்ற நிச்சயம் இல்லாதவர்கள் இருக்கும்.
1: So what the Bible says is,
2: வேதம் இங்க என்ன சொல்லுகிறது?
1: If your labor in Christ should not be in vain,
2: நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே படுகிற எந்த பிரயாசமும் வீணாய் போகாமல் இருக்க வேண்டுமானால்,
1: you should always abounding in the work of the Lord,
2: நீங்கள் கர்த்தருடைய கிரியைகளிலே எப்பொழுதும் பெருகவர்களாய் இருக்கணும்.
1: I am going to mention a few things in which we should be abounding in the work of the Lord.
2: கர்த்தருடைய கிரியைகளில் எந்தெந்த கிரியைகளிலே நாம் பெருகுகிறவளா இருக்க வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை
1: நான் காட்ட போகிறேன். These are practical messages.
2: இவைகள் எல்லாம் நடைமுறை பிரசங்கமாக
1: இருக்கும். These are probably may not be very sweet to your ears.
2: ஒருவேளை உங்கள் காதுகளுக்கு இனிமையா இல்லாமல் போகலாம்.
1: Or it may not be a message of emotional building build up,
2: ungale unarchigalila tatti eduppathukkana prasangamaga irukkama
1: pola, these are the messages for in which that you need to be growing,
2: anal inda vaarthigal ungalude vaalkaiyai valarthu edukkuradhukku valarchikku
1: udhuvum. Some people may be 40 years old but still maybe a little child like a person,
2: sila per paathina 40 oda kaalangal aalayathukku varuvaangal anal avargalude vaalkai chinna kulandhaiyin vaalkai pola thaan.
1: Recently I attended a funeral perhaps about a year ago,
2: ஒரு வருஷத்துக்கு முன்பாக ஒரு அடக்காராதனை நான் பங்கேற்றேன்.
1: And in another incident, I conducted a funeral of a 17-year-old girl.
2: 17 வயது ஒரு மகளுடைய அடக்காராதனை நான் நடத்தினேன்.
1: What was the result?
2: அதனுடைய பலன் என்ன தெரியுமா?
1: The baby had never grown up.
2: அந்த குழந்தை அந்த 17 வயது வரைக்கும் போதுமான வளர்ச்சி இல்ல.
1: The body grew.
2: சரீரம் வளர்ந்தது.
1: But the baby never understood what was happening around.
2: தன்னை சுற்றில என்ன நடக்கிறது என்று சொல்லி அறியக்கூடாத ஒரு மனநிலையில அந்த மகள்
1: இருந்தா. Both the mother and the father were working.
2: அந்த தாயும் தகப்பனும் வேலை செய்து கொண்டிருந்தாங்க.
1: So what they did?
2: அவங்க என்ன செய்தார்கள்?
1: They had an understanding with the government. Both were government employees.
2: ரெண்டு பேரும் அரசாங்க ஊழியர்கள்.
1: So they had an understanding with the government.
2: அவங்க அரசாங்கத்தோட ஒரு உடன்படிக்கை.
1: One day the father will stay at home.
2: ஒரு நாள் தகப்பன் வீட்ல இருப்பார்.
1: Next day the mother will stay at home.
2: அடுத்த நாள் தாய் வீட்ல இருப்பார்.
1: And they had been doing that for 17 long years.
2: 17 வருஷமா இப்படி தான் அந்த மகளை வளர்த்தார்கள்.
1: So one day the baby died.
2: ஒரு நாள் அந்த மகள் மரித்து போனார்.
1: Even at the cemetery I said.
2: அந்த கல்லறையில இருப்பது நான் இப்படி
1: சொன்னேன். Well when you have lost a baby.
2: அந்த குழந்தை இறந்த உடனே.
1: But there is a new life beginning for both of you.
2: உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது.
1: How?
2: எப்படி?
1: You are no longer bound by the baby. But you are going to be delivered from taking care of the baby and taking care of yourself.
2: நீங்கள் இதுவரைக்கும் அந்த குழந்தையை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமே என்ற உத்தரவாதத்திலிருந்து இப்போது விடுதலை
1: ஆக்கப்பட்டவர்கள்
2: சொல்லுகிறேன். ஒரு விசுவாசியாய்
1: this church was started around 40 years ago.
2: 40 வருடங்களுக்கு முன்பாக இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டது.
1: But there could be some people who are still 1 year old as a believer.
2: ஆனால் அப்பொழுது இருந்தவர் கூட ஒரு வருட விசுவாசி போல இப்பொழுது இருக்கிறார்.
1: Still as a newborn baby.
2: இன்னும் புதிதாய் பிறந்த குழந்தை போலவே
1: தான் இருக்கிறார். Still have no growth in their life.
2: இன்னும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி
1: இல்லை. No growth in their spiritual life.
2: அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை.
1: No growth in their prayerful life.
2: அவருடைய ஜெப வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி
1: கிடையாது. No growth in the life that they need to live according to the scripture.
2: அவருடைய வசனங்களின்படி வாழ்கிறதான வாழ்க்கையினுடைய தரம் இன்னும் வரவில்லை.
1: So Bible does not condone it.
2: They and veda vasanam adai paarattukiradhu kediyathu.
1: But God wants us to grow each and every day.
2: Ana devanagiya kartha nam ovvoruvarum ovvoru naalum valara vendum endru virumbugiren.
1: So this morning
2: inda kaalai velai
1: I'm going to speak to you for a few moments.
2: Adutha sila nimishangal naan ungalode pesuven.
1: Always abounding in the work of the Lord.
2: Kartharudaiya kiriyile eppozhudhum peruga vendum.
1: There is a beautiful story about the church being built in Haggai.
2: ஹகா என்கிறதான ஒரு பட்டணத்தில் ஒரு சபை கட்டப்பட்ட ஒரு சரித்திரம் உண்டு.
1: The people of God began to do the work.
2: தேவ ஜனங்கள் அந்த ஆலயத்தை கட்ட காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள்.
1: But because of their insensitivity for the building of God's temple.
2: அந்த தேவனுடைய ஆலயத்தை குறித்ததான ஒரு உணர்வில்லாத தன்மையினாலே.
1: For 16 years the church was temple was not being built.
2: 16 வருஷங்கள் அந்த ஆலயம் கட்டப்படல.
1: And because the temple was not being built.
2: ஆலயம் கட்டப்படாததினாலே
1: people could not have fellowship with God.
2: தேவனோடு கூட அவர்கள் ஐக்கியம் கொள்ள முடியாமல்
1: போயிடு. People did not have fellowship with God and people did not have worship of God.
2: தேவனுடன் ஐக்கியம் கொள்ள முடியவில்லை. தேவனை ஆராதிக்கத்தக்கதான வாய்ப்புகள்
1: அவர்கள் இல்லை. Because there was no fellowship with God.
2: தேவனோடு ஐக்கியம் இல்லாததினாலே
1: because there was no proper worship of God.
2: அங்க தேவனை ஆராதிக்கிற சரியான ஆராதனை இல்லாததினாலே
1: people of God began to suffer losses.
2: தேவனுடைய ஜனங்கள் மிகுந்த இழப்புகளை சந்தித்தார்கள்.
1: There were so much of illness
2: அங்க நிறைய வியாதிகள் ஏற்பட்டது.
1: There was so much of wanting
2: அங்க நிறைய தேவைகள் அங்க கடந்து வந்தது.
1: People did not know how to cope with them.
2: இதெல்லாம் எப்படி சந்தித்து மேற்கொள்ள முடியும் என்று தெரியாமல
1: was at that time
2: அந்த வேளையிலே தான்
1: God sent a prophet called Haggai.
2: ஆகாய் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினார்.
1: And Haggai came.
2: ஆகாய் தீர்க்கதரிசி வந்தார்.
1: He went and spoke to Zerubbabel.
2: அங்க செருபாபேல் என்கிறதான ஒரு மனுஷனிடத்தில் பேசினார்.
1: And he spoke to Joshua.
2: யோசுவாவின் இடத்தில் அவர் பேசினார்.
1: Joshua was the high priest.
2: யோசுவா அங்க பிரதான ஆசாரியனாக இருந்தார்.
1: This priest is different from Joshua of the book of Deuteronomy.
2: இந்த பிரதான ஆசாரியனாக யோசுவாவும் மோசேயின் காலத்துல இருந்த யோசுவாவும் வேற வேற.
1: So God spoke to Haggai spoke to these two men.
2: ஆகா இந்த ரெண்டு பேர்களிடத்திலும் தீர்க்கதரிசனத்தோட பேச ஆரம்பித்தார்.
1: And then he spoke to all the people.
2: அதற்கு பிற்பாடு எல்லா ஜனத்தோடும் அவர் பேசார்.
1: What did he speak?
2: அவர் என்ன சொன்னார் தெரியுமா?
1: Now the church is being destroyed and it has not been built for 16 long years.
2: தேவனுடைய ஆலயமானது இடிக்கப்பட்டு போய் 16 ஆண்டுகளாக கட்டப்படாத நிலையிலேயே காணப்பட்டது.
1: And how can you be joyful?
2: இப்படி இருக்கும்போது எப்படி சந்தோஷமா இருக்க
1: முடியும்? How can you be satisfied?
2: எப்படி நீங்க திருப்தியா இருக்க முடியும்?
1: And so Haggai says to the people.
2: ஆகாய் திர தேவனுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார்.
1: In the second chapter.
2: இரண்டாவது அதிகாரம்.
1: Fourth verse.
2: நான்காவது வசனம்.
1: Let me read the third verse first.
2: முதலாவது மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன்.
1: He spoke to the people.
2: அங்கிருந்த மக்களோடு அவர் பேசுகிறார்.
1: You do not have a temple.
2: உங்களுக்கு
1: You do not have a temple.
2: இப்பொழுது ஆலயம் கிடையாது.
1: Your temple is being destroyed.
2: நீங்கள் பார்த்த ஆலயம் அழிக்கப்பட்டு விட்டது.
1: You began to build it but for 16 years it has not been done again.
2: இதை நீங்க கட்ட ஆரம்பித்தீர்கள் ஆனா 16 வருஷமா கட்டி முடிக்கல.
1: And so in the next chapter,
2: adutha adhigarathile,
1: in four verses, in 4 months, he gave 4 messages to the people.
2: நான்கு மாதங்களில நான்கு செய்திகளை ஆகாய் தேவ ஜனங்களுக்கு கொடுத்தார்.
1: I want you to go home and read the book of Haggai chapter 1 and 2.
2: ஒரு ஆகாய் 1 2 ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு போய் சென்று வாசியுங்கள்.
1: That will show to you,
2: அது உங்களுக்கு என்னத்தை காண்பிக்கும் என்றால்,
1: the condition of the temple,
2: அந்த ஆலயத்தினுடைய நியமங்கள் என்ன,
1: what God wanted them to do,
2: அவர்களை கர்த்தர் என்னவெல்லாம் செய்ய விரும்பினார் என்பதை குறித்து.
1: So in chapter 2 and verse 3,
2: 2 அதிகாரம் 3 ஆம் வசனத்தில்
1: we read like this,
2: இப்படியாக வாசிக்கிறோம்.
1: Who is left among you that saw this house in a first glory?
2: இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்?
1: And how do you see it now?
2: இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது?
1: Is it not in your eyes in comparison of it? Has nothing.
2: அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் காண்கிறது
1: அல்லவா? People who do not have the temple now.
2: இப்பொழுது ஆலயம் இல்லாமல் இருக்கிறது.
1: Haggai is talking to them.
2: அவர்களிடத்தில் ஆகாய் தீர்க்கதரிசி
1: பேசுகிறார். Now remember the old temple.
2: அந்த முந்தின ஆலயத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள்.
1: How glorified it was.
2: அந்த ஆலயத்தில் எவ்வளவு மகிமை இருந்தது.
1: How beautiful it was.
2: அது எவ்வளவு அழகாய் இருந்தது.
1: How joyful the people that were there before.
2: அங்கே வந்த ஆராதிக்க வந்த மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது.
1: Now you see the temple.
2: ஆனா இப்ப அதே ஆலயத்தை பார்க்கிறீர்கள்.
1: In a destroyed condition.
2: இது மிக மிக
1: ஒப்பிட்டு பார்
2: ஆரம்ப காலத்திலே ஒரு குடிசையில்
1: ஆராதித்தோம்.
2: நிறைய பேர்
1: இருக்கிறோம்,
2: கட்டிடம்
1: இருக்கிறது,
2: இன்னும் பெருக்கம் அடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
1: Comparable to what was at the beginning.
2: ஆ முந்தின ஆலயத்தினுடைய மகிமையும் சந்தோஷமும் இப்போது இருக்கிற இந்த ஆலயத்திலே காணப்படுகிறதா? அது இருக்கிறதா?
1: But God says,
2: ஆனா கர்த்தர் சொல்றார்,
1: you may have a lot of people,
2: நிறைய பேர் இருவர்கள் இருக்கலாம்,
1: but that joy is not there.
2: ஆனால் அந்த சந்தோஷம் இப்போ இல்ல.
1: You may have more people,
2: நீங்க நிறைய பேர் இருக்கலாம்,
1: that oneness is not there.
2: அதுடைய ஒற்றுமை இங்கே காணப்படவில்லை.
1: You may have more money,
2: நிறைய பணம் இப்போ இருக்கலாம்,
1: but there is no fullness or a satisfaction that you had at that time.
2: அந்த நேரத்தில் இருந்ததான திருப்தி கிடையாது.
1: And then in 4th verse,
2: இதை சொல்லிட்டு 4th வசனத்திலே சொல்லுகிறார்,
1: Haggai said,
2: ஆகாய் சொல்லுகிறார்,
1: you be now strong, Zerubbabel.
2: ஆனாலும் செருபாபேலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
1: And be strong, O Joshua.
2: யோசுவா பிரதானாராகி யோசுவாவே நீ திடன் கொள்.
1: The high priest.
2: பிரதான ஆசாரியனாக
1: யோசுவா. Then be strong, all ye people of the land.
2: தேசத்தின் எல்லா ஜனங்களே.
1: Saith the Lord.
2: கர்த்தர் சொல்லுகிறார்.
1: And work. For I am with you, saith the Lord of hosts.
2: நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
1: This morning,
2: இந்த காலை வேளையில்,
1: God is speaking to this church.
2: கர்த்தர் இந்த சபைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்.
1: God is speaking to this pastor.
2: இந்த போதகருக்கு கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார்.
1: Remember the old glory of this church.
2: முந்தின ஆலயத்துடைய மகிமையை நினைத்துக்கொள்.
1: Remember the joy of the old church.
2: முந்தின ஆலயத்துடைய மகிழ்ச்சியை நினைத்துக்கொள்.
1: But it is not there now.
2: ஆனா இப்போது இங்கே இல்லை.
1: So God says,
2: கர்த்தர் சொல்லுகிறார்,
1: செருபாபேல்,
2: செருபாபேலே,
1: Joshua,
2: யோசுவாவே,
1: the entire church,
2: முழு சபையாரே,
1: என்னோட
2: வார்த்தைகளை கேளுங்கள்.
1: What he says here,
2: அவர் என்ன சொல்லுகிறார்?
1: Be strong,
2: திடன் கொள்ளுங்கள்.
1: Be strong again,
2: மறுபடியும் திடன் கொள்ளுங்கள்.
1: Be strong,
2: திடன் கொள்ளுங்கள்.
1: And then he says,
2: சொல்லிட்டு சொல்லுகிறார்,
1: I am with you,
2: நான் உங்களுடனே இருக்கிறேன்.
1: I am with you,
2: நான் உங்களுடனே இருக்கிறேன்.
1: Get up and begin to build,
2: நீங்கள் எழுந்து வேலையை நடத்துங்கள்.
1: Hallelujah,
2: hallelujah.
1: And verse 5 it says,
2: ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது,
1: when you believe,
2: நீங்கள் அதை விசுவாசியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை
1: விசுவாசியுங்கள். The work of the Lord.
2: அந்த கர்த்தருடைய வேலையை நீங்க நடக்க ஆரம்பித்து விட்டால்,
1: when you begin to abound in the work of the Lord,
2: கர்த்தருடைய கிரியைகளில் நீங்கள் பெருக ஆரம்பித்து விட்டால்,
1: in verse 5 it says,
2: ஐந்தாம் வசனத்தில் சொல்லுகிறது,
1: according to the word what I covenanted with you when you came out of Egypt.
2: நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ண வார்த்தையின்படியே,
1: I will be with you,
2: நான் உங்களோட இருப்பேன்,
1: so my spirit remaineth among you,
2: என் ஆவியானவரும் நடுவிலே நிலை கொண்டிருப்பார்,
1: fear not,
2: பயப்படாதீர்கள்,
1: oh this church,
2: இந்த சபையே,
1: as you begin to abound in the work of the Lord,
2: கர்த்தருடைய கிரியைகளை நீ பெருக வேண்டும் என்று நீ தீர்மானிக்கிற
1: your expectation must be,
2: உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா,
1: the glory of the beginning of the church,
2: முந்தின ஆலயத்தின் மகிமை வேண்டும்,
1: hallelujah,
2: hallelujah,
1: remember the day that you got saved,
2: நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த முந்தின நாட்களில்,
1: remember the joy that you had when you went through the baptism,
2: நீங்க ஞானஸ்நானப்பட்ட பிறகு உங்களிலிருந்த மகிழ்ச்சி,
1: remember the time when you received the baptism in the Holy Spirit,
2: பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்ற போது இந்த மகிழ்ச்சியை நினைத்து பாருங்கள்,
1: remember the time when you went into the villages to do for village ministry,
2: gramam gramam poi ooliyam seidha andha naatkal nenaithu paarungal,
1: do you remember the ministries that we went as a church in a bus started ministries,
2: oru perund eduthukondu sabaiyai poi ooliyathai thodangidome,
1: engengellam poi aarambichirukkom,
2: engengellam poi aarambichirukkom,
1: oru oorukulla nolaiyave mudiyadhu,
2: oorukulla nolaiyave mudiyadhu,
1: we went there,
2: ana andha oorukulla ponom,
1: we cleaned that village,
2: andha oorai sutham panino,
1: we gave clothes to the people,
2: janangaloda nerukkamano,
1: finally we spoke to God's word to them,
2: கர்த்தர் அவங்களோட பேச ஆரம்பித்தார்.
1: Today
2: இன்றைக்கு
1: we have 3 churches in that area,
2: அதே பகுதியில் 3 ஆலயங்கள் இன்றைக்கு இருக்கிறது,
1: but where is that kind of a ministry now,
2: ஆனால் அப்படிப்பட்ட ஊழியங்கள் இப்போ எங்க,
1: are we doing the same thing now,
2: அதே காரியத்தை இப்போ செய்கிறோம்,
1: we are not doing it,
2: நாம் அதை செய்கிறதில்லை,
1: God is saying to us,
2: கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார்,
1: come on get up,
2: எழுந்திரு,
1: and begin to build,
2: வேலையை நடத்த,
1: I will be with you,
2: நான் உங்களோட இருப்பேன்,
1: my spirit also will be with you,
2: ஆவியானவர் உங்களோட இருப்பார்,
1: until the new church is being built,
2: புதிய ஆலயம் கட்டப்பட்டு முடிக்கிற வரையிலும் அது நடக்கும்.
1: Then you go on in the second chapter.
2: அதை சொல்லிவிட்டு இரண்டாவது அதிகாரம் முழுசு நீங்கள் பார்த்தால்,
1: Then he said,
2: அவர் சொல்லுகிறார்,
1: இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை,
2: பிந்தின ஆலயத்தினுடைய மகிமையானது,
1: முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும்,
2: முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பெரிதாய் இருக்கும்.
1: I want to tell you this morning,
2: நான் இந்த காலை வெளியில் உங்களுக்கு சொல்ல,
1: if we begin to abound in the work of the Lord,
2: கர்த்தருடைய கிரியைகளை மாத்திரம் நாம பெருக ஆரம்பிச்சிட்டோமானா,
1: if I do that,
2: நான் அதை செய்ய ஆரம்பிச்சேன்,
1: you do that,
2: நீங்க அதை செய்ய ஆரம்பிச்சேன்,
1: let me tell you,
2: நான் உங்களுக்கு சொல்றேன்,
1: I don't care who thinks what,
2: யார் என்ன நினைச்சாலும்,
1: அது எவ்வளவு ஏளமா நினைச்சாலும் சரி,
2: யார் எவ்வளவு ஏளமா
1: நினைச்சாலும், கெட்டதா நினைச்சாலும் சரி,
2: கெட்டதா நினைச்சாலும்
1: சரி, கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால்,
2: கர்த்தர் உன்னோட இருந்தால்,
1: அவருடைய ஏளனம் நாசமாய் போகும்,
2: அவர்களுடைய ஏளனங்கள் நாசமாய் போகும்,
1: அவருடைய தலை குனிந்து பார்க்கிற பார்வை ஏளனமாய் போகும்,
2: உங்களை தலை குனிந்து பார்க்கிற பார்வைகள் ஏளனமாய் போகும்,
1: நீங்கள் தலை உயர்வீர்கள்,
2: நீங்கள் தலை உயர்வீர்கள்,
1: ஆலயம் கட்டப்படும்,
2: ஆலயம் கட்டப்படும்,
1: வாழ்க்கை கட்டப்படும்,
2: வாழ்க்கை கட்டப்படும்,
1: எதிர்காலம் கட்டப்படும்,
2: எதிர்காலம் கட்டப்படும்,
1: God says to you today,
2: இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார்,
1: உன்னுடைய வாழ்க்கையினுடைய பிந்தின காலம்,
2: உன்னுடைய வாழ்க்கையினுடைய பிந்தின காலம்,
1: உன்னுடைய வாழ்க்கையின் முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பெரிதாயிருக்கும்,
2: இந்த முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கில் பெரிதாய் அது
1: காணப்படும், if you are bound in the work of the Lord,
2: எப்பொழுது என்று கேட்டால் கர்த்தருடைய கிரியையிலே நீ பெருக,
1: my brother and my sister,
2: என் அருமையான சகோதரனே,
1: God has a greater greater future for you,
2: உங்களுக்கு இந்த கர்த்தர் சிறந்த எதிர்காலத்தை வைத்திருக்கிறார்,
1: Hari went to England,
2: அந்த சகோதரர் ஹரி அவர்கள் இங்கிலாந்து தேசத்துக்கு,
1: he went there only for 3 days,
2: 3 நாட்கள் தான் போனார்,
1: he went there to receive his trophy,
2: அங்க தன்னுடைய கேடயத்தை வாங்குபடிக்கு தான் போனார்,
1: but you know first 2 days,
2: முதல் 2 நாள்
1: அவனை கண்டுக்கிடவே இல்ல,
2: கண்டுக்கிடவே இல்ல,
1: 3 நாள் அங்க உட்கார்ந்து சூட்டை மட்டும் போட்டுட்டு அலைஞ்சிட்டே உட்கார்ந்துட்டு,
2: சூட்டை மட்டும் போட்டுட்டு உட்கார்ந்து அலைஞ்சிட்டு இருந்தாங்க,
1: பார்க்கறவங்கள யோசிச்சாங்க,
2: பார்க்கறவங்கள யோசிச்சாங்க,
1: நாளே புதுசா வந்திருக்கானே,
2: ஆறு பேர் புதுசா வந்திருக்க,
1: பார்வைக்கு வித்தியாசமா இருக்கா,
2: பார்வைக்கே வித்தியாசம்,
1: இங்கிலாந்து இங்கிலாந்துக்கு போயிருக்கிறேனே,
2: இங்கிலாந்துக்கு வந்துட்டு
1: எங்க குடும்பத்துல இருந்து எனக்கு செய்ய முடியாத செலவெல்லாம் செய்து சூட்டு கோட் எல்லாம் வாங்கி அனுப்பியிருக்காங்களே.
2: என் குடும்பத்துல செய்ய முடியாத செலவெல்லாம் செய்து
1: ட்ரிப்பர் ஸ்பான்சர்ட் பை ஹிஸ் கம்பெனி,
2: அவருடைய நிறுவனம் தான் அவரை அனுப்பி வைத்தது.
1: பட் ஆல் தி அதர் எக்ஸ்பென்சஸ்,
2: மற்ற செலவுகள் எல்லாம்
1: பாட்டியின் தாத்தாவும் தான் எல்லாம் செய்தாங்க,
2: பாட்டி தாத்தாவும் தான் செய்தாங்க.
1: அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
1: கடைசி நிமிடம் எல்லாருக்கும் முடிஞ்சு போற சமயத்துல
2: எல்லாம் முடிஞ்சு
1: போறேன்,
2: இது வரைக்கும் வாசிக்கல கிடைக்காது.
1: இதற்கென்று
2: ஒரு விசேஷ பரிசு உண்டு,
1: மத்தவங்களுக்கு எல்லாம் போயிடுச்சு,
2: மத்தவங்களுக்கு எல்லாம் போயிடுச்சு,
1: இவருக்கு அறிவிப்பு எப்படி தெரியுமா,
2: இவருக்கு அறிவிப்பு
1: ஒரு ஸ்பெஷல் பிரைஸ்,
2: விசேஷ பரிசு.
1: அந்த பரிசு யாருக்கு,
2: அந்த பரிசு யாருக்கு,
1: லிட்டில் யங் லேட் ஃப்ரம் இந்தியா,
2: இந்திய தேசத்திலிருந்து வந்த ஒரு சின்ன வாலிபனுக்கு ஹரி என்று சொன்னார்.
1: மனசுல இந்த யோசனை வர காரணம்
2: யோசனைகள் மனசுல எப்படி வந்தது
1: என்று
2: சொல்லியிருக்கலாம்.
1: சின்ன வயசுல இருந்து எனக்கு போட்டோகிராபி பிடிக்கும்,
2: சின்ன வயசுல இருந்து புகைப்படம் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும்,
1: சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் என்கரேஜ் பண்ணிருக்காங்க,
2: சின்ன வயசுல நிறைய பேர் என்ன உற்சாகப்படுத்தி
1: கம்பெனி உற்சாகப்படுத்திருக்காங்க,
2: கம்பெனி
1: இப்படி
2: பல காரணங்களை அவன் சொல்லியிருக்க முடியும்.
1: வெளிநாட்டுல இப்ப ஆண்டவர் பேர்லாம் சொல்லி சொல்ல முடியாது,
2: வெளிநாட்டுல ஆண்டவர் பேரு சொல்ல முடியாது,
1: எங்க ஆண்டவர் செய்தார்னு சொல்லவே முடியாது,
2: ஆண்டவர் செய்தான் சொல்லவே முடியாது.
1: அந்த இடத்துல நின்றுகிட்டு,
2: அந்த இடத்துல நின்றுட்டு
1: நான் சொல்றது சும்மா போய் கிடையாது,
2: போய் கிடையாது.
1: பப்ளிக் பிளேஸ்ல ஏசப்பா கடவுள் செய்தார்லாம் இப்ப சொல்ல முடியாது,
2: பொது இடங்கள்ல போய் ஏசுநாத செய்தான்லாம் சொல்ல முடியாது,
1: ஈவன் கிறிஸ்டியன் நேஷன்ஸ்ல
2: கிறிஸ்துவ தேசம்
1: தேசத்துல கூட சொல்ல முடியாது,
2: அமெரிக்க தேசத்திலயும் சொல்ல முடியாது.
1: அந்த மாதிரி நாட்டுல,
2: அந்த மாதிரி நாட்டுல
1: ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்துல இருந்து பிறந்த ஒரு
2: ஆண்டவர் அறியாத குடும்பத்திலிருந்து வந்து
1: அங்க போய் நின்னுட்டு,
2: அங்க போய் நின்னு
1: கேக்குறாங்க, இந்த மாதிரி போட்டோ எடுக்க உனக்கு யாரு உதவி செய்ததுன்னு கேட்டப்போ,
2: இந்த மாதிரி புகைப்படம் எடுக்க உங்களுக்கு உதவி செய்தது யாருன்னு
1: கேட்டப்போ, இந்த பிள்ளை சொல்லுச்சு,
2: இந்த பிள்ளை
1: ஜீசஸ் ஹெல்ப் மீ,
2: என் இயேசு எனக்கு உதவி செய்தார். அப்படிப்பட்ட சந்தோஷம் உங்களை
1: குறித்து in the work of the Lord,
2: கர்த்தருடைய கிரியைகளை நாம் பெருகும் பொழுது
1: what will happen,
2: என்ன நடக்கும்,
1: உன்னுடைய ஆதி காலத்து மகிழ்ச்சியை காட்டிலும் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் பிந்தின நாட்களின் மகிமை சின்னதாயிருக்கும்,
2: பெரியதாயிருக்கும்.
1: ஓ ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா.
1: நான் வந்து சபைக்கு சொல்றேன், உன்னுடைய வருங்கால வாழ்க்கையினுடைய மகிமை பெரிதா
2: இருக்கணும்,
1: வருங்கால வாழ்க்கை மகிமை பெரிதா இருக்கணுமானா, எழுந்து கட்டுங்கள். Live a life that is pleasing unto God.
2: கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்கள்.
1: What does God say?
2: இங்கே கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன?
1: When you do that,
2: நீங்கள் அதை செய்தால்,
1: நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்.
2: நான் உங்களோடு உடன்படிக்கை
1: பண்ணியிருக்கிறேன். According to the word that I covenant with you.
2: நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ண என் வார்த்தையின்படியே.
1: When you came out of Egypt, I made a covenant with you.
2: எகிப்து தேசத்திலிருந்து நீங்க வந்தப்போ உங்ககிட்ட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணினேன்.
1: நீங்க ஆண்டவருக்கு வெளியேறும்போது, வெளியே இருந்து ஆண்டவருக்குள்ளே வரும்போது,
2: ஆண்டவருக்கு வெளியே இருந்து ஆண்டவருக்குள்ளே வரும்போது,
1: he covenanted with you.
2: அவர் உன்னோடே ஒரு உடன்படிக்கை பண்ணினார்.
1: Then he says,
2: அவர் சொல்லுகிறார்,
1: just like the covenant I made with you,
2: அன்றைக்கு நான் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தையின்படியே,
1: I will be with you.
2: நான் உங்களோடே நிலை கொண்டிருப்பேன்.
1: My spirit also will be with you.
2: ஆவியானவரும் உங்களோடே
1: இருப்பார். Fear not.
2: பயப்படாதேயுங்கள்.
1: Hallelujah. Hallelujah.
2: Hallelujah.
1: Oh, I was singing that song and I was meditating this word again last night.
2: அந்த வார்த்தைகளையும் நான் தியானித்து, இந்த பாடலையும் பாடி பாடி நேற்று இரவு முழுவதும் தியானித்தேன்.
1: I was overjoyed.
2: நான் மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன்.
1: Yesterday I was very tired.
2: நேற்று ரொம்ப சோர்வுற்று இருந்தேன்.
1: In the recent past few days I was in bed the whole day.
2: கடந்த சில நாட்களாக முழு நேரமும் படுக்கையிலே தான்.
1: எப்போ எந்திரச்சு சாப்பிட்டேன்னு கூட எனக்கே தெரியாது.
2: எப்போ எழுந்து சாப்பிட்டேன்,
1: ஒரு நாள் ராத்திரி சாப்பிட கூட இல்ல.
2: ராத்திரி சாப்பிட்டு
1: போய் படுத்தேன் அவ்வளவுதான் தெரியும் எனக்கு.
2: படுத்தேன் ராத்திரி அவ்வளவுதான்.
1: அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கூட தெரியாது.
2: I
1: slept on, slept on, slept on.
2: இப்படியா உறங்கிக் கொண்டே இருந்தேன்.
1: But yesterday,
2: ஆனா நேற்றுக்கு,
1: as I was lying on my bed,
2: என்னுடைய படுக்கையில படுத்துக் கொண்டிருந்தேன்.
1: I was reading and I was dancing. I was dancing in the spirit.
2: ஆவியில நல்லா களி கூர்ந்து கொண்டிருந்தேன்.
1: I was enjoying myself.
2: எனக்குள்ளே மகிழ்ந்து கொண்டிருந்தேன்.
1: Then the Lord said,
2: பயப்படாதே,
1: கட்ட போறியோ, that is going to be greater than what you have built until now.
2: இதுவரைக்கும் நீ கட்டினதை காட்டிலும் இனி நீ கட்ட போகிறது மகிமை உள்ளதா இருக்கும் என்று கர்த்தர்
1: சொல்லுகிறார்.
2: Hallelujah.
1: So I am looking at every one of you this morning.
2: இந்த காலையில் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன்.
1: If you come to the Lord,
2: ஆண்டவரிடத்தில் நீங்கள் வந்து,
1: if you have come to the Lord,
2: ஆண்டவரிடத்தில் நீங்கள் வந்து,
1: வந்தது உண்மையாயிருந்தால்,
2: வந்தது உண்மையானால்,
1: then you begin to build according to the plan that God gave you.
2: கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த திட்டத்தின்படி நீங்கள் கட்ட ஆரம்பியுங்கள்.
1: ஆலயத்துக்கு வந்துட்டு,
2: ஆலயத்துக்கு வந்து
1: இன்னும் பழைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தியானா,
2: பழைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு
1: இன்னும் பழைய முறைப்படியே நடந்துட்டு இருந்தியானா,
2: பழைய முறைகள் படியே நடந்து
1: நாள் பார்க்கிறது குறி கேட்கிறது இதெல்லாம் செய்துட்டு இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தியானா,
2: நாள் பார்க்கிறது குறி கேட்கிறது எல்லாம் செய்துட்டு இந்த ஆலயத்துக்கு,
1: I tell you this morning,
2: நான் இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்றேன்,
1: your glory will not increase,
2: உங்களுடைய மகிமை பெருகாது,
1: but
2: ஆனா,
1: if once you have come to the Lord,
2: ஆண்டவரிடத்தில் ஒருமுறை வந்துட்டால்,
1: and if you walk according to God's word,
2: இந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க ஆரம்பித்தால்,
1: and if you believe and begin to meditate according to the word, meditate the word of God,
2: கர்த்தருடைய வார்த்தை இரவும் பகலும் அதை தியானிக்க ஆரம்பித்து,
1: not I but God's word says,
2: நான் அல்ல கர்த்தருடைய வசனம் இதை சொல்லுகிறது,
1: hallelujah,
2: hallelujah,
1: you shall be successful,
2: நீ வெற்றி உள்ளவனாய் இருப்பாய்,
1: your glory shall be greater than what you have now.
2: இப்பொழுது இருக்கிற மகிமை பார்க்கிலும் இனி வரப்போகிற மகிமை உங்களுக்கு பெரிதா இருக்கும்.
1: Amen.
2: Amen.
1: எத்தனை பேருக்கு வரும் நாட்களினுடைய மகிமை பெருசா இருக்கணும்னு விரும்புறீங்க? Amen. Hallelujah. அப்படி விரும்பாதவங்க யாருமே கிடையாது.
2: அப்படி விரும்பாதவங்க யாருமே கிடையாது.
1: என்னுடைய மகிமை முந்திய காட்டிலும் நல்லா இருக்கணும். யார் விரும்பாதவங்க ஒருத்தரும் கிடையாது.
2: அப்படி விரும்பாதவங்க ஒருத்தரும் கிடையாது.
1: But if your glory has to be greater than what it was then,
2: ஆனால் உம்முடைய முந்தின மகிமை பார்க்கலாம், வெனி வரப்போகிற மகிமை பெரிதா இருக்கணுமானா,
1: 16 வருஷமா ஒண்ணுமே செய்யாம இருந்திருக்கிறியே,
2: 16 வருஷம் ஒண்ணுமே செய்யாம இருந்திருக்க,
1: ஒரு முன்னேற்றம் இல்லையே,
2: ஒரு முன்னேற்றம் இல்லையே,
1: in the next 4 months,
2: அடுத்த 4 மாதங்கள்
1: temple began to be built,
2: ஜன தேவர் ஜனங்களால் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது,
1: எஸ்ரா நெகேமியா,
2: எஸ்ரா நெகேமியா,
1: God's servants,
2: கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்
1: began to do something,
2: கர்த்தருடைய கிரியைகளை செய்ய ஆரம்பித்தார்கள்,
1: when they began to do something,
2: அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளை செய்ய ஆரம்பித்தார்கள்,
1: the heathen kings came to the rescue,
2: அவர்களை காப்பாற்ற புரஜாதிகளுடைய ராஜா வந்தார்,
1: the heathen kings came with their help to them,
2: அவர்களுக்கு உதவி செய்யும்படி புரஜாதிகளினுடைய ராஜா வந்தார்,
1: கட்டடம் கட்டுவதற்கு தேவையான மரங்கள்,
2: கட்டடம் கட்டுவதற்கு தேவையான மரங்கள்,
1: பிரயாணம் பண்ணுவதற்கான அனுமதிகள்,
2: பிரயாணம் பண்ணுவதற்கான அனுமதிகள்,
1: போகிற இடங்கள் எல்லாம் அவர்களை வரவேற்கத்தக்கதான அரசாங்க பிரதிநிதிகள்,
2: போகிற இடங்கள் எல்லாம் வரவேற்கத்தக்க அரசாங்க பிரதிநிதிகள்,
1: God prepared that for them,
2: கர்த்தர் அவர்களுக்காய் அதை ஆயத்தம் பண்ணினார்,
1: why, when they began to he bound in the work of the Lord,
2: avagal kartrude kriyagalile peruga aarambitha bodhu,
1: peruga thangalai oppu kodutha bodhu,
2: peruga thangalai oppu kodutha
1: bodhu, God began to open the doors for them,
2: kartar avargalukkai kadavugalai thirakka aarambitha,
1: hallelujah,
2: hallelujah,
1: I want to speak to you this morning,
2: indha kaalaiyil naan ungalode pesu
1: irum, if you begin to bound in the work of the Lord,
2: kartrude kriyagalai maatra nee peruga aarambikka,
1: all the closed door against you will begin to open,
2: naan ungalku solugiren ungalku munbaga moodapatta kadavugal ellam thirakka aarambikkum,
1: there are quite a number of closed doors before you,
2: உங்களுக்கு முன்பாக अनेक மூடப்பட்ட கதவுகள் இருக்கிறது,
1: you keep on knocking at them,
2: அவைகளை தட்டி தட்டி தட்டி பார்க்கற,
1: you keep on knocking them,
2: தட்டிட்டே இருக்கறாய்,
1: no door is being opened,
2: ஆனா ஒரு போது கதவு திறக்கல,
1: let me tell you from the word of God this morning,
2: இந்த காலையில் இந்த வார்த்தையின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்றேன்,
1: you begin to abound in the work of the Lord,
2: கர்த்தருடைய கிரியைகளை மாத்திரம் நீ பெருக ஆரம்பி,
1: if you begin to abound in the work of the Lord,
2: கர்த்தருடைய கிரியைகளை பெருக ஆரம்பித்தால்,
1: God will begin to open the doors before you,
2: un munbaga irukkirana pootapatta kadavugal ellam kattar ungalkai thirandu konde irpa,
1: doors you never thought will ever open,
2: idu thirakave thirakkad endru ninaitha kadavugal,
1: that door will open,
2: andha kadavule kattar thirappa,
1: and you will feel that it is only a dream,
2: idu veru soppanam dhaan ninaitha kaaryangal ellam,
1: but it will not be a dream,
2: adu nichayamai soppanam
1: aayidum, it will happen in your life,
2: adu ungal vaalkaiyile
1: nadakkum, the doors that are closed,
2: adu moodapatta kadavugal
1: will be opened before your eyes,
2: oon kangalukku munbagave thirakkapadum,
1: when will that happen,
2: அது எப்ப நடக்கும் தெரியுமா,
1: well you abound in the work of the Lord,
2: கர்த்தருடைய கிரியையிலே நீங்கள் பெருகும்போது,
1: hallelujah,
2: amen,
1: நீதிமொழிகள்
2: 14 அதிகாரம்
1: அதனுடைய வார்த்தத்தை நான் அப்படி சொல்லல, ரெண்டு பேருக்கு ரெண்டு பாலருக்கும் சேர்ந்து சொல்றேன்,
2: ரெண்டு பேருக்கும் சேர்ந்து
1: பைபிள் சொல்லிருக்கு,
2: வேதம் சொல்லுகிறது,
1: புத்தி உள்ள ஸ்திரீ,
2: புத்தி உள்ள ஸ்திரீ
1: தன் வீட்டை
2: கட்டுகிறாள்,
1: கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ
2: தன் கைகளினால்.
1: சத்தமா சொல்லுங்களேன், தன் கைகளினாலே எதை எடுத்து போடுகிறாள்?
2: வீட்டை,
1: தன்னுடைய வீட்டை எடுத்து போடுகிறாள். எத்தனை ஸ்திரீகள் தங்கள் கையினால சொந்த வீட்டை இடிச்சிருக்காங்க தெரியுமா? தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத காரியங்கள். அப்படி சொன்ன உடனே நினைச்சுக்கிடாதீங்க, புத்தி இல்லாத ஸ்திரீ தான் அப்படின்னு. அதே வார்த்தையை திரும்ப சொல்றேன், புத்தி இல்லாத புருஷன் தன்னுடைய வீட்டை தன் கையினால் இடித்து போடுகிறார். ஆமென். அதாவது யார் புத்தி இல்லையோ, whoever is not virtuous,
2: யார் புத்தி இல்லையோ,
1: they destroy, they bring their own house down.
2: தன்னுடைய வீட்டையே தன் கையினாலே இடித்து போடுவா,
1: அவங்க கையினாலே,
2: அவங்க கையினாலே.
1: வேற யாரும் தேவையில்லை,
2: வேற யாரும் அதுக்கு தேவை.
1: No one needs to be there to destroy your house.
2: அவங்க வீட்டை கெடுக்கிறதுக்கு அழிக்கிறதுக்கு வேற யாரும் தேவை கிடையாது,
1: வேற யாரும் தேவை,
2: வேற யாரும் தேவை.
1: அவன் என்ன கெடுத்துட்டான்,
2: அவன் என்ன கெடு,
1: அவன் என்ன கெடுத்துட்டான்,
2: அவன் என்ன கெடு,
1: கிடையாது,
2: அப்படி கிடையாது.
1: புத்தி இல்லாத புருஷன்,
2: புத்தி இல்லாத புருஷன்,
1: புத்தி இல்லாத ஸ்திரீ,
2: புத்தி இல்லாத ஸ்திரீ,
1: தன்னுடைய வாயின் வார்த்தைகளினால்,
2: தன்னுடைய வாயின் வார்த்தைகளினால,
1: செயல்களினாலே,
2: இன்னைக்கு சகாயம் பண்ணுவாராக.
1: For what?
2: எதற்கு?
1: To do the work of the Lord.
2: கர்த்தருடைய கிரியைகளிலே எப்பொழுதும் பெருகத்தக்க.
1: That is number one.
2: அது முதலாவது.
1: What is it?
2: அது என்ன?
1: To begin to build your house.
2: உங்கள் வீட்டை கட்ட ஆரம்பிங்க.
1: Begin to build your temple.
2: உங்கள் ஆலயத்தை கட்ட ஆரம்பிங்க.
1: Begin to build your character.
2: உங்கள் குணங்களை கட்ட ஆரம்பிங்க.
1: And if you do that,
2: நீங்கள் இதை செய்தால்,
1: your glory, that is future glory, shall be greater than the former glory.
2: அப்படி செய்தால் இப்பொழுது இருக்கிற மகிமை பார்க்கிலும் இனி வரப்போகிற மகிமை உங்களுக்கு பெரிதாய் இருக்கும்.
1: Amen.
2: Amen.
1: As I look at the congregation,
2: ஆலயத்தை நான் பார்க்கும் பொழுது,
1: I look at a glorious church than what it is now.
2: இப்பொழுது இருக்கிறத பார்க்கல ஒரு மகிமையுள்ள சபையாய் நான் இதை பார்க்கிறேன்.
1: உங்கள்
2: குடும்பங்களை பார்க்கும்
1: பொழுது, than which is now.
2: இப்போது இருக்கிற குடும்பங்களை பார்க்கிலும் ஒரு மகிமையுள்ள குடும்பமாய் அதை பார்க்கிறேன்.
1: அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
1: எங்கூட சேர்ந்து சொல்லுங்களே, இப்பொழுது உள்ளதை பார்க்கிலும்,
2: இப்பொழுது உள்ளதை பார்க்கிலும்,
1: என் வருங்கால மகிமை பெரிதா இருக்கும். இப்பொழுது உள்ளதை காட்டிலும் என் குடும்பத்தின் வருங்கால நிலைமை மகிமையுள்ளதா இருக்கும். இப்பொழுது இருக்கதை காட்டிலும் என் சபையின் நிலைமை வருங்காலத்தில் மகிமை உள்ளதா இருக்கும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா. You know something?
2: உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா?
1: When I say all these things,
2: இவங்களெல்லாம் சொல்லும்போது,
1: from the pulpit,
2: இந்த பிரசங்கபீடத்தில்,
1: there should be 100% amen from the church.
2: அதுக்கு 100% amen சொல்லணும்.
1: ஒரு ஆகான் இருந்தாலும்,
2: ஒரு ஆகான்,
1: ஆமா இவர் பேசிட்டாரோ, அப்படி ஒரு ஆகான் இருந்தாலும், ஒரு ஆகான் இருந்தாலும், எரிகோவில் ஜெயம் கிடைக்கும், ஆய் பட்டணத்தில் ஜெயம் கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபையில ஒரு மனம் வேணும்,
2: இந்த சபையில ஒரு மனம்,
1: ஆமென்,
2: ஆமென்.
1: ஜெபிக்கிறதுல ஒரு மனம் வேணும், கொடுக்கறதுல ஒரு மனம் வேணும், நேசிக்கிறதுல ஒரு மனம் வேணும். இதெல்லாம் செய்தா சொல்லுங்க, இதெல்லாம் செய்தா,
2: இதெல்லாம் செய்தா,
1: இந்த சபை,
2: இந்த சபை
1: மகிமை,
2: மகிமை
1: வரும் நாட்களிலே,
2: வரும் நாட்களிலே
1: பெரிதா இருக்கும்,
2: பெரிதா இருக்கும்.
1: இதை செய்யாம,
2: செய்யாம
1: சொல்லுங்க, இதெல்லாம் செய்யாம,
2: இதெல்லாம் செய்யாம.
1: எப்போதும் வந்துட்டு போற மாதிரி போயிட்டு இருந்தேன்,
2: எப்போதும் வந்துட்டு போற மாதிரி,
1: எனக்கு இஷ்டம் போல நான் பேசிட்டு இருந்தேன், இதெல்லாம் செய்துட்டு இருந்தேன், என் கண்ணு முன்னால என்னுடைய வீடு அழிந்து ஒழுகிறதை நானே காண்பேன். பயப்படாதீங்க சொல்றதுக்கு, ஏன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை,
2: நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
1: ஏன் கேட்டா,
2: ஏன்னா
1: யூ ஆர் நாட் கோயிங் டு பி அன்வர்ச்சுவஸ்.
2: நீங்கள் புத்தி இல்லாதவர்களை போல இருக்க போறது கிடையாது.
1: I want you to be virtuous.
2: நீங்கள் புத்தி உள்ளவர்களா இருக்க
1: போறீங்க. When you are virtuous.
2: உங்களுடைய புத்தியால.
1: When you are virtuous.
2: நீங்கள் புத்தி உள்ளவர்களா இருக்கும் போது.
1: You will build your.
2: நீங்கள் வீட்டை கட்டுகிறவர்களா இருப்பீர்கள்.
1: Build your church.
2: உங்கள் ஆலயத்தை கட்டுகிறவர்களா இருப்பீர்கள்.
1: Build your family.
2: உங்கள் குடும்பங்களை கட்டுகிறவர்களா இருப்பீர்கள்.
1: Build your husband.
2: உங்கள் கணவனை கட்டுகிறவர்களா இருப்பீர்கள்.
1: Build your wife.
2: உன் மனைவியை கட்டுகிறவர்களா.
1: எத்தனை பேர் வீட்ல புருஷனை கண்டுக்கிறதே கிடையாது.
2: புருஷனை கண்டுக்காதவர்கள்.
1: எத்தனை பேர் வீட்ல மனைவியை கண்டுக்கிறதே கிடையாது.
2: மனைவியை கண்டுக்காத புருஷர்கள்.
1: But how is our church?
2: ஆனா நம்முடைய சபை எப்படி?
1: Do we give an example to the others?
2: மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கிறோமா?
1: When we do that.
2: நாம் அப்படி செய்தால்.
1: If we abound in the work of the Lord.
2: கர்த்தருடைய கிரியைகளிலே நாம் எப்பொழுது பெருகினால்.
1: want to tell you.
2: நான் உங்களுக்கு சொல்றேன்.
1: Oh hallelujah.
2: Hallelujah.
1: Your glory shall be greater than what it is now.
2: இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் இனி வரப்போகிற மகிமை பெரியதாகவே இருக்கும்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: I am expecting that for you.
2: அந்த உங்களுக்காக அந்த காரியத்தை நான் எதிர்பார்க்கிறேன்.
1: I am expecting it for you.
2: அதை உங்களுக்காக நான் எதிர்பார்க்கிறேன்.
1: And I need you to expect it for yourself.
2: நான் எதிர்பார்க்கது மட்டுமல்ல நீங்களும் எதிர்பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
1: There are steps 5-6 things that I needed to tell you.
2: 5-6 காரியங்கள் உங்களுக்கு சொல்லும்படி உண்டு.
1: But I am going to just tell you two more.
2: No,
1: not even one and then close.
2: ரெண்டு காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன்.
1: Secondly.
2: இரண்டாவதாக.
1: In Isaiah.
2: Isaiah
1: 9.
2: 9வது அதிகாரம்.
1: Verse 3.
2: 3வது வசனம்.
1: Thou hast multiplied the nation and not increased the joy. The joy before thee according to the joy in harvest and as men rejoice when they divide the spoil.
2: அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் கழி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: When there is a harvest in the church.
2: சபையிலே ஒரு அறுவடை இருக்கும் பொழுது.
1: When a people begin to harvest.
2: ஜனங்கள் அறுவுக்க ஆரம்பிக்க பொழுது.
1: The Bible says.
2: வேதம் சொல்லுகிறது.
1: அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். When you are abounding in the work of the Lord.
2: நீங்கள் இந்த கர்த்தருடைய கிரியைகளை பெருகினால்.
1: When you begin to have a harvest.
2: உங்களுடைய வாழ்க்கையில் அறுவடை ஆரம்பிக்கும் பொழுது.
1: What happens?
2: என்ன சம்பவிக்கிறது?
1: The joy is increased.
2: அதனுடைய மகிழ்ச்சியானது பெருகப்படுகிறது.
1: The joy before thee according to the joy in harvest.
2: அந்த அறுப்பில் மகிழ்வது போல உனக்கு முன்பாக இருக்கிற மகிழ்ச்சி இருக்கும்.
1: பெருகும்போது ஒரு அறுவடையின் மகிழ்ச்சியை
2: எனக்கு தந்தருவா.
1: Joy of harvest.
2: And அறுவடையின் மகிழ்ச்சி.
1: Now joy of harvest means.
2: அறுவடையின் மகிழ்ச்சினா என்ன?
1: Positive happening in your own life.
2: உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிறதான நேர்மறையான காரியங்கள்.
1: When a promotion comes.
2: ஒரு மேன்மை பதவி உயர்வு வரும்பொழுது.
1: That is a harvest.
2: அது ஒரு அறுவடை.
1: When you pass an examination.
2: ஒரு தேர்வில் தேர்ச்சி பெறுவது.
1: That is a harvest.
2: அது உனக்கு ஒரு அறுவடை.
1: When your salary increases.
2: உன்னுடைய சம்பளம் பெருகும் பொழுது.
1: That is a harvest.
2: அது உனக்கு ஒரு அறுவடை.
1: When you are able to lead a dead sinful soul into Christ.
2: ஒரு பாவியான ஒருவனை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துகிறாய் என்றால்.
1: That is a harvest.
2: அது ஒரு அறுவடை.
1: When you go and help a sick person and help him completely get healed.
2: ஒரு வியாதிப்பட்ட ஒருவனுக்கு நீ போய் பார்த்து அவன் வியாதியிலிருந்து நீக்க செய்வது.
1: That is a harvest.
2: அது உனக்கு ஒரு அறுவடை.
1: When there is someone in sadness.
2: யாராவது துக்கத்தில் இருப்பார்கள்.
1: You go and encourage him.
2: நீ அவளை போய் உற்சாகப்படுத்து.
1: That is a harvest.
2: அது ஒரு அறுவடை.
1: I want to tell you.
2: நான் உங்களுக்கு சொல்றேன்.
1: When you begin to do these kind of things.
2: இப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்ய ஆரம்பித்தால்.
1: God will give you a greater harvest.
2: தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு திரளான அறுவடை கொடுப்பார்.
1: God will give you the joy of harvest.
2: அந்த அறுவடையின் மகிழ்ச்சியையும் அவர் உனக்கு தருவார்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: எத்தனையோ பேருக்கு they get their salary on first.
2: முதலாம் தேதி சம்பளம் வாங்கி பாக்கெட்ல போடுவாங்க.
1: வெளியே வருவாங்க. வட்டி கடைக்காரன் நிறைய பேர் நின்னுட்டாங்க. Before you go home.
2: நீ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி
1: you have bag becomes
2: உன்னுடைய பாக்கெட் வெறுமையாயிடும்.
1: I want to tell you.
2: நான் உங்களுக்கு சொல்றேன்.
1: If your bags want to be full.
2: உன்னுடைய பை நிறைந்திருக்க வேண்டுமானால்.
1: Hallelujah. வட்டிக்காரெல்லாம் வந்து உன்னை வழியில நிறுத்தாம இருக்கணுமானா? கர்த்தருடைய காரியங்களை பெருகு. Hallelujah.
2: Hallelujah.
1: கர்த்தருடைய கிரியைகளிலே பெருகு. When you do the work of the Lord.
2: நீங்க கர்த்தருடைய கிரியைகளை பெருகினால்.
1: I want to tell you.
2: நான் உங்களுக்கு சொல்றேன்.
1: Your joy shall be like a joy of harvest.
2: உங்களுடைய மகிழ்ச்சியானது அறுவடையின் மகிழ்ச்சியை போல இருக்கும்.
1: Now the Bible says something about harvest.
2: அந்த அறுவடை குறித்து வேதம் சொல்கிறது.
1: அள்ளித்தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறான்.
2: எப்படி அழுது கொண்டு போகிறான்
1: எப்படி கொண்டு போறான்? ஆனா தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு வரும் பொழுது எப்படி வருகிறான்? This morning, let me tell you.
2: இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு சொல்றேன்.
1: Many of you are sowing in tears.
2: அநேகர் இன்றைக்கு கண்ணீரோட விதைக்கிறீர்கள்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: In every area of your life,
2: உங்கள் வாழ்க்கையின் எல்லா எல்லைகளிலும்
1: you are sowing in tears.
2: நீங்கள் கண்ணீரோட விதைத்துக்
1: கொண்டு
2: காலையில அழுகை
1: ரொம்ப சங்கடம்
2: ரொம்ப சங்கடம்.
1: வேதத்துல சொல்லிருக்கு,
2: வேதம் சொல்லுது
1: ராத்திரியில அழுகை தங்குமா? எப்போ அழுகை தங்கும்? காலையில அழுகை, மாலையில அக்களிப்பு.
2: ஆமென்,
1: ஹல்லேலூயா,
2: ஆமென்,
1: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா.
1: உன் வாழ்க்கையில கர்த்தர் அழுகையை மாற்றி அக்களிப்பை தர விரும்புகிறார்.
2: ஆமென்,
1: ஆமென்,
2: ஆமென்,
1: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா.

அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை நடத்தி செல்லுவார். ஒருபோதும் அவருடைய ஜனத்தை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை நம்பினவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் உண்மை உள்ள தெய்வம். இவ்வளவு நாளும் நம்மளை அற்புதமாக கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறாரே, அந்த தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்தலாமா? அவருடைய மகிமையின் பிரசன்னம். ஹல்லேலூயா, ஆமென்.

என் தலையை உயர்த்துவா. நான் குனிந்து நடப்பதில்லை. ஒருபோது ஆண்டுடைய பிள்ளைகளை குனிந்து நடக்க கர்த்தர் விடவே மாட்டார். நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை கரங்களை தட்டி பாட போகிறோம். என் தலை உயர்த்தப்படும், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா.

ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள் என் வாழ்வில் எனக்கு எதிராக எழும்பி வந்தாலும் என்னை காக்கிற தெய்வம் அவர் என்னோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. என்னை காக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. நான் நம்பி இருக்கிற தெய்வம் என் கூடவே இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் அப்படித்தான் நம்மளை நடத்தி இருக்கிறார். சத்துருக்களின் சூழ்ச்சிகள் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி வந்த போதெல்லாம் அவர் தம்முடைய கரத்தினால் நம்மை மூடினார். அவருடைய கரத்திற்குள் நம்மை மறைத்து வைத்தார். அவருடைய சிறகில் நிழலிலே நம்மளை மறைத்து வைத்தார். அவருடைய கூடார மறைவுக்குள்ளே நம்மளை மறைத்து வைத்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஆராதிக்கிற ஆராதனை அவருக்கு பிரியமான, அவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆராதனையா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அவர் அங்கீகரிக்கிற ஆராதனையா இருக்கணும். வீணாய் எனக்கு ஆராதனை செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. நம்முடைய ஆராதனை வீணா போய்விடக்கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த நேரங்கள் எல்லாமே ஒரு மகிமையான நேரம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு நேரமும் ஒரு மகிமையான நேரம். பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை சமர்ப்பித்து ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி நாம் ஆராதிப்போம் என்று சொன்னால் அந்த ஆராதனையிலே கர்த்தர் பிரியப்படுவாராம்.

செலுத்துகிற துதி கானம் மகிமையெல்லாம் அது ஆண்டவருக்கே உரியதாய் இருப்பதாக, அது கர்த்தருக்கே உரியதாய் மாறுவதாக. நீ செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து நினைத்து நினைத்து எங்கள் ஆண்டவருக்கு துதி பதிகளை நாங்கள் செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் உள்ளத்தில் இருந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். ஆண்டவரே செய்த நன்மைகளெல்லாம் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே ஹாலலூயா, இந்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: அது ஒரு கிராமம். அங்கே துணிகளை தைத்துக் கொடுக்க ஒரே ஒரு டெய்லர் கடைதான் இருந்தது. தைக்கப்படும் துணிகளுக்கு சரியான அளவு பணம் வாங்குவது அவருடைய பழக்கம். ஒரு நாள் அந்த கிராமத்தில் உள்ள ஒரு மனிதன் அவரிடத்தில் வந்து, ஐயா, நீங்கள் எவ்வளவோ சம்பாதிக்கிறீர்கள், உங்களிடத்தில் எவ்வளவோ பணம் இருக்கிறது, ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு ஏன் நீங்கள் கொடுத்து உதவுவதில்லை? நம் ஊர் கறிக்கடைக்காரருக்கு உங்களுக்கு இருப்பதில் பாதிதான் இருக்கிறது, ஆனால் எத்தனையோ ஏழைகளுக்கு தினமும் அவர்கள் வாங்க முடியாத ஆட்டுக்கறியையும் கோழிக்கறியையும் இலவசமாக கொடுக்கிறார், தெரியுமா உங்களுக்கு, என்று கூறினார். அதற்கு அந்த தையல் கடைக்காரர், யார் யார் என்ன நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் என்பதை கடவுள் ஒருவரே அறிந்திருக்கிறார். கடவுள் நமக்கு கொடுக்கும் பணத்திற்கு நாம் கடவுளுக்குத்தான் கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே அதை குறித்தெல்லாம் நான் பேச விரும்பவில்லை என்று கூறி அந்த மனிதனை அனுப்பிவிட்டார். தையல் கடைக்கு வந்தவர் மிகவும் கோபம் கொண்டவராக ஊருக்குள் போய் அந்த தையல்காரர் மிகவும் கஞ்சாம்பட்டி, மேலும் அவர் பண ஆசை பிடித்தவர், எனவே யாருக்கும் உதவி செய்ய அவருக்கு விருப்பமில்லை என்று அவரை குறித்து கேவலமாக பேசினார். நாட்களும் உருண்டோடின. அந்த தையல்காரர் வியாதிப்பட்டு படுத்த படுக்கையானார். ஊரில் உள்ள யாரும் அவரை வந்து பார்த்து எந்த உதவியும் செய்யவில்லை. இறுதியாக அவர் மரணமடைந்தார். அவர் மரணமடைந்து சுமார் ஒரு மாத காலமானது. அந்த கறிக்கடைக்காரர் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக கறி கொடுப்பதை நிறுத்திவிட்டார். ஊரில் உள்ளவர்கள் அவரிடத்தில் வந்து, இத்தனை காலமாய் நீங்கள் உதவி செய்தீர்கள், ஏன் இப்பொழுது திடீரென்று ஏழைகளுக்கு உதவி செய்வதை நிறுத்திவிட்டீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த கறிக்கடைக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? இவ்வளவு நாள் நான் இலவசமாக கறி கொடுத்ததற்கு காரணம், ஒவ்வொரு மாதமும் அந்த தையல் கடைக்காரனிடத்தில் பணம் கொடுத்து இவ்வாறு ஏழை எளிய மக்களுக்கு கறி கொடுக்கும்படியாக சொல்லியிருந்தார். எனவே நான் கொடுத்தேன். ஆனால் இப்பொழுது அவர் மரித்து போய்விட்டார். அவருடைய பணமெல்லாம் முடிந்து போய்விட்டது என்று கூறினார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவையில்லாமல் மற்றவர்கள் வாழ்க்கையில் நாம் தலையிடக்கூடாது. அவர்களுடைய உண்மையான வாழ்க்கையை நாம் அறியாமல் அவர்கள் பெயருக்கு நாம் தீங்கு விளைவித்து விடக்கூடும். வழியே போகையில் தனக்கெடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்தெடுக்கிறவனைப் போலிருக்கிறான் என்று பரிசுத்த வேதமும் நம்மை எச்சரிக்கிறது. நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் தலையிடுவதை குறித்து ஜாக்கிரதையாக இருப்போமா? மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். என்ன செய்வோமா?

யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். அதிகாரம் 4. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிட்டு அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்து கொப்பாகவும் இரண்டாம் ஜீவன் காளை கொப்பாகவும் மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும் 4 ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் சோஸ்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பழிப்பந்து, பிளேம் ஷிஃப்டிங். வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் 2:15-25. தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவராய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனிடமிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். இன்றைய மனப்பாட வசனம் ரோமர் 9:20. உருவாக்கப்பட்ட பொருள் தன்னை உருவாக்கியவரிடம் ஏன் என்னை இவ்வாறு செய்தாய் என்று கேட்குமோ? Will the thing formed say to him who formed it, why have you made me like this? சோதனை வருவது பாவம் அல்ல, அதில் விழுவதுதான் பாவம். விழுந்தவுடன் பிறர் மீது குற்றம் சாட்டி ஏதாவது ஒன்றின் மீது பழி சுமத்துவது மனித இயல்பு. ஆதாமுக்கும் கிறிஸ்தவுக்கும் வந்த சோதனைகளை அவர்கள் எவ்விதம் சந்தித்தனர் என்று ஆராய்வது நடைமுறையில் பல படிப்பினைகளை நமக்கு தரும். இன்று பொதுவாக நாம் செய்யும் இரு தவறுகளை கவனிப்போம். 1, நாம் பாவத்தில் விழுந்ததும் கடவுள் மீது பழியை போட்டுவிடுவோம். We start blaming God. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கடவுள் ஆவிக்குரிய அளவிற்கும் மேல்பட்ட தனிப்பட்ட வெளிப்படையான நண்பராகவும் ஆலோசகராகவும் போஷகராகவும் இருந்தார். அவர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை அவர்கள் கேட்க முடிந்தது. அவர் அவர்களோடு முகமுகமாய் பேசினார். தேவனை இவ்வளவு அருகே வெளிப்படையாய் பெற்றிருந்தும் அவர்கள் தோல்வியடைந்தனர். மாறாக பிசாசு இயேசு கிறிஸ்துவை சோதித்து புறப்பட்டு சென்ற பின்னரே இயேசுவுக்கு பணி செய்ய தூதர்கள் வந்தார்கள் என்று மத்தேயு 4:11 வாசிக்கிறோம். அவர் தனிமையாகவே இருந்தார். அந்த வேளையில் மட்டும் தேவன் எனக்கு உதவி அனுப்பியிருந்தால் என்று ஒருபோதும் சொல்ல வேண்டாம். தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்ற வார்த்தையே கூடாது. நாம் உணர்கிறோமோ இல்லையோ, அவர் இம்மானுவேல் ஆகையால் எப்பொழுதும் நம்மோடுதான் இருக்கிறார். கிருபாசனம் ராப்பகலாய் திறந்துதான் இருக்கிறது. நமது வாழ்வின் மிகச்சிறிய காரியம் என்பதால் அதில் அக்கறை காட்ட முடியாத அளவிற்கு தேவனுக்கு வேலை அதிகமாயில்லை. ஆதலால் நாம் ஏற்ற வேளையில் சகாயம் செய்யும் கிருபையை அடைய தைரியமாய் கிருபாசன தண்டையில் செல்லுவோம். நாம் சோதிக்கப்படுகையில் நமது ஆண்டவர் சும்மா நின்று பார்த்து கொண்டிருப்பவர் அல்ல. பரிதபித்து பாதுகாக்கும் பாவமில்லாத ஆசாரியர் அவர். He is not a silent spectator, but a sinless sympathizer and succorer. எனவே கடவுள் மீது நமது தோல்விகளுக்கு பழியை சுமத்தக்கூடாது. அடுத்து நாம் செய்யும் பெரிய தவறு, நமது சுபாவத்தின் மீது பழியை சுமத்தி விடுவோம். We blame our nature. பாவம் அறியாத நிலையில் இருக்கும் போதே ஆதாமும் ஏவாளும் தவறினர். எப்படி பாவம் அறியாத நிலை? இட் வாஸ் அ ஸ்டேட் ஆஃப் இன்னசன்ஸ். நிர்வாணிகளாக இருந்தார்கள், வெட்கப்படாதிருந்தார்கள். பாவமே அறியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இயேசு இவ்வுலகிற்கு வருகையில் நன்மை தீமை பற்றிய அறிவு அவருக்கு இருந்தது. அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தார். நம்மை போன்ற சுபாவம் அல்லது தன்மை, நேச்சர் அவருக்கு இருந்தது. எனவே தான் எபிரேயர் 2:14-17 எப்படி வாசிக்கிறோம்? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். 17 அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவகாரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படி எவ்விதத்திலும் தம் சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதிருந்தது. ஆனாலும் அவர் பூரண வெற்றியாளராயிருந்தார். அது எனது சுபாவம். நான் அதை எப்படி மாற்ற முடியும்? பாவத்தில் விழுவதற்கு இதை நாம் பொதுவான ஒரு நொண்டிச்சாக்காக பயன்படுத்துகிறோம். இங்கு இவ்வுலகில்தானே வெற்றியாய் வாழ்வதற்கு தேவன் பிரியமானவர்களே நமக்கு போதுமான வாக்குகளையும் வல்லமையையும் கொடுத்திருக்கிறார். 2 Peter 1:3-4 எப்படி வாசிக்கிறோம்? தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரளினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சாக்கு சொல்ல வழியே இல்லை. யானையை வாக்கு பண்ணி பூனையை கூட தர முடியாத இக்கால அரசியல்வாதிகள் போன்றவர் அல்ல நமது தேவன். அவர்களுக்கு வசனிப்பு உண்டு, வசதி கிடையாது. இறைவனோ சொல்வதை செய்ய அத்தனைக்கும் சொந்தக்காரர். நமது சுபாவத்தை மாற்ற இவ்வளவு வாக்குகளையும் வல்லமையையும் அவர் தரும்பொழுது நமக்கு சாக்கு சொல்ல இடமேது. பாவ உணர்வடையும் பொழுது சவுலை போல மக்கள் மீதும் மற்றவர்கள் மீதும் தன்னுடைய பழியை சுமத்தாதபடி இறைவனது இருதயத்திற்கேற்ற தாவீது அரசனை போல நான் பாவம் செய்தேன், ஐ ஹவ் சின் என்று நமது பாவத்திற்கு நாம் பொறுப்பெடுக்க பழக வேண்டும். அதுதான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முதல் படி. உருவாக்கப்பட்ட பொருள் தன்னை உருவாக்கியவரிடம் ஏன் என்னை இவ்வாறு செய்தாய் என்று கேட்குமோ? பாவத்தில் விழுவது பாவம், சோதனையில் விழுவது பாவம், சோதனை வருவது பாவம் அல்ல. நம்மை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே நோக்கி பார்ப்போம். எங்கள் மகாபெரிய தேவனே, எங்களுக்கு மகாபிரதான ஆசாரியராக எங்களுடைய பலவீனங்களை குறித்து பிரதிபிக்க கூடாதவராய் அல்ல, எல்லா விதத்திலும் எங்களை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாது இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீர் தந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தனிமையிலேயே அவர் அவனாந்திரத்தில் பிசாசை மேற்கொண்டாரே. எங்களுக்கு இன்று தேற்றரவாளனாகிய இயேசு உண்டு, 2 பரிசுத்தாவியானவர் உண்டு, தேவ பிள்ளைகளின் சகவாசம் உண்டு. இத்தனையும் வைத்துக்கொண்டு நாங்கள் சாக்கு போக சொல்ல இடமே இல்லை ஆண்டவரே. பிறர் மீதும் பிற காரியங்கள் மீதும் பழி சுமத்துவதை நிறுத்தி, நான் பாவம் செய்தேன், இந்த பாவத்திற்கு நான் தான் பொறுப்பு என்று நாங்கள் எங்கள் மேல் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிற ஆண்மையை, ஆன்மீக ஆண்மையை, ஸ்பிரிச்சுவல் மேன்லினஸ் நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சாக்கு சொல்லி சொல்லி கர்த்தாவே திரும்ப திரும்ப நாங்கள் விழுந்து விழுந்து எங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்காதபடி வெற்றி மேல் வெற்றி அடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

கண்களை உண்மையில் நாங்கள் பதிய வைக்கிறோம். வேற எங்கே செல்லுவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டப்பா, உம்மிடத்தில் உண்டு. We place our eyes on you. We place our eyes on you. கர்த்தர் மேல் நான் என் கண்களை வைக்கிறேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கிறது மாத்திரம் இல்ல, கர்த்தர் மேல் என் கண்களை வைக்கிறேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கிறதுன்னு சொல்றது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கடினமான காரியங்களை, நம்மால் தாங்க முடியாத காரியங்களை ஆண்டவர் மேல வைக்கிறது ஒரு பக்கம். கண்களை வைப்பது என்று சொல்றது என்னால முடிஞ்ச காரியங்கள் கூட என்னுடைய பலத்தினால் நான் செய்ய முடியும், ஆனாலும் நான் என் கண்களை உண்மையில் நான் வைக்கிறேன் ஆண்டவரே. Lord, I put my eyes on you, not on men, not on people, not on my abilities, but I put my eyes on you. உண்மையில் நான் என் கண்களை வைக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராய் என் கண்களை நான் ஏறெடுப்பேன். வானத்தை பூமி உண்டாக்கி கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். சந்தோஷமாய் பாடுவோம்.

0: worship you, Father.
1: கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற ஒரு சூழ்நிலை எப்போ அப்படின்னு சொன்னால், எல்லா வழிகளும் அடைப்பட்டும் பொழுது வேறு எந்த பக்கமும் பார்ப்பதற்கோ நமக்கு ஒத்தாசை வருவதற்கோ எந்த ஒரு சூழ்நிலை இல்லாத நேரத்தில் நம்ம செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நம் கண்களை நாம் ஏறெடுத்து பார்க்கிறோம். அப்பா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, உலக மனிதனுக்கு நான்கு திசைகள் இருக்கு, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த நான்கு திசைகளும் அடைப்பட்டு விட்டால் அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி, உலக மனிதனுக்கு ஒரு பாட்டில் பாய்சன் இல்லை ஒரு மொளை தூக்கு கயிறு, இதுதான் அவனுக்கு தெரியும். வேற வழி தெரியாது. நாலு வழி அடைப்பட்டால் உலக மனிதனுக்கு வேற வழியே கிடையாது. ஆனால் தேவனை நம்புகிறவர்களுக்கு நான்கு திசைகள் அடைப்பட்டாலும் மேலே ஒரு திசை எப்பொழுதுமே திறந்திருக்கிறது. தேவன் அதை ஒருபோதும் அடைப்பதே இல்லை. நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போகிற சூழ்நிலையில் எல்லா திசைகளும் அடைப்படலாம், ஆல் ஃபோர் டிரெக்ஷன்ஸ். But there is a way up above that God never shuts. அதை ஒரு போதும் அவர் அடைப்பதில்லை. வானத்தின் பலகணிகள் எப்பொழுதும் உங்களுக்காய் திறந்திருக்கிறது. If only you can lift your eyes. நிறைய வாட்டி சுற்றி பார்த்தாச்சு, எல்லா வழிகளையும் பார்த்தாச்சு, நம்முடைய கண்களுக்கு தெரிகிற பல காரியங்களை நாம் பார்த்துட்டோம், எல்லா பக்கம் சுற்றி பார்க்குறோம். But I want to encourage you to try lifting your eyes up to the heavens. வானத்திற்கு நேராய், அந்த ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராய் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்க. தேவன் ஒருபோதும் தன்னுடைய முகத்தை அவரை ஏறிட்டு பார்க்கிறவர்களுக்கு அவர் தன்னுடைய முகத்தை மறைப்பதே கிடையாது. He never hides his face from people who lift their eyes. Looking is different, but lifting your eyes is different. பார்ப்பது வேற, ஏறெடுத்து பார்ப்பது வேற. இன்னைக்கு ஆண்டவர் ஏறெடுத்து பார்க்க போறோம். Let's look. Lift up our eyes to the heavens. That's where my help comes from. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணி அக்கி நீ ஏழு மடங்கானாலும் என் கண்களை நான் ஏறெடுப்பேன். நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை.

என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், கண்களை நான் ஏறெடுக்கிறேன். One direction is still open. When you thought everything was over, one direction. எல்லா வழியும் அடைப்படும் பொழுது ஒரு வழி திறந்திருக்கிறது. கால் ஆண்டு சொல்றார், there is still a way open. And you are thinking it's either north, south, east, west. But God says it's not. It's neither of those. It's one direction that is upwards. That we least forget. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அடிக்கடி மறந்து போகிற ஒரு திசை இன்றைக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். எல்லா திசையும் பார்த்துட்டீங்க. Look up. Lift your eyes. கண்களை ஏறெடுத்து பாருங்க. அந்த திசை திறந்திருக்கிறது. கண்களை ஏறெடுத்து பல்லவியில பாக்குறோம், கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன். There is power in the lifting up of our hands. நம்ம கரங்களை உயர்த்துகிறதுல ஒரு வல்லமை இருக்கு. நீங்க அதை பிலீவ் பண்ண, because it is biblical. வேதத்தில் நம்ம நிறைய பேரை வாசிக்கும், கரங்களை உயர்த்தினார்கள். They lifted their eyes and they lifted their hands. கண்களை ஏறெடுத்தாங்க, கரங்களை உயர்த்தினாங்க. நான் சொல்ற கரங்களை உயர்த்தும் பொழுது நம்ம கரங்களை பிடித்து நம்மை கண்மலையின் மேல் நம்மை நிறுத்த வல்லமை உள்ள தேவன். Let this worship be a prophetical worship for somebody in this place. நீ பார்த்து கொண்டிருக்கிற சிலருடைய வாழ்க்கையில தேவன் பேசுகிறார். Just lift your eyes and lift your hands. God's going to do something great in your life. உன் வாழ்க்கையில பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், என் கரங்களை உயர்த்து.

கொடுக்கப்பட்டு போனதே இல்லை. Take this as a promise from God. You will never be ashamed. தேவ நம்மை ஒருபோதும் சத்துருக்களுக்கு முன்பதாக நம் தலை குனிய விடவே மாட்டார். என் தலையை உயர்த்துகிறவர் அவர். இஸ் எ லிஃப்டர் ஆஃப் மை ஹெட். என் கண்களை நான் ஏறெடுத்து பார்க்கிற ஆண்டவரே, என் கண்களை நான் ஏறெடுத்து பார்க்கிறேன், கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன். நிறைய வாட்டி நம்ம பார்க்கிறோம், ஆனால் ஏறிட்டு பார்க்கிறோமா? யூனோ திஸ் லிஃப்டிங் அப் ஆஃப் ஆர் ஐஸ் இஸ் அட் மூமெண்ட்ஸ் ஆஃப் டெஸ்பரேஷன். Moments of intense need. என் வாழ்க்கையில் இந்த கண்களை ஏறெடுத்து பார்க்கறது சொல்றது, ஆண்டவரே, ஏன்னோ சாதாரணமாக பார்க்கறதுக்கும் ஏறெடுத்து பார்க்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நம்ம அநேக காரியங்களை வந்து நம்ம மேலோட்டமாக பார்க்கறது வேற, ஆனால் ஏறிட்டு பார்க்கறது வேற. நம்ம நிறைய வாட்டி பார்த்தா, இப்போ நான் ஒருவேளை நான் வெளியில யாரோ ஒருத்தருக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, வெயிட்டிங் ஃபார் சம்வான், யாரோ ஒருத்தங்க என்னை பார்க்க வராங்க. நான் இந்த வெளியில போய் நிறைய வாட்டி நம்ம ரோடை பார்ப்போம்ல, ஆனால் சில வாட்டி ஏறிட்டு பார்ப்போம். எப்போ நான் வென் இட்ஸ் டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், யாரோ வராங்க, யாரோ வீட்டுக்கு வராங்கன்னா நான் நிறைய வாட்டி சில வாட்டில் எட்டு ஏறிட்டு பார்ப்பேன். ஒரு ஸ்டேஷனில் வந்து நம்ம நிற்போம், நிறைய வாட்டி பார்ப்போம், ஆனால் சில வாட்டி ஏறிட்டு பார்ப்போம். எப்போ ட்ரெயின் வருதா அப்படின்றது கொஞ்சம் ஏறிட்டு பார்ப்போம். டைம்ஸ் ஆஃப் டெஸ்பரேஷன், டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், ஏறிட்டு பார்க்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் அதை. ஆபிரகாம் ஆண்டவர் அவரை பலி செலுத்தும்படியாய் அவரை கூட்டிட்டு போறாரு. ஐ மீன், யூ நோ, God asks him to go to that mountain. அநேக காரியங்களை ஆபிரகாம் பார்க்கறாரு. ஈசா கூட கண்களை எல்லாம் அநேக காரியங்களை பார்த்தான். ஈசாக்கு எதை பார்த்தான் அப்படின்னு சொன்னா, அப்பா விறகு இருக்கு, அவன் கண்களால பார்த்தான், நெருப்பு இருக்கு, பலி எங்க, யூனோ, அவன் கண்களால பார்க்கக்கூடிய சில காரியங்களை அவனுக்கு தெரிஞ்சது. ஆனா அவன் கேட்ட கேள்வி பாருங்க, பலி எங்க அப்படின்னு கேட்டான் பாருங்களேன். அது எப்ப கிடைச்சது தெரியுமா? வேதம் சொல்லுது 22:13 ஆதியாகமத்தில், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்குவார். நல்லா கவனிங்க. பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, விறகு கிடச்சி, விறகு தெரிஞ்சது, நெருப்பு தெரிஞ்சது. ஆனால் ஒருத்தன் ஏறெடுத்து பார்த்தான் பாருங்களேன், அப்போ தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலி கிடைச்சிது. த திங்ஸ் தட் ஹீ டிட் நாட் சீ தஸ் ஃபார், ஈசாக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு காரியம் எப்போ கிடைச்சதுன்னா, வென் தே லிஃப்டட் அப் தேர் ஐஸ். கண்களை ஏறெடுத்து பார்ப்பா. I don't know how much to explain this. இதனா எப்படி எனக்கு விளக்கறது தெரியல, but I know the Holy Spirit will give us that thing. It is not just looking, வெறும் பார்க்கிறது இல்ல, there is something more than that. ஆண்டவரே, நான் இன்னைக்கு வெறும் பார்க்கறவனா இல்ல, நான் ஏறெடுத்து பார்க்கற ஆண்டவரே. எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு வேற பாதை தெரியல, கண்களை மாத்திரம் ஏறெடுத்து பாருங்க.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. வெளிப்படுத்தல் 22:12. ஒருமுறை வயலின் இசை மேதை ஃபிரிட்ஸ் கிரைஸ்லர் ஜெர்மனியிலிருந்து ஒரு இசை கச்சேரி நடத்துவதற்காக லண்டன் செல்ல நேர்ந்தது. போட் வருவதற்காக அவர் காத்திருந்தார். லண்டன் செல்ல இருந்த போட் வருவதற்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. எனவே அந்த 1 மணி நேரத்தில் அங்கிருந்த ஒரு இசை கருவிகள் விற்கும் கடைக்கு சென்று பார்த்துவிட்டு வரலாம் என்று அங்கே சென்றார். போகும்போது தன்னுடைய வயலினை கையில் எடுத்துக்கொண்டு சென்றார். அந்த கடையின் உரிமையாளர் கிரைஸ்லர் தன்னுடைய கையில் வைத்திருந்த வயலினை தன்னிடம் காட்டும்படி சொன்னார். அதில் ஃபிரிட்ஸ் கிரைஸ்லர் என்று எழுதப்பட்டிருந்தது. இது ஃபிரிட்ஸ் கிரைஸ்லரின் வயலின் அல்லவா, இது எப்படி உங்களிடம் வந்தது என்று சொல்லிக்கொண்டே போலீஸுக்கு போன் செய்து விட்டார். உடனடியாக போலீஸ்காரர்கள் அந்த கடைக்கு வந்தார்கள். வந்தவர்கள், நாங்கள் உன்னை கைது செய்ய வந்திருக்கிறோம் என்றார்கள். அதற்கு அவர், எதற்காக என்று கேட்டார். நீ ஃபிரிட்ஸ் கிரைஸ்லரின் வயலினை கையில் வைத்திருக்கிறாய் அல்லவா, அதற்காகத்தான் என்று சொன்னார்கள். அதற்கு அவர், நான் தான் ஃபிரிட்ஸ் கிரைஸ்லர் என்றார். அதை கேட்ட அந்த போலீஸ்காரர், நீ எங்களை ஏமாற்றிவிட முடியாது என்றார். அதற்குள்ளாக போட் கிளம்பும் நேரம் வந்தது. அவர்களிடம் விளக்கி பேசுவதற்கான தருணம் அவருக்கு கிடைக்கவில்லை. எனவே ஃபிரிட்ஸ் கிரைஸ்லர் போலீஸிடமிருந்து தன்னுடைய வயலினை கேட்டு வாங்கினார். தான் வாசித்த இசைகளில் அநேகரின் உள்ளம் கவர்ந்த ஒரு இசையை வாசித்து காட்டினார். பின்பு அவர் அந்த போலீஸ்காரர்களிடம், இப்பொழுதாவது நீங்கள் நான் தான் ஃபிரிட்ஸ் கிரைஸ்லர் என்று நம்புகிறீர்களா, உங்களுக்கு திருப்தி தானே என்று கேட்டார். அதற்கு அந்த போலீஸ்காரர்கள், ஆம், இப்பொழுது எங்களுக்கு திருப்தி தான், நீங்கள் தான் ஃபிரிட்ஸ் கிரைஸ்லர் என்று அவரிடம் அந்த வயலினை கொடுத்து சென்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஃபிரிட்ஸ் கிரைஸ்லர் தன்னுடைய செய்கையால் தான் ஒரு திருடன் அல்ல, தன் கையில் இருந்த வயலினுக்கு தான் தான் சொந்தக்காரர் என்று நிரூபித்து காட்டினார். நாம் யார் என்பதை நம்முடைய செய்கைகள் தான் வெளிப்படுத்தும். அவைகள்தான் நம்மை நிரூபிக்கும். தரியு ராஜாவின் காலத்தில் தானியலுக்கு விரோதமாக சில அதிகாரிகள் எழும்பினார்கள். தானியலை எப்படியாவது குற்றப்படுத்திவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் முடியவில்லை. எனவே அவருடைய தேவனுக்கடுத்த காரியத்தில் அவரை குற்றம் பிடிக்க முகாந்திரம் தேடினார்கள். அதன்படி தரியு ராஜாவிடமன்றி வேறு ஒருவரிடமும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது, மீறினால் அவர்கள் சிங்கக்கெவியிலே போடப்படுவார்கள் என்று கட்டளை பிறப்பித்தார்கள். தானியேல் இதை அறிந்திருந்தும் தன்னுடைய வழக்கத்தின்படியே எருசலேமுக்கு நேராக தன் பலகணிகள் திறந்திருக்க தினமும் 3 வேளையும் தேவனை ஸ்தோத்தரித்து ஜெபித்தார். தான் மனிதருக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர் என்று தன்னுடைய செய்கைகளால் நிரூபித்தார். தேவனும் தானியேலை விட்டு கொடுக்கவில்லை. சிங்கங்களின் வாயை தேவன் கட்டி போட்டார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய செய்கைகளும் நம்மை யார் என்று வெளிப்படுத்தட்டும். அவைகளின் மூலம் தேவநாமம் மகிமைப்படட்டும். அவனவனுக்கு தேவன் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்த நாளிலும் நாம் சங்கீதம் 51:7 வசனத்தை வாசித்து நாம் தியானிக்கப் போகிறோம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். இது தாவீதினுடைய ஜபமாக இங்கே பார்க்கிறோம். அன்பாலே நம்ம ஜபத்தை குறித்து வேதத்திலே காணப்படுகிற பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் ஜெபித்தார்கள் அப்படின்றத நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு சுத்திகரிக்கப்பட ஜெபிக்க வேண்டும் என்ற சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இன்றைக்கி சுத்திகரிக்கப்பட, அதுதான் இங்கே தாவீது அழகாக எழுதுகிறாரு. இந்த ஈசோப்பினால் என்னை சுத்திகரிக்கும். ஈசோப்பு அப்படின்னாக்கா அந்த காலத்தில், இந்த காலத்தில் வந்து நமக்கு சவுக்காரம்னு சொல்லுவாங்க, சோப்புன்னு சொல்லுவாங்க. இந்த சோப்பு போட்டு நம்ம எப்படி குளிக்கிறோமோ அந்த காலத்தில் சோப்பெல்லாம் கண்டுபிடிக்காத நேரத்தில் அந்த ஈசோப்பு என்பது ஒரு கொட்டை, ஒரு விதை. அதை தண்ணியில் போட்டால் அப்படியே ஒரு உர நுரைச்சி நுரை வருமா, அந்த அந்த தண்ணி அந்த நுரையை போட்டு நம்மளுடைய உடலில் இருக்கிற அழுக்கு நீக்கி என்ன செய்வாங்களாம், சுத்திகரித்து கொள்வார்களாம். அது ஒரு பழக்கமாக அந்த காலத்தில் இருந்திருக்குது. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, என் ஈசோப்பினால் என்னை சுத்திகரிக்கும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். இப்போ நமக்கு சுத்திகரிப்பும் கழுவப்படுதலும் மிக முக்கியமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் தேவையான ஒரு ஒன்றாக இருக்கிறது. அணுதினமும் நாம் எப்படி சுத்திகரிக்கிறோமோ, அணுதினமும் நம்முடைய சரீரத்தை எப்படி சுத்திகரிக்கிறோமோ, அதே போல் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய இருதயத்தையும் அணுதினமும் நம்ம என்ன செய்யணுமா, சுத்திகரிக்க வேண்டுமா. ஏன்னா அதில் உலகத்தில் நம்ம வாழும்பொழுது அநேக காரியங்கள், எப்படி நம்ம உடம்பில் எவ்வளோ தூசுகள் படுகிறதோ, அதே போல் ஆவிக்குரிய தூசுகளாக இருக்கிற பாவங்கள் என்ன செய்தால் நம்முடைய இருதயத்திலையும் சிந்தனையும் ஆண்டு கொள்கிறதாம். ஆனால்தான் இன்றைக்கி அந்த சுத்திகரிப்பு மிக ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவை என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால்தான் தீர்க்க தரிசனமாக தாவீதை மறைத்து இந்த வார்த்தையை நமக்கு போதித்திருக்கிறார். அன்பாலே இன்றைக்கி நாம் என்ன செய்யணும், ஈசோப்பினால் என்னை சுத்திகரிக்க நம்ம ஜெபிக்க வேண்டாம். ஆண்டவருடைய திரு ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்தனுடைய விலையேற பெற்ற திரு ரத்தத்தினால், ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் அணுதினமும் என்னை சுத்திகரியும், எங்களை கழுவி அருளும். எப்படி கழுவி அருளும், நாங்கள் உறைந்த மழையைப் போல வெண்மையாவேன் அப்படின்னு சொல்லி, ஆண்டவுடைய ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட, ஆண்டவுடைய ரத்தத்தினால் நம்ம சுத்திகரிக்கப்பட அணுதினமும் நம்ம ஜெபிக்கணுமா. அன்பால் இந்த ஜபத்தை தான் நமக்கு அது, இதை கொஞ்சம் இன்றைக்கி சற்று தியானிக்கும் பொழுது காலை வேளையில் எதுக்கு ஒரு சுத்திகரிப்பு எதுக்கு தேவை, சுத்திகரிப்புனா என்ன அப்படின்னாக்கா ஆண்டவர் எப்படி நம்மளை சுத்திகரிப்பார். இப்போ ஒவ்வொருத்துக்கும் சுத்திகரிப்புக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. இப்போ வீட்டை கழுவணுன்னாக்கா என்ன செய்வோம், சர்ப் போட்டு அதை போட்டு இதை போட்டு சோப் ஆயில் போட்டு வீட்டை கழுவுவோம். இல்லை துணியை கழுவணுன்னாக்கா என்ன செய்வோம், துணியில் ஒரு அழுக்கு படிஞ்சிருச்சு, ஒரு கரை படிஞ்சிருச்சுன்னா என்ன செய்வோம், அதுக்கு நல்லா ஒரு ஆயில் போட்டு அதை இது சோப்பை போட்டு அதை தேய்ச்சி சவுக்காரம் போட்டு அதை அடித்து துணி துவைச்சி கல்லில் போட்டு துவைச்சி, அந்த காலத்தில் அதை செஞ்சாங்க. இந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க, வாஷிங் மிஷினில் போட்டு சும்மா என்ன செய்கிறாங்க, அடித்து செய்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு பொருளையும் கழுவுவதற்கு ஒவ்வொரு, இப்போ பாத்திரம் கழுவ கூட இன்றைக்கி வாஷிங் மிஷின் வர மாதிரி வாஷிங் மிஷின் வந்துச்சான் பாத்திரம் கழுவுறதுக்கு. அதே போல் இன்றைக்கி ஒவ்வொரு காரியத்தை சுத்திகரிப்பதற்கு ஒரு முறையை வைத்திருக்கிறார். அப்போ பொண்ணை சுத்திகரிக்கிறதுக்கு, தங்கத்தை சுத்திகரிக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க, உழப்பிடத்தில் போட்டால் நல்லா காய்ச்சி பழுக்க காய்ச்சி தங்கம் தனியாக அழுக்கு தனியாக பிரிக்கிறாங்க. அதே போல் வெள்ளி, அதே போல் இன்றைக்கி இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் சுத்திகரிக்க ஆண்டவர் ஒரு ப்ராசஸ்ஸை வைத்திருக்கிறார். மனிதனுடைய இருதயத்தை சுத்திகரிக்க ஆண்டவர் வைத்த ப்ராசஸ் தான் சோதனை. அதன் மூலம்தான் சுத்திகரிக்க முடியும். அன்பாவில்லே இன்றைக்கி சோதனையை அனுப்பி தான் மனுஷன் என்ன செய்கிறாரு, கழுவுறார் கழுவுறார். அன்பானிலே நம்ம அழுக்காயிட்டோம், மனசு அளவில் இல்லை இறுதி அளவில் நம்ம கரைபடிந்துட்டோன்னா, அந்த கரைகளை அகற்றுவதற்கு அவர் என்ன செய்கிறார், ஈசோப்பு என்ற தன்னுடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை பூசி அதை கழுவுறார். அன்பானிலே இதை சொல்லும்போது எனக்கு வந்து பரலோகத்தில் நடந்த சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வருது. என்ன வருதுன்னா, ஒருத்தர் செத்து போயிட்டார், அவர்

ஜீரோ சிஸ்னு பேர். அவர் செத்த உடனே அவரை தூக்கிட்டு போகிறாங்க, பரலோகத்துக்கு இட்டுட்டு போகிறாங்க, தேவத்துவில் அங்கே லைனில் கீவில் நிற்கிறாங்க. அப்போ அவர் சொன்ன அவருடைய அனுபவத்தை அவர் எழுதியிருக்கிற அந்த புத்தகத்தில் படித்து நான் சொல்கிறேன். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, நின்று கீவில் நின்றுட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு கேட், அந்த பரலோகத்தினுடைய முதல் கேட்டில் வருது. இவன் ஒன்று குருந்தியர் 13 படி நடந்திருக்கிறானா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவங்க எடுத்து அந்த புத்தகத்தை பார்க்குறாங்க, நடந்திருக்கிறான். அப்போ கேட் பாஸே எதுன்னாக்கா 1 Corinthians 13 தான், அன்பாக நடக்கிறது தான் கேட் பாஸ். அதுதான் அவர் நடக்கணுன்னு உள்ளே அனுப்பிச்சுறாங்க. உள்ளே அனுப்புனே அதுக்கப்புறம் இன்னொரு புத்தகம் திறக்கப்படுது. அதில் இவர் செஞ்ச பாவம்லாம் எழுதியிருக்கு. இவர் லஞ்சம் கொடுத்தது, இவர் பொய் சொன்னது, எதோ எழுதியிருக்கு. அதெல்லாம் எழுதினோடனே அங்கே இருந்த தேவதூதன் பக்கத்தில் இருந்த டேபிளில் ஒரு மயில் இறகு மாதிரி, ஒரு இறகு மாதிரி இருக்குதான், அந்த இறகால் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதான். ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை எடுத்து அந்த பாவத்தில் கழுவுறான், அந்த அதை துடைக்கிறான். அது அப்படியே இவர் கண்ணுக்கு எதிர்க்க எல்லா பாவமும் மறைஞ்சுதாங்க. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் அந்த பாவத்தில் பட்ட உடனே அந்த பாவம் என்ன செஞ்சுது, மறைஞ்ச உடனே ஓகே எல்லா பாவத்தையும் ஆண்டவர் கழுவிட்டார், நீ உள்ளே கோ அப்படின்ட்டாராம். அப்போ உள்ளே போனோடனே தான் அப்புறம் ஆண்டவரை பார்த்துருக்குறான், சிங்காசனத்தை பார்த்தாராம், எல்லாம் செஞ்சாராம். அப்புறம் ஆண்டவர் சொன்னாராம், இன்னும் உனக்கு வேலை வரல, நீ அங்கே என்னுடைய பணி ஆற்ற வேண்டியது இருக்குது, நீ போ அப்படின்னு சொல்லி திரும்பி அவர் உலகத்துக்கு அனுப்பிச்சிட்டாரு. இப்போ உயிரோடு இருக்கிறாரு, இப்போ ஊழியம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் எழுதின புஸ்தகத்தில் இப்போ எதுக்கு நான் அதை சொல்ல வரேன்னா, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் சகல பாவத்தையும் நம்மை சுத்திகரிக்க, கழுவி சுத்திகரிக்க வல்லதாக இருக்கிறது. ஆமென். இன்றைக்கி நாம் நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு ஆண்டவர் சோதனையின் மூலமாக நம்மளை என்ன செய்கிறாரோ சுத்திகரிக்கிறாரு. அந்த சோதனையை கொடுத்து அதை நாம் என்ன செய்கிறோமா, அந்த சோதனையை தப்பித்து கொள்ள போக்கையும் கொடுத்து ஆண்டவர் ரத்தத்தினால் கழுவி நம்மளை சுத்திகரிக்கிறார். அப்போ அனுதினமும் நம்ம என்ன செய்யணுமா, சுத்திகரிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால என்னை சுத்திகரி. இந்த உலகத்தில் இருக்கிறக்குள்ளே இன்றைக்கி சுத்திகரிக்கப்பட்டாதாங்க உண்டு. செத்த பிறகு நமக்கு சுத்திகரிப்பு என்பது கிடையாது. இன்றைக்கே அப்போ நம்ம கழுவப்படணும். அதுதான் இன்றைக்கி ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தன்னை தாழ்த்து என்ன செய்கிறாரு, சுத்திகரிக்கிறான். அந்த சோதனை அதை அதை இதை சொல்லும்போது எனக்கு ஒரு வசனம் தான் ஞாபகம் வந்து. இப்போ நம்ம நாங்கள் தியானித்தோம் எப்படின்னாக்கா, 1 Corinthians 11:32 பார்த்தீங்கன்னா தெரியும், நாம் நியாயம் தீர்க்கப்படும்போது உலகத்தோடே ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். இந்த சிக்ஷை நம்மளை பரிசுத்தப்படுத்துறது மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு ஏசாண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வருகிற சிக்ஷை எதனால் வருகிறதுன்னா, உலக மக்களோடு உலகத்தானோடு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாது இருக்கிற புரஜாதியானோடு ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோமா. அப்போ ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது, நியாய தீர்ப்பு நாள் வரப்போகுது. அந்த நியாய தீர்ப்பு நாளில் எல்லாருக்கும் ஜட்ஜ்மெண்ட்டு கிடைக்கும். ஆனால் உலகத்தா மாதிரி நீயும் நியாயம் தீர்க்கப்படக்கூடாதுப்பா. அதனால தான் முன்கூட்டியே உன்னை நான் என்ன சிக்ஷிக்கிறேன், உன்னை கழுவுறேன், உன்னை சுத்திகரிக்கிறேன்ற. அப்போ ஒரு கழுவப்படுதல் ஒரு கிறிஸ்தவனுக்கு எவ்வளோ அவசியம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அந்த சிக்ஷையை பார்த்து நடுங்குறோம், சிக்ஷையை பார்த்து சோர்ந்து போகிறோம், சிக்ஷையை பார்த்து நம்ம ஆண்டவரை முறுமுறுத்து ஆண்டவர் விட்டு பின்மாறி போகிறோம். அந்த மாதிரி இல்லாதபடிக்கு இந்த சிக்ஷையை சகிக்கிற மனுஷனாக மாறணும். ஆண்டவரே இந்த சிக்ஷை நமக்கு வருதுன்னா ஆண்டவர் கழுவுறாருன்னு அர்த்தம். அதான் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு கலெக்டர் இருக்கிறாரு, இல்லை ஒரு மந்திரி இருக்கிறாருன்னா அவர் போய் கக்கூசை கழுவ முடியுமா? ஒரு கலெக்டர் அவர் சீட்டில் உக்காந்துட்டு அவர் பாத்ரூம் நாற்றம் எடுக்குதுன்ட்டு போய் அவர் பாத்ரூம் அவரே கழுவ முடியுமா? அவர் என்ன செய்வார், ஒரு ஆர்டர் போடுவார். என்ன ஆர்டர் போடுவார், அதை கழுவதற்கென்று ஒருத்தவன் இருப்பான், அது கடனிலை ஊழியக்காரர், ஸ்கேவெஞ்சர்ஸ். அவனுக்கு கட்டளையிடுவார், ஏய் அந்த பாத்ரூம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, போய் கழுவிட்டு வா அப்படின்னு. அவன் தான் போய் கழுவான், கலெக்டர் போய் கழுவ மாட்டார். அதே போல் தான் ஏசு ஆண்டவர் வந்து நேராக நம்மளை சுத்திகரிக்கல, சாத்தான் மூலமாக அவன் ஆண்டவர் வைத்திருக்கிற தூதன்னு சொல்கிறார், கொட்டுகிற தூதன். அவன் யாரும் பவுல் அழகாக சொல்கிறார், சாத்தன் என்னை கொட்டுகிற தூதனாக இருக்குதான். ஏன்னா உன்னை கொட்டினாதான் உனக்கு திருந்துவேன். நீ நானும் நமக்கு ஒரு கொட்டுறதுக்குன்னு ஒரு ஆள் தேவை. அதை தான் சாத்தனை வச்சுக்கிறார், ஏய் போய் கொஞ்சம் டெஸ்ட் பண்ண, அவனை கொஞ்சம் சோதி, அவனை கொஞ்சம் வறுத்தெடு அப்படின்றார். அவன் வந்து வறுத்து எடுக்கும்போது நமக்கு அம்மா குடையுதே அப்பா குடையுதே நம்ம கத்துறோம் வலிக்குதுன்றோம், ஆண்டவர்கிட்ட முறையிடுறோம். அன்பாவில்லே அது நம்மளை கழுவுறதுக்கு சாத்தான் என்ன செய்கிறான், ஆண்டவர் ஆண்டவரால் ஏவி விடப்பட்டவன் தான் சாத்தான், கழுவுறதுக்காக, நம்மளை சுத்திகரிப்பதற்காக.
அன்பாலே இன்றைக்கி நாம் அந்த சிட்சை வரும்போது மிகவும் சோர்ந்து போகிறவர்களாக இருக்கும். அதனால்தான் எபிரேயரில் வந்து சிட்சிக்கப்படும் போது சோர்ந்து போகாத, யாரை அன்பு அதிகமாக கூறுறனோ அவனை அதிகமாக சிட்சிக்கிறேன்னு சொல்கிறார். அன்பாலே இதை சொல்லும்போது எனக்கு ஒரு பாடல் ஆசிரியருடைய காரியம்தான் நினைவுக்கு வருகிறது.

அப்படின்னு ஒரு பாட்டை எழுதுறவர். எதனால எழுதினார், எந்த சூழ்நிலை எழுதினார்னா, அவர் நேசித்த மனைவி இறந்துட்டாங்களாம். அந்த மனைவி இறந்த பிறகு அவர் இந்த இந்த இசைக்கருவி வைத்துக்கிட்டு அந்த சோக ராகத்தில் இந்த பாட பாடினாராம். ஆண்டவரே, அவர் சொல்கிறாரு, இந்த எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நரம்பு இருக்கும். ஒரு சோக ராகம் பாடுறதுக்கு ஒரு நரம்பு அழுத்தி அவங்க என்ன செய்வாங்க, வாசிப்பாங்க வீணையில். அதேபோல் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மெட்டு போடணும்னா அந்த மகிழ்ச்சியான அந்த நரம்பை வச்சு வாசிப்பாங்களாம். இந்த மாதிரி அந்த சுரங்கள், அந்த இந்த இந்த சோக சுரங்களை வாசிக்கிறதுன்னு ஒரு நரம்பு இருக்குது. அதை வந்து அவர் சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த சோக சுரத்தை வாசிக்கிற நரம்பை கொஞ்சம் அழுத்தி வாசித்தார் அப்படின்னாலாம். எப்படி அழுத்தி வாசித்தார், அதனால தான் இவ்வளோ சோகம் எனக்கு. அடிமலை பிள்ளைங்க செத்து போச்சு, ஏன் மனைவி செத்து போச்சு. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த சோக ராகத்தை கொஞ்சம் அழுத்தி வாசித்ததுனால இன்றைக்கி எனக்கு இப்படி ஆயிடுச்சு. ஆனாலும் கர்த்தர் நல்லவர், ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக எனக்கு என்ன செஞ்சார், இதை அனுமதிச்சுதான் என்று சொல்லி அந்த பாட்டை பாடினாராம். அன்பாவில்லே, அதை சொல்லி அந்த பாட்டு பாடும்போதெல்லாம் நான் கண்ணீரோடு தான் அதை கேட்பேன். ஏன்னா அந்த சோக ராகத்தை அவர் எப்படியாக பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு தன்னை பாடுறார் பாரு. ஏன்னா ஆண்டவர் கழுவணும் அப்படின்னு நினச்சேன்னா கொஞ்சம் அழுத்தி தான் கழுவுவார், கழுவ சொல்லுவார், பிசாசு கழுவான். ஆனால் நமக்கு வலிக்குதே அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வீணாக போயிட்டோன்னு அர்த்தம். ஆண்டவரே, என்னை இன்னும் சுத்திகரியும். எனக்கு இந்த ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம் வரும், பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன், உண்மையன்றி யாரை தேடுவேன் ஏசையா அப்படின்னு. அதில் இலை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தர் என்னை சுத்தம் செய்துன்னு ஒரு பாடல் வரும். அப்போ அந்த இலை நறுக்கி களை பிடுங்கன்னும் போது என்னை அப்படி உடம்பு அப்படி வளைச்சி காட்டும். ஆண்டவரே, எனக்கு வேண்டாத கிளைகள் இருந்தால் வெட்டி விடுங்க, வேண்டாத களைகள் இருந்தால் என்னை விட்டு அகற்றி போடுங்க. அன்பாலே, இது நம்ம சுத்திகரிப்பு என்பது ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமான ஒரு காரியம். அதை வரவேற்க கற்றுக்கொள்ளணும். நம்ம அனுதினமும் ஒரு குழந்தைய உடம்பு ஊற்றும் போது எப்படி அழுவும், ஆனால் அது அழுவலைனாக்கா அழுவுதேன்னுட்டு உடம்பு ஊற்றாத உட்காந்துருக்க முடியுமா, கிடையாது. அது சுத்திகரிக்கப்படணும். அதே போல் தான் இன்றைக்கி நாம் நமக்கு வலிக்குதேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னை சுத்திகரிக்காமன்னாக்கா நம்மளை மாதிரி ஒரு நாத்தம் எடுத்த ஒரு மனுஷன் இருக்க மாட்டான். அப்போ நமக்கு சுத்திகரிப்பு மிக முக்கியமாக இருக்கிறதுனால ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்து ஆண்டவரே என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, அதுதான் தாவீது சொல்கிறார், என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். நம்முடைய ரத்தத்தினால் எனக்கு இந்த சங்கீதம் 51 படிக்கும்போதெல்லாம் எனக்கு கண்ணீர் தாங்க வரும். இன்றைக்கி அதில் நிறைய ஜபம் இருக்குது, நிறைய. அதனால தான் நான் தொடர்ச்சியாக அதிலேயே நான் பேசிகிட்ருக்கிறேன். அன்பால் இன்றைக்கி ஈசோப்பினால் சுத்திகரியன்னு சொல்லும்போது ஆண்டவருடைய ரத்தம் தான் நம்ம கண்ணுக்கு முன்னால் நிற்கணும். ஆண்டவரே, நம்முடைய ரத்தத்தினால் என்னை சுத்திகரிய ஆண்டவரே, நான் உறைந்த மழையைப் போல வெண்மையாக, ஏன்னா என்னை சுத்தமாகிறது யாருமே இல்லை. இன்றைக்கி நம்ம அப்படியே காட்டு கழுதை போல் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம், இன்றைக்கி காட்டத்தி மரத்தை போல் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த பந்தம் இல்லாத ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மளை சுத்தம் பண்ணுறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ நீ ஒப்பு கொடுக்கும்போது தான் ஆண்டவர் உன்னை சுத்திகரிப்பார். ஆண்டவருக்கு நீ நானும் வேணும். அவர் நான் பரிசுத்தராக போல் நீங்களும் பரிசுத்தராகிருங்கன்னு சொல்கிறார். அப்போ அந்த பரிசுத்த குலைச்சல் ஆகும்போது தான் அசிங்கம் நமக்குள்ளார அல்லது ஆபாசம் அல்லது நமக்குள்ளே அழுக்குப்படும்போது தான் அந்த சுத்திகரிப்பு நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ அனுதினமும் நம்ம சுத்திகரிக்கப்பட்டோம்னா அனுதினமும் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக நடப்போம். அன்பாவில்லே, இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம்மா. ஆண்டவரே, என்ன சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். நீ எப்படி சுத்திகரியோ அது உம்முடைய ப்ராசஸ். அது என்னை எந்த சோதனையில் எந்த உன்னை உபத்திரத்தின் குகையில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன்றார். அதே போல் நம்மளை எந்த குகையில் போட்டு சுட்டு எடுத்தாலும் சரி, வறுத்து எடுத்தாலும் சரி, அதை நம்ம வரவேற்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாவீது அதை தான் சொல்கிறார், 119:71 இந்த உபத்திரம் வந்தது நல்லது, உன்னுடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். அன்பாவில், இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுப்போம்மா. ஆண்டவரே, சோதனையை சகிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னை சுத்திகரிப்பதற்காக தான் சோதனையை கண்டு வருகினீங்க. உலகத்தான் போல் நானும் நியாயந்திருக்க படக்கூடாதுன்றதுனால, என் மேலே அதிக அன்பு வைத்ததுனால இந்த சோதனையை ஆண்டவரே எனக்கு அனுமதிச்சிருக்கிறீங்க. இது சுத்திகரிக்கும் ப்ராசஸ் என்பதை நான் மறந்து போனவனாக இருக்கிறேன். இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம்மா. எஸ் லார்ட், அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே யாரெல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறாங்களோ ஆண்டவரே, என்ன சுத்திகரிக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே நான் தகுதி உள்ளவனாக இந்த பரலோகத்துக்கு வர என்னை கழுவி அருளும் ஆண்டவரேன்னு ஆண்டவரே நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய ரத்தம் என்னை எங்களை சுத்திகரிக்கட்டும்.
அந்த சோதனையின் மூலமாய் உபத்திரத்தின் மூலமாய் எங்களை புடமிடுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீரே ஆண்டவரே நாங்கள் பொன்னாக விளங்க, ஆண்டவரே ஆண்டவரே உறைந்த மழையைப் போல நாங்கள் ஆண்டவரே வெண்மையாக மாற ஆண்டவரே இந்த சுத்திகரிப்பு அவசியமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் ஆண்டவரே. அதனால் ஆண்டவரே இந்த சோதனையை சகித்து வெற்றியை பார்க்க, ஆண்டவரே இந்த சோதனையை நான் ஜெயிக்க எனக்கு எதுக்கும் உதவி செய்யுங்கப்பா. இந்த சுத்திகரிக்கிறதுக்காக நன்றி, எங்களை அனுதினமும் சுத்திகரிக்கிறதுக்காக நன்றி. உங்களுடைய ரத்தம் எங்களை ஆண்டவரே உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே நம்முடைய ரத்தம் எங்களை கழுவட்டும் ஆண்டவரே, சுத்திகரிக்கட்டும். அப்படியா செய்ய போறீங்க? நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நெகேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9:36-37. இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம், இதோ பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீரங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாய் போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நெகேமியா எஸ்ரா நாட்களிலே அலங்கம் கட்டி எழுப்பப்படுகிறது. 8:9 பார்த்தீர்களானால் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் ஜனங்களுக்கு முன்பாக திறக்கப்பட்டு வாசிக்கப்படுகிறது. ஜனங்கள் அந்த வார்த்தைகளுக்கு கவனமாய் செவி கொடுத்து உணர்த்தப்பட்டார்கள். இருதயத்திலே கொத்துண்டு வார்த்தைகளுக்கு முன்பாக மனங்கசந்து அழ ஆரம்பிக்கிறார்கள். நன்றாய் கவனமாய் கேளுங்கள். இந்த வேதம் என்கிற கண்ணாடி தான் நம்முடைய வாழ்க்கையை இருக்கிறதை போல எடுத்து காண்பிக்கிறது. இங்கே இவர்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்டீங்கன்னா தெரியும், இவங்க நல்லா உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. இவங்க மேல இருக்கிற எஜமான்கள் இவர்களை அதிகமாய் வேலை வாங்குறாங்க. ஆனால் அதன் வருமானம் எல்லாம் இவர்கள் கையில் அல்ல, இவர்களை ஆளுகிறவர்கள் கையிலே போகிறது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் உழைப்பு அதிகமாக இருக்கிறது, ஆனால் பலனோ வருமானமோ கொஞ்சமாக இருக்கிறது. இங்கே கர்த்தர் எதற்காக வைத்திருக்கிறார் என்றால் அடிமையாக இருப்பதற்கல்ல. அதே 36 சொல்லப்பட்டிருக்கிறது, பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படிக்கு தேவன் கொடுத்த சுதந்திரம். ஆனால் அந்த இடத்துல அடிமையாக இருக்கிறோம். காரணம் என்ன? பாவம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எரேமியா 5:25 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் நமக்கு வர வேண்டிய நன்மையை வர ஒட்டாதபடி தடுக்கிறது. எது பாவம்? எதை எதை வேதம் விளக்குகிறதோ அது எல்லாமே பாவம். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் விளக்காமல் விரும்புவோமானால் அது நமக்கு கண்ணியாய் மாறும். அது மாத்திரமல்ல, பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க விடாதபடிக்கு அது தடை பண்ணும். உழைக்கிறதற்கு கர்த்தர் கிருபை தருகிறார். உழைப்புக்கேற்ற பலனை அனுபவிப்பதற்கும் கர்த்தர் தான் கிருபை தருகிறார். இந்த பாவம் என்ன செய்கிறது? அதை தடுக்கிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த நாளிலே பேசும்படிக்கு பரிசுத்தாவியானவர் இந்த வார்த்தையை காண்பித்து தருகிறார். ஒருவேளை அநேகருடைய கண்ணீர், அநேகருடைய வேதனை இதுவா இருக்கலாம், என்ன நல்ல வேலை வாங்குறாங்களே, என்ன கஷ்டப்படுத்துறாங்களே, ஆனால் அதற்கேற்ற பலனை என்னால் காண முடியாமல் போகிறதே. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை தேவன் ஒரு இடத்துல வைத்திருப்பது அடிமையாக இருப்பதற்கல்ல, அனுபவிப்பதற்கு. ஆனால் அனுபவிப்பதற்கு பதில் அடிமையாக இருக்கிறோன்னா அதற்கு காரணம் கர்த்தர் அல்ல, அதற்கு காரணம் நம்முடைய கிரியைகளே. எனவே தேவ சமூகத்திலே மனப்பூர்வமாக உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்துல இரக்கத்தை கேளுங்க, கிருபையை கேளுங்க. எந்த இடத்துல அடிமையாய் கொண்டு போகப்பட்டானோ அதே இடத்துலயே யோசேப்பை அதிபதியாய் மாற்றின கர்த்தர் நிச்சயம் உங்க வாழ்க்கையிலே ஒரு கிரியையை நடப்பித்து உங்கள் வருத்தத்தை துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் இன்பத்தை காண செய்வார். உங்கள் பிரயாசத்தின் பலனை நீங்களும் உங்கள் குடும்பமும் அனுபவிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஜபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே, ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் உண்டாகிற குறைகளுக்கு காரணம் நாங்க தான்ப்பா. எங்களை நீங்க எந்த ஒரு இடத்துல அடிமையா வைக்கலப்பா, அனுபவிக்க தான் வச்சிருக்கிறீங்க. ஆனா எங்களுடைய கிரியைகள் நிமித்தம், எங்கள் பாவங்கள் நிமித்தம் ஆண்டவரே அதை அனுபவிக்க கூடாமல் போகிறதப்பா, எங்களை தயவாய் மன்னிப்பீராக. நீர் விளக்குகிறதை நாங்க விளக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நீர் வெறுக்கிறத நாங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து வெறுக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. தாவீது ஜெபித்தானே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமல், உமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அருவறுக்காமலும் இருப்பேனோ, முழு பகையை அவர்களை பகைக்கிறேன் என்று இந்த அனுபவத்தில் எங்களை நடத்துங்கப்பா ஆண்டவரே. அப்பா, பிரயாசத்தின் பலனை காணக்கூடாமல் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரை இந்த நேரத்தில் நினைத்து ஜெபிக்கிறேன். உங்க இரக்கத்தை கிடைக்க பண்ணுங்க.
உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று 128வது சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை சொல்லி முடி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வருகிற நாட்களில் அதை காணப்பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இப்போது கேட்க போவது வார்த்தையும் வாழ்வு. அதற்கான தலைப்பு ஒரு ஆபத்தான மாற்றுப்பாதை. அதற்கான ஜீவ வார்த்தை 2 தீமோத்தேயு 4:2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. கேமா நினைத்தால் என்ன ஒரு வீணான நேரம். அவளுடைய காப்பீட்டு முகவர் அவர்கள் மீண்டும் சந்திக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது மற்றொரு சலிப்பான விற்பனை காரியம் என்று கேமாவுக்கு தெரியும். ஆனால் அவளுடைய விசுவாசத்தை குறித்து பேச ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்தார். முகவரின் புருவங்கள் பச்சை குத்தப்பட்டிருக்கிறதை கவனித்த அவள் தயக்கத்துடன் ஏன் என்று கேட்டாள். அந்த பெண் இது அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என்று நம்பி இப்படி செய்திருக்கிறாள் என்பதை அறிந்து கொண்டார். கேமாவின் கேள்வி எப்போதும் வழக்கமாக பேசும் நிதியை பற்றிய பேச்சிலிருந்து ஒரு ஆபத்தான மாற்றுப்பாதை இருந்தாலும் அதிர்ஷ்டம் மற்றும் விசுவாசத்தை பற்றி உரையாடவும் தான் ஏன் இயேசுவை சார்ந்து வாழ்கிறார் என்பதை பற்றி பேசவும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அந்த வீணான நேரம் ஒரு தெய்வீக நியமனமாக மாறியது. இயேசுவும் ஒரு ஆபத்தான மாற்றுப்பாதையில் சென்றார். ஜூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு பிரயாணப்படும் போது ஒரு ஜூதன் நினைத்து பார்க்க முடியாத காரியமான ஒரு சமாரிய பெண் மற்ற சமாரியர்களும் அவளை தவித்த ஒரு விபச்சார பெண்ணிடம் பேசுவதற்கான மாற்று பாதையை தெரிந்து கொண்டார். ஆனாலும் தன்னுடைய உரையாடல் அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தும்படியாக முடிந்தது. யோவான் 4:39 வசனங்களிலே நாங்க இத காணக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் பார்க்க கூட விரும்பாத ஒருவரை சந்திக்கிறீங்களா? நீங்க சாதாரணமாக தவிர்க்கும் பக்கத்து வீட்டுக்காரரிடம் மோதி கொண்டிருக்கிறீங்களா? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் எப்போதும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஒரு ஆபத்தான மாற்றுப்பாதையை கருத்தில் கொள்ளுங்கள். யாருக்கு தெரியும், தேவன் அவரை குறித்து பேச ஒரு தெய்வீக வாய்ப்பை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் இன்றைக்கு யாரை சந்திக்க போகிறீர்கள்? இயேசுவை பற்றி பேச இது எப்படி வாய்ப்பாக இருக்க போகிறது? சுவிசேஷத்தை தைரியமாக அன்பாக மற்றும் உணர்திறனுடன் பகிர்ந்து கொள்ள எப்படி மாற்றுப்பாதையை நீங்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? இன்றைக்கு எத்தனையோ மீடியாக்கள், எவ்வளவோ காரியங்கள், எவ்வளவோ நேரங்கள் நாங்கள் எதற்கெதற்கெல்லாமோ செலவழித்துக் கொண்டு இருக்கிறோம். அன்பான ஜீஃபான் நேயர்களே, இன்றைக்கு இயேசுவே உம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ள நீர் திறந்து தரும் வாய்ப்புகளை கண்டுகொள்ளவும் உம்மை குறித்து மற்றவர்களிடம் பேசவும் தைரியத்தை தாரும் என்று ஜெபித்துவிட்டு அழகழகாக ஜீஃபான் வீடியோக்களையும் நேரடியான லைவ் வீடியோக்களையும் எவ்வளவோ காரியங்கள் உண்டு. நீங்களும் உங்களுடைய ஃபேஸ்புக்கிலோ அல்லது உங்களுடைய எந்த விதமான வாட்ஸ்அப்பிலோ வைபரிலோ ஏதோ ஒரு காரியங்களுக்கு கூட உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகமெங்கும் செல்லும்படிக்கு தேவனை இன்னும் அறியாமல் ஏதோ ஒரு மூலை முடுக்குகள்ல யாரோ ஒருவர் அறிய வேண்டிய பிரகாரமாக அறிய முடியாதபடி இருக்கிறார்கள். அப்படியானவர்களுக்கு உங்களுடைய அன்பையும் உங்களுடைய நட்பையும் காண்பித்து அவர்களும் தேவனை அறிந்து இந்த ராஜ்யத்திலே வந்து சேர கிருபை செய்ய தேவனிடத்திலே வேண்டிக் கொண்டு அவர்களுக்காக நீங்கள் இதை ஷேர் பண்ணும் போது எத்தனையோ காரியங்களை தேவன் உங்களுக்குடாக மற்றவர்களுக்கு செய்ய தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

மொபைல் அடிக்க அதை எடுத்து பேசிட்டே இறங்கி வீட்டுக்குள்ள போயிட்டாரு. வாங்கிட்டு வந்த பழக்குடைய மறந்துட்டாரு. அன்னைக்கு ராத்திரி வியாபாரம் விஷயமா வெளியூர் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சுதான் வந்தாரு. அடுத்த நாள் ஆபீஸுக்கு போக காரை எடுத்தாரு. பழக்கூட அவர் வச்ச இடத்துல அப்படியே இருந்துச்சு. எல்லா பழங்களும் அழுக ஆரம்பிச்சிட்டது. அவ்வளவு பணத்தை கொடுத்து வாங்கின பழங்களை தூரப்போட அவருக்கு மனசு இல்லை. தோட்டத்துல தோட்டக்காரன் மண்ணை வெட்டிக்கிட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு, இந்தாப்பா இதை எடுத்துக்கோ, இது ரொம்ப விலை உயர்ந்தது, எல்லாமே உனக்கு தான், வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடுன்னு ரொம்ப தாராள மனசோட கொடுத்தாரு. தோட்டக்காரன் வீட்டுல போய் கூடைய திறந்து பார்த்தான். ஒன்னு ரெண்டு பழங்களை தவிர மத்த எல்லா பழங்களும் அழுகி இருந்துச்சு. அவன் நல்லா இருந்த பழங்களை சாப்பிட்டு அந்த கூடைய நல்லா சுத்தப்படுத்தினான். அத அழகான நறுமணமுள்ள மலர்களால நிரப்புனான். எஜமானர்கிட்ட கொடுத்தான். பணக்காரர் இதை எதிர்பார்க்கல. அவன்கிட்ட, ஏன் இதை எனக்கு கொடுக்கறன்னு கேட்டாரு. அதுக்கு அவன், நீங்க உங்ககிட்ட இருந்ததை என்கிட்ட கொடுத்தீங்க, நான் என்கிட்ட இருந்ததை உங்ககிட்ட கொடுத்தேன்னு சொன்னான். அவன் புரிஞ்சு சொன்னானோ அல்லது புரியாம சொன்னானோ தெரியல, ஆனா அவன் சொன்னது உண்மை. நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குதோ அதைத்தான் நாம மத்தவங்களுக்கு கொடுப்போம். நம்ம மனசுக்குள்ள பொறாமை, வன்மம், பகை இருந்துச்சுன்னா அதுதான் வெளிவரும். அன்பு, கருணை, இரக்கம் இருந்துச்சுன்னா அது நம்ம பேச்சிலும் செயலிலும் வெளிப்படும். அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல மனசு இருந்தா போதும். ஒருத்தன் பணக்காரனா இல்லையாங்கிறத அவன் மனசுதான் நிர்ணயிக்குது. நீங்க உதவி செய்வீங்களா? அப்படின்னா நீங்க பணக்காரங்க. பரிசுத்த வேதம் சொல்றத கேளுங்க. தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான்.

0: ஆசிரியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 6 12 முதல் 15 வசனங்களை வாசிக்கலாம்.
2: Let us read from Proverbs chapter 6 verses 12 to 15.
1: பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியம் பேசி திரிகிறான்.
2: A worthless person, a wicked man, walks with a perverse mouth.
1: அவன் தன் கண்களால் சைகை காட்டி, தன் கால்களால் பேசி, தன் விரல்களால் போதனை செய்கிறான்.
2: He winks with his eyes, he shuffles his feet, he points with his fingers.
1: அவன் இருதயத்தில் திரியாவரம் உண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான்.
2: Perversity is in his heart, he devises evil continually, he sows discord.
1: ஆகையால் சடிதியில் அவனுக்கு ஆபத்து வரும், சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான்.
2: Therefore his calamity shall come suddenly he shall be broken without remedy.
1: ஒரு மனிதன் முழுவதுமாகவே துன்மார்க்கனாக இருக்க முடியுமா?
2: Is it possible for someone to be totally evil?
1: ஒரு மனிதன் இவ்வளவு தீங்கை தன் வாழ்க்கையின் மூலமாய் வெளியே கொண்டு வர முடியுமா?
2: Is it possible for someone to commit so much evil?
1: ஒரு மனிதன் தொடர்ந்து தீங்கே செய்து கொண்டு இருக்க முடியுமா?
2: Is it possible that someone can be continually evil?
1: அவனுடைய வாயிலே கபடு.
2: There's perverseness in his mouth.
1: அவனுடைய கண்கள் நேராக பார்க்கிறது இல்ல.
2: His eyes is not looking directly and straight.
1: அவனுடைய கால்களிலே நேர்மை இல்ல.
2: And there is no honesty in his feet.
1: அவனுடைய விரல்கள் கூட வஞ்சனை நிறைந்ததா இருக்கிறது.
2: Even his fingers are filled with deceit.
1: அவனுடைய இருதயத்தை பார்ப்பீர்களானா சகலவிதமான பொல்லாப்பினால் நிறைந்திருக்கிறது.
2: When you look at his heart, it is filled with perversity.
1: அவனுடைய எண்ணங்களை பார்ப்பீங்கன்னா தொடர்ந்து தீங்கையே அவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான்.
2: When you look at his thoughts, he is continually devising evil.
1: அவன் நண்பர்களுக்குள்ளே, குடும்பத்திற்குள்ளே, சங்கத்திற்குள்ளே பிரிவினைகளை விதைக்கிறான்.
2: And also he sows discord amidst the community, amid the friends and families.
1: இப்படி இருப்பது சாத்தியமா என்று நாம கேட்டோம்.
2: So we ask, is this possible?
1: வேதத்தின்படி இது சாத்தியம்தான் என்று நாம் வாசிக்கிறோம்.
2: So according to Bible we read, yes, it is possible.
1: ஏன் ஒரு மனிதன் இவ்விதமாய் தன்னை துன்மார்க்கத்துக்கு விற்று போட முடியும்?
2: So why can a person sell himself to such a kind of evil?
1: மூன்று காரணங்களை சொன்னேன்.
2: I told you 3 reasons.
1: முதலாவது, மனிதனுடைய மாமிசத்தில் துர்குணம் இருக்கிறது.
2: Number 1, we have wickedness in the flesh.
1: இரண்டாவது, மனிதனுடைய மாமிசம் பலவீனம் உள்ளது.
2: Number 2, we have a weak flesh.
1: மூன்றாவது, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மாம்சத்திற்குள்ளே ஒரு பெரிய போராட்டத்தில் அவன் இருக்கிறான்.
2: Number 3, we have a warring in the flesh.
1: ஆனால் என்ன செய்ய வேண்டும்?
2: But what we should do?
1: இந்த தீங்கிலிருந்து, நம்முடைய மாம்சத்தில் உள்ள தீங்கிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும்?
2: What should we do to be delivered out of this evil of our flesh?
1: மூன்று காரியங்களை கவனித்தோம்.
2: We saw 3 things.
1: முதலாவது, பழைய மனுஷனை சிலுவையிலே அறைய வேண்டும்.
2: Number 1, crucify the old man on the cross.
1: இரண்டாவது, பாவத்திற்கு மரித்தவர்களாக எண்ண வேண்டும்.
2: Number 2, consider to be dead to sin.
1: மூன்றாவது, நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக அர்ப்பணிக்க வேண்டும்.
2: Number 3, commit your body as a living sacrifice.
1: அப்பொழுது நம்முடைய மாம்சத்தில் துர்குணம் நீங்கி நாம் நீதிக்கு நேராய் நம்முடைய பாதைகளை கொண்டு செல்லலாம்.
2: So only then we can be get rid of all these kinds of evil things from our flesh and go towards goodness.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த வசனத்தில் உள்ள தீங்கினுடைய தீவிரத்தை பற்றி நேற்று நாம் கவனித்தாலும்,
2: Though we learned about the severity of the evil that is present in the scripture portion,
1: இன்றைக்கு நாம் அந்த வசனத்தின் அந்த வசன பகுதியின் கடைசி பகுதியை பார்க்கலாம்.
2: Let us look at the last part of the scripture.
1: 15th வசனம் பாருங்க.
2: Verse 15.
1: ஆகையால் சடிதியில் அவனுக்கு ஆபத்து வரும், சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான்.
2: Therefore his calamity shall come suddenly he shall be broken without remedy.
1: இன்றைக்கு என்னுடைய தியானத்தின் தலைப்பு சடிதியில் நாசம்.
2: Today the title of my devotion is sudden calamity.
1: இந்த வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
2: when you read these verses,
1: 3 உண்மைகள் வெளியே வருகிறது.
2: There are 3 truths that are revealed here.
1: முதலாவது என்ன?
2: First one,
1: தீங்கு என்பது ஒரு நாள் நிச்சயம் முடிவுக்கு வரும்.
2: Evil will end someday.
1: தீங்கு எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்காது.
2: Evil cannot continue forever.
1: துன்மார்க்கத்திற்கு தேவன் ஒரு நாள் ஒரு முடிவை கட்டுவார்.
2: The Lord will bring an end to this evil one day.
1: துன்மார்க்க நினைத்து கொள்ள கூடாது, என்னுடைய துன்மார்க்கத்திற்கு முடிவே இல்லை, என்னுடைய தீங்குக்கு முடிவே இல்லை என்று நினைக்க கூடாது.
2: The wicked should never think that there is no end for their wickedness and there is no end for the evil.
1: துன்மார்க்கத்தினுடைய பிறப்பிடமாய் இருக்கிற பிசாசுக்கே தேவன் வந்து ஒரு நித்திய நரகத்தை, அவனுக்கென்று ஒரு ஒரு லேக் ஆஃப் ஃபயர், அக்கினியின் ஒரு கடலை தேவன் வைத்திருக்கிறார்.
2: The Lord has set a lake of fire prepared for Satan, who is the who is the core of this evil.
1: அவன் வந்து ஒரு நாள் அவனுடைய எல்லா செய்கைகளும் நிச்சயமாய் நிறுத்தப்படும், ஒரு நாள் அவன் ஜெயிக்கப்படுவான்.
2: One day all his work will come to an end and he will be overcome and conquered.
1: ஒரு நாள் அவனுடைய எல்லா பாவ கிரியைகள், அவனுடைய அக்கிரம செய்கைகளுக்கு ஒரு முடிவு வரும்.
2: One day there will be an end to all his wickedness and all his works and evil and iniquity.
1: இது பிசாசுக்கு மாத்திரமல்ல,
2: this is not only for Satan.
1: தீங்குக்கும் தேவன் ஒரு முடிவை வைத்திருக்கிறார், ஒரு எல்லையை வைத்திருக்கிறார் என்பதை இந்த வசனம் சுட்டிக்காட்டுகிறது.
2: But this verse says that the Lord has kept an end, a boundary to even evil.
1: இரண்டாவது ஒரு சத்தியம் அதிலிருந்து வெளியே வருது.
2: There's a second truth that is revealed.
1: முதலாவது, தீங்கு நிச்சயமாய் முடிவுக்கு வரும் அப்படிங்கற சத்தியம் மட்டும் அல்ல.
2: Number 1, evil will end someday.
1: இரண்டாவது, evil அல்லது தீங்கு என்பது நாம் நினையாத நேரத்தில் முடிவுக்கு வரும்.
2: Evil will end at time least expected.
1: நாம் எதிர்பாராத நேரத்தில்,
2: in the time that we least expect.
1: ஒரு மனிதன் அதை தடுத்து நிறுத்தி விடலாம் அல்லது அந்த தடையை தகர்த்து விடலாம் என்பதற்கு அவன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளக்கூட அவனுக்கு வாய்ப்பில்லாத நேரத்தில், அவன் ஆயத்தமாக முடியாத ஒரு நேரத்தில், எதிர்பாராத ஒரு நேரத்தில் தேவன் அதை முடிவு கொண்டு வருவார்.
2: In the time when a person least expect, where he cannot even prepare to stop it, then the Lord will end that evil.
1: மூன்றாவது ஒரு சத்தியம் அதிலே வெளியே வருது.
2: There's a third truth that is revealed here.
1: இந்த தீங்கு வருமானால், கர்த்தர் தீங்குக்கு விரோதமாக ஆண்டவர் கிரியை செய்யும் போது, தேவன் வந்து முயற்சி எடுக்கும் போது, தேவன் பதில் அளிக்கும் போது, வரப்போகும் தீங்குக்கு யாருமே தப்பிக்க முடியாது.
2: So when the Lord works against this evil, when the Lord start to respond and reply to this evil, then no one can escape this calamity.
1: வேதம் சொல்கிறது, சடிதியில் அவனுக்கு ஆபத்து வரும், சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான்.
2: The Bible says his calamity shall come suddenly shall be broken without remedy.
1: சகாயம் இல்லாமல் அவனுடைய தீங்குக்கு ஒரு முடிவு வந்துடும்.
2: They will come an end to his evil without any help.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: வேதத்திலே அடிக்கடி இந்த சடிதியில் அப்படிங்கற வார்த்தை அநேக இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
2: There are many places in the Bible where this word suddenly is used.
1: காலங்களை தேவன் தம்முடைய ஆளுகையிலே வைத்திருக்கிறார்.
2: The Lord has kept all the times in his hand.
1: எதிர்பாராத நேரத்தில் தேவன் காலங்களை மாற்ற முடியும்.
2: The Lord can change times and season in least expected time.
1: இன்றைக்கு நம்முடைய காலங்கள் நமக்கு கைகூடி வருகிறது, இன்றைக்கு சாதகமா இருக்கிறது, இன்றைக்கு நம்முடைய துன்மார்க்கத்திற்கு தடையே இல்லை என்று நம்ம துணிகரம் கொண்டற கூடாது.
2: We should not dare thinking that everything is favorable and everything is in our hand and everything is favorable on our side.
1: எந்த நேரம் காலம் மாறும் என்று யாருக்குமே தெரியாது.
2: So we don't know when the time and season will change.
1: அடிக்கடி நான் இந்த ஹிஸ்டரியில நான் படிக்கும்போது, சில பெரிய பெரிய சர்வாதிகாரியோட லைஃபை நான் படிக்கும்போது ஆச்சரியமா இருக்கும். அவங்க உச்சாணி கலையில இருக்கும்போது திடீர் என்று அவங்க வாழ்க்கையில ஒரு பேரழிவு அவர்களை சந்திக்கும்.
2: So when you read the history of the great dictators who were there, when they were at the pinnacle of their success, suddenly they had a great destruction.
1: நீங்கள் அவருடைய வாழ்க்கை வாழ்ந்த காலத்தை நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா,
2: when you look at the season, the time when they lived here,
1: ஒருவேளை நாம் அந்த காலத்துல இருந்திருப்போமானால்,
2: maybe if we were living in those days,
1: இந்த மனிதனுக்கு இந்த நேரத்துல ஒரு முடிவு வரும் அப்படின்னு நம்மளால கற்பனையே பண்ண முடியாது.
2: We can't even imagine that this end will come to this man at this time.
1: இந்த சாம்ராஜ்யத்துக்கு, இந்த அரசாங்கத்திற்கு இந்த வேளையில முடிவு வரும்னு நம்மளால கற்பனை பண்ண முடியாது.
2: We can't even imagine that this kingdom or this reign will come to an end in this way.
1: அநேக வேளையிலே 20 வருஷம், 30 வருஷம் கொடுங்கோல் ஆட்சி, பயங்கர சர்வாதிகாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் ஒரு இரவுல அவங்க வாழ்க்கை தலைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறது.
2: Many times people who reigned with a strong hand for 20 years and 30 years just in one night their entire life is totally changed.
1: பல வருஷங்களாக அக்கிரமத்தை செய்து கொண்டிருந்தவர்களுடைய முடிவு ஒரு சில மணி நேரங்கள்ல நிர்ணயிக்கப்பட்டது.
2: The end of people who did evil and wickedness for many years together was just determined in few minutes.
1: அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபேட் ஆகல.
2: They did not fade gradually.
1: சடுதியிலே அவருடைய அழிவு வந்தது.
2: But the destruction came suddenly.
1: நீங்கள் இதைதான் 73 ஆம் சங்கீதத்தில் நீங்க வாசிக்கலாம்.
2: This is what you can read in Psalm 73.
1: அதாவது சங்கீதக்காரன் வந்து இந்த துன்மார்க்கரின் வாழ்வை பார்த்து அவர் வந்து அவர் அந்த வீம்புக்காரருடைய வாழ்வை பார்த்து பொறாமை கொண்டேன் என்று சொல்லி 3 வசனத்துல சொல்றார்.
2: In verse 3 he says he was envious at the foolish when he saw the prosperity of the wicked.
1: அவர் சொல்லுகிறார் அவர்களுக்கெல்லாம் எந்த இடுக்கணுமே இல்ல, அவர்களுடைய பலன்லாம் ரொம்ப உறுதியா இருக்குது.
2: He says that they have no problem, they have no affliction and their strength is very firm.
1: நீங்க 5 வசனத்துல பாத்தீங்கன்னா நரர் படும் வருத்தத்தில் அகப்படவே மாட்டாங்க, மனுஷரடையும் உபாதையை அடையவே மாட்டாங்க.
2: In verse 5 he says they are not in trouble as other men, neither are they plagued like other men.
1: அவங்க என்ன செய்தாலும் அவங்களுக்கு எந்த தீங்குமே வராதது மாதிரி ரொம்ப பாதுகாப்பான ஒரு அரணுக்குள்ள இருக்கிறது போல அவங்க தெரிவாங்க.
2: It appears they are in a very safe and protected layer no matter whatever evil they commit.
1: இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எந்த தீங்குமே கண்ணுக்கு தெரியாததுனால, எல்லையில எந்த ஒரு ஆபத்தும் தெரியாததுனால வேதம் சொல்லுகிறது 6 வசனத்துல அவங்க பெருமையை சரப்பணிய மாதிரி அணிஞ்சுக்கிறாங்களாம்.
2: So since there is no problem or no trouble for them, verse 6 says therefore pride compasseth them about as a chain.
1: வேதம் சொல்லுகிறது கொடுமை அவர்களுக்கு ஆடையாகவே மாறியிருதான்.
2: And it says violence covereth them as a garment.
1: 7 வசனத்துல அவருடைய கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது.
2: Verse 7 says their eyes stand out with fatness.
1: இதெல்லாம் அவங்களுக்கு ஏன் அப்படி இவ்வளவு தூரம் அவங்களுக்கு தைரியம் வந்தது காரணம் என்னன்னா எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து தீங்கு தங்களுக்கெல்லாம் வரும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சைன், ஒரு சின்ன அடையாளம் கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல.
2: The reason why they were bold enough it's because they could not even find a sign that they will encounter evil in their life.
1: அவங்க இன்னும் சீர்கெட்டு போய் கொடுமையாக பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். 8 வசனத்துல வாசிக்கிறோம்.
2: In verse 8 we read they are corrupt and speak wickedly concerning oppression.
1: அவங்க
2: They speak loftily.
1: அவங்க வாய் வந்து வானபரியந்தம் எட்டுகிறதுன்னு 9 வசனத்துல வாசிக்கிறோம்.
2: Verse 9 says they set their mouth against the heavens.
1: இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு ஒரே கேள்வி.
2: So when he saw all these things he had one question.
1: என்ன ஆண்டவரே, நான் வந்து என் கையை சுத்தத்துல உத்தமத்துல நான் கழுவுறேன், நான் வந்து கடவுளுக்கு பயந்து நடக்கிறேன், எனக்கு எவ்வளவு பாடு உபத்திரவம் எல்லாம் வருது, அவங்கள பார்த்தா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, செக்யூரா இருக்காங்க, சேஃபா இருக்காங்க, இது என்ன, இது எனக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு அவர் ரொம்ப கலங்கி போய் நிக்கிறாரு.
2: So he is greatly troubled and he asked his Lord, I have cleansed my heart in vain and washed my hands in innocency and I live a very good life and holy life but their life is so secure, so safe and say so protected.
1: நீங்கள் 13 வசனம் வருவீர்களானா,
2: if you come to verse 13
1: அவர் எந்த அளவுக்கு மனம் நொந்து போனார்னு கேட்ட அவர் சொல்லுகிறாரு, நான் விருதாவாக அல்லது வீணாக என் இருதயத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு குற்றம் இல்லாமையில என் கையில கழுவிட்டு இருக்கேன்.
2: So he was frustrated to the extent where he said I have cleansed my heart in vain and washed my hands in innocency.
1: இருதயம் வாதிக்கப்படுது, என்னுடைய காலை தோறும் கண்டிக்கப்பட்டிருக்கிறேன்.
2: For all the day long I have been plagued and chastened every morning.
1: இப்படிதான் தண்டனம் வாங்கிட்டு நான் வந்து இருதயம் வாதிக்கப்பட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கும் போது இவனுங்க நல்லா இருக்கானுங்களே.
2: So this is how I've been hurted and plagued and chastened every morning but they live a very good life.
1: அப்போ இதெல்லாம் யோசிக்கும்படி அவர் எங்க போனார்னா தேவனுடைய பிரசன்னத்துக்கு போனார்.
2: So to think about this he went to the presence of God.
1: அங்கே வேதம் சொல்லுகிறது 17 வசனத்துல இருந்து வாசிப்பீங்களானா, அங்கதான் எனக்கு அவங்களுடைய முடிவு தெரிந்தது அப்படின்னு சொல்றாரு.
2: From verse 17 if you read he says only there I understood their end.
1: 18 வசனம் பாருங்க.
2: Verse 18
1: நிச்சயமாகவே நீர் அவர்களை சர்க்கலான இடத்திலே நிறுத்தி வைத்திருக்கிறீங்க.
2: Surely you did set them in slippery places.
1: இந்த சர்க்கலான இடம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல.
2: So you know the slippery places right.
1: நடந்து போயிட்டே இருக்கும் எந்த நேர சறுக்குன்னு தெரியாது.
2: So we don't know when we will slip as you walk through.
1: படிக்கட்டு இருக்கு ஆனா அது வழுக்குச்சு அப்படினா என்ன நடந்துச்சுன்னு சுதாரிக்கிறதுக்கு முன்னாலே அவன் கீழ இருப்பான்.
2: So if you have a steps which is slippery before you can imagine what happened you will be down.
1: தன்னை தற்காத்து கொள்றதுக்கு முன்னாலேயே அவனால வந்து தீங்கிலிருந்து அவன் தப்பிக்க முடியாது.
2: He cannot escape from that evil before he could safeguard himself.
1: அதா ஸ்லிப்னு சொல்வாங்க. அதா நம்ம சறுக்குறதுன்றது.
2: That is called slip.
1: வேதம் சொல்லுது கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரா, சறுக்கலான இடங்கள்ல இந்த துன்மார்க்கரை வைத்திருக்கிறார்.
2: The Lord has set these evil people in slippery places.
1: 19 வசனத்துல பாருங்க.
2: Verse 19.
1: ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள்.
2: How are they brought into desolation as in a moment.
1: பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள்.
2: They are utterly consumed with terrors.
1: நித்திரை தெளிந்த உடனே சொப்பனம் ஒளிவது போல ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவி.
2: As a dream when one awakes, so O Lord, when the awakers, thou shall despise their image.
1: சடனா ஆண்டவர் வந்து சேஞ்சஸ் கொண்டு வர முடியும்.
2: The Lord can bring changes suddenly.
1: நீங்கள் ஏசாயா 47 அதிகாரத்துக்கு வருவீர்களான ஒரு அருமையான வேத பகுதி இருக்கிறது.
2: If you come to Isaiah 47, there's a beautiful scripture portion.
1: ஏசாயா 47, 10 முதல் 12 வசனங்களை பாருங்களேன்.
2: Isaiah 47, verses 10 to 12.
1: வேதம் சொல்லுகிறது, உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையாயிருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய், உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது.
2: For you have trusted in your wickedness, you have said, no one sees me, your wisdom and your knowledge have warped you.
1: நான் தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய்.
2: And you have said in your heart, I am and there is no one else besides me.
1: எப்படி துன்மார்க்கத்துல திட நம்பிக்கை ஆயிட்டாங்களாம்.
2: You have trusted in your wickedness.
1: என்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை.
2: There is no one to see me.
1: என்னை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை.
2: And there is no one to stop me.
1: என்னை தவிர வேற யாருமே இல்லை.
2: There is no one else beside me.
1: இப்படி நினைத்துட்டு இருக்கும் போது,
2: As I was thinking so,
1: 11 வசனம் சொல்லுகிறது.
2: Verse 11 says,
1: ஆகையால் தீங்கு உன்மேல் வரும்.
2: Therefore, evil shall come upon you.
1: அது எங்கே இருந்து வந்ததென்று நீ அறியாய்.
2: You shall not know from where it arises.
1: விக்கினம் உன்மேல் வரும்.
2: And trouble shall fall upon you.
1: நீ அதை நிவர்த்தியாக்க மாட்டாய்.
2: You will not be able to put it off.
1: நீ அறியாதபடிக்கு சடுதியாய் உண்டாகும், பாழ்கடிப்பு உன்மேல் வரும்.
2: And desolation shall come upon you suddenly, which you shall not know.
1: நீ உன் சிறுவயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்து நில், அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ பலன் உண்டோ பார்ப்போம்.
2: Stand now with thine enchantments and with the multitude of thy sorceries wherein thou hast labored from the youth. If so be thou be able to profit, if so be thou mayest prevail.
1: And or challenge பண்றாரு.
2: The Lord challenges here.
1: என்னப்பா உன் வித்தைகளையும் உன்னுடைய சூனியங்களையும் நம்பிட்டு உட்கார்ந்திருக்கியா?
2: Are you trusting your enchantments and sorceries?
1: அத நீ அனுசரிச்சு நில்லு, உனக்கு பிரயோஜனம் இருக்கா இல்லையான்னு நான் நின்று பார்க்குறேன்.
2: So you stand now with them, then I will see whether that will profit you or not.
1: இந்த காலை வேளையில் நீங்கள் ஒருவேளை உங்களை பார்த்து நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் என் மேலே வர்ற அந்த துன்மார்க்கம், என் மேலே வந்து துன்மார்க்கர் எடுக்கிற பிரயாசங்கள், அவருடைய சூழ்ச்சிகள், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனம் உடைஞ்சிருக்கேன் நான்.
2: This morning you might be saying, Pastor, when I look at the evil schemes and the evil devices that the evil men take upon me, I'm really broken in my heart.
1: இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் எப்போ முடிவுக்கு வரும்?
2: When this will come to an end?
1: இதெல்லாம் யார் தடுப்பா?
2: Who will stop this?
1: இதெல்லாம் யார் மாற்றுவா?
2: Who can change this?
1: நான் சொல்லுவேன், நீங்க பயப்படாதீங்க.
2: I tell you, don't be afraid.
1: ஆண்டவர் ஒரு நாளை வச்சிருக்கிறாரு.
2: The Lord has set a day for us.
1: சடுதியிலே அவர்களுடைய எல்லா துன்மார்க்கமும் ஒழிந்து போகும்.
2: Suddenly their evil will end.
1: அது பெரிய ராஜ்யமா இருக்கலாம்.
2: It might be a great kingdom.
1: அது பெரிய அதிகாரியா இருக்கலாம்.
2: It might be a great officer.
1: ஒரு பெரிய மனிதனா இருக்கலாம்.
2: It might be a great man.
1: நீங்க யாரை கண்டு கவலைப்பட வேண்டாம்.
2: You don't be afraid of anybody.
1: காலங்களை தன்னுடைய கையிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
2: The Lord has kept times in his hands.
1: ஒரு நொடி பொழுதிலே நினையாத நேரம் காலங்களை மாற்ற தேவனால் கூடும்.
2: God is able to change our time and season in a fraction of a second, in a moment.
1: ஒரு நிமிஷத்துல நேபுகாத்நேச்சார் பொர்த்தலையாகிய ஒரு ராஜாவாக அவன் பாபிலோனுக்கு அரசனாக பால்கனியில சுற்றி கொண்டிருக்கிறான்.
2: So this Nebuchadnezzar was moving around in his balcony as a king who of the golden head.
1: ஆனா அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா மிருகத்தை போல புல் மேய்ந்து கொண்டிருக்கிறான்.
2: The next moment he was grazing like a beast.
1: நாம வந்து துன்மார்க்கனுடைய துன்மார்க்கத்தையும் அவனுடைய பெருமையையும் அகந்தையும் பார்த்து நாம பயப்படக்கூடாது.
2: We should not be afraid looking at the pride and arrogance of the evil and wicked.
1: ஏனால் அவனுடைய காலங்களை குறிக்கிறவர் கர்த்தர்.
2: Because it is God who appoints the time.
1: சடுதியிலே நாசம் அடைவான்.
2: They will be destroyed suddenly.
1: நம்முடைய வாழ்க்கையிலே தேவரிடத்திலிருந்து சடுதியாக நமக்கு நாசத்தை நம்ம வாழ்க்கையில நாம பெறாமல் இருக்க நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்.
2: We should be very careful that we may not receive this sudden calamity from God.
1: நம்முடைய பாதைகள் சறுக்கலான பாதையில இருக்க கூடாது.
2: Our path should not be slippery places.
1: சறுக்கலான பாதை அப்படின்றது கண்ணுக்கு பாத்தீங்கன்னா அதுல பிரச்சனை இருக்கிற மாதிரியே தெரியாது.
2: So these slippery places, when you look at them, they you cannot find any problem in them.
1: அதுல பாத்தீங்கன்னா எல்லாம் நார்மலா எல்லா பாதையை போல பாதுகாப்பாக எல்லாவற்றை போல சாதாரணமாக தெரியும்.
2: It appears very protective like other paths and it appears similar and same and normal like other paths.
1: அது எந்த எச்சரிப்பையும் கொடுக்காது.
2: It will not give you any warning.
1: ஆனால் காலை வச்சு நீங்க என்னன்னு சுதாரிக்கிறதுக்கு முன்னால எங்க இருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது.
2: But if you place your feet and before you could come to realization, you don't know where you will be.
1: உங்களை நீங்க தற்காத்துக்கொள்ள முடியாது.
2: You cannot safeguard yourself.
1: உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியாது.
2: You cannot even control yourself.
1: கண் மூடி திறக்கிறதுக்கு முன்னால பெரிய ஆபத்துகள் நடந்துடும்.
2: At the blink of an eye, you can see dangers.
1: நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில சடுதியாக ஆபத்தை கொண்டு வருகிற இந்த சறுக்கலான இடங்களுக்கு நாம் எச்சரிப்பா இருக்கணும்.
2: We should be careful about the slippery places which bring sudden calamity in our life.
1: இதபோல சடுதியான அழிவை நமக்கு கொண்டு வரக்கூடிய நான்கு சறுக்கலான இடங்களை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன்.
2: I want to show you four slippery places that can bring sudden calamity to us.
1: இவைகளை நாம் குறித்து ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
2: We should be very careful about them.
1: சில இடங்கள்ல பாருங்க, விசேஷமாக இந்த மால்ஸ்ல ஆஃபீஸஸ்லாம் சில வேளையில் இந்த ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க தெரியுமா, அல்லது அந்த பெரிய ஹால்வே அது எல்லாத்தையும் அவங்க வந்து அந்த டைல்ஸ் எல்லாம் அவங்க வந்து தொடச்சிட்டு இருப்பாங்க.
2: ஸோ யூ கேட் ஹவ் நோட்டீஸ் திஸ் இன் மால்ஸ் அண்ட் ஆல்சோ இன் ஆஃபீஸ் பிளேசஸ் வேர் தே வில் க்ளீன் த ரெஸ்ட் ரூம்ஸ் அண்ட் ஆல்சோ தே வில் க்ளீன் தி ஹால்வே.
1: சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சைன் போர்டு வச்சுருப்பாங்க, காஷன் வெட் ஃப்ளோர் அப்படின் சொல்லி ஒரு காஷன் போர்ட வச்சிருவாங்க.
2: Some people will place a caution board saying that caution wet floor.
1: அத பாக்கும்போது நமக்கு தெரியும், கண்ணல பார்த்தா இது சறுக்குன்னு தெரியாது.
2: When you look by your eyes you will not find that it will be slippery.
1: கண்ணால பாத்தீங்கனா அந்த டைல்ஸ் மேல தண்ணி இருக்குன்னு தெரியாது.
2: So when you look by your eyes you cannot see water on the tiles.
1: ஆனால் அவர்கள் எச்சரிப்பை கொடுத்ததனால நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா போவோம்.
2: Just because they have given a warning we will go very carefully.
1: சில வேளையில அந்த பகுதியை தவிர்த்து விட்டு போய்டுவோம்.
2: Sometimes we will avoid that place.
1: தேவனோ வேதத்துல சில சறுக்கலான இடங்களை நமக்கு முன்னாலேயே காஷன் காஷன் வெட் ஃப்ளோர் ஸ்லிப்பரி பிளேஸ் சடன் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சில தடவை சில எச்சரிப்பு பலகைகளை ஆண்டவர் சில இடத்துல பைபிளில் வைக்கிறாரு.
2: The Lord also sets certain places, certain caution boards in certain places in the Bible where it says it's sudden calamity, you have to be very careful.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: எப்படிப்பட்ட இடங்கள் அவைகள்?
2: What kind of places are they?
1: முதலாவது உபாகமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் முதல் நான்கு வசனங்களை பாருங்கள்.
2: Number 1, Deuteronomy chapter 7 verses 1 to 4.
1: இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்துல அவர்களுக்கு வரவிருக்கும் ஆபத்தை பற்றி பேசுறாரு.
2: Here the Lord speaks about the calamity that the Israelites going to encounter in the place which they going to possess.
1: ஆண்டவர் சொல்றாரு, இந்த பெருத்த ஜாதிகள் ஏத்தியர் கிர்காசியர் எமோரியர் கானானியர் பெரிசியர் ஏவியர் எபூசியர் என்னும் ஏழு பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக நான் ஒரு நாள் துரத்துவேன்.
2: So the Lord says, these seven greater and mightier nations like Hittites, Girgashites, Amorites, Canaanites, Perizzites, Hivites, Jebusites and these seven people I will just chase before you.
1: அவங்கள துரத்திட்டு உங்களுக்கு கையில முதல்ல அவங்களை ஒப்பு கொடுப்பேன்.
2: So I will cast them before you and I will commit them into your hands.
1: நீ அவர்களை என்ன செய்யணும், முறிய அடிச்சிரணும்.
2: And you have to conquer and destroy them completely.
1: அவர்களை முழுவதுமாக சங்காரம் பண்ணணும்.
2: You have to utterly destroy them.
1: கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களோட உடன்படிக்கை பண்ணக்கூடாது, அவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடாது.
2: When the Lord delivers them over to you, you shall make no covenant with them nor show mercy to them.
1: மூன்றாம் வசனத்தில் அவர்களோடு சம்பந்தம் கலக்காத.
2: In verse 3, nor shall you make marriages with them.
1: உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரர்களுக்கு கூடாது, உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமல்
2: You shall not give your daughter to their son, nor take their daughter for your son.
1: என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள்.
2: For they will turn your sons away from following me to serve other gods.
1: அந்த எச்சரிப்பு கடைசியா முடிக்கிறாரு.
2: He ends with a caution here.
1: அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும்.
2: So the anger of the Lord will be aroused against you and destroy you suddenly.
1: சீக்கிரத்தில் கர்த்தருடைய கோபம் உங்களை அழித்து.
2: The anger of the Lord will destroy you suddenly.
1: முதலாவது சொல்லுவேன், சறுக்கலான இடம் போல் சடுதியாக அழிவை கொண்டு வருகிற முதலாவது எச்சரிப்பு என்னன்னு கேட்டா, பாவத்திற்குரிய உடன்படிக்கைகள்.
2: The first slippery place that will bring sudden calamity is sinful covenants.
1: பாவத்திற்குரிய, தேவன் அனுமதிக்காத, தேவன் தடுத்த, தேவனுக்கு பிரியமில்லாத உடன்படிக்கைகள்.
2: Sinful covenants which are not pleasing to God, which are stopped by God, which are hindered by God.
1: ஆனால் இந்த உடன்படிக்கைகளுடைய ஆரம்பத்தை நீங்க பார்ப்பீர்களானா?
2: But when you look at the beginning of these covenants,
1: அவைகள் எப்படி கண்ணுக்கு தெரியும்னு சொன்னா நல்ல இடம் போல தெரியும்.
2: In the beginning it appears as if they are good places.
1: நல்ல மனிதர்கள் போல தெரிவார்கள்.
2: They will appear like good people.
1: அவர்கள் சம்பந்தம் கலக்க வரும்போது எல்லாவற்றையும் சம்மதித்து வருவார்கள்.
2: So when they come for making marriages, they will accept for everything and do it.
1: ஆனா இவர்கள் என்ன செய்வார்கள்னா, உங்களுடைய குமாரரையும் குமாரத்திகளையும் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவங்க ஒரு நாள் திருப்பிடுவாங்க.
2: But they will turn your sons and daughters away from following me to serve other gods.
1: விக்கிரகங்களுக்கு பணிவிடை செய்ய அவங்களை கொண்டு போய்டுவாங்க.
2: They will take you to serve other idols.
1: ஆண்டவர் சொல்றாரு, இது ஆரம்பத்துல உனக்கு கண்ணுக்கு தெரியாது.
2: The Lord says in the beginning you will not be seeing this.
1: ஆரம்பத்துல உன் கண்ணுக்கு என்னதான் தெரியும்னு சொன்னா ஒரு பெண்ணையோ ஒரு குமாரனையோ தான் உன் கண்ணுக்கு தெரியும்.
2: So in the beginning you can see a bride or a groom.
1: திருமணம் முடிஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும்.
2: So you will see that if it is marriage is over, that is enough.
1: ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் சறுக்கலான இடங்களுக்கு உன்னை எச்சரிக்கிறேன்.
2: So the Lord says I will caution you for the slippery place.
1: நீ இந்த பாவத்திற்குரிய அல்லது எனக்கு பிரியமில்லாத உடன்படிக்கை நீ செய்வாயானால் அழிவு வந்து நீ நினைச்ச நேரம் வராது, சடுதியாக வரும்.
2: If you involve into this kind of sinful covenant or covenant which is not pleasing to me, then this destruction will come suddenly.
1: கொஞ்ச காலம் எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி தான் தெரியும்.
2: It may appear that there is no problem for a limited period.
1: எல்லாமே சுமூகமாய் கூடி வந்தது போல இருக்கும்.
2: It will appear as if everything is favorable.
1: ஆனால் அழிவு சடுதியாக வரும்.
2: But destruction will come suddenly.
1: நம்முடைய வாழ்க்கையில் இதை குறித்து எச்சரிப்பா இருக்கணும்.
2: We should be very careful about this in our life.
1: தேவனுக்கு பிரியமில்லாத உடன்படிக்கை, தேவன் அங்கீகரிக்காத உடன்படிக்கைகள், உறவுகளை குறித்து நாம் எச்சரிப்பா இருக்கணும்.
2: We should be careful about the covenants which are not pleasing to God, the covenants which are not acknowledged by God.
1: தேவன் இப்படிப்பட்ட உடன்படிக்கைகளை குறித்து பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் இல்ல, புதிய ஏற்பாட்டிலையும் தேவன் எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார்.
2: The Lord has given us warnings not only in the Old Testament but also in New Testament about these covenants.
1: அவர்களை விட்டு பிரிந்து வாருங்கள்.
2: You have to depart from them.
1: தேவனுடைய சபைக்கும் விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது?
2: What is the connection or relationship between God and idol?
1: அந்நிய நுகத்தோட பிணைக்கப்படாம இருங்க.
2: So do not mingle yourself with a
1: do not be unequally yoked. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது?
2: What is the relation between a believer and unbeliever?
1: ஆண்டவர் எச்சரிப்பை புதிய ஏற்பாட்டிலும் கொடுத்திருக்கார்.
2: The Lord has given his warning even in the New Testament.
1: ஆனால் இன்றைக்கு அநேகர் வந்து அதை வாக்குவாதம் பண்ணுவாங்க, அதை வந்து கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விகளுக்கு உடனே பதில் சொல்ல முடியாது நம்மளால.
2: But people today will argue about it, they will raise questions, we cannot even answer their questions.
1: ஆனா பைபிள் சொல்லுது, சடுதியில அழிவு வர்றதுக்கு காலங்கள் ஆயத்தமாய் கொண்டிருக்கு.
2: But the Bible says the times are preparing for your sudden destruction.
1: எங்க இருந்து இந்த சடுதியான அழிவு வரும்?
2: Where will the sudden calamity come?
1: துன்மார்க்கத்திற்கு ஏதுவான அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத உடன்படிக்கைகள்.
2: Sinful covenants or covenants that are not pleasing to God.
1: தேவன் அற்ற உடன்படிக்கைகள்.
2: Covenants that is devoid of God.
1: தேவனுக்கு முக்கியத்துவம் தராத உடன்படிக்கைகள்.
2: Covenants which don't give importance to God.
1: உறவு மாத்திரம் போதும், உன்னதர் தேவையில்லை என்று சொல்வது.
2: They will say that relationship is enough, we don't want the great God.
1: தேவன் இல்லாத உடன்படிக்கைகள்.
2: Covenants devoid of God.
1: நான் சொல்லுவேன், ஆபத்தான நிலையை நம்மளை கொண்டு போயிடும்.
2: That will take you to sudden calamity.
1: அதை தப்பித்து செல்ல வழி இல்லாம போயிடும்.
2: And you will find no way to escape from it.
1: கர்த்தர் இன்றைக்கு நம்மை எச்சரிப்பாராக.
2: May the Lord warn us today.
1: இரண்டாவது,
2: Number 2,
1: எந்த இடங்கள் நமக்கு சறுக்கலான இடங்களாக சடுதியாக நம்மளை வந்து அழிவுல தாழ்த்துறதுக்கு ரெண்டாவது முக்கியமான இடத்தை குறித்து நம்ம எச்சரிப்பா இருக்கணும்.
2: What is the second place where we should be careful about that slippery place which brings sudden calamity?
1: 64ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் பாருங்க.
2: Psalm 64 verse 7.
1: அவர்கள் நியாய கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமுமாயிருக்கிறது.
2: Verses 6 and 7, they devise iniquities. We have perfected a shrewd scheme, but the inward thought and the heart of man are deep.
1: என்னமா இது?
2: What is it?
1: நியாய கேடுகளை எங்கெல்லாம் லூப் ஹோல் இருக்குன்னு தேடுவாங்களாம்.
2: So they will search for loopholes to find where they can find it.
1: நியாயமான பாதைகளை விரும்ப மாட்டாங்க அவங்க.
2: They want a love perfect or honest ways.
1: அவங்க நியாயத்தை எப்படி கேடு பண்றது, நியாயத்தை கெடுக்கிறது எப்படி, எப்படி இந்த இடத்துல ஒரு சட்டத்துல ஓட்ட கிடைக்கும், அப்படியே தான் தேடி போவாங்க.
2: So they will just find to they will try to find a loopholes in the laws.
1: அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க யோசனைகள் எல்லாமே நேரா இருக்காது, தந்திரமா இருக்கும்.
2: And also every thoughts of them will be very cunning.
1: ஒவ்வொரு உட்கருத்தினும் அவருடைய இருதயமும் பார்த்தா அது ஆழமா இருக்குமா அதை கண்டுபிடிக்க முடியாது.
2: So both the inward thought and the heart of man are deep, you cannot find it.
1: நான் சொல்லுவேன், ரெண்டாவது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு இடம் என்ன தெரியுமா, நம்மள திடீர்னு கொண்டு போய் பிரச்சனையில மாட்ட வைக்கிறது எங்கன்னு கேட்டீங்கன்னா, தீங்கை பிணைக்கிற ஒரு முயற்சி.
2: The second place which can bring a sudden calamity is scheming corruption.
1: தீங்கு நம்ம அறியாமலே நம்ம செய்கிறோம்.
2: So we do evil unknowingly.
1: நம்ம எல்லாருமே எல்லாத்துலேயும் உத்தமமாக இருக்கோம்னு சொல்ல முடியாது.
2: We cannot say that everyone is perfect in everything.
1: மன்னிப்புன்ற வார்த்தையே ஏன் வந்து நமக்கு பொருந்ததுன்னு கேட்டால் நிறைய காரியங்களை அறியாமல் செஞ்சிடும்.
2: So the word sorry or forgiveness is just suitable for us just because we do many things out of ignorance.
1: ஆனால் திட்டமிட்டு தீங்கு செய்யறதுக்கு பாருங்க, அது ரொம்ப ஆபத்தானது.
2: But when you scheme corruption, that is something dangerous.
1: முடிவை பற்றி அது எழுதி இருக்கு.
2: It writes about the end.
1: சங்கீதம் 64:7 பாருங்க.
2: Psalm 64:7.
1: ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார், சடிதியாய் அவர்கள் காயப்படுவார்கள்.
2: But God shall shoot at them with an arrow, suddenly they shall be wounded.
1: ஆனாலும் அப்படிங்கற வார்த்தை ஏன் அங்க இருக்கு தெரியுமா?
2: Why is the word but mentioned there?
1: நீ எத்தனைதான் நியாயக்கேடுகளை ஆராய்ந்து தேடினாலும்,
2: no matter how many shrewd schemes you may search and find out,
1: எத்தனை தந்திரமான யோசனைகள் நீ செய்தாலும்,
2: no matter how much you devise iniquities,
1: உன் இருதயம் எவ்வளவு ஆழமா இருந்தாலும்,
2: no matter how deep your heart is,
1: ஒண்ணுமே யாராலும் கண்டுபிடிக்க முடியாத உட்கருத்துக்கள் உனக்குள்ள இருந்தாலும்,
2: no matter whether you have inward thought no one can even find out,
1: உன் தந்திரத்தை கர்த்தர் அறிவார்.
2: But God will know your cunningness.
1: பாருங்க, அவங்க வந்து படிக்காம வந்து என்ன
2: பண்ணுவாங்க, not prepared and studied for it.
1: இப்ப படிக்காம எழுதி நல்ல மார்க் வாங்கணும்னு ஆசை வந்துட்டுனா அதுக்கு ஒரே வழி என்னன்னா, எதையாவது ஒரு மால் பிராக்டிஸ் பண்ணாதான் அந்த மார்க் கிடைக்கும்.
2: So when they decide to get good marks without studying, only if they do some mall practice they can get that score.
1: இப்ப இந்த மால் பிராக்டிஸ், இந்த தந்திரமான யுக்திகளை எடுக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு என்னன்னா ஒரு 4-5 ஐடியா இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு நண்பன் சொல்லி கொடுத்துருப்பான், இப்படி எல்லாம் காப்பி அடிக்கலாம்.
2: So if they want to involve into that such kind of mall practice, they know certain ways and their friends would have also taught them certain things.
1: அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இதுல ஏதாவது ஒரு யுக்தியை எடுத்து இவங்களுக்கு எது ரொம்ப தந்திரமானதுன்னு தெரியுதோ அதை எடுத்து செய்வாங்க.
2: So they will pick out one of the plan which finds to be so crafty and cunning and then they will do it.
1: ஆனா சில நேரம் வேடிக்கையா இருக்கும்.
2: But sometimes it is funny.
1: இவங்க இவ்வளவு தந்திரமா போனா அவங்கள கண்காணிச்சுக்க டீச்சர் இருக்கு பாருங்க, அவங்க இதை விட தந்திரமா இருப்பாங்க.
2: So when they act cunningly, the teachers who monitor them, they act more cunning than them.
1: ஏனா இவர் இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதுறாரு.
2: It's because it is the first time he is writing his exam.
1: இந்த மாணவனுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இது அட்டெம்ப்ட் பண்றாரு.
2: So this is the first attempt for this student.
1: ஆனா இந்த டீச்சர் இருக்காங்க பாருங்க, 20 வருஷமா 20 பேட்ச் பாத்துக்கிட்டு இருக்காங்க.
2: But this teacher have seen 20 batches for 20 years.
1: எத்தனை பேர் அவங்க பிடிச்சிருப்பாங்க.
2: So she would have caught many people already.
1: அதனால இவன் தந்திரத்தை இவன் தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்றான்னு நினைச்சாலும் அதை பிடிக்கிற கால்.
2: So though he thinks he is the first man who is doing this, but there are people who can catch him.
1: அநேக வெள்ள கஸ்டம்ஸ்ல சரி, டிக்கெட் இல்லாமல் போகிறது சரி, நீங்கள் என்ன தந்திரம் வேணால் பண்ணுங்கள், என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே இந்த தந்திரத்தை எப்படி செய்ய முடியும்லாம் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க.
2: ஸோ மெனி டைம்ஸ் ஈவன் இன் கஸ்டம்ஸ் அண்ட் ஆல்சோ வென் யூ போர்ட் வித்வுட் டிக்கெட்ஸ் தே ஆல்ரெடி ஸ்கீம் ஹவு திஸ் ஈவில் வில் பி டன்.
1: எப்படியெல்லாம் ஒருவன் ஏமாற்ற முடியும்னு அந்த அதிகாரிக்கு தெரியும்.
2: ஸோ தட் ஆஃபீஸர் வில் நோ ஹவு அ பர்சன் கேன் சீட் தெம்.
1: நான் சொல்லுவேன் அவங்க இந்த தந்திரக்காரன் அவன் தந்திரத்திலே பிடிப்பான்.
2: ஸோ தே வில் கேஷ் திஸ் கிராஃப்டி இன் இஸ் கிராஃப்டினஸ்.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: மனுஷனே இப்படி தந்திரக்காரனை பிடிக்க முடியும்னா தேவன் எவ்வளவு பிடிப்பார்.
2: So when even a man can catch another man, then how much God can do?
1: சில வேளையில பாருங்க, சிலர் வந்து மாறு வேடம் அணிஞ்சு கூட இந்த காவல்துறையினர் என்ன பண்ணுவாங்கன்னா சில துன்மார்க்கனை வந்து பிடிப்பாங்க.
2: So there are also sometimes this police cops who come in mufti uniform to catch the thieves.
1: ஒரு கேமோஃப்ளாஜ் பண்ணிடுவாங்க.
2: They will camouflage.
1: அந்த தப்பு பண்றவனுக்கு இவர் போலீஸ்காரனே தெரியாதபடி தங்களை மறைச்சு கூடவே போய் அவனை பிடிப்பான்.
2: So the accused will not know that he is a police cop, but they will go along with them and they will catch them.
1: மனுஷனாலே இப்படிலாம் பண்ணி தந்திரக்காரனையே மிஞ்ச முடியும்னா தேவன் எவ்வளவு அறிந்தவரா இருக்கிறார்.
2: So how much this man, even a man can do so much and go beyond this crafty, how much God can do?
1: வேதம் சொல்லுது மனுஷன் நினைச்ச பிறகு செஞ்ச பிறகு கர்த்தருக்கு தெரியும்னு போடல, நினைவின் தோற்றங்களையே அவர் அறிந்திருக்கிறார்.
2: So the Bible doesn't say that the Lord knows after a man thinks and does it, but he knows even when the thought is present in your mind.
1: நம்ம யோசனைகளின் நினைவு நினைவுகளினுடைய தோற்றத்தை.
2: So he knows that formation of the thoughts.
1: அப்ப எவ்வளவு தேவன் நம்ம பிடிப்பார் பாருங்க.
2: So how much the Lord will catch us.
1: இரண்டாவது நான் சொல்வேன், சட்டதியில அழிவு வராதபடி நம்ம வாழ்க்கையில அந்த தந்திரமா துன்மார்க்கமா திட்டமிடுறதுக்கு பாருங்க, அதை நம்ம விட்டுறணும்.
2: So number 2, scheming corruption should be avoided from our life to enter into sudden calamity.
1: இவ்விதமாக தீமையை தீங்கை துன்மார்க்கத்தை திட்டமிட்டு செய்யறவங்களை நீங்க கண்டுபிடிப்பீங்களானா அவர்களோடு கூட இணையாம இருப்பதும் நல்லது.
2: So if you identify such persons who scheme corruption, devise evil against other people, it is better you don't acquaint with them.
1: மூன்றாவது ஒன்று இருக்கு.
2: The third one.
1: அது சட்டதியான அழிவு கொண்டு வர்ற இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீதிமொழிகள் 24:21-22.
2: Proverbs chapter 24 verses 21 to 22.
1: என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரரோடு கலவாதே.
2: My son, fear the Lord and the King. Do not associate with those given to change.
1: சடுதியில் அவர்களுடைய ஆபத்து எழும்பும், அவர்கள் இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார்?
2: For the calamity will rise suddenly, and who knows the ruin those two can bring?
1: கலகக்காரரோட நீ கலந்துராத.
2: So you don't associate with the revolutionary.
1: மூன்றாவது, எப்படிப்பட்ட மனிதர்களோடு நாம் சேரக்கூடாது அல்லது எந்த காரியத்தில் நாம் இறங்கக்கூடாதுன்னு கேட்டால், திடீரென்று நம்மை நம்பினவர்களுக்கு விரோதமா கூட்டத்தை மாற்றி உட்கார்றதுக்கு பாருங்க, அந்த செய்கையில நம்ம இறங்கக்கூடாது.
2: The third act that we should avoid so that we can be away from the sudden calamity is shifting camps.
1: இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்குது.
2: It is beautiful in English.
1: அதுல போட்டிருக்கு இந்த கலகம் பண்றதுன்றதுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிற வார்த்தை என்னன்னா, people who are given to change, மாற்றத்திற்கு அவங்கள தங்களை ஒப்பு கொடுத்துருக்காங்கன்னு
2: போட்டிருக்கு. So it says those are the people who are given to change.
1: மாற்றத்துக்கு ஒப்பு கொடுத்தா என்ன மாற்றம்னு கேட்டா, யாரிடத்துல நம்பிக்கையா இருந்தாங்களோ திடீர்னு அவங்ககிட்ட இருந்து மாறி அவர்கள் யாரை பற்றி பயந்து இருந்தாங்களோ அந்த கம்பெனியில போய் திடீர்னு போய் உட்கார்றது.
2: So this change is such a way where first way whom they trusted, they just shift from the place where they trusted first to the place where they were afraid of.
1: இன்னொரு விதமா சொன்னா நம்பிக்கை உடைக்கிறவர்கள்.
2: In other words, who break the trust.
1: நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிறவர்கள்.
2: Who do a treacherous act against the trust.
1: கலகம் பண்றவங்க.
2: People who rebel.
1: நான் சொல்லுவேன் இந்த கலகக்காரர்களோட revolution, கலகக்காரரோட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
2: Actually, you should be very careful about these revolutionaries.
1: இந்த கலகம் பண்றதுலயும் எச்சரிப்பா இருக்கணும்.
2: You should be very careful about those who rebellion.
1: நம்பிக்கை உடைக்கும் வண்ணமாக தந்திரமா வேலை செய்யக்கூடாது.
2: So you should not scheme cunningly that you may break the trust.
1: நான் சொல்லுவேன் இந்த கலகம் பண்ற சுபாவம் வந்து நமக்கு இருக்க கூடாது, நாம சேர்ந்து இருக்கிற மனிதர்களுக்கு இருக்க கூடாது.
2: So I tell you, this revolutionary nature should not be present in us and also with the people whom we acquaint with.
1: இந்த கலகம் பண்றது என்னன்னா கூடவே இருக்கிறது போல இருந்து நம்ம குழி பறிக்கிறது.
2: So this revolutionary act is such a way where you will be with them but you dig a pit for them.
1: கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லவர்களை போல நல்லது செய்யறது போல நம்பிக்கைக்குரியவர்களை போல ஒரு நாடகம் போட்டு ஒரு பலவீனமான ஒரு நேரம் வரும்போது தங்களுடைய உண்மை ரூபத்தை வெளிக்காட்டிடுவாங்க.
2: You act as if you are trustworthy until the end, as if you are good until the end, but at the weaker portion you will just scheme out your plan.
1: இதெல்லாம் சில இடத்துல அரங்கேறத பாக்கும்போது ரொம்ப வேதனையா தான் இருக்கு.
2: When you see such things happen in certain places,
1: எத்தனாளா இவன் இந்த திட்டத்தை போடான்னு தெரியாது.
2: We don't know for how many days he was plotting this evil.
1: ஆனா எப்படி வெளிய சொல்லுவானா, ஐயோ எனக்கு இந்த எஜமானோட எனக்கு அவ்வளவு நல்ல உறவு இருக்குது.
2: But outside he will say, I have a good relationship with this master.
1: இந்த எஜமான் என் தெய்வம் மாதிரி.
2: He says that his boss is his god.
1: என்ன அவர் ரெண்டு கண்ணு மாதிரி அவரை நான் வச்சிருக்கேன்.
2: I have kept him as my two eyes.
1: இவர்தான் என்னுடைய தலைவர்.
2: He is my leader.
1: அவரை நான் என்ன வேணாலும் செய்து நான் அவரை காப்பாற்றுவேன்.
2: I will do anything to protect and save him.
1: அப்படியே கூடவே வருவான் நல்லவன போல.
2: So he will come like a good person along with him.
1: திடீரென்று கலகக்காரனாக எழும்புவான்.
2: But suddenly he will rise up as a revolutionary.
1: அந்த ஒரு பலவீனமான நேரத்துக்கு அவன் காத்துக்கிட்டே இருப்பான்.
2: He will be waiting for the weaker time.
1: ஒரு வாய்ப்புக்காக காத்துக்கிட்டே இருப்பான்.
2: He will be waiting for a chance.
1: நான் சொல்லுவேன், இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்க தயவுசெய்து சார்ந்துடாதீங்க. உங்க பாதம் எப்படி ஆயிடும்னா சடுதியில அழிவுக்கு நேரா போயிடும்.
2: I tell you, don't depend on such kind of people, otherwise your path will end in a sudden calamity.
1: நான் சிலரை பார்த்திருக்கிறேன், ஒருவருடைய தோல்வியில அல்லது அவருடைய மரணத்துல திடீரென்று சிலர் எழும்பி தங்களை பெரியவர்களா காட்டுவாங்க.
2: I have seen certain people who will show themselves to be great in death or in failure of certain people.
1: யாரா ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த நேரம் மட்டும் நண்பனாக ரொம்ப வேண்டப்பட்டவராக காண்பிச்சுட்டு அந்த இடம் காலியான உடனே தங்களை வந்து என்ன செய்ய கலகம் பண்ணுகிறவர்களாக எழும்புவாங்க.
2: When a person is dead, at that point of time they will show as if they are very close and very much closer to them, but after that place is empty they will show their revolutionary nature.
1: பெரிய கூட்டத்தை கூட்டி கொண்டு வந்து தங்களால் என்ன செய்ய முடியும்ன்றத முயற்சி செய்து பார்ப்பாங்க.
2: They will gather a big crowd after them and they will do whatever is possible by them.
1: அவ்வளவு நேரம் நம்பிக்கைக்குரியவனாக இருந்து திடீரென்று எழும்பி கலகம் பண்ணுவாங்க.
2: Until then they will act as trustworthy, but then they will become revolutionary.
1: இதை தான் யோபு சொல்லும் பொழுது.
2: This is what when Job says.
1: யோபு 20 அதிகாரம் 5 வசனம் பாருங்க.
2: Job 20 and verse 5.
1: வேதம் சொல்லுகிறது, அவர் மனுஷனை பூமியிலே வைத்த ஆதிகாலம் முதல் மன்னித்துக் கொள்ளுங்கள். 4 வசனம் தமிழ்ல, இங்கிலீஷ்ல 5 வசனம், துன்மார்க்கரின் கம்பீரம் குறுகினது என்பதையும் மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும் நீ அறியீரோ.
2: Verse 5 in English, that the triumphing of the wicked is short and the joy of the hypocrite but for a moment.
1: மனுஷன பூமியில வைத்த ஆதிகாலம் முதல் இப்படி தான் இருக்கான்.
2: So right from the time when the Lord placed man on the earth, it is so.
1: எப்படி இருக்கு?
2: How it is?
1: துன்மார்க்கரின் கம்பீரம் குறுகினது, மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் தான்.
2: The triumphing of the wicked is short and the joy of the hypocrite is just for a moment.
1: நாம மாயக்காரரா இருக்க கூடாது.
2: We should not be a hypocrite.
1: கலகக்காரரா இருக்க கூடாது.
2: We should not be a revolutionary.
1: நம்பிக்கைக்குரியவர்களா நாம இருக்கணும்.
2: We should be trustworthy.
1: நான் சொல்லுவேன், அப்ப நம்முடைய பாதங்கள் சறுக்கலான இடங்கள்ல உட்காராது.
2: Only then our feet will not step on slippery places.
1: நம்முடைய அழிவு சடுதியாக வராது.
2: Our calamity will not come suddenly.
1: நம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டு.
2: Glory be to the name of the Lord.
1: கடைசியாக,
2: at last,
1: எப்பொழுது நம்முடைய பாதங்கள் சறுக்கலான இடங்கள்ல இருந்து தப்பித்து நாம பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல முடியும்?
2: So when can we escape from slippery places and go to a safe place?
1: எப்பொழுது இந்த சடுதியான அழிவுக்கு நாம் தப்ப முடியும்?
2: When we can be delivered out of the sudden calamity?
1: நான்காவது ஒரு எச்சரிப்பு இருக்கிறது.
2: There's a fourth caution.
1: என்னது அது?
2: What is that?
1: எந்த இடத்துக்கு நாம் விலகணும்?
2: We should be avoiding which place?
1: நீங்கள் நீதிமொழிகள் 29:1 வாசித்தால்,
2: Proverbs 29:1.
1: 29:1.
2: Proverbs 29:1.
1: அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான்.
2: He who is often rebuked and hardens his neck will suddenly be destroyed and that without remedy.
1: நான்காவது, யார் இடத்துல எந்த காரியத்தை குறித்து எச்சரிப்பா இருக்கணும்?
2: The fourth thing that we should be careful about.
1: நான் சொல்லுவேன், மாற்றத்திற்கு அல்லது மனம் திரும்புதலுக்கு மன கடினம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது.
2: We should not be stubborn to change.
1: மாற்றத்திற்கு மனம் திரும்புதலுக்கு மன கடினத்தோடு இருக்கக்கூடாது.
2: We should not be stubborn to change.
1: ஆண்டவர் நம்முடைய குற்றங்கள் நடக்கிற வேளையில, தவறுகள் நடக்கிற வேளையில கர்த்தர் கடிந்து கொள்ளுவார்.
2: When we commit mistake, when we do sin, the Lord rebukes us.
1: கர்த்தர் எச்சரிப்பார்.
2: The Lord warns us.
1: ஒரு முறை அல்ல, ரெண்டு முறை அல்ல, அடிக்கடி நம்மை கடிந்து கொள்ளுவார், எச்சரிப்பார்.
2: Not one or two times, but many times he will rebuke us and warn us.
1: தேவனுடைய வார்த்தையும் அதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு.
2: That is why the word of God is given to us.
1: அது கடிந்து கொள்ள, நமக்கு புத்தி சொல்ல, எச்சரிக்க தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு.
2: The word of God is given that it may rebuke us, it also to change us and to give us an understanding.
1: வேதம் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன்னுடைய பிடரியை கடினப்படுத்துகிறவனுக்கு சடுதியான நாசம் வரும்.
2: The Bible says he who is often rebuked and hardens his neck will suddenly be destroyed.
1: ஆண்டவரே, எனக்கு இந்த போல ஒரு ஸ்டபன்னஸ், ஒரு விதமான மனக்கடினம் இருக்க கூடாது.
2: Lord, I should not have such kind of stubbornness in me, Lord.
1: ஆண்டவரே, நீர் உடனே என்னுடைய இருதயத்தை நீர் மாற்றும்.
2: Lord, you change my heart immediately.
1: ஆண்டவரே, என்னுடைய வழிகளை உடனே திருப்பிக் கொள்ள கிருபை தா.
2: Lord, give me grace to turn my ways immediately, Lord.
1: நீர் எச்சரிப்பை கொடுக்கும்போது அந்த சத்தத்திற்கு உடனே செவி கொடுக்க கிருபை தா.
2: Lord, when you give a warning, give me grace that I may give heed to it immediately, Lord.
1: என்னுடைய துன்மார்க்கத்தில் நான் தொடராமல் தீவிரியாமல் இருக்க கிருபை தா.
2: Lord, give me grace that I may not continue to do in my evil.
1: எனக்கு ஒரு நறுங்குண்ட ஒரு இருதயத்தை எனக்கு தா.
2: Lord, give me a broken and contrite heart, Lord.
1: தேவன் விரும்புகிறது நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான ஆவிதான் என்று வாசிக்கிறோம்.
2: We read the Lord desires the broken and contrite heart.
1: ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை நான் ஒரு நாளும் வேதனைப்படுத்தாதபடி ஆண்டவரே, என்னுடைய வழிகளை உம்முடைய வார்த்தையை கேட்டு உடனே திருப்பிக் கொள்ள மாற்றிக்கொள்ள எனக்கு கிருபை தா.
2: Lord, give me grace that I may not hurt you at any point of time, but turn my ways listening to your word immediately.
1: அப்படி நான் இருப்பேனானால்,
2: If I be so,
1: நிச்சயமாகவே சடுதியான அழிவிலிருந்து தேவன் என்னை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார்.
2: Surely the Lord is able to save me from sudden calamity.
1: இன்னைக்கு நான்கு காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசினார்.
2: Today the Lord spoke about four things to us.
1: துன்மார்க்கமான உடன்படிக்கைகள்,
2: sinful covenants,
1: தீமையை பிணைக்கிறது,
2: scheming corruption,
1: நம்முடைய கலகம் பண்ணுகிறது அல்லது நம்பிக்கையை உடைக்கிறது,
2: shifting camps,
1: நான்காவது மாற்றத்திற்கு கடின இருதயத்தோடு எதிர்த்து நிற்பது,
2: number 4 being stubborn to change.
1: இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில சருக்கலான இடங்களாய் மாறாதபடி எச்சரிப்படைந்து என் வழிகளை உறுதிப்படுத்த கிருபை தார்.
2: Lord, give me grace that I may want that these places may not become slippery places in my life and that I may stand firm.
1: ஜெபமனோமா.
2: Let us pray.
1: இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
2: A holy and merciful Father, we thank you, Lord.
1: இந்த காலையில் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்.
2: Lord, thank you for the good word that you spoke with us this morning.
1: எங்களை எச்சரித்திருக்கிறீர், எங்களை இன்றைக்கு உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்திருக்கிறீர்.
2: Lord, you have cautioned us and you have met us through your word today.
1: இன்றைக்கு பேசின உம்முடைய நல் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்க, கீழ்ப்படிய, எங்களுக்கு அதை ஒப்பு கொடுக்க, அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தார்.
2: Lord, give us grace that we may give heed to your word, that we may obey and we commit ourselves to that word, Lord.
1: எங்களை தொடர்ந்து உம்முடைய பாதுகாப்புக்குள்ளே வைத்துக்கொள்.
2: Lord, continue to keep us under your protection.
1: எங்கள் பாதைகள் சருக்கலான இடங்களிலோ, சடுதியாக அழிவுக்கு எங்களை நடத்துகிற ஒரு ஸ்தானத்திலேயோ எங்களை வைத்து விடாதே ஆண்டவரே.
2: Lord, do not set us in places which are slippery and that may lead us to sudden calamity, Lord.
1: கர்த்தர், உன் பாதைகளை செவ்வையாக்குவார், உன் நடைகளை உறுதிப்படுத்துவார் என்று வாசிக்கிறோமே, அந்த நிலையிலே எப்பொழுதும் எங்களை வைத்துக் கொள்ளும்.
2: Lord, we read the Lord will set your feet on the right places and the Lord will establish your feet. Lord, lead us in such a way, Lord.
1: நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து.
2: Glorify your name, Lord.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
2: In Jesus' name we pray.
1: Amen. Amen. Amen.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். உபாகமம் 30:20. ரேடியோ ஸ்டேஷனிலிருந்து ஒலிபரப்பப்படும் சத்தத்தை நாம் நன்றாக தெளிவாக கவனிக்க வேண்டுமானால் ரேடியோ நன்றாக டியூன் பண்ணப்பட வேண்டும். தெளிவாக கேட்க வேண்டுமென்றால் ஏதாவது ஒரு ரேடியோ நிலையத்திலிருந்து ஒலிபரப்பப்படும் செய்தியை மட்டுமே கேட்க வேண்டும். ஒருவர் தன் மனைவி பேசுவதை கேட்டுக்கொண்டே தன்னுடைய ஆபீஸ் ஃபைலில் உள்ளவைகளையும் பார்த்து கொண்டிருந்தால் அது 2 ரேடியோ நிலையங்களில் இருந்து வரும் செய்திகளை ஒரே நேரத்தில் கேட்டால் எவ்வளவு குழப்பம் ஏற்படுமோ அவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்தும். மனைவி சொல்வதையும் கவனிக்க முடியாது. ஆபீஸ் வேலையும் தப்பும் தவறுமாகவே செய்யப்படும். அதிக இரைச்சல் நிறைந்த இடத்தில் நாம் ஒரு சத்தத்தை தெளிவாக கேட்க வேண்டுமென்றால் நம் காதை ஏதாவது ஒரு சத்தத்திற்கு நேராக திருப்ப வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நம் காதிலும் இன்று ஏராளமான சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. சாத்தான் பல சத்தங்களை நம் செவி கேட்க செய்கிறான். ஆனால் ஆண்டவரின் சத்தத்தை மட்டும் கேட்கும் காதுகள் நமக்கு வேண்டும். எந்த சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய போகிறோம் என்பது நம்முடைய தெரிந்தெடுத்தலை பொறுத்தது. ஆனால் ஆண்டவரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய பழகினால் தேவன் நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாய் இருப்பார். ஏவாள் சாத்தானின் சத்தத்துக்கு செவி கொடுத்தாள், தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. எனவே அவர்கள் ஆசீர்வாதம் நிறைந்த ஏதேன் தோட்டத்தை இழந்தார்கள். ஏதேனை விட்டு விரட்டப்பட்டார்கள், சபிக்கப்பட்டார்கள். ஆகவே பிரியமானவர்களே, சாத்தானின் சத்தத்துக்கு செவியை விலக்கி தேவனின் சத்தத்துக்கு செவி சாய்ப்போம். நாம் அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்ளும்போது அவர் நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாய் இருப்பார்.

அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இஃப் யூ பிலீவ் யூ வில் சீ த க்ளோரி ஆஃப் காட். நம்முடைய ஆண்டவரிடத்திலே நாம் வந்து அவருடைய வார்த்தையின் மேல் நாம் விசுவாசம் வைத்து அவரிடத்திலே ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் நாம் யோசிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் நம்மிலே கிரியை செய்வார். ஆமென். நம்ம நினைக்க முடியாது, நம்மளால யோசிக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை மனுஷனுடைய கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை. நம்மை மறவாத ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. We have a God who never forgets us. நம்மளை ஒரு நாளும் மறவாத தேவன் அவர்.

ஜபிப்போமா. ஒரு சிலர் நினைக்கிறீங்க ஆண்டவர் என்னை மறந்து போய்விட்டார், ஆண்டவர் என்னை மறந்துட்டார் என்று சொல்ல, இல்ல நான் மறப்பதே இல்லை, உன்னை நான் மறப்பதே இல்லை, உள்ள உள்ள கையில உன்னை வரைந்திருக்கிறேன். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு துக்கங்கள் என்று சொல்லி ஒருவேளை ஒரு கேள்வியோடு இங்க உட்கார்ந்திருப்பீங்க அப்படின்னு சொன்ன, கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம் என்ன, உன்னை மறவாத ஒரு தெய்வம் உனக்கு உண்டு, உன்னை மறவாத ஒரு ஆண்டவர் உனக்கு உண்டு, உன்னுடைய வேதனைகள் துக்கங்களை அறிந்தவர் உனக்கு உண்டு, உன்னை மறப்பதே இல்லை. தாயும் தகப்பனும் உன்னை மறந்தாலும், உன் சுற்றத்தினர் உன்னை மறந்தாலும், உன்னை விட்டு விலகாத தேவன், உன்னை காக்கும் தேவன் அருணோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க ஆண்டவரே நீங்க கூடவே இருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமை நம்புவேன் சுவாமி, சொல்லுங்க உமை நம்புவேன் ஆண்டவரே. இயேசுவே உமை நான் நம்புவேன், நீங்க நிச்சயமா எனக்கு உதவி செய்வீங்க. என் கஷ்டங்கள் உமக்கு தெரியும், வேதனைகள் உமக்கு தெரியும், ஒருவரிடத்திலும் சொல்லக்கூடாத அளவுக்கு என் மனதிலே உள்ள துக்கங்கள் உமக்கு தெரியும். இந்த சமூகத்திலே நான் வந்து அப்படியே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே.

பாடலுடைய கடைசி சரணம் என்ன சொல்லுகிறது? அத்திமலம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் என் வாழ்க்கையில ஜெயமாய் ஒரு காரியமும் காணப்படாவிட்டாலும் ஆண்டவரே உண்மையே நான் நம்புவேன். ஆமென். இதான் நமக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற போது கர்த்தரை நம்புவது யாருனாலும் நம்புவாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம், நெருக்கம், வேதனை, துன்பம், நாம் நினைக்கிறபடி காரியங்கள் நடக்காமல் இருக்கும் பொழுது அப்பொழுது கர்த்தரை நம்புவதுதான் முக்கியமான காரியம். ஆமென். ஒருவேளை துக்கம், வேதனை, நான் நம்புகிற காரியம், நான் நினைக்கிற காரியம் நடக்கவில்லை. I was thinking that these things will happen but it did not happen. இவைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு கொண்டு வரும் அல்லது ஒரு மாற்றம் வரும் என நினைத்தேன், அவைகள் வரவில்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்புவதுதான் உண்மையான விசுவாசம். ஆமென். அதான் கடைசியில் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதல் அற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருமுறை கூட அந்த பாடலை பாட

ஆமென். அவருடைய வார்த்தையிலே கர்த்தர் சொல்லுகிறார், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாய் இருக்கிறேன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. இஸ் தேர் எனிதிங் டு ஹார்ட் ஃபார் மீ டு டூ? அகிலத்தையும் ஆகாயத்தையும் படைத்த தேவன், அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. தேர் இஸ் நத்திங் தட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட். அந்த சொல்ல நீ விசுவாசி நம்புவ அப்படின்னு சொன்னா எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பல்லவி நமக்கு தெரிந்த பல்லவி பட, அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்திரே, உந்தன் வல்ல கரத்தினாலே ஆகாதது ஒன்று.

ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையில கர்த்தர் சொல்ல, மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாயிருக்கிறேன், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாயிருக்கிறேன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று, இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் மீ, கர்த்தர் கேட்கிற வார்த்தை. இன்னைக்கு நம்ம அதை விசுவாசிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதை நாம் பார்க்கலாம். நம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறோம் சுவாமி, காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

எஸ்ட்ராவின் புத்தகம் 8 அதிகாரம். அர்தசஷ்டா ராஜா அரசாளும் காலத்தில் பபிலோனிலிருந்து என்னோடே கூட வந்த தங்கள் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரும் அவர்கள் வம்ச அட்டவணைகளும் ஆனவர் பினேகாஷின் புத்திரரில் கெர்சோம், இத்தாமாரின் புத்திரரில் தானியல், தாவீதின் புத்திரரில் அத்தூஸ், பாரோசின் புத்திரரில் ஒருவனான செக்கனியாவின் புத்திரரில் சக்கரியாவும் அவனோடே கூட வம்ச அட்டணபனையில் எழுதியிருக்கிற 150 ஆண்மக்களும், பாகாத் மோபாபின் புத்திரரில் சொகியாவின் குமாரனாகிய எலியோ நாயும் அவனோடே கூட 200 ஆண்மக்களும், செக்கனியாவின் புத்திரரில் ஜகசியலின் குமாரனும் அவனோடே கூட 300 ஆண்மக்களும், ஆதனின் புத்திரரில் ஜோனத்தானின் குமாரனாகிய ஏவேதும் அவனோடே கூட 50 ஆண்மக்களும், ஏலாமின் புத்திரரில் அதலியாவின் குமாரனாகிய எசாயாவும் அவனோடே கூட 70 ஆண்மக்களும், சப்பதியாவின் புத்திரரில் மிகவேலின் குமாரனாகிய செப்பதியாவும் அவனோடே கூட 80 ஆண்மக்களும், ஜோபாபின் புத்திரரில் ஜெகியேலின் குமாரனாகிய ஒபதியாவும் அவனோடே கூட 218 ஆண்மக்களும், செலோமித்தின் புத்திரரில் ஜொசிபியாவின் குமாரனும் அவனோடே கூட 160 ஆண்மக்களும், பெயாயின் புத்திரரில் பெயாயின் குமாரனாகிய சக்கரியாவும் அவனோடே கூட 28 ஆண்மக்களும், அஸ்காத்தின் புத்திரரில் காத்தானின் குமாரனாகிய ஜோகனானும் அவனோடே கூட 110 ஆண்மக்களும், அதோனிகாமின் கடைசி புத்திரரான எலிபேலேத், ஏஎல், செமாயா என்னும் நாமங்கள் உள்ளவர்களும் அவர்களோடே கூட 60 ஆண்மக்களும், பிக்வாயின் புத்திரரில் ஊத்தாயும் சபூதும் அவர்களோடே கூட 70 ஆண்மக்களுமே. இவர்களை நான் அகாவுக்கு ஓடுகிற நதி அண்டையிலே கூட்டிக் கொண்டு போனேன். அங்கே 3 நாள் தங்கியிருந்தோம். நான் ஜனங்களையும் ஆசாரியரையும் பார்வையிடும் போது லேவியின் புத்திரரில் ஒருவரையும் அங்கே காணவில்லை. ஆகையால் நான் எலியேசர், அரியேல், செமாயா, எல்நாத்தான், ஜாரிப், எல்நாத்தான், நாத்தான், சகரியா, மிசுல்லா என்னும் தலைவரையும், ஜோயாரிப், எல்தாத்தான் என்னும் புத்திமான்களையும் அழைப்பித்து கசிப்பியா என்னும் ஸ்தலத்தில் இருக்கிற தலைவனாகிய இத்தோவிடத்திற்கு செய்தி கொண்டு போக அவர்களுக்கு கற்பித்து, நமது தேவனுடைய ஆலயத்து பணிவிடைக்காரரை எங்களிடத்துக்கு அழைத்து வரும்படி அவர்கள் கசிப்பியா என்னும் ஸ்தலத்தில் இருக்கிற தங்கள் சகோதரனாகிய இத்தோவுக்கும் நிதனிமியருக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தேன். அவர்கள் எங்கள் மேலிருந்த எங்கள் தேவனுடைய தயையுள்ள கரத்தின்படியே இஸ்ரவேலுக்கு பிறந்த லேவியின் குமாரனாகிய மகேலியின் புத்திரரில் புத்தியுள்ள மனுஷனாகிய செரேபியாவும் அவன் குமாரரும் சகோதரருமான 18 பேரையும், மெராரியரின் புத்திரரில் அஷபியாவும் அவனோடே கூட எசாயாவும் அவன் சகோதரரும் அவர்கள் குமாரருமான 20 பேரையும், தாவீதும் பிரபுக்களும் லேவியருக்கு பணிவிடைக்காரராக வைத்த நிதனீமியரில் 220 பேரையும் எங்களிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாருடைய பெயர்களும் குறிக்கப்பட்டன. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும் படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அப்படியே
நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். பின்பு நான் ஆசாரியரின் தலைவரிலே 12 பேராகிய செரபியாவையும் அஸ்பியாவையும் அவர்கள் சகோதரரிலே 10 பேரையும் பிரித்தெடுத்து ராஜாவும் அவருடைய ஆலோசனைக்காரரும் அவருடைய பிரபுக்களும் அங்கே இருந்த சகல இஷ்டவேலரும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று எடுத்து கொடுத்த காணிக்கையாகிய வெள்ளியையும் பொன்னையும் பனிமூட்டுகளையும் அவர்களிடத்தில் நிறுத்து கொடுத்தேன். அவர்கள் கையிலே நான் 650 தாளந்து வெள்ளியையும் 100 தாளந்து நிறையான வெள்ளி பனிமூட்டுகளையும் 100 தாளந்து பொன்னையும் 1000 தங்கக்காசு பொறுமான 20 பொற்கிண்ணங்களையும் பொன்னை போல எண்ணப்பட்ட பளபளப்பான 2 நல்ல வெண்கல பாத்திரங்களையும் நிறுத்து கொடுத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். இந்த பனிமூட்டுகளும் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு மன உற்சாகமாய் செலுத்தப்பட்ட இந்த வெள்ளியும் இந்த பொன்னும் பரிசுத்தமானவைகள். நீங்கள் அதை எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் ஆசாரியர் லேவியருடைய பிரபுக்களுக்கும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவர்களுக்கும் முன்பாக நிறுத்து ஒப்புவிக்க மட்டும் விழிப்பாயிருந்து அதை காத்து கொள்ளுங்கள் என்றேன். அப்படியே அந்த ஆசாரியரும் லேவியரும் அந்த வெள்ளியையும் பொன்னையும் பனிமூட்டுகளையும் எருசலேமில் இருக்கிற எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போகும் படிக்கு நிறுத்து வாங்கி கொண்டார்கள். நாங்கள் ஜெருசலேமுக்கு போக முதலாம் மாதம் 12 தேதியிலே அகாபா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. நாங்கள் ஜெருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு 4 நாளிலே அந்த வெள்ளியும் பொன்னும் பனிமூட்டுகளும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரியனாகிய உரியாவின் குமாரன் மேரே மோத்தின் கையிலும் பினேகாஷின் குமாரன் எலேசாரின் கையிலும் எல்லாவற்றிற்கும் இருந்த நிறையின்படியேயும் நிறுத்து ஒப்புவிக்கப்பட்டது. யெசுவாவின் குமாரன் ஜோசபாத்தும் பின்னோயின் குமாரன் நொவதியாவும் என்கிற லேவியரும் அவர்களோட கூட இருந்தார்கள். அந்த நிறையெல்லாம் அக்காலத்தில் எழுதப்பட்டது. சிறைப்பட்டு மீண்டவர்கள் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளாக இஸ்ரவேல் அனைத்தின் நிமித்தம் 12 காளைகளையும் 96 ஆட்டுக்கடாக்களையும் 77 ஆட்டுக்குட்டிகளையும் பாவ நிவாரணத்துக்காக 12 வெள்ளாட்டு கடாக்களையும் பலியிட்டு அவையெல்லாம் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். பின்பு ராஜாவின் சன்னதிகளை நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒப்புவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் ஜனங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் உதவியாய் இருந்தார்கள். ஆமென்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 14:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். என கண்பார்ந்தவர்களே, இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று கர்த்தர் பரலோகத்திலிருந்து நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் நாம் யாவருமே நமக்கு எதையாவது வேண்டி தேவனை நோக்கி பார்த்து கொண்டே கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே தவிர, அவருக்கு என்ன வேண்டும், நம் மூலமாக அவர் நம்மிடத்தில் எதை விரும்புகிறார், நம்மிடத்திலிருந்து எந்த காரியங்களை அவர் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார் என்று நாம் யாராவது சிந்தித்து பார்த்ததுண்டா? இயேசு ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர். நாம் அவருக்கு செய்துதான் நிறைவாக போவதில்லை, ஆனாலும் அவர் நம்மிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவரையே நோக்கி பார்க்க வேண்டும் என்று. நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்மையாக நமக்கு சாதகமாக இருக்கும் போது தேவனை தேடுகிறோமா, அல்லது நம்முடைய போராட்டத்தின் மத்தியில் தேவனை தேடுகிறோமா, அல்லது போராட்டங்கள் மத்தியில் தேவனை முறுமுறுக்கிறோமா என்று பார்த்தால், அநேகர் போராட்டங்கள் நெருக்கங்கள் வரும்போது அவரை முறுமுறுக்கிறவர்களாகவே காணப்படுகிறார்கள். ஏன் எனக்கு தேவன் இப்படி செய்துவிட்டார், எனக்கு ஏன் இப்படி நடந்தது, எனக்கு ஏன் இந்த இழப்பு, வியாதி, மரணம், நஷ்டம் என்று. என அன்பார்ந்தவர்களே, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் முறுமுறுக்கவில்லை, தன் பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்தார். தன்னை சிலுவையில் அறைய தூண்டியவர்களை பார்த்து ஜபம் பண்ணினார். பிதாவே, இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள் என்று, இவர்களை மன்னியும் என்று. அப்படியாக நாமும் தேவனைப் போல உணர்வுள்ள இருதயத்தோடு நம்முடைய போராட்டங்கள் மத்தியிலும் நாம் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக காணப்படுவோம். யோபுவை குறித்து பார்ப்போமானால், யோபு தன் சிநேகிதர் எல்லாரும் அவனையும் அவன் சேவிக்கிற ஆண்டவரையும் நிந்தித்தார்கள். யோபுவின் புஸ்தகம் 42:7 கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று. யோபுவின் புஸ்தகம் 42:10 தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான் என்று உள்ளது. எல்லாரும் கைவிட்ட நிலையிலும் யோபு தேவனை நோக்கி பார்த்தான். அடுத்ததாக தாவீதை குறித்து பார்ப்போமானால், அவனின் பிராணனை கொல்ல மகன் ஒரு பக்கம், சவுல் ஒரு பக்கமாக சுற்றித் திரிந்தார்கள். தாவீது காட்டிலும் மேட்டிலும் ஓடி ஒளிந்திருந்தான். செய்யாத குற்றங்களுக்காக தன்னை கொல்ல வருகிறார்கள் என்றால் எவ்வளவு மோசமான நிலைமை. அப்படித்தான் சவுல் தாவீதை துரத்தினான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 24:6-7 தாவீது சவுலை அறிய சந்தர்ப்பம் கிடைத்த போதும் அப்படி செய்வது சரியல்ல என்று எண்ணினான். பழிவாங்க நினைத்த அவன் அவனை மன்னித்து விடுவித்தான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 24:15 கத்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்ப்பார் என்றான். இயேசுவை போல் தன் உயிரை கொல்ல நினைத்தவர்களை மன்னித்து விடுவித்து விடுகிற உணர்வுள்ள இருதயம் தாவீதுக்கு இருந்தது. என கண்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கிறது உணர்வுள்ள இருதயத்தை. நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளில் நாம் கடந்து போனாலும், நாம் தேவனை தேடுகிறவர்களாக காணப்படுகிறோமா என்ற நம்ம உணர்வுள்ள இருதயத்தை தேவன் இன்று நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட மனிதரை தேடுகிறார். அவரின் தேடுதலில் இயேசுவின் கண்களுக்கு தென்படுகிற ஆளாக நாம் காணப்படுவோம். உணர்வுள்ள இருதயத்தோடு இயேசுவை, அவர் சமூகத்தை தேடுகிறவர்களாக இருப்போமானால், இயேசு சிலுவையில் வெற்றியை பெற்றதைப் போல, யோபுவிற்கு இரட்டத்தனையான ஆசிர்வாதம் வந்தது போல, தாவீது தன் அரசாண்ட நாட்களிலெல்லாம் வெற்றியை சுதந்திரித்தது போல, நம்மையும் தேவன் ஆசிர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வேங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:8. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இந்த காலை நேரத்திலே நிறைய எதிர்பார்ப்போடு தேவையோடு நீங்கள் இந்த நாளை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு இன்னது தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய ஜபத்திற்கு முன்பாக அநேகர் சொல்லுவாங்க, பிரதர் ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் போதே எங்கள் உள்ளத்தில் ஒரு பாரம் வேதனை. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த தேவை எப்படி பூர்த்தியாக போகிறது, இந்த காரியங்களெல்லாம் நம்ம எப்படி சரி செய்வது, நிறைய காரியங்களை எங்களை சுற்றிலும் வட்டமடித்து கொண்டே இருக்கிறது. இதை யோசிக்கும் போது எங்கள் மனதில் ஒரு பெரிய பாரம் பிரதர், ரொம்ப கவலையாக இருக்குது. எங்களுக்காக ஜெபிங்க பிரதர், கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும். இப்படி சிலர் சொல்லுகிறது உண்டு. ஒருவேளை இந்த காலை நேரத்திலே உங்கள் உள்ளத்திலும் அநேக போராட்டங்களோடு கூட இந்த நாள் உங்களுக்கு ஆரம்பிக்கலாம். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், இன்றைக்கு உங்களுக்கு இன்னது தேவை என்பதை ஆண்டவர் அறிந்து அற்புதம் செய்கிறவர். சிலர் சொல்லுவாங்க, பிரதர் எங்கள் வாழ்க்கை வனாந்திரத்தில் இருக்கிறது போல இருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் தண்ணி இல்லை, ஒருங்க இடம் இல்லை, யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் எங்கள் மனநிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் வனாந்திரத்திலேயே மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். ஆதியாகமம் 21:1 ஆகார் குழந்தையை வனாந்திரத்தில் விட்டு சற்று அப்புறம் போய் தண்ணீர் இல்லாததினால் அழுகிற போது கர்த்தருடைய தூதனே இறங்கி வந்து அவளோடு பேசி அற்புதம் செய்ததை நாம் வாசிக்கிறோம். 1 Kings 19 வனாந்திரத்திலே நடந்து போய் எலியா ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டிருந்த போது தேவ தூதன் தட்டி எழுப்பி அவனுக்கு ஆகாரம் கொடுத்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு 14:5 5 அப்பம் 2 மீன்களை வனாந்திரத்திலே ஆண்டவர் ஆசீர்வதித்து 5000 பேருக்கு ஆண்டவர் உணவளித்ததை பார்க்கிறோம். ஆண்டவர் வனாந்திரத்திலேயே அற்புதம் செய்கிறவர். அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஜபத்தை கேட்டு அதிசயங்களை நடப்பிக்கிறவர். உங்களுடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரா? நிச்சயம் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே, இந்த நாளில் நீங்கள் முழங்கால் படுகிறதற்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை அறிந்து அற்புதம் செய்ய போகிறார். சகோதரா சகோதரி, உங்கள் வாழ்க்கையை கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க ஆரம்பியுங்கள். முழு மனதோடு தேட ஆரம்பியுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு காலமும் ஆண்டவர் கைவிட மாட்டார். அவர் சொன்னார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். உங்களை வெட்கப்படுத்த விடமாட்டார், அவர் கைவிடவும் மாட்டார். தைரியமா இருங்கள். நீங்கள் தேவனோடு நெருங்க நெருங்க கர்த்தர் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை ஆண்டவருக்கு நன்கு தெரியும். ஏற்ற காலங்களிலே ஆண்டவர் அற்புதமான விதத்தில் உங்கள் தேவைகளை சந்திப்பார். அவருடைய வேளை வந்தபோது தண்ணீர் கூட திராட்சரசமாய் மாறிற்று. அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. நாம் ஜெபிக்கும் போதே, நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே நம்முடைய தேவைகளை அறிந்த தேவன் இன்னைக்கு அற்புதம் செய்ய போகிறார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே இன்னது தேவை என்று அறிந்த ஆண்டவர் இன்றைக்கு உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்து உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. வியாதிகள் குணமடையற்றும், பலவீனங்கள் மாறற்றும், குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் சரியாக மாறற்றும். ஆண்டவரே, எத்தனையோ வாழ்க்கையில கண்ணீரோடு போராட்டத்தோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் இன்றைக்கு விடுதலை ஆவார்களாக. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. தேவனுடைய சமாதானம் உம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்தை நிரப்புவதாக. என்னென்ன தேவையோடு கூட உம்முடைய சன்னிதானத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவைகளெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில ஒன்றன் பின் ஒன்றாக பூர்த்தி செய்யும்படி கெஞ்சுகிற ராஜா, நீர் அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen. Praise the Lord. God bless you.

ஓ ஃபாதர், தேங்க் யூ. ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

செய்து அதை முறியடிக்க போகிறார். ஓ அமேன். அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாக எழுங்கிற பிரச்சனையை என் தேவன் இப்போதே எல்லாவற்றையும் ஒரு கடலை அடக்குவது போல அடக்கப் போகிறார். ஓ சரி.

0: மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனித்து தொடர்ந்து ஜெபித்து கடந்து செல்வோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம், மத்தேயு எழுதிய சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து சில நிமிடங்கள் கற்றுக்கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் ஏதுவான காரியங்கள். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 11 வாக்கியத்திலிருந்து சில நிமிடங்கள் ஆமீன் சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 11 வாக்கியத்திலிருந்து மத்தேயு சாப்டர் 3 வெர்ஸ் 11.
2: மனம் திரும்புதலுக்கு ஏற்ற மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார்.
1: போதும். கைகளை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் தேவ மனிதனாக இருக்கிற பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்க தரிசி என்று சொல்லப்படுகிற யோவான் ஸ்நாபகனுடைய பிரசங்கம், அவருடைய ஊழியம், அவருடைய தனித்தன்மை, அவருடைய சில ஆமீன் ஸ்தோத்திரம் அந்த வார்த்தை என்ன சொல்ல, அவருடைய புரிந்து கொள்ளுதலில் ஏற்பட்ட பின்னடைவுகள், இவைகளை இந்த பகல் இரவில் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முந்தி 6 மாதத்திற்கு முன்னே இந்த உலகத்தை கண்டவர் யோவான் ஸ்நாபகன். இவர்கள் இருவரும் உறவு முறையில் சகோதரர்களாக இருந்தார்கள். இவர்கள் இரு குடும்பத்திற்கும் இடையில் உறவு இருந்ததை நம்மால் வேதாகமத்திலும் கிறிஸ்துவின் சரித்திர புத்தகங்களிலும் வாசிக்க முடிகிறது. ஓகே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்காக வந்தார் என்பதை தேவ மனிதனாக இருக்கின்ற யோவான் அவருடைய தகப்பனாரின் மூலமாக அறிந்து கொண்டார். நீங்க நல்லா கவனிக்கணும். ஆமீன். ஒரு முறை லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரத்திலே நீங்கள் படிக்கும் பொழுது, என் நினைவு சரியானால் 63 வாக்கியம் என்று நினைக்கிறேன், தேவ மனிதனாக இருக்கிற சகரியா தீர்க்க தரிசனமாக தன் மகனை பார்த்து பேசுகிற 67-68 வாசிங்க.
3: அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
1: கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இனி தொடர்ந்துள்ள பகுதிகளை நீங்கள் வாசித்தால், அதாவது லூக்காஸ் விசேஷம் 1 அதிகாரம் இப்பொழுது வாசிக்கப்பட்ட 67 வசனத்தை தொடர்ந்துள்ள பகுதிகளை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அமீன் சகரியா என்று சொல்லுகிற அமீன் யோவான் ஸ்நாபகனுடைய தகப்பனார் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக 2 மிக முக்கியமான காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். 1, இயேசு கிறிஸ்துவை சொல்லிக் கொடுக்கிறார். 2, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார், அல்லது அவர் பிறப்பதற்கான நோக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஓகே. இன்னொன்று, இந்த யோவான் ஸ்நாபகன் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லுகிற காரியத்தையும் அங்கே பார்க்க முடிகிறது. வலது பக்கத்திலே கவனித்து பார்த்தால் எழுதப்பட்டிருக்கும், நீ அவருக்கு முன்பதாக கடந்து போவாய் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்போ இப்பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அமீன், சகரியா தீர்க்க தரிசனமாக இயேசுவை குறித்தும் யோவானுடைய பிறப்பு அல்லது ஊழியத்தை குறித்தும் சொல்லிக் கொடுத்து விடுவார். தன் தகப்பனால் தனக்கு அறிவிக்கப்பட்டதை இப்பொழுது சொல்லுவார். பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்துல அவர் சொல்லுகிறார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவருடைய பாதரட்சைகளையும் சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிக் கொண்டிருக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பக்கமாய் வருகிறார். தூரத்திலே இயேசுவை கண்ட அமீன் யோவான் என்ன சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசுவை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். மிகப்பெரிய ஊழியம் அது. யோவான் செய்த ஊழியத்தை இனி ஒருவராலும் செய்ய முடியாது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்வதற்காக என்ன செய்கிறார், ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்வதற்காக நதியில் இறங்குகின்றதான அமீன் ஸ்தோத்திரம் ஒரு பகுதியை பார்க்க முடியும். அது 13 வாக்கியத்தில் இருக்கிறது, ஒன்று வாசித்து உதவி செய்யுங்கள்.
3: அப்பொழுது யோவானால் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார்.
1: கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, அடுத்த வசனம்.
3: யோவான் அவருக்கு தடை செய்து
1: நான்
3: உம்மாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான்.
1: கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க என்னுடைய சிந்தனை பகுதி இதுதான், வெரி சிம்பிள். பட் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, இயேசு யோவானால் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு யோர்தானுக்கு வருகிறார். தண்ணீரில் இறங்கி செல்லும் பொழுது யோவானுடைய பிரதிபலிப்பு என்ன, முடியாது. அவர் என்ன சொல்லுகிற, முடியாது, தரமாட்டேன். இந்த இடத்துல நீங்க உங்க ஸ்டைல சிந்திங்க, உங்க ஸ்டைல சிந்திங்க. இயேசு ஞான ஸ்நானம் எடுக்க வருகிற, நீங்க என்ன இயல்பான வார்த்தையை சொல்லுவீங்களோ அதை சொல்லி பாருங்க, அதெல்லாம் நடக்காது, பேச்சுக்கே இடம் இல்லை. அது எப்படி முடியும், உமக்கு போய் ஞான ஸ்நானம் கொடுக்கறதா, எல்லாம் சாத்தியப்படாது. யோவான் தடை செய்தார். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு அவர்களை தடை செய்வார்கள். சிலர் ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு குடும்பத்தில் மற்ற மனிதர்கள் தடை செய்வார்கள். ஆனால் ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டியவரை தடை செய்கிறார். சிந்திக்கணுமா இல்லையா? சில நேரத்தில் பிரதர் எடுங்கன்னு சொன்ன அவர் சொல்ல நடக்காதும்பா, தான் தடை செய்யலாம். புருஷன் சொல்லுவான் மனைவியை பார்த்து, எடுத்த உன்னை அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவேன், வயசு எத்தனை, 70, கல்யாணம் எப்போ நடந்து, 40 வருஷத்துக்கு முன்ன, கல்யாண ஞான ஸ்நானம் எடுத்த நடக்கிறது வேற. புருஷன் தடை பண்ணுவான், மனைவி தடை பண்ணுவாங்க, பெற்றோர் பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும். இப்ப இயேசு ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு முன் வருகிறார். இப்ப யார் தடை, எடுக்கிறவருக்கு கொடுக்கிறவர் தடை, நடக்காது, நான் தரமாட்டேன் உமக்கு. சிந்திக்கணுமா இல்லையா? நான் இந்த பகுதி என்னை சிந்திக்க வைத்ததுனால தான் நான் இது உங்களோடு பேசுகிறேன். நான் இதில் இந்த கற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த இடத்தில் ஏன் யோவான் இப்படி நடந்திருப்பார், என்னுடைய சிந்தனை இதுதான், ஏன் இவர் நடந்து கொண்டார். அவர் தான் கிறிஸ்து என்று சொல்லிக் கொடுத்தவர், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் பெரியவர் என்று சொன்னவர், என்னுடைய அவருடைய பாதரட்சியின் வாரை அறிவழ்த்துக் கொள்வதற்கு கூட நான் தகுதியற்றவன் என்று சொல்லி இயேசுவை எந்த அளவிற்கு உயர்த்தி காண்பிக்க முடியுமோ அந்த அளவிற்கு காண்பித்தவர் சொல்லுகிறார், நீர் ஞான ஸ்நானம் எடுக்க நான் தடை, நான் தரமாட்டேன். இந்த வார்த்தை அவர் வந்து தடை செய்கிறார், நடக்காது, நான் உமக்கு ஞான ஸ்நானம் தருவதா, ஏன் இப்படி நடந்துகிட்டேன். நீங்க நல்லா கவனிக்கணும். நான் கண்ட ஒரு காரியம், அவருடைய தகப்பன் சகரியா, அவருடைய தகப்பன் சகரியா இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லாம் சொல்லி கொடுத்தார். இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு நேரம் நடத்த சமாதானத்தை கொடுக்க எல்லாம் சொல்லு, இதை செய்வார், இதை செய்வார், அவர் இதை செய்வார், இப்படி எல்லாம் செய்யணும், நீ அவருக்கு அவருக்கு முன் நடந்து போவாய், அதெல்லாம் சொல்லி கொடுத்தார். ஆனா தகப்பன் சொல்லி கொடுத்த பொழுது எதை சொல்லி கொடுக்கவில்லை, நீதான் அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பாய் என்று சொல்லி கொடுக்க. நல்லா நீங்க கவனிக்கணும், நீ அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பாய், உன் கையினால் அவர் ஞான ஸ்நானம் எடுப்பார் என்று சொல்லி கொடுக்கவில்லை. அப்ப நான் நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஊழியம் யோவானுக்கு கிடைத்த பொழுது அவர் தானாகவே அதை செய்ய முன்வராததற்கு காரணம் தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்ததில் அதை சொல்லிக் கொடுக்கவில்லை. நல்லா கவனிக்கணும், தகப்பன் சொல்லிக் கொடுத்திருந்தால் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நான் உமக்கு ஞான ஸ்நானம் தருவதில்லை என்ற வார்த்தையை யோவான் சொல்லி இருக்க மாட்டார். இன்றைக்கு அநேக பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிக் கொடுக்காததினால் தன் பிள்ளைகள் தங்களுக்கு வருகிற சிறந்த தருணங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ஒரு முறைதான் ஞான ஸ்நானம் எடுப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒருவன் ஞான ஸ்நானம் கொடுக்கிறான் என்று சொன்னால் அது சரித்திரம். ஆனால் அந்த ஞானஸ்தானம் கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு, சரித்திரத்தில் இடம்பெறுகிற ஒரு வாய்ப்பு தன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது அவன் முடியாது என்று சொல்லுகிறார், நான் தரமாட்டேன். இதை சொல்லுவதற்கு காரணம், ஒருவேளை அவனுடைய தாய், அவனுடைய தகப்பன் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து சொல்லும் பொழுது இதை சொல்லி இருந்தால், உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தருணங்கள், ஆண்டவருக்காக செயல்பட வேண்டிய, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டிய, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டிய, கிறிஸ்து மகிமைப்படுகிற ஏதாகிலும் காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது ஒரு நாளும் என்னால் முடியாது என்று நீ சொல்லக்கூடாது என்று உன் பெற்றோர் உனக்கு சொல்லிக் கொடுத்தால், என் அப்பா உயிரோடு இருக்கும் பொழுது சொன்னார், ஆண்டவர் மகிமைப்படுகிற ஊழியத்திற்கு ஏதேனும் வாய்ப்புகள் எனக்கு கிடைக்குமானால் ஒரு நாளும் முடியாது என்று நான் சொல்லக்கூடாது என்று பிள்ளைக்கு தெரிந்திருக்கும். ஒரு வசனம் நினைவுக்கு வந்தது, பிள்ளையானவனை அவனை நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். இந்த இடத்துல யோவான் ஏன் தடை செய்தார், யோவான் ஏன் தடை செய்தார், தன் தாய், தன் தகப்பன், தன் சபை, தன் ஊழியம், தன்னை நடத்தினவர்கள், மக்களே, எந்த ஆகிலும் ஒரு நாள் ஆண்டவர்களுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஊழியத்தில் ஏதாகிலும் ஒரு பகுதி உன் கையில் கிடைக்குமானால், மாட்டேன் என்றோ செய்ய, ஆமீன், மாட்டேன் என்று தெய்வம் உனக்கு தருகிற எந்த வாய்ப்பையும் நீ தவற விட்டு விடக்கூடாது என்று சொல்லி ஒரு தகப்பன் சொல்லிக் கொடுத்திருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பிள்ளை தேவனுக்கு ஊழியம் செய்கிற, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாய்ப்பு தன்னிடத்தில் வந்த பொழுது சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டிருப்பார். இங்கே அவர் என்ன செய்கிறார், அதை ஏற்று, ஆமீன், சொல்லிக் கொடுத்தாததினால் அவர் சொல்றார், முடியவே முடியாது, முடியவே முடியாது, நான் இதை செய்ய மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன். இன்னைக்கு அநேகர் இப்படித்தான், சரியான படிப்பினை இல்லாததுனால, சரியான படிப்பினை இல்லாததுனால, சரியான தெளிவு இல்லாததுனால, கர்த்தர் நல்ல தருணங்களை தங்களுக்கு தரும் பொழுது வேண்டாம் என்று தடை செய்கிறார்கள். ஒரு முறைதான் உனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க முடியும் இயேசுவுக்கு, ஒரு முறைதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அந்த ஒரு முறையை நீ தவறவிட்டால் மரிக்கும் வரை, உலகம் இருக்கும் வரை வேறு எவனும் அதை செய்ய முடியாது. உன் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நீ தடை செய்த அந்த மேன்மையான ஊழியத்தை உன்னால் செய்ய முடியாது. கர்த்தர் தருகிற எந்த தருணத்தையும் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, இழந்து விடவே கூடாது. நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறது அதுதான், எங்கேயாகிலும் ஒரு வெளியரங்கமான ஊழியம் உண்டு, மறைமுகமான ஊழியமும் உண்டு, நாலு பேர் பார்க்க செய்கின்ற பணிகளும் உண்டு, யாருமே பார்க்காமல் கர்த்தர் ஒருவர் மட்டுமே தெரிய ஊழியம் செய்கிறதும் உண்டு. ஆனால் தெய்வத்திற்கு வேண்டி, தெய்வநாம மகிமைக்கு வேண்டி மறைவிடத்தில் ஆகிலும் வெளியரங்கமாயாகிலும் செயல்படுவதற்கு ஒரு தருணம் உனக்கு கிடைக்குமானால், ஜீவ சுவாசம் உன் ஜீவனில் இருக்கிறது வரையிலும் முடியாது என்றோ தடை செய்கிற ஒரு வார்த்தை உன் வாயில் வரக்கூடாது. காரணம், ஒரு முறை தடை செய்தால் அது இன்னொரு முறை உன்னை தேடி வராது. உபாகமத்தின் புஸ்தகம் 6 அதிகாரத்திலே, 6 அதிகாரம் 7 வாக்கியம்,
2: அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து.
1: பிள்ளைகள் வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி போதிக்கணுமா, கருத்தா, அவன் புரியற மாதிரி சொல்லு. 3/4 மணி நேரம் ஒரு பிரசங்கம் பண்ணணுங்கிற ஆவேசத்துல பேசாதே, உங்ககிட்ட இருக்கிற எல்லா சப்ஜெக்டும் சொல்லிக்கிறனும் அதுக்கா பேசாத, உன் பிள்ளை புரியறானான்னு பாரு, உன் பிள்ளைக்கு விளங்குதா. ஆண்டவர் நமக்கு தருகின்ற எந்த தருணத்தையும் என்ன செய்யக்கூடாது, பாழாக்கி விடக்கூடாது. 2, இவருக்குள் இருந்த தாழ்வு மனப்பான்மை. சொல்லுங்க அந்த வார்த்தையை, இவர் ஏன் தடை செய்திருக்கணும், அப்பா முதல்ல பேரண்ட்ஸ் பார்த்துட்டோம், 2, இவர் ஏன் தடை செய்தார், நான் உமக்கு ஞான ஸ்நானம், அதாவது இங்க தடை செய்தத பார்க்க, நீர் ஞான ஸ்நானம் எடுக்க கூடாதுன்னு தடை சொல்லல, நான் தரமாட்டேன்னு தான் தடை சொன்ன. நம்ம ஆட்கள் பலரும், நீ எடுத்த எனக்கு வீட்டில் வரப்படாது, நீ எடுக்கப்படாதுன்னு தடை சொல்லுவேன், அல்லது நான் எடுக்க மாட்டேன்னு தடை சொல்லுவேன், இங்க நான் தரமாட்டேன்னு தான் தடை சொன்ன. அதற்கு காரணம் முந்திய வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் பாத்திரன் அல்ல. ஆனா பைபிள் என்ன சொல்லிச்சு தெரியுமா? இயேசு சொன்னார், இயேசு சொன்னார், தாயின் வயிற்றில் பிறந்தவர்களில் யோவானை போல பெரியவன் ஒருவனும் இல்லை. ஆனா யோவான் என்ன சொல்லுகிறார்? நான் பாத்திரன் அல்ல. உனக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, நீ தெய்வத்திற்கு வேண்டி எதுவும் செய்ய விடாமல் தடுக்கும் சத்துருவின் ஆயுதமாய் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் தேவ சமூகத்துல போய், என்னால முடியாது, நான் தகுதியானவன் அல்ல. ஐயா, இந்த பூமியில் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு எவன் தான் தகுதியானவன்? கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவனும் தகுதியானவன் அல்லவே. அனைவரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறினார்கள். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. ஆனால் நம்மை தகுதிப்படுத்துகிற தேவன், அல்லேலூயா, அவருக்கு முன்னோடியாக இருக்கும்படி தேவன் உன்னை பிறக்க பண்ணி இருக்க. யோவனை பார்த்து நம்ம என்னையா அப்படி பேசிட்டு, உன்னை பிறக்க பண்ணினதே அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கத்தானே, உன்னை பிறக்க பண்ணினதே அவரை அறிமுகப்படுத்து, நீ அதுக்கத்தானே பிறந்த. சிலரெல்லாம் ஆண்டவர் இந்த பூமியில் பிறக்க பண்ணினதற்கே ஒரு நோக்கம் உண்டு, அந்த நோக்கம் நிறைவேற்றுகிற வேலை வரும் பொழுது இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அதெல்லாம் நம்மால முடியாதுங்க, அந்த அளவிற்கு எனக்கு ஞானம் இல்லை, அந்த அளவிற்கு எனக்கு கிருபை இல்லை, அந்த அளவிற்கு எனக்கு படிப்பு இல்லை, அந்த அளவிற்கு நான். உனக்கு என்னைக்குதான் அறிவு இருந்துச்சு? தேவன் ஒரு தருணம் தரும் பொழுது என்னால முடியாது, என்னால முடியாதுன்னு சொல்லாத, கிருபைய கேளு, தைரியமா இறங்கிப்போ. ஆண்டவர் உன்னை நியமிக்கும் பொழுது என்னால முடியாதுன்னு சொல்லாத, கர்த்தர் கோபப்படுவார். மோசேயை பார்த்து சொன்னார், வாடா உன்னை நான் ஊழியத்துல பயன்படுத்த போகிறேன், வா இந்த காரியத்தை செய்ய என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது பேச முடியாது, அது வராது, இது வராது, அது சூத்த, இது சொல்ல என்றார். உடனே ஆண்டவர் சொல்றார், கோபம் கொண்டார் கர்த்தர், ஆண்டவரை கோபப்படுத்தினார். நம்மை குறித்து தேவன் வைக்கிற திட்டத்தை நம் இணங்க மறக்கும் பொழுது அவர் கோபப்படுவார். அநேகருக்கு மனசு இல்லைன்னு இல்ல, மனசு இருக்கு, என்னால முடியாது, என்னால தகுதி இல்லை, நான் அதுக்கு பாத்திரமான அல்ல. எப்பத்தான் நம்மை பாத்திரமா இருந்தோம்? இன்னைக்கு மட்டும் பாத்திரம் இல்லாம போறது. தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறி மக்களே, உன்னால முடியும்னு சொல்லு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னால முடியாதுங்கிறது கர்த்தர் என் கூட இருந்தா முடியும். 12 பேர் காணான பார்க்க போனாங்க, 10 பேர் சொன்னாங்க முடியவே முடியாது, 2 பேர் சொன்னா கர்த்தர் நம்ம கூட இருந்தா முடியும். எல்லாமே இருந்த இருந்தா முடியும், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் முடியும். அந்த வார்த்தையை நீங்க நல்லா படிக்கணும். அவர் நம்மோடு கூட இருந்தால் கண்டிப்பா முடியும், இல்லாம முடியாது. அவங்க 10 பேர் சொன்னது உண்மை, 10 பேர் சொன்னது உண்மை, நம்மால முடியாது. இவங்க சொன்னது உண்மை, நம்மால முடியாதுதான், ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் முடியும். கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமா இருக்கிறவன் யார்? மனிதன் எனக்கு ஒரு அமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, ரெண்டு காரியம் கவனிச்சோம் இந்த இடத்துல. இயேசு எப்படி இருந்தார்? அவர் முடியாது, நான் தரமாட்டேன். இந்த இடத்துல இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்க, அடுத்த வார்த்தை,
2: இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக
1: உத்தரமாக,
2: இப்பொழுது இடங்கொடு,
1: இப்போ இடந்து கொடு,
2: இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார்.
1: கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு அழகா சொல்லி கொடுக்கிறார், அவரை வேண்டான்னு சொல்லல, இவர் எடுக்காமட்டும் இருக்க மாட்டேன், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது. அந்த வார்த்தை எனக்கு என்று சொல்லவில்லை, உனக்கு என்று சொல்லவில்லை, நமக்கு என்று சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ தான் தரணும், நான் தான் எடுக்கணும், இதுதான் செய்யணும், வேறு ஒரு மாற்று கருத்து இல்லை. நமக்கு எனக்குன்னு சொன்னா வேற யாருக்கிட்ட போய் எடும்பார்? இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது எனக்கு ஏற்றதா இருக்கிறது அப்படின்னு இவர் சொல்லி இருந்தா உமக்கு தானே ஏற்றது, வேற யார்கிட்டையும் போய் எடும், நான் அதுக்கு தகுதி இல்லை. ஆனா இந்த இடத்துல இயேசு மிக தெளிவாய் சொல்லுகிறார், எப்ப நமக்கு அப்படின்னா என்ன? நீ தான் தரணும், நான் தான் எடுக்கணும், இதுதான் சரி அப்படின்னா நான் தாரேன். அப்ப சரியான போதனை யோவானுக்கு கிடைத்த பொழுது மகிமையான ஊழியத்தை யோவான் செய்து நிறைவேற்றினார். அல்லேலூயா சொல்லுங்க. சரியான போதனை எந்த இடத்தில் இருக்குமோ அங்கே தடை செய்தவனும் செய்து நிறைவேற்றுவான். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் பிள்ளைகளை கருத்தாய் போதிக்கிறவர்களையும் உருவாக்குகிறவர்களையும் எழுப்பணும் ஆண்டவரே. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து வலதுகரம் உயர்த்தி கத்தரை ஸ்தோத்தரிப்பீங்க? ஹல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் போதனை என்னால் முடியாது முடியாது என்று சொன்னவனை கூட அதை செய்ய வைக்குமானால் கர்த்தருடைய கிருபையின் வார்த்தை உன்னை தேடி வருகிறது. இத்தனை வருடங்கள் எது உன்னால் முடியாது என்று நீ நினைத்துக் கொண்டிருந்தாயோ அதை உன்னை கொண்டே செய்யும்படி கர்த்தர் நினைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களாம்மா? என்னால ஜெபிக்க முடியாது, என்னால கண் விழிக்க முடியாது, என்னால ஊழியம் செய்ய முடியாது, என்னால் இந்த சத்துருவை ஜெயிக்க முடியாது, என்னால் இந்த பிரச்சனைகளை மாற்ற முடியாது, இந்த இடத்துல நிக்க முடியாது, முடியாது, முடியாது, தடை செய்து கொண்டிருந்தாய் நீ. இன்னைக்கு கத்த சொல்லுகிறார், அதை தூக்கி எறி, எது உன்னால் முடியாது என்று. ஆமீன். ஸ்தோத்திரம். தாழ்வு மனப்பான்மையின் நிமித்தம் நீ தடை செய்து கொண்டிருந்தாயோ அதே காரியத்தை உன்னை கொண்டு செய்து உன்னை சரித்திரத்தில் இடம்பெற என் தேவனாகிய கர்த்தர் அவர் நினை சொல்கிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொன்னார். தகப்பன் சொல்லிக் கொடுக்கவில்லை. தன் மனதில் இருந்த தாழ்வு மனப்பான்மை, சரியான போதகர்கள் போதிக்கிறவர்கள் இல்லாத நிலை, தெய்வ மனிதனாகி யோவானை செய்ய வேண்டியதை செய்ய விடாமல் தடுத்து விட்டது. ஆனால் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் சரியான போதனை உடைத்து போட்டது. அல்லேலூயா. அறியாமை இருந்துச்சு, அந்த அறியாமையை இயேசுவின் போதனை உடைத்தது. தனக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது, அந்த தாழ்வு மனப்பான்மை இயேசுவின் போதனை உடைத்தது. அல்லேலூயா. ஒருவரும் கருத்தாய் போதிக்க இல்லாமல் இருந்த வெறுமையை இயேசுவின் போதனை மாற்றி யோவானுக்குள் இருந்த அறியாமை என்று சொல்லுகிற ஒன்றை இயேசு கிறிஸ்துவின் போதனை உடைத்தது. அதான் ஆமீன்.
4: உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்க பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: அது ஒரு கிராமம். அங்கே துணிகளை தைத்துக் கொடுக்க ஒரே ஒரு டெய்லர் கடைதான் இருந்தது. தைக்கப்படும் துணிகளுக்கு சரியான அளவு பணம் வாங்குவது அவருடைய பழக்கம். ஒரு நாள் அந்த கிராமத்தில் உள்ள ஒரு மனிதன் அவரிடத்தில் வந்து, ஐயா, நீங்கள் எவ்வளவோ சம்பாதிக்கிறீர்கள், உங்களிடத்தில் எவ்வளவோ பணம் இருக்கிறது, ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு ஏன் நீங்கள் கொடுத்து உதவுவதில்லை? நம் ஊர் கறிக்கடைக்காரருக்கு உங்களுக்கு இருப்பதில் பாதிதான் இருக்கிறது, ஆனால் எத்தனையோ ஏழைகளுக்கு தினமும் அவர்கள் வாங்க முடியாத ஆட்டுக்கறியையும் கோழிக்கறியையும் இலவசமாக கொடுக்கிறார், தெரியுமா உங்களுக்கு, என்று கூறினார். அதற்கு அந்த தையல் கடைக்காரர், யார் யார் என்ன நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் என்பதை கடவுள் ஒருவரே அறிந்திருக்கிறார். கடவுள் நமக்கு கொடுக்கும் பணத்திற்கு நாம் கடவுளுக்குத்தான் கணக்கு கொடுக்க வேண்டும், எனவே அதை குறித்தெல்லாம் நான் பேச விரும்பவில்லை என்று கூறி அந்த மனிதனை அனுப்பிவிட்டார். தையல் கடைக்கு வந்தவர் மிகவும் கோபம் கொண்டவராக ஊருக்குள் போய் அந்த தையல்காரர் மிகவும் கஞ்சாம்பட்டி, மேலும் அவர் பண ஆசை பிடித்தவர், எனவே யாருக்கும் உதவி செய்ய அவருக்கு விருப்பமில்லை என்று அவரை குறித்து கேவலமாக பேசினார். நாட்களும் உருண்டோடின. அந்த தையல்காரர் வியாதிப்பட்டு படுத்த படுக்கையானார். ஊரில் உள்ள யாரும் அவரை வந்து பார்த்து எந்த உதவியும் செய்யவில்லை. இறுதியாக அவர் மரணமடைந்தார். அவர் மரணமடைந்து சுமார் ஒரு மாத காலமானது. அந்த கறிக்கடைக்காரர் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக கறி கொடுப்பதை நிறுத்திவிட்டார். ஊரில் உள்ளவர்கள் அவரிடத்தில் வந்து, இத்தனை காலமாய் நீங்கள் உதவி செய்தீர்கள், ஏன் இப்பொழுது திடீரென்று ஏழைகளுக்கு உதவி செய்வதை நிறுத்திவிட்டீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த கறிக்கடைக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? இவ்வளவு நாள் நான் இலவசமாக கறி கொடுத்ததற்கு காரணம், ஒவ்வொரு மாதமும் அந்த தையல் கடைக்காரனிடத்தில் பணம் கொடுத்து இவ்வாறு ஏழை எளிய மக்களுக்கு கறி கொடுக்கும்படியாக சொல்லியிருந்தார், எனவே நான் கொடுத்தேன். ஆனால் இப்பொழுது அவர் மரித்து போய்விட்டார், அவருடைய பணமெல்லாம் முடிந்து போய்விட்டது என்று கூறினார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவையில்லாமல் மற்றவர்கள் வாழ்க்கையில் நாம் தலையிடக்கூடாது. அவர்களுடைய உண்மையான வாழ்க்கையை நாம் அறியாமல் அவர்கள் பெயருக்கு நாம் தீங்கு விளைவித்து விடக்கூடும். வழியே போகையில் தனக்கெடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்திழுக்கிறவனைப் போலிருக்கிறான் என்று பரிசுத்த வேதமும் நம்மை எச்சரிக்கிறது. நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் தலையிடுவதை குறித்து ஜாக்கிரதையாக இருப்போமா? மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். என்ன செய்வோமா?

ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் இந்த காலவேளையிலே இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாம் சேர்ந்து பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை என்கிற பாடலை என்னோடு

இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். ஒரு பழைய பாடல் பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே என்கிற அந்த பாடலை எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடி கர்த்தரை துதிக்கலாம். அவர் நல்லவர், கர்த்தர் சர்வ வல்லமை.

ஹாலலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே என்ற அந்த பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம்.

ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சில நிமிடங்கள் நாம் தேவனை முழு இருதயத்தோடு நாம் ஆராதிக்க போகிறோம். நம்முடைய தேவன் ஆராதனைக்குரியவர். அவரை துதிப்பதற்கும் அவரை உயர்த்துவதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதிக்க போகிறோம். எல்லாரும் உடைய கரங்களை உயர்த்தி நீங்கள் இருக்கிற இடங்களிலே தேவனுடைய முகத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, நாங்களும் ஆராதிக்க வந்திருக்கிறோப்பா. எங்கள் ஆராதனை மத்தியிலும் உடைய மகிமையை நீர் விளங்க பண்ணுகிற தேவன் அல்லவா? நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம் ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே ஆமென் ஒருமித்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய மத்தியிலே கடந்து வருவார்.

ஆசீர்வாதங்கள் நீங்கள் எங்கள் மேல ஊற்றுகிற தேவ வல்லமை அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பொய்யட்டுமே. நீங்களும் கரங்களை உயர்த்தி இந்த நாளில் எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எந்த நிலையில தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது, ஆனால்

போன உடனே பல வருஷங்களாக இருந்த வியாதிகள் சுகமானது அல்லவா? ஒரு மனதோடு நீங்கள் ஆராதித்து பாருங்கள். மனிதனால் செய்ய முடியாததை இயேசு உங்களுக்காக செய்வார். ஆமென். எப்பேற்பட்ட கட்டுகளாய் இருந்தாலும்

இருக்கிறவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் கூடவே இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறாரே. அவர் வார்த்தைகள் மாறாதவர். அவர் பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுப்புத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. இன்றைக்கு வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில அவர் நிறை

மகிமையாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒளிஹிருதயத்தோட தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. நீங்கள் நன்றி செலுத்துறத கர்த்தர் விரும்புகிறார். அவர் நம்முடைய விஷயத்தில் எவ்வளவு உண்மையா இருந்திருக்கிறார். வார்த்தைகளை உண்மை உள்ளவர், வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவர். நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு தேவன் செய்த நன்மைகளை மறவாமல் உண்மையாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருப்போம் என்றால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளே, ஒருபோதும் கர்த்தர் செய்த நன்மையை மறந்து விடாதீர்கள். நம்முடைய தேவன் ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. தொடர்ந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும், தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.

யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். அதிகாரம் 4. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிட்டு அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்து கொப்பாகவும் இரண்டாம் ஜீவன் காளை கொப்பாகவும் மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும் நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் சோஸ்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்று கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. வெளிப்படுத்தல் 22:12. ஒருமுறை வயலின் இசை மேதை ஃபிரிட்ஸ் கிரைஸ்லர் ஜெர்மனியிலிருந்து ஒரு இசை கச்சேரி நடத்துவதற்காக லண்டன் செல்ல நேர்ந்தது. போட் வருவதற்காக அவர் காத்திருந்தார். லண்டன் செல்ல இருந்த போட் வருவதற்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. எனவே அந்த 1 மணி நேரத்தில் அங்கிருந்த ஒரு இசை கருவிகள் விற்கும் கடைக்கு சென்று பார்த்துவிட்டு வரலாம் என்று அங்கே சென்றார். போகும்போது தன்னுடைய வயலினை கையில் எடுத்து கொண்டு சென்றார். அந்த கடையின் உரிமையாளர் கிரைஸ்லர் தன்னுடைய கையில் வைத்திருந்த வயலினை தன்னிடம் காட்டும்படி சொன்னார். அதில் ஃபிரிட்ஸ் கிரைஸ்லர் என்று எழுதப்பட்டிருந்தது. இது ஃபிரிட்ஸ் கிரைஸ்லரின் வயலின் அல்லவா, இது எப்படி உங்களிடம் வந்தது என்று சொல்லிக்கொண்டே போலீஸுக்கு போன் செய்து விட்டார். உடனடியாக போலீஸ்காரர்கள் அந்த கடைக்கு வந்தார்கள். வந்தவர்கள், நாங்கள் உன்னை கைது செய்ய வந்திருக்கிறோம் என்றார்கள். அதற்கு அவர், எதற்காக என்று கேட்டார். நீ ஃபிரிட்ஸ் கிரைஸ்லரின் வயலினை கையில் வைத்திருக்கிறாய் அல்லவா, அதற்காகத்தான் என்று சொன்னார்கள். அதற்கு அவர், நான் தான் ஃபிரிட்ஸ் கிரைஸ்லர் என்றார். அதை கேட்ட அந்த போலீஸ்காரர், நீ எங்களை ஏமாற்றிவிட முடியாது என்றார். அதற்குள்ளாக போட் கிளம்பும் நேரம் வந்தது. அவர்களிடம் விளக்கி பேசுவதற்கான தருணம் அவருக்கு கிடைக்கவில்லை. எனவே ஃபிரிட்ஸ் கிரைஸ்லர் போலீஸிடமிருந்து தன்னுடைய வயலினை கேட்டு வாங்கினார். தான் வாசித்த இசைகளில் அநேகரின் உள்ளம் கவர்ந்த ஒரு இசையை வாசித்து காட்டினார். பின்பு அவர் அந்த போலீஸ்காரர்களிடம், இப்பொழுதாவது நீங்கள் நான் தான் ஃபிரிட்ஸ் கிரைஸ்லர் என்று நம்புகிறீர்களா, உங்களுக்கு திருப்தி தானே என்று கேட்டார். அதற்கு அந்த போலீஸ்காரர்கள், ஆம், இப்பொழுது எங்களுக்கு திருப்தி தான், நீங்கள் தான் ஃபிரிட்ஸ் கிரைஸ்லர் என்று அவரிடம் அந்த வயலினை கொடுத்து சென்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஃபிரிட்ஸ் கிரைஸ்லர் தன்னுடைய செய்கையால் தான் ஒரு திருடன் அல்ல, தன் கையில் இருந்த வயலினுக்கு தான் தான் சொந்தக்காரர் என்று நிரூபித்து காட்டினார். நாம் யார் என்பதை நம்முடைய செய்கைகள் தான் வெளிப்படுத்தும். அவைகள்தான் நம்மை நிரூபிக்கும். தரியு ராஜாவின் காலத்தில் தானியலுக்கு விரோதமாக சில அதிகாரிகள் எழும்பினார்கள். தானியலை எப்படியாவது குற்றப்படுத்திவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் முடியவில்லை. எனவே அவருடைய தேவனுக்கடுத்த காரியத்தில் அவரை குற்றம் பிடிக்க முகாந்திரம் தேடினார்கள். அதன்படி தரியு ராஜாவிடமன்றி வேறு ஒருவரிடமும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது, மீறினால் அவர்கள் சிங்கக்கெவியிலே போடப்படுவார்கள் என்று கட்டளை பிறப்பித்தார்கள். தானியல் இதை அறிந்திருந்தும் தன்னுடைய வழக்கத்தின்படியே எருசலேமுக்கு நேராக தன் பலகணிகள் திறந்திருக்க தினமும் 3 வேளையும் தேவனை ஸ்தோத்தரித்து ஜெபித்தார். தான் மனிதருக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர் என்று தன்னுடைய செய்கைகளால் நிரூபித்தார். தேவனும் தானியலை விட்டு கொடுக்கவில்லை. சிங்கங்களின் வாயை தேவன் கட்டி போட்டார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய செய்கைகளும் நம்மை யார் என்று வெளிப்படுத்தட்டும். அவைகளின் மூலம் தேவநாமம் மகிமைப்படட்டும். அவனவனுக்கு தேவன் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலியமாய்

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பழிப்பந்து, பிளேம் ஷிஃப்டிங். வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் 2:15-25. தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனிடமிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். இன்றைய மனப்பாட வசனம் ரோமர் 9:20. உருவாக்கப்பட்ட பொருள் தன்னை உருவாக்கியவரிடம் ஏன் என்னை இவ்வாறு செய்தாய் என்று கேட்குமோ? Will the thing formed say to him who formed it, Why have you made me like this? சோதனை வருவது பாவம் அல்ல, அதில் விழுவதுதான் பாவம். விழுந்தவுடன் பிறர் மீது குற்றம் சாட்டி ஏதாவது ஒன்றின் மீது பழி சுமத்துவது மனித இயல்பு. ஆதாமுக்கும் கிறிஸ்தவுக்கும் வந்த சோதனைகளை அவர்கள் எவ்விதம் சந்தித்தனர் என்று ஆராய்வது நடைமுறையில் பல படிப்பினைகளை நமக்கு தரும். இன்று பொதுவாக நாம் செய்யும் இரு தவறுகளை கவனிப்போம். ஒன்று, நாம் பாவத்தில் விழுந்ததும் கடவுள் மீது பழியை போட்டுவிடுவோம். We start blaming God. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கடவுள் ஆவிக்குரிய அளவிற்கும் மேற்பட்ட தனிப்பட்ட வெளிப்படையான நண்பராகவும் ஆலோசகராகவும் போஷகராகவும் இருந்தார். அவர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை அவர்கள் கேட்க முடிந்தது. அவர் அவர்களோடு முகமுகமாய் பேசினார். தேவனை இவ்வளவு அருகே வெளிப்படையாய் பெற்றிருந்தும் அவர்கள் தோல்வியடைந்தனர். மாறாக பிசாசு இயேசு கிறிஸ்துவை சோதித்து புறப்பட்டு சென்ற பின்னரே இயேசுவுக்கு பணி செய்ய தூதர்கள் வந்தார்கள் என்று மத்தேயு 4:11 வாசிக்கிறோம். அவர் தனிமையாகவே இருந்தார். அந்த வேளையில் மட்டும் தேவன் எனக்கு உதவி அனுப்பியிருந்தால் என்று ஒருபோதும் சொல்ல வேண்டாம். தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்ற வார்த்தையே கூடாது. நாம் உணர்கிறோமோ இல்லையோ, அவர் இம்மானுவேல் ஆகையால் எப்பொழுதும் நம்மோடுதான் இருக்கிறார். கிருபாசனம் ராப்பகலாய் திறந்துதான் இருக்கிறது. நமது வாழ்வின் மிகச்சிறிய காரியம் என்பதால் அதில் அக்கறை காட்ட முடியாத அளவிற்கு தேவனுக்கு வேலை அதிகமாயில்லை. ஆதலால் நாம் ஏற்ற வேளையில் சகாயம் செய்யும் கிருபையை அடைய தைரியமாய் கிருபாசன தண்டையில் செல்லுவோம். நாம் சோதிக்கப்படுகையில் நமது ஆண்டவர் சும்மா நின்று பார்த்து கொண்டிருப்பவர் அல்ல. பரிதபித்து பாதுகாக்கும் பாவமில்லாத ஆசாரியர் அவர். He is not a silent spectator, but a sinless sympathizer and succorer. எனவே கடவுள் மீது நமது தோல்விகளுக்கு பழியை சுமத்தக்கூடாது. அடுத்து நாம் செய்யும் பெரிய தவறு, நமது சுபாவத்தின் மீது பழியை சுமத்தி விடுவோம். We blame our nature. பாவம் அறியாத நிலையில் இருக்கும் போதே ஆதாமும் ஏவாளும் தவறினர். எப்படி பாவம் அறியாத நிலை? இட் வாஸ் அ ஸ்டேட் ஆஃப் இன்னசன்ஸ். நிர்வாணிகளாக இருந்தார்கள், வெட்கப்படாதிருந்தார்கள். பாவமே அறியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இயேசு இவ்வுலகிற்கு வருகையில் நன்மை தீமை பற்றிய அறிவு அவருக்கு இருந்தது. அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தார். நம்மை போன்ற சுபாவம் அல்லது தன்மை, நேச்சர் அவருக்கு இருந்தது. எனவே தான் எபிரேயர் 2:14-17 எப்படி வாசிக்கிறோம், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். 17 அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவகாரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படி எவ்விதத்திலும் தம் சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதிருந்தது. ஆனாலும் அவர் பூரண வெற்றியாளராயிருந்தார். அது எனது சுபாவம். நான் அதை எப்படி மாற்ற முடியும்? பாவத்தில் விழுவதற்கு இதை நாம் பொதுவான ஒரு நொண்டிச்சாக்காக பயன்படுத்துகிறோம். இங்கு இவ்வுலகில்தானே வெற்றியாய் வாழ்வதற்கு தேவன், பிரியமானவர்களே, நமக்கு போதுமான வாக்குகளையும் வல்லமையையும் கொடுத்திருக்கிறார். 2 Peter 1:3-4 எப்படி வாசிக்கிறோம், தம்முடைய மகிமையினாலும் காருணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரளினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சாக்கு சொல்ல வழியே இல்லை. யானையை வாக்கு பண்ணி பூனையை கூட தர முடியாத இக்கால அரசியல்வாதிகள் போன்றவர் அல்ல நமது தேவன். அவர்களுக்கு வசனிப்பு உண்டு, வசதி கிடையாது. இறைவனோ சொல்வதை செய்ய அத்தனைக்கும் சொந்தக்காரர். நமது சுபாவத்தை மாற்ற இவ்வளவு வாக்குகளையும் வல்லமையையும் அவர் தரும்பொழுது நமக்கு சாக்கு சொல்ல இடமேது. பாவ உணர்வடையும் பொழுது சவுலை போல மக்கள் மீதும் மற்றவர்கள் மீதும் தன்னுடைய பழியை சுமத்தாதபடி இறைவனது இருதயத்திற்கேற்ற தாவீது அரசனைப் போல நான் பாவம் செய்தேன், ஐ ஹவ் சின்ட் என்று நமது பாவத்திற்கு நாம் பொறுப்பெடுக்க பழக வேண்டும். அதுதான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முதல் படி. உருவாக்கப்பட்ட பொருள் தன்னை உருவாக்கியவரிடம் ஏன் என்னை இவ்வாறு செய்தாய் என்று கேட்குமோ? பாவத்தில் விழுவது பாவம், சோதனையில் விழுவது பாவம், சோதனை வருவது பாவம் அல்ல. நம்மை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே நோக்கி பார்ப்போம். எங்கள் மகாபரிய தேவனே, எங்களுக்கு மகாபிரதான ஆசாரியராக எங்களுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாதவராய் அல்ல, எல்லா விதத்திலும் எங்களைப் போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாது இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீர் தந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தனிமையிலேயே அவர் அவனாந்திரத்தில் பிசாசை மேற்கொண்டாரே. எங்களுக்கு இன்று தேற்றரவாளனாகிய இயேசு உண்டு, 2 தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியானவர் உண்டு, தேவ பிள்ளைகளின் சகவாசம் உண்டு. இத்தனையும் வைத்துக்கொண்டு நாங்கள் சாக்கு போக சொல்ல இடமே இல்லை ஆண்டவரே. பிறர் மீதும் பிற காரியங்கள் மீதும் பழி சுமத்துவதை நிறுத்தி, நான் பாவம் செய்தேன், இந்த பாவத்திற்கு நான் தான் பொறுப்பு என்று நாங்கள் எங்கள் மேல் பொறுப்பு எடுத்துக் கொள்ளுகிற ஆண்மையை, ஆன்மீக ஆண்மையை, ஸ்பிரிச்சுவல் மேன்லினஸ் நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சாக்கு சொல்லி சொல்லி கர்த்தாவே திரும்ப திரும்ப நாங்கள் விழுந்து விழுந்து எங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்காதபடி வெற்றி மேல் வெற்றி அடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

ஐயா வாழ்வி ஆராதனைக்கு பார்த்திட நீரே பார்த்திட நீர் ஒருவரே பார்த்திட தகப்பன். ஜீசஸ்.

ஒருவர் மறித்து விட்டால் மறித்து விட்ட பிறகு அவரை சம்மந்தப்படுத்தி நிறைய காரியங்கள் நடக்கும், நல்ல அடக்கம் நடக்கும், அடக்க சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நடக்கும், நிறைய பேர் வந்து புகழ்ந்து பேசுவாங்க, அவருடைய வாழ்க்கை காலங்களை குறித்து நிறைய காரியங்களை ஷேர் பண்ணுவாங்க, நல்ல ஒரு மரியாதை கொடுக்கப்படும், பல விதமான காரியங்கள் செய்யப்படும். என்ன செஞ்சாலும் அந்த பாடி இருக்க போகிறாங்க, அந்த பாடிக்குள்ளே வாழ்ந்தவருக்கும் அந்த பாடிக்கும் இனிமேல் சம்மந்தமே கிடையாது. உடலை விட்டு உயிர் பிரிந்து போய்விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு அவருடைய பெயரை நாம் இங்கே உச்சரித்து இவருக்காக அவருக்காக என்ன செஞ்சாலும் அதற்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. மரணத்திற்கு பின்பு பூமியில் நம்மை சம்மந்தப்படுத்தி என்ன நடந்தாலும் நாம் எதையும் அறியவும் பார்க்கவும் முடியாது. ஒருத்தர் இறந்து போயிட்டார்னா அதுக்கு பிறகு அவருக்கு நாம் நிறைய காரியங்கள் செய்கிறோம், நாம் புகழ்ந்தாலும் அவர் கேட்க முடியாது, நாம் அழுதாலும் அவர் பார்க்க முடியாது, நாம் அவரை குறித்து எவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணாலும் அவர் பார்க்க முடியாது, அவருக்கு எவ்வளவு பிரமாதமான காரியங்களை செஞ்சு நம்ம அடக்கம் பண்ணாலும் அவர் ஒன்றும் அதை பார்க்க முடியாது. இதுதான் உண்மை, நாம் தான் பார்க்க முடியும். அதனால் என்ன பண்ணணும்னா

வாழ்கிற காலத்திலேயே இவருடைய அவர் உயிர் பிரிந்து விட்டால் அதுக்கு பிறகு நம்ம அவர் என்ன பண்ணாலும் அதுக்கும் அவருக்கு சம்மந்தம் கிடையாது, அவர் அதை பார்க்க முடியாது. வாழ்கிற காலத்தில் அவங்கள வாழ்த்தணும், அவங்ககிட்ட நல்லது இருந்துன்னு சொன்னால் அதை நம்ம அப்ரிசியேட் பண்ணோம், அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டால் அந்த உதவியை செய்யணும், அவர்களிடத்தில் பின்பற்றவருக்கு ஏதாவது காரியங்கள் இருந்தால் நாம் பின்பற்றணும். மறித்து போகிறது வரைக்கும் நம்ம இது காத்திருக்கக்கூடாது. சிலர் பிறகு வாழ்நாள் முழுவதும் ஒரு வார்த்தை கூட நல்லது பேசியிருக்க மாட்டாங்க, வாழ்நாள் முழுவதும் ஒரு வார்த்தை வாழ்த்தியிருக்க மாட்டாங்க. ஆனால் மறித்து போய்விட்ட பிறகு அவர் அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், அப்படி செய்தார், இப்படி செய்தார், அவருடைய நல்ல வாழ்க்கை, அவருடைய நல்ல வார்த்தை, அவருடைய நல்ல செயல் அப்படி நிறைய சொல்லுவாங்க. இது எதையுமே வாழ்ந்த காலத்தில் சொன்னது கிடையாது. எனவே ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் காது கேட்குற நிலைமையில் இருக்கும் பொழுது அவன் எதையாவது கேட்கும் நிலைமையில் இருக்கும் பொழுது சொல்லுவதற்கு ஏதாவது இருந்தா, செய்வதற்கு ஏதாவது இருந்தா, நாம் அதை செய்யணும். மரித்து போன பிறகு அந்த உடலை வைத்து கொண்டு நாம் ஊர்வலமாக போகலாம், நிறைய மாலைகள் போடலாம், மலர்வளையும் வைக்கலாம், நல்ல அருமையான ஒரு பாக்ஸில் வைக்கலாம், நல்ல ஒரு கலரை கட்டலாம், அதுக்கு பிறகு நம்ம நல்ல டைட்ஸ் எல்லாம் போட்டு நிறைய கிரானைட் எல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணலாம். இதெல்லாம் நம்ம திருப்திக்காகத்தானே அன்றி அந்த மரித்து போனவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவருக்கு இங்கே என்ன நடந்துங்கிறது ஒன்றும் அறிய முடியாது. இப்போது மரணம் சம்மந்தமாக வருகிற பொழுது நல்லடக்கம் நல் மரணம் அப்படி ரெண்டு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. நன்மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து நல்லடக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் வாழ்கிற பொழுது தனக்கு ஒரு நல்ல அடக்கம் இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறதுலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவருக்கு நல்லடக்கமாக இருந்தால் என்ன, நல்லது அல்லாத அடக்கமாக இருந்தால் என்ன, அதனால் அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு மைனஸும் கிடையாது, ஒரு ப்ளஸ்ஸும் கிடையாது. ரொம்ப நல்ல விதமாக அடக்கம் பண்ணாலும் சரி, அடக்கமே சரியாக பண்ணாமல் இருந்தாலும் அவருக்கு ஒரு லாப நஷ்டம் கிடையாது. ஏன்னா அதாவது ஒரு பூனை செத்து போச்சுன்னு வச்சிங்களேன், இல்லை மனுஷனே செத்து போனான்னு நம்ம மனுஷன் வச்சு பேசியிருக்கிறோம், ஒரு தங்க பெட்டிக்குள்ளே வைக்கிறோம் நம்ம வசதி இருக்கிறதுனால, கோல்டன் பாக்ஸ். அந்த கோல்டன் பாக்ஸில் வச்சுட்டு நம்ம அவர் அடக்கம் பண்ணாலும் சரி, இல்லை வெள்ளி பொட்டியில் வச்சு அடக்கம் பண்ணாலும் சரி, இல்லை மரப்பொட்டியில் வச்சு அடக்கம் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு பாயில் அவர் ரப் பண்ணி அடக்கம் பண்ணாலும் சரி, அந்த பாடி என்ன தான் செய்யும், சேம் தான். தங்கப்பட்டியில் இருக்கிறதும் அழியத்தான் செய்யும், வெள்ளிப்பட்டியில் இருக்கிறதும் அழியத்தான் செய்யும். அதனால் நல்ல அடக்கம் பண்ணுகிறது, நல்ல அடக்கத்தை நடத்துகிறவங்களுக்கு ஒரு திருப்தி அன்றி அதில் யாருக்கு செய்யப்படுகிறதோ அதனால் அவருக்கு ஒரு பிரச்சனை. அரசு மரியாதையோடு நல்ல அடக்கம் பண்ணுவாங்க, பெரிய ஊரில் நடத்துவாங்க, சிலர் மிக விலை உயர்ந்த பெட்டிகளை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் என்ன பிரயோஜனம்? இப்போ நான் கூட நாளைக்கு மரித்து போய்விட்டால் நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம். சில நேரத்தில் நிச்சயமாக கொஞ்சம் பேர் மாலை போடுவாங்க, கொஞ்சம் பேர் மலர் வளையம் வைப்பாங்க. வாழ்கிற பொழுது வாழ்த்தாமல் இருந்தால் கூட நிச்சயமாக நான் நாளைக்கு மரித்து போயிட்டேன்னு சொன்னால் நிச்சயமாக மலர் வளையம் வைப்பாங்க. நான் பாண்டிச்சேரியில் கூட ஒரு சர்ச்சில் பல வருஷமாக பிரசங்கம் பண்ணியிருக்கேன், நிறைய வருஷம் பிரசங்கம் பண்ணி இப்போது 7-8 வருஷம் பிரசங்கம் பண்ணுறது கிடையாது. ஆனால் அந்த பிரசங்கம் பண்ணுறது வரைக்கும் அவங்க நம்மளை ஒரு ஊழியக்காரன் நினைத்தார்கள். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இல்லை. ஒரு முறை பார்த்திங்கன்னா என்னுடைய ஆவிக்குரிய புத்தகங்களை கொண்டு நான் 20 வருஷமாக பிரசங்கம் பண்ண ஒரு சபைக்கு முன்னால் அந்த புத்தகங்களை வைத்த பொழுது அந்த காலத்தில் போதகராக இருந்தவர் சொன்னார், இல்லை இந்த மாதிரி சபையை சாராதவங்க வந்து நான் சபையில் தான் இருந்தேன், அப்புறம் இல்லை அவங்களுடைய புக்கெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுக்க வச்சுட்டாங்க எங்கள் புத்தகங்களை எடுக்க கொண்டு போனவங்களை. ஆனால் நாளைக்கு நான் மறித்து போயிட்டால் நிச்சயமாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த சபையிலேருந்து ஒரு மலர் உலையும் வரும் நிச்சயமாக. சகோதரர் எங்களுடைய திருச்சபையில் 20 ஆண்டு காலமாக ஊழியங்களை செய்து கொண்டிருந்தார், நல்ல பிரசங்களை பண்ணி கொண்டிருந்தார். அவர் எங்களுடைய சபை விட்டு போன பிறகு தான் நாங்கள் அவங்கள மறந்துட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. 20 வருஷத்தை சாதனை சொல்லி மலர் உலையும் வைப்பாங்க. இந்த மலர் உலையத்தை நான் பார்க்க முடியாது, ஐயோ பரவாயில்ல நம்மளை இடைக்காலத்தில் மறந்தாலும் அதுக்கு பிறகு மறித்த பிறகு மலர் உலையும் வச்சுருக்காங்க. ஒருவேளை என்னுடைய மனைவியோ பிள்ளைகளோ அந்த நேரத்தில் இருக்கும் பொழுது பரவாயில்ல, செத்து போனவருக்கு அவங்க கொஞ்சம் நல்ல மரியாதை கொடுக்கலாம். அதுபோல் பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா சின்ன பெரிய பல சபைகள் நிச்சயமாக நான் மறித்து போனால் மலர் உலையும் வைப்பாங்க, ஒரு பொக்கை ஏதாவது உண்டு வைப்பாங்க, அவர்கள் வந்து ஜெபம் பண்ணுவாங்க, ஏதாவது வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க, நல்ல நம்பிக்கை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இது எதையும் நான் என்ன செய்ய போகிறதில்லை, பார்க்க போகிறதில்ல. யார் மலர்வளையம் வைத்தாங்க வைக்கல, வைக்காதவங்களை பற்றி வருத்தமும் வராது. ஐயோ நான் செத்து போன பிறகு கூட நீங்கள் வந்து என்ன பார்க்கலையே அப்படி நான் வருத்தப்பட மாட்டேன். நான் மறித்து போனால் எத்தனை பேர் வந்து அஞ்சலி செலுத்த வரோன்னு எனக்கு தெரியாது. ஒரு சிலவங்க வர வேண்டியவங்க வரவங்க கூட போகலாம். அந்த நேரத்தில் நான் அதுக்காக ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதெல்லாம் நான் பார்க்க முடியாது, நல்ல அடக்கத்தை நான் பார்க்க முடியாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன விதமான அடக்கம் கொடுக்கப்படுகிறது பற்றி மேட்ரே கிடையாது. சிலர் சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் என்ன அடக்கம் பண்ணணும், இந்த பகுதியில் அடக்கம் பண்ணணும், இப்படித்தான் அடக்கம் பண்ணணும், இந்த சபையில் தான் எனக்கு வந்து அந்த ஃபியூனல் சர்வீஸ் பண்ணணும், இந்த ஆயுதங்களெல்லாம் வந்தால் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த விதமான எந்த விதமான ப்ரிஸ்கிரிப்ஷனும் கிடையாது, எந்த விதமான ப்ரிஃபரன்ஸும் கிடையாது.
செத்து போயிட்ட பிறகு என்ன நடக்குன்னு ஒன்றும் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லாததுனால இதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் முக்கியமானது என்னவென்று சொன்னால், நல்ல அடக்கம் அல்ல, நல்ல மரணம். எனக்கு ஒரு நல்ல மரணம் நிகழணும், எல்லாருக்கும் நமக்கு இந்த ஆசை இருக்கணும். மரணம்னு சொல்கிறவளை இப்போ கூட நீங்கள் சிலர் யோசிப்பீங்க, வழக்கமாக அந்த பிரதர் வேறு சப்ஜெக்டில் பேசுகிற, திடீர்னு போய் மரணத்தை பற்றி பேசுகிறாரே, அதெல்லாம் கேட்குற மாதிரி சப்ஜெக்டாக. ஆனால் அப்போ சாலமுன் ராஜா என்ன சொன்னான்னா, விருந்து வீட்டுக்கு போகிறத விட மரண துக்க வீட்டுக்கு போகிறது நல்லது, வா முடிவு அங்கே பார்க்கலாம். இப்போ நாம் கல்யாண வீட்டுக்கு போகிறோம், போகிற எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு கல்யாணத்தை பார்க்க வாய்ப்பு இருக்காது இல்லையா? ஆனால் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. யார் யாரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், எல்லோரும் ஒரு நாள் என்ன செய்வாங்க, இப்போ நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம், அந்த கல்யாணத்தினுடைய சூழலில் பார்த்துட்டு சரி நானும் ஒரு நாள் இப்படி கல்யாணம் பண்ணுவேன்னா, கல்யாணம் ஆகாதவங்கன்னு நினைக்கலாம், ஆனவங்க நினைக்க முடியாது. ஆனால் அங்கே போன எல்லாருக்குமே என்ன வரும், மரணம் வரும். அதனால் மரணங்கிறத வந்து நாம் பேசுகிறதும் ஒரு அமங்கலகரமான காரியம் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. மரணம் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வரப்போகிறதுனால அதை பற்றி ஒரு ஐடியா வேணும். அப்போ என்ன மாதிரின்னா, நல்ல அடக்கம் இல்லை, நல்ல மரணம். நல்ல மரணம் எப்படி இருக்கும்? இப்போ என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் நல்ல விதமாக தூங்கி காலையில் எழும்பாமலே இருக்கணும். அப்போ என்னடா வழக்கமாக எலும்பு நேரத்தினால எலும்பில்லையேன்னு வந்து தேடுவாங்க, தேடுறவில்ல என் கதை முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நான் ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக ஒரு 20 மாதம் 2 மாதம் ஹாஸ்பிட்டலில் அங்கே இங்கே பெட்ரிட்டன் அது இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருந்தால் அந்த நல்லன்னு நான் நினைப்பேன். ஆனால் அப்படி தான் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம மனசில் உலகத்தில் இருக்கும்போது பல ஆசை வருகிறவங்களே, இப்படி ஒரு ஆசை வருது. அப்படியே நன்றாக இருக்கும் பொழுதே அப்படியே நம்முடைய சாப்டர் முடிஞ்சணும், இது என்னுடைய ஆசை. ஆனால் அப்படித்தான் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நல்ல மரணம்னா என்ன, நல்ல விதமாக மரிக்கணுங்கிறதுனா என்ன, வியாதியில் மரிக்கக்கூடாது, விபத்தில் மரிக்கக்கூடாது, யாராவது நம்மளை அடித்து சாகடிச்சிடக்கூடாது, இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு வைரஸ் பாதிச்சிடக்கூடாது, இல்லை ரொம்ப காலம் நோயுற்று ஹாஸ்பிட்டலில் படுத்து சாகக்கூடாது, இப்படியெல்லாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் இவைகள் எதுவுமே நல் மரணமாக தீய மரணமாக என்கிற டிசைட் பண்ணுறதில்ல. மரணம் எப்படி வேணாலும் வரலாம், அது திடீர் விபத்துலேயும் வரலாம், அது வந்து நோயினாலேயும் வரலாம், இடம் முதுமையினாலே வரலாம். மரணம் எந்த விதத்தில் வந்தாலும் அது ஒரு மேட்டர் கிடையாது. நல்ல விதமாக நாம் சாகிறவர்கள் நல்ல விதமாக இருந்துட்டு செத்தோம்னா அது நல்ல மரணம் இல்லை. நல்ல மரணமாக கெட்ட மரணமாங்கிறது மரணம் எப்படி வேணும் வரும், அதை யார் டிசைட் பண்ண முடியாது. மரிக்கின்ற பொழுது மரணத்துக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை உண்டல்லவா, அதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வாழ்விற்கு நாம் தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த தகுதி என்ன, மரித்த பிறகு வாழ்வதற்கு தேவையான அந்த ஜீவனாகிய இயேசு கிறிஸ்து, அவரோடு இருந்த நிச்சயம். பாருங்கள், கள்ளன் சாகிறவர்கள் கூட அவன் என்னுடைய உம்முடைய ராஜ்யத்தில் நினைத்துக்கொள்ள சொன்ன பொழுது, இன்று நீ என்னுடன் பரதேசில் இருப்பாய். அதுதான் வேணும். நாம் சாகிறவர்கள் வியாதியில் சாகிறோமா, விபத்தில் சாகிறோமா, இல்லை யாரோ அடித்து சாகடிக்கிறாங்களா, இது மேட்டர் கிடையாது. அடித்து சாகடிச்சனாலும் அது கெட்ட மரணம் கிடையாது, இல்லை வியாதியில் செத்துனாலும் அது கெட்ட மரணம் கிடையாது. வேறு விதமாக நம்ம மரித்தாலும், அது வந்து விபத்தில் மரித்தாலும் அது கெட்ட மரணம் கிடையாது. மரிக்கும் பொழுது மரணத்துக்கு அப்பால் உள்ள அந்த வாழ்வை சுதந்திரிப்பதற்கு தேவையான ஜீவனை பெற்றுக்கிறோமோ, அந்த ஜீவனுக்கு அதிபதியாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடு நான் இருக்கிற நிச்சயத்தை பெற்ற அதனுடைய பேர் தான் என்ன, நல் மரணம். அப்போ இதற்கு எப்பொழுது நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், ஃபாதர் வி ஹேவ் டு பி வெரி கான்ஷியஸ். நம்ம எப்போ அந்த உணர்வுள்ளலாம் இருக்கணும், எந்த நேரம் என்னுடைய வாழ்வில் ஒன்று நிகழ்ந்தாலும் அது நிகழ்கிற பொழுது என்னோட ஆண்டவர் இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற பாருங்க, எப்பொழுதும் ரெடினஸ். அதைத்தான் வந்து ரெண்டாவது முறை தீமோத்தை எழுதுகிற பொழுது எழுதுகிறவன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கா நீதியின்கிறிடம் காத்திருக்கிறது. இதுதான் நல்ல மரணத்துக்கான ஒரு ஒரு சரியான சூழல். இன்று வரைக்கும் எனக்கு என்ன ஓட்டம் நிர்ணயித்திருக்கப்பட்டதோ அந்த ஓட்டத்தை ஓடியிருக்கேன். இதுக்கு அப்பால் இன்னும் எவ்வளோ ஓட்டம் என்று தெரியாது. இதுவரைக்கும் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நான் செய்து விட்டேன். இதுக்கு அப்பால் நிறைய இருக்கலாம் செய்வதற்கு. ஆனால் பவுலைப் போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நான் ஓடுவதற்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டம் இந்த நாளில் எதுவரைக்கும் ஓடி இருக்கணும்னு அது ஓடிவிட்டேன். இதுக்கு அப்பால் ஓட்டம் இருக்கிறதா இல்லையா அது ஆண்டவருடைய பார்வையில். ஆனால் நல்ல போராட்டத்தை போராடியிருக்கிறேன், ஓட்டத்தை முடித்திருக்கிறேன், விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறேன் என்கிற நிச்சயம். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் கர்த்தரோடு இருக்கிறேன். நான் மரணிகளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட, இதுதான் நல்ல மரணம். எனவே மரணம் நடக்கின்ற வேளை நான் எந்த விதமான ஒரு சரி நிலைமையில் இருக்க வேண்டும் என்பதல்ல, எந்த விதமான ஒரு ஆத்தும நிலைமையில் இருக்க வேண்டும்,
என்னுடைய ஆத்துமாவிலே ஆண்டவரை குறித்த நிச்சயம் கர்த்தரோடு இருக்கிறேன், மரணத்தை கடந்து செல்வேன், இன்று நீ என்னுடன் பரதேசில் இருப்பாய் என்று அன்று சொன்ன அதே ஆண்டவர் என்னை பார்த்து சொல்வார், இன்று நீ என்னுடன் பரதேசில் இருப்பாய். பரதேசு என்று சொன்னவனே நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது, ஏன்னா நிறைய பேர் அதுக்கு வேறு வேறு விளக்கம் கொடுக்குறாங்க. பரதேசுங்கிறது பார்த்துட்டு இருக்கிற இடம் இல்லைங்க, அது தேவனுடைய ராஜ்யத்தை தான் குறிக்குது. இவர்கள் சொல்லுகிறது மாதிரி பார்த்துட்டு இருக்கிற இடத்தை குறிக்கல, அது கர்த்தரோடு இருக்கிற இடத்தை தான் குறிக்கிறது. அதை தான் அந்த கலருக்கு வாக்களித்தார். எனவே இன்று நீ என்னுடன் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த ஒரு நிலைதான் நல்ல மரணம். எனவே அந்த நல்ல மரணத்தை குறித்த ஒரு தரிசனமும் நம்ம எல்லாருக்கும் வேணும். ஏன்னா நம்ம வாழ்க்கை நிச்சயமாக வரப்போகுது தானே, நம்ம எவ்வளவு தான் ஓடி ஓடி போனாலும் அது நிச்சயமாக ஒரு நாள் வரும். எனவே நல்ல அடக்கத்தை பற்றி கவலைப்படாதபடிக்கு நல்ல மரணத்தை குறித்து நாம் சரியான தரிசனம் உடையவளாக இருக்க வேண்டும்.

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது.

அவியனவரே, உங்க பலத்தினால உங்க வரங்கள்னால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: அவர் ஒரு பணக்காரர். கார், பங்களா சொத்துன்னு வசதியா வாழ்ந்தாரு. அவர் ஒரு நாள் அதிக விலை கொடுத்து ஒரு கூட நிறைய எல்லா விதமான பழங்களையும் வாங்கிட்டு வந்தாரு. காரை விட்டு இறங்கும் போது மொபைல் அடிக்க அதை எடுத்து பேசிட்டே இறங்கி வீட்டுக்குள்ள போயிட்டாரு. வாங்கிட்டு வந்த பழக்குடைய மறந்துட்டாரு. அன்னைக்கு ராத்திரி வியாபாரம் விஷயமா வெளியூர் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சுதான் வந்தாரு. அடுத்த நாள் ஆபீஸுக்கு போக காரை எடுத்தாரு. பழக்கூட அவர் வச்ச இடத்துல அப்படியே இருந்துச்சு. எல்லா பழங்களும் அழுக ஆரம்பிச்சிட்டுது. அவ்வளவு பணத்தை கொடுத்து வாங்கின பழங்களை தூரப்போட அவருக்கு மனசு இல்லை. தோட்டத்துல தோட்டக்காரன் மண்ணை வெட்டிக்கிட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு, இந்தாப்பா இதை எடுத்துக்கோ, இது ரொம்ப விலை உயர்ந்தது, எல்லாமே உனக்கு தான், வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடுன்னு ரொம்ப தாராள மனசோட கொடுத்தாரு. தோட்டக்காரன் வீட்டில் போய் கூடையை திறந்து பார்த்தான். ஒன்று ரெண்டு பழங்களை தவிர மற்ற எல்லா பழங்களும் அழுகி இருந்துச்சு. அவன் நல்லா இருந்த பழங்களை சாப்பிட்டு அந்த கூடையை நல்லா சுத்தப்படுத்தினான். அதை அழகான நறுமணமுள்ள மலர்களால நிரப்புனான். எஜமானர்கிட்ட கொடுத்தான். பணக்காரர் இதை எதிர்பார்க்கல. அவன்கிட்ட, ஏன் இதை எனக்கு கொடுக்குறன்னு கேட்டாரு. அதுக்கு அவன், நீங்க உங்ககிட்ட இருந்ததை என்கிட்ட கொடுத்தீங்க, நான் என்கிட்ட இருந்ததை உங்ககிட்ட கொடுத்தேன்னு சொன்னான். அவன் புரிஞ்சு சொன்னானோ அல்லது புரியாம சொன்னானோ தெரியல, ஆனா அவன் சொன்னது உண்மை. நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குதோ அதைத்தான் நாம மத்தவங்களுக்கு கொடுப்போம். நம்ம மனசுக்குள்ள பொறாமை, வன்மம், பகை இருந்துச்சுன்னா அதுதான் வெளிவரும். அன்பு, கருணை, இரக்கம் இருந்துச்சுன்னா அது நம்ம பேச்சிலும் செயலிலும் வெளிப்படும். அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல மனசு இருந்தா போதும். ஒருத்தன் பணக்காரனா இல்லையாங்கிறத அவன் மனசுதான் நிர்ணயிக்குது. நீங்க உதவி செய்வீங்களா? அப்படின்னா நீங்க பணக்காரங்க. பரிசுத்த வேதம் சொல்றத கேளுங்க. தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான்.